இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 15 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 21 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6 தேதி வியாழக்கிழமை. நேரம் காலை 5:56. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6 மணி. நேர்களின் கேட்கலாம்.
1: குரலோசை ஊழ் 38 அதிகாரம் 7வது குறட்பா.

குரலோசை கேட்டீர்கள். நேரம் காலை 6:01. நேர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். ஆர்ப்பத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 தர்மபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, இன்றைய மழலையாக நம்மோடு பி லிதிஷா, 7:00 காலை வணக்கம், இதில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தர்மபுரி அரசு பட்டுக்குடு அங்காடியின் விலை நிலவரம், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்றொரு தகவல், 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது, 9:05 வானலையில் வசந்தம் இன்று பாலிடெக்னிக் படிப்புகளில் உள்ள கல்வி வாய்ப்புகள் நேரலில் பங்கேற்கிறார் தர்மபுரி பொம்மிடி ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் வி முருகன் அவர்கள், 9:30 தமிழ்நாடு அரசின் 2026-2027 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர் வினோத் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பித்ததன் நேரடி ஒளிபரப்பை கேட்கலாம், 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 மருத்துவ மலர் இன்று கண்கள் பாதுகாப்பு வழிமுறைகள் கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கடேஷ் ஷாம்சுந்தர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சூழல் காப்பும் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியவை கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம் இன்று வேளாண்மையில் அங்கக இடுபொருட்கள் பயன்பாடு குறித்த விவரங்களை வழங்குகிறார் திரூர் வேளாண்மை அறிவியல்

0: நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் நா சிவகாமி அவர்கள். 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கச்சவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் பினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தர்மபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி, ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, 8:00 இளம் தென்றல், சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் கீழ் நிதித்துறையால் வழங்கப்படும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து இளம் தென்றல், 8:45 பாராளுமன்றத்தில் தினசரி விமர்சனம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani. The news read by Tanvi Kurana. Prime Minister Narendra Modi has underscored that India has a rich tradition of storytelling and an extraordinary pool of creative talent, which can be leveraged to strengthen the nation's position as a global hub for content creation. In a social media post, Mr. Modi informed that he met the co-CEO of Netflix, Ted Sarandos, in New Delhi. The Prime Minister also noted that during the meeting, they discussed the immense potential of India's media and entertainment sector. Meanwhile, Netflix India said that during the meeting, the two leaders discussed their shared vision of taking India's media and entertainment industry to the global stage. The streaming platform also announced the launch of the Netflix India Storytelling Initiative, an investment aimed at nurturing the next generation of India's creative talent through skilling and education partnerships with the Indian Institute of Creative Technologies and the National Film Development Corporation. India has urged Sri Lanka to cooperate in the early release of Indian fishermen and their boats detained by its authorities, while reiterating that a humanitarian approach should guide the handling of the long-pending issue. The matter figured prominently during Foreign Secretary Vikram Misri's discussions with the Sri Lankan leadership during his official visit to Colombo. Mr. Misri arrived in Colombo yesterday for a day-long visit. He held separate meetings with the President Anura Kumara Dissanayake, Prime Minister Harini Amarasuriya, Foreign Minister Vijitha Herath and Foreign Secretary Aruni Ranaraj. During the talks, Mr. Misri discussed issues pertaining to fishermen and requested Sri Lanka's cooperation for the early release of fishermen and boats detained in the island nation. The fishermen issue is a contentious one in the ties between India and Sri Lanka, with Lankan Navy personnel even firing at Indian fishermen in the Park Strait and seizing their boats in several alleged incidents of illegally entering Sri Lankan territorial waters. India has advised Pakistan to stop the bloodshed in Pakistan-occupied Jammu and Kashmir POJK, take credible, verifiable and irreversible action against terror networks operating from its soil, and immediately vacate all Indian territories under its illegal and forcible occupation. In response to media queries regarding comments made by Pakistan Foreign Minister on the so-called Yom-e-Istisal, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said the world is not fooled by these orchestrated spectacles. India has categorically rejected attempts by Pakistan to observe the so-called Yom-e-Istisal. Mr. Jaiswal said the union territories of Jammu and Kashmir and Ladakh have always been and shall forever remain an integral and inalienable part of India. He stressed that the constitutional changes made on 5th of August 2009 are entirely an internal matter of India. These decisions have brought unprecedented socio-economic development, good governance and democratic empowerment to the people of the region.

0: The spokesperson said Pakistan has no locus standi to comment on matters that are strictly internal to India. Iran has said that it is in the final stage of drafting an agreement with Oman over the Strait of Hormuz, and US President Donald Trump has said a deal could be announced this week that could potentially reopen the critical waterway, ease pressure on the world economy, and help bring an end to the war. But the agreement is likely to be contingent on the US lifting its blockade on Iran's ports. The Trump administration has previously ruled out any deal that would cement Iran's grip over the strait, which would amount to a major loss for the US and a break with global norms. Iran has insisted on some measure of control over the strait, saying it will not go back to being an open international waterway as it was before the war. In hockey, teams from Odisha, Punjab, Jharkhand and Madhya Pradesh have advanced to the semi-finals of the 16th India Junior Men National Championship Division A after winning their quarter-final matches in Coimbatore, Tamil Nadu yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் சரியாக 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
3: ஒரு புத்த துறவி வழிப்பயணம் மேற்கொண்ட போது கடும் மழையில் சிக்கிக் கொண்டார். மழையில் நனைந்தபடி நெடுந்தூரம் நடந்தார். கண்களில் ஒரு புத்த மடாலயம் தென்பட்டது. அந்த மடாலயத்தின் தலைமை துறவியை சந்தித்தார். இன்று இரவு இந்த மடாலயத்தில் தங்க இடம் தாருங்கள் என்று கேட்டார். தலைமை துறவியோ இங்கு இடமில்லை என்று மறுத்தார். வந்த துறவியோ கெஞ்சினார். தலைமை துறவி மனமிறங்கி இன்று இரவு மட்டும் தங்கிக் கொள்ளுங்கள் என்று அனுமதித்தார். நள்ளிரவில் கடுங்குளிர்காற்று வீசியது. தலைமை துறவிக்கு திடீரென சந்தேகம். புதிதாக தங்க வந்தவர் என்ன செய்கிறார் என்று மறைந்திருந்து கவனித்தார். மடாலயத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. நெருப்பு இங்கே எப்படி வந்தது என்று உற்று கவனித்தார். தங்க இடம் கேட்டு பெற்ற துறவி புத்தரின் மரச்சிலை ஒன்றை நெருப்பு மூட்டி எரித்து அந்த வெப்பத்தில் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை துறவிக்கு கடுங்கோபம். தங்க வந்த துறவியை வெளியே துரத்தினார். மறுநாள் புத்தர் சிலையை எரித்த துறவியின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை பீடத்திற்கு தகவல் அனுப்பினார். மறுவாரம் புத்த பீடத்திலிருந்து கடிதம் வந்தது. அதில் உங்களை தலைமை துறவி பதவியிலிருந்து நீக்கிவிட்டோம் என்றிருந்தது. வேர்த்து விறுவிறுத்து போனார். கடிதத்தின் கடைசி பகுதியில் கருணை வடிவமான புத்தரின் மரச்சிலை ஒரு புத்த துறவியின் குளிரை போக்க உதவாவிட்டால் அந்த சிலைக்கும் அர்த்தமில்லை, புத்தரின் கருணைக்கும் அர்த்தமில்லை என எழுதப்பட்டிருந்தது. மேலும் உங்களை சோதிக்கவே அந்த துறவியை அனுப்பினோம், உங்களின் உண்மையான எண்ணத்தை அறிந்தோம் என்றும் எழுதியிருந்தது. மூச்சடைத்து போனார் தலைமை துறவி. தலைமை துறவியின் பதவி பறிப்புக்கு காரணமாக இருந்தது எது? அவருடைய அகங்காரம். வள்ளலார் அகங்காரப் பெய்பிடித்து அலைகின்றீர்கள் என்னும் பொருளில் அகங்காரப் பெய்பிடித்தீர் என்கிறார். ஒரு காகிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியும் என பட்டியலிடுங்கள், மற்றவர்களை விட உங்களுக்கு சற்று அதிகம் தெரியும் என எழுதியிருப்பீர்கள். இன்னொரு காகிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியாது என பட்டியலிடுங்கள். உதாரணமாக, நமக்கு சாப்பிட தெரியும் ஆனால் சமைக்க தெரியாது. உங்கள் அளவிற்கு உங்கள் மனைவி படிக்காதவராக இருக்கலாம் ஆனால் வாய்க்கு ருசியாக சமைக்கிற திறமை உங்கள் மனைவிக்கு உண்டு என்றால் அந்த அறிவுக்காக நீங்கள் உங்கள் மனைவியை மதிக்க வேண்டும். உங்கள் மனைவி ஒன்றை தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது வேறு. உங்களுக்கு தெரியாத ஒன்றை உங்கள் மனைவி தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது வேறு. நமக்கு தெரியாத விஷயங்கள் மற்றவர்களிடம் இருப்பதை கண்டுபிடித்து பாராட்ட ஆரம்பித்தால் நம்மிடம் இருக்கும் அகங்காரம் தானாகவே அழிந்துவிடும். ஒருவர் இன்னொருவர் தோட்டத்தில் கனிந்த பழங்களை பார்த்தார். ஒரு கோணிப்பையை எடுத்தார். வேலி தாண்டி குதித்தார்.

0: பழங்களை பறித்தார், கோணியில் நிரப்பினார், வேலியை தாண்ட முயன்றார், தோட்டத்தின் சொந்தக்காரர் கையில் சிக்கினார். யார் அனுமதியுடன் கடைகளை பறித்தாய்? நான் பறிக்கவில்லை, வீசிய காற்றால் கீழே உதிர்ந்தன. அப்படியானால் இந்த கோணியை எதற்காக எடுத்து வந்தாய்? ஓ, இதுவா? இதுவும் காற்றில் பறந்து வந்தது. காற்றில் பழங்கள் உதிர்ந்தது இருக்கட்டும், கோணியும் பறந்து வந்தது இருக்கட்டும், கோணியில் பழங்களை நிரப்பியது யார்? அது எனக்கு தெரியாது. அகங்காரம் பிடித்தவர்கள் தவற்றை ஒப்புக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்தி கொண்டே போவார்கள். இந்த அகங்கார மனப்பான்மை அபாயகரமானது. அகங்காரத்தை விரட்டுவோம், அன்பை விதைப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. நேர்களின் கேட்கலாம் பக்தி மாலை. இறைவனை இசைப்பாக்களின் மூலம் நமது வீட்டிற்கே அழைத்து வரும் நிகழ்ச்சி. மனதில் உள்ள எண்ணங்களை தூய்மைப்படுத்தும் பக்தி பாடல்கள். எல்லாம் உன்வழி, எல்லாம் நல்வழி, நீ காட்டும் அனைத்தும் நல்வழியே. நிகழ்ச்சியின் முதல் பாடல் பி. உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுகன்யா கண்ணன் குரலில்.

நேரம் காலை 6:20 கேட்டிருச்சிருக்கோம். இது பக்தி மாலை. எப்பவுமே வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குப்பா, என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டுலாம் யோசிக்கிறீங்களா? உங்களுக்கான ஒரு விஷயம்னா, கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை ரொம்ப அழகாக பயன்படுத்துகிறார். உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும், உடைந்த நிலம்தான் உளும் வயலாகும், உடைந்த நெல் தான் விதையாகும், உடைந்த விதைகள் தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும். அதனால் எப்போதாவது நீங்கள் உடஞ்சி ரொம்ப நொறுங்குறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க, ஏன்னா கடவுள் உங்களை பெரிய விஷயத்துக்காக தயார்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இனிமே ரொம்ப கஷ்டம்லாம் வந்தால் ஃபீல்லாம் பண்ணாதீங்க, சந்தோஷமாக அதை அனுபவிங்க. பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ் எம் யூசுப் அஞ்சலி குரலில். இதோ

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டன் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
1: நேரம் காலை 6:25 கேட்டிருக்கும் இது பக்தி மாலை. ஒருவன் தான் மேற்கொள்ளும் செயலின் முடிவை அறிந்து கொள்வதில் கவலையாக இருந்தால் அவனுக்கு தடைகளும் எதிர்பார்ப்புகளும் தான் அதிகம் தென்படும். அதனால் என்ன செயலைன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதில் எப்படி நீங்கள் முன்னேறி செல்லணும் அப்படின்றத மட்டும் யோசிங்க. அதில் இத்தனை தடை வருமா அப்படின்ட்டு அதோட விளைவுகளை யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடையக்கூடிய இலக்கை அடைய மாட்டீங்க, அங்கேயே தங்கிடுவீங்க. பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜாலி ஆப்ரகாம் குரலில்.

நேரம் காலை 6:29 கேட்டுருச்சிருக்கோம். இது பக்தி மாலை. ஒரு ரூமில் ஒரு 4 மெழுகு வத்தி எரிஞ்சிட்டு இருந்துச்சான். கொஞ்சமாக காற்று வீசினதுமே காற்றை பார்த்ததும் அமைதி அப்படின்ற ஒரு மெழுகு வத்தி, ஐயோ காற்று வீசுதே நான் அணைஞ்சிடுவேன் அப்படின்ட்டு சத்தமாக சொல்லிச்சான். அதே மாதிரி காற்று பட்டதும் அணைஞ்சிடுச்சு. அடுத்ததான் அன்பு அப்படின்ற அடுத்த மெழுகு வத்தியும், காற்று வந்து என்னால் எதிர்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அணைஞ்சிடுது. அறிவு அப்படின்ற மூன்றாவது மெழுகு வத்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல், அந்த காற்றை எதிர்கொள்ள முடியாமல் அணைஞ்சிடுது. நாலாவது மெழுகு வத்தி மட்டும் காற்று வீசிய, அதாவது கொஞ்ச நேரம் வீசினதுமே அந்த காற்றை போராடி ஜெயிச்சுது. அப்போது அந்த அறையில் இருந்த அந்த அறைக்கு வந்து ஒரு சிறுவன் போகிறான். அடடா, 3 மெழுகுவத்தியுமே அணைஞ்சிடுச்சு அப்படின்ட்டு கவலையோட சொன்னானான். அதுக்கு அந்த எரிஞ்சிட்டு இருந்த 4வது மெழுகுவத்தி சொல்லிச்சான், வருத்தப்படாத தம்பி, நான் இருக்கேன், என்னை வச்சு நீ 3 மெழுகுவத்தியும் பற்ற வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானான். அந்த 4வது மெழுகுவத்தியை பார்த்து சிறுவன் கேட்டானா, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். நம்ம எப்பவுமே வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது, சரிங்களா? பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் மலேசியா வாசுதேவன் குரலில்.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. பக்தி பாடல்கள் ஒழித்த எல்லா இடங்களிலும் எல்லா வளங்களும் பெருக வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:35. நேர்களின் கேட்கலாம்.
2: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
3: விவசாயிகளுக்கு ஓர் நற்செய்தி, தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு, தர்மபுரி.
2: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
4: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். கால்நடை மருத்துவத்தில் வேம்பினுடைய பயன்கள். சினை பிடிக்காத மாடுகளுக்கு 1/2 கிலோ வேப்ப முன்னாக்கு தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் வடிகட்டிய தண்ணீரை மாட்டுக்கு கொடுக்கணும். இதே மாதிரி 2-3 நாள் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தோம்னா கருப்பையில் புண்ணு இருந்தாலும் நோய் தொற்று இருந்தாலும் சரியாயிடும். அதற்கு பிறகு சினை ஊசி போட்டோம்னா சினை பிடிக்கும். ஆடு மாடுகளுக்கு கழிச்சல் இருந்தால் வேப்பம் கொழுந்த, மாதுளம் கொழுந்த ஒவ்வொன்றையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சேர்த்து நல்லா அரைச்சி கால்நடைக்கு கொடுத்தோம்னா கழிச்சல் நிற்கும். வேப்பம் இலையை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் 20 கிராம் அளவில் கண்ணுக்குட்டிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா கல்லீரல் பாதிப்பால் வரக்கூடிய பசியின்மை, சோர்வு மற்றும் எடை குறைவு எல்லாம் குணமாகும். அதோட கல்லீரல் இயக்கமும் உடல் நலமும் சீராக இருக்கும். அடுத்து, தற்போது எங்கும் யூரியா தட்டுப்பாடாக இருக்குது. விவசாயிகள் பயிருக்கு தேவைக்கு மேல் அதிகமாக பயன்படுத்துவதால் யூரியா பற்றாக்குறையாக உள்ளது. இதற்கு மாற்றாக என்ன உரங்களை போடலாம் என சிந்தித்து பார்க்கையில் அன்ஹைட்ரஸ் அம்மோனியா விவசாயத்திற்கு வெளிநாட்டில் பயன்படுத்துவது போல நம் நாட்டிலும் பயன்படுத்திட அரசு அனுமதி அளித்துள்ளது. இது அன்ஹைட்ரஸ் அம்மோனியம் என்ன, இது நீரட்ட அம்மோனிய திரவ வடிவிலான உரம். யூரியாவை விட 82% தலைச்சத்து உள்ளது. இந்த வாய்வை நிலங்களில் மண்ணுக்குள் பயன்படுத்துவதன் மூலம் தொழில்நுட்பம் அதற்கான உட்கட்டமைப்பை உருவாக்க வேண்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது 100% பியூர் அம்மோனியாவாகும். அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தபடியாக நமது நாடு, அதாவது இந்தியாவும் உலகில் 4வது நாடாக இருக்குது. இதை வந்து பயன்படுத்தலாம். விவசாயத்துக்கு பயன்படுத்த உரங்கள் கட்டுப்பாடு ஆணையம் 1982/20A பிரிவின்படி அரசதில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 3 ஆண்டுகளுக்குள் எந்த ஒரு நிறுவனமும் உற்பத்தி செய்யலாம். இந்த நடைமுறை கடந்த July 23 முதல் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் செயல்படும் யூரியா தொழிற்சாலைகளில் ஆண்டுதோறும் 2000 முதல் 6500 டன் வரை உபரியாக அமோனியம் உருவாகிறது. உற்பத்தி திறன் வரம்பு காரணமாக அதை யூரியா தயாரிப்பில் பயன்படுத்த முடியாததால் தற்போது விற்பனை செய்யப்படுகிறது. இந்த உபரி அம்மோனியாவை விவசாய பயன்பாட்டிற்கும் உர உற்பத்திக்கும் முன்னுரிமை கொடுக்கணும். அந்த வகையில் பயன்படுத்துகிற அரசு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் இந்த பசுமை அம்மோனியாவை பல்வேறு ஆராய்ச்சி நிலையங்களில் பரிசோதனை செய்யப்பட்டதில் நேரடி நெல் விதைப்பு சாகுபடியில் நடத்தப்பட்ட சோதனையில் வழக்கமான யூரியாவை பயன்படுத்தியதை விட அதிக உயிர்ப்பு தன்மையும் நல்ல பசுமையான வளர்ச்சியும் கிடைத்ததாக தரவுகள் உள்ளன. மத்திய அரசின் இந்த முயற்சி வெற்றி பெற்றால் நாட்டில் யூரியா இறக்குமதி செலவு குறைவதுடன் நாட்டினுடைய உர தேவைகளும் தன்னிறைவு ஏற்படும். அடுத்தது, தமிழில் உள்ள 12 மாதங்களில் ஆடி மாதத்திற்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. விதை

0: அழைப்பு முதல் அம்மன் திருவிழாக்கள் வரைக்கும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் மாதம் இது. கோடை வெப்பம் தணிந்து பருவமழை ஆரம்பிக்கும் காலம். ஆகவேதான் நம் முன்னோர்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியை கூறி சென்றனர். ஆடி மாதம் ஆடிப்பெருக்கு விழா விவசாயிகளால் சிறப்பாக கொண்டாடப்படும். தண்ணீர் வசதி உள்ள விவசாயிகள் அன்று நாற்று விடுதல் விதைப்பு செய்தல் பணிகளை மேற்கொள்வர். பெரும்பாலும் ஆடி மாதங்களில் காய்கறி பயிர்களை சாகுபடி செய்வர். மேலும் பருவமழையை எதிர்பார்த்து சாகுபடி செய்யப்படும் மானாவாரி பயிர்களை விதைப்பு செய்வதற்கு இம்மாதம் மிகவும் ஏற்றதாகும். தரமான விதையை தேர்வு செய்து விதை நேர்த்தி செய்து சாகுபடி செய்தால் சரியான பயிர் எண்ணிக்கையை உறுதி செய்து அதிக மகசூல் பெற்று லாபம் பெறலாம். விவசாயத்திற்கு விதையே ஆதாரம். விதையின் சுத்தத்தன்மை, ஈரப்பதம், முளைப்புத்திறன் இவற்றை நல்ல முறையில் பராமரித்தால் மட்டுமே நல்ல மகசூலை பெற இயலும். எனவே விவசாயிகள் தாங்கள் விதைப்பு செய்ய உள்ள விதையினுடைய தரத்தை அறிய விதை பரிசோதனை நிலையத்தில் 80 ரூபாய் மட்டும் செலுத்தி முளைப்புத்திறன் அறிந்து ஆடி மாதத்தில் விதைப்பு செய்து அருமையான லாபம் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி. தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்து வெண்டையில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள். இயற்கை முறையில் வெண்டை சாகுபடி செய்ய வெண்டை நடவு செய்யும் பொழுதே ஊடு பயிராக ஒரு வரிசையும் மக்காசோளம் 6 வரிசையும் வெண்டை விதையும் நடவு செய்து சார்வு உறிஞ்சும் பூச்சி மற்றும் காய்ப்புழு தாக்காமல் இருக்க நடவு செய்யணும். வெண்டையில் அதிகமாக வெள்ளை தாக்குதலும் செல் தாக்குதலும் இருக்கும். அவற்றுக்கு வயலில் ஆங்காங்கே 1 ஏக்கருக்கு 10 இடத்துல மஞ்சள் நிற பூரி வைத்து வெள்ளையை பச்சை தத்து பூச்சி செல் போன்ற சாறு உறிஞ்ச பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். விளக்கு பூரி சோலார் சிஸ்டம் அமைத்து அதன் மூலம் விளக்கு பூரி வைத்து தீமை செய்யும் அனைத்து பூச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம். அடுத்து காய்கறிகள் நமது அன்றாட வாழ்விற்கு மிகவும் முக்கியமானதாகும். அதுவும் குறிப்பாக சைவ உணவு உண்பவர்களுக்கு மிகவும் அவசியம். இவை உணவின் ஊட்டச்சத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் உணவை ருசியாக்குகின்றன. ஊட்டச்சத்து வல்லுநர்களுடைய பரிந்துரைப்படி சீரான திட்ட உணவிற்கு 1 நாளைக்கு 85 கிராம் பழங்களையும் 250-400 கிராம் காய்கறிகளையும் உண்ண வேண்டும். தற்போதைய காய்கறி உற்பத்தியை கணக்கிட்டு பார்க்கும்போது 1 நபருக்கு 120 கிராம் காய்கறிகளை பெற முடிகிறது. நம்மிடம் உள்ள வீட்டு கழிவு நீரை பயன்படுத்தி வீடுகளில் உள்ள காலியான இடங்களில் காய்கறிகளை உற்பத்தி செய்வதால் காய்கறிகளின் பற்றாக்குறையை ஓரளவுக்கு நிவர்த்தி செய்வதுடன் நம்மால் விளைவிக்கப்பட்ட பொருட்களை நாமே உபயோகிக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியும் நமக்கு ஏற்படும். இந்த வீட்டு காய்கறி தோட்டம் எப்படி அமைக்கிறது? தோட்டம் அமைக்க வீட்டின் பின்புறம், அதாவது இடது அல்லது வலது புறம் உள்ள காலியிடங்களை தேர்வு செய்யலாம். வீட்டின் முன்புறம் அதிகம் இருந்தால் சிறிய பகுதிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். தேர்வு செய்யப்பட்ட இடம் சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ இருப்பது நல்லது. தேர்வு செய்த இடங்களை ஓரம் ஒதுக்கி சிறிய சிறிய பாத்திகளாக பிரித்து கொள்ளணும். பாத்திகளுக்கு இடையே நடைபாதை முக்கியமாக அமைத்து கொள்ளணும். இந்த நடைபாதையின் மேல் பந்தல் அமைத்து கொடி வகை காய்கறிகளை பக்கவாட்டில் மூங்கில் படலின் மேல் கொடி வகை காய்கறிகளையும் வளர்க்கலாம். தோட்டத்தின் ஏதாவது ஒரு மூலையில் காய்ந்த இலை தலை போடுவதற்கு குழியை எடுத்துக்கொள்ளணும். விரைவாக வளர்ந்து பலன் தரும் மரங்களான பப்பாளி, வாழை, எலுமிச்சை, மாதுளை வகைகளை வடக்கு திசையில் வளர்ப்பதால் அதனுடைய நிழலால் மற்ற பயிர்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். காய்கறி தோட்டத்தை சுற்றி மூங்கில் வேலி அமைத்து அதில் படரும் கொடி வகை காய்கறி பயிர்களான பாகல், கோவைப்பழம், பீர்க்கை, புடலை போன்ற காய்கறிகளை வளர்க்கலாம். ஓரம் மற்றும் உட்பகுதியினுடைய உயர பாத்திகளில் கிழங்கு வகை பயிர்களான மரவள்ளி, கேரட், முள்ளங்கி, டர்னிப், பீட்ரூட் போன்றவற்றை பயிர் செய்யலாம். காய்கறிகளை பருவ இடைவெளி விட்டு நடுவதால் காய்கறிகள் வருடம் முழுவதும் தொடர்ந்து கிடைக்க ஏதுவாகிறது. இடம் அதிகமாக இருப்பின் பந்தல் அமைத்து திராட்சை, பாகல், புடலை, சவுசவு போன்ற காய்கறிகளை பயிர் செய்யலாம். காலத்திற்கேற்ற காய்கறி பழ வகைகள், பூ வகைகள் தேர்வு செய்து சாகுபடி செய்வது சிறந்தது. தோட்டத்தில் இடம் இருப்பின் 2 உயர் விளைச்சல் தென்னையினை வீட்டின் முன்புறம் அல்லது பின்புறம் நடலாம். ஜூலை செப்டம்பர் மாதத்தில் முள்ளங்கி, கொத்தவரை இதெல்லாம் நடவு செய்யலாம். ஆகஸ்ட் மாதத்தில் வெண்டை, தக்காளி, மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் பயிர் செய்யலாம். இதனால் என்ன பயன்? குடும்பத்தை தேவையான பசுமை நிறைந்த காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், பூக்கள், மூலிகைகள், நாமளே வளர்த்து கொள்ளலாம்.

0: நச்சுத்தன்மையற்ற காய்கறிகள், கீரைகள் மற்றும் பழங்கள் உடனடியாக கிடைக்கும். வீட்டுப்புறத்தையும் தூய்மையாகவும் அழகாகவும் வைக்க உதவுகிறது. பிடித்தமான காய்கள் பழங்கள் கிடைக்க ஏதுவாகிறது. வீட்டுப்புறத்தை சுற்றிலும் நல்ல சூழல் அமைகிறது. வீட்டிலிருந்து வெளியேறும் பயனற்ற நீரினை பயனுள்ள நீராக மாற்ற தோட்டம் உதவுகிறது. குடும்ப நபர்கள் தோட்ட வேலை செய்வதால் நல்ல உடற்பயிற்சி மட்டுமல்லாது ஆரோக்கியமான, சுகாதாரமான, இனிமையான, பயனுள்ள பொழுதுபோக்காகவும் அமைகிறது. அது மட்டுமல்ல, தோட்டக்கலை பற்றி அறிய ஏதுவாகிறது. வீட்டில் உள்ள சிறுவர்களுக்கு நல்ல பொழுதுபோக்குடன் கூடிய பாடமாக அமைகிறது. ஆடி மாதம் ஆரம்பித்துள்ளதால் இப்பருவம் காய்கறி தோட்டம் அமைக்க ஏற்ற காலமாக இருப்பதால் இந்த வழிமுறைகளை பின்பற்றி பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: உழவர்களுக்கான தகவல்கள் வழங்கினார் பி. சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: பண்பலில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஆதரவு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தமிழகத்தின் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு தேவைப்படும் 4612 ஹெக்டேர் நிலங்களில் 1178 ஹெக்டேர் நிலங்கள் மட்டுமே இதுவரை கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். நிலம் கையகப்படுத்துதலை விரைவுபடுத்த தமிழக அரசின் ஆதரவு தேவை என்று அவர் குறிப்பிட்டார். இதில் ஏற்படும் தாமதம் காரணமாக பல்வேறு முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவது தாமதமாகியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்கவுள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனையின்போது நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்தும் முக்கிய முன்னுரிமைகள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு பிரஹ்லாத் ஜோஷி, கல்விக்கான முதன்மை திட்டங்களை திறன்மிக்க வகையில் செயல்படுத்துவதை விரைவுபடுத்துவது குறித்தும் கல்வியின் தரம் குறித்தும் தாம் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இந்த போலி பல்கலைக்கழகங்கள் குறித்த பட்டியல் பல்கலைக்கழக மானியக் குழுவின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். அத்துடன் பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிகளை மீறி இப்பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதை ரத்து செய்வதற்கும் மாணவர்களை ஏமாற்றியதற்காக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அந்த போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படும் மாநில யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் என்றும் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இதை தாக்கல் செய்து உரையாற்ற உள்ளார்.

0: தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூரில் அகழாய்வு நடைபெற்று வருகிறது. இதில் கிடைத்துள்ள பொருட்கள் பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான சான்றுகளாக கருதப்படுகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாத வட்டத்துக்கு உட்பட்ட பட்டினமருதூர் தமிழக அரசால் தொல்லியல் தளமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் முதல் அகழாய்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை நடைபெற்ற அகழாய்வில் பழங்கால சங்குகள், சங்கு வளையல்கள், சங்கு ஆபரணங்கள், பாசிமணிகள், கவரி சிப்பிகள், கண்ணாடி மணிகள் மற்றும் வளையல்கள் உள்ளிட்ட 6000 மேற்பட்ட பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சீன நாணயங்கள், செலடான் வகை சீன மண்பாண்ட ஓடுகள், உரை கிணறுகள், கற்சுவர்கள் மற்றும் சுடுமண் வடிகால் குழாய்களும் கண்டறியப்பட்டுள்ளன. பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான முக்கிய சான்றலாக இவை கருதப்படுகின்றன. சங்குகள், அறுக்கப்பட்ட ஆபரணங்கள், தயாரிக்கப்பட்ட தடயங்கள் கிடைத்திருப்பதால் மிகப்பெரிய சங்கு தொழிற்சாலை இயங்கி இருந்திருக்கலாம் என அகழாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
2: தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை இரவு நேரங்களில் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டுப்பணிக்குழு கூட்டம் தாஷ்கண்டில் நடைபெற்றது. புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்ட் மாநிலம் சில்கியாரா சுரங்க விபத்து மீட்பு நடவடிக்கையின்போது துணிச்சலுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்ட 12 மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி விருது வழங்கினார். மகாராஷ்டிராவில் ஹோமியோபதி மருத்துவர்களை மகாராஷ்டிரா மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்வதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு எதிராக அம்மாநில பயிற்சி மருத்துவர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் உலர் பேரிச்சம்பழங்களை கண்ட்லா துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநர் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஒருங்கிணைந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பன்னாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 1,20,00,000 ரொக்கம் கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் இரூர் கிராம நிர்வாக அலுவலகத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் வரும் 12 நடைபெறவுள்ளது. தேசிய கைத்தறி தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருப்பூரில் உள்ள ஆடை அலங்கார வடிவமைப்பு கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஊழியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 2 வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் நெல்லை அணி 50 வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் கோவை அணி சேலம் அணியை எதிர்கொள்கிறது. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங் ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை

0: பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராமன் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3ம் இடம் பிடித்தார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:55. இன்றைய பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
1: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
4: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
5: வணக்கமே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாலய மொழி நிகழ்ச்சி. இன்றைய மலாலய மொழி நம்மோடினார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி சா புதுரெட்டியூர் பள்ளி குழந்தை பி நிதிஷா. வணக்கம் நிதிஷா.
6: வணக்கம் சார்.
5: நிதிஷா எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கீங்க சார்.
5: நல்லா இருக்கீங்க. குட்டி பொண்ணா இருக்கீங்க. எத்தனை இட்லி சாப்பிட்றீங்க
6: நீங்க? 2. 2.
5: 2 இட்லி போதுமா உங்களுக்கு?
6: எஸ் சார்.
5: ஏன், 5-6 இட்லி சாப்பிட
6: வேண்டியதானே? நாங்கள் சாப்பிட மாட்டோம்.
5: சாப்பிட மாட்டீங்க, சாப்பிட முடியாது. சரி சரி, 2 அப்படியே கூட்டிகிட்டே போங்க. சரி, நிதிஷா எத்தனாவது?
6: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
5: செகண்ட் ஸ்டாண்டர்ட், நல்லா படிக்கிறீங்களா?
6: எஸ் சார்.
5: சரி நிதிஷா, என்ன சொல்ல போகிறீங்க?
6: பாட்டு
5: பாடுங்க சத்தமாக.
6: கடகட.

0: தொடர் வண்டி.
1: பாடிட்டீங்களா?
0: எஸ் சார்.
1: நல்ல பாட்டாக இருக்குது. சரி, தொடர் வண்டினா சொன்னீங்கல்ல, ரயில்லாம் போயிருக்கீங்களா?
0: நான் சார்.
1: ஏன் போனதில்ல? இங்கெல்லாம் பக்கமாக நிறைய ரயில் ஓடுதுல, ஏன் போகல?
0: அப்பா கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறேன்.
1: ஓ, கூட்டிகிட்டு போகல. சரி, அடுத்த முறை கூட்டிகிட்டு போவார். அடுத்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாட்டு தான் மறப்பட
0: மாட்டீங்களா?
1: சரி சார், இந்த பாட்டு யார் சொல்லி கொடுத்தா?
0: பத்ம பிரியா மிஸ்.
1: ஆ, பத்ம பிரியா மிஸ் நல்லா சொல்லி கொடுத்துறாங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்களா உங்களுக்கு? இந்த பள்ளியில் கூட நிறைய பேர் படிக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு? நீங்கள்
0: விளாண்டு
1: வேறு ஏதோ பண்ணுவாங்களா?
0: படிக்கணும் எல்லாம் சார்.
1: சரிங்க நிதிஷா, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படித்து ஒரு பெரிய பொண்ணாடுறதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டர் என்ன பண்ண போகிறீங்க?
0: ஊசி.
1: ஊசி தான் போட போகிறீங்களா? வேறு எதுவும் பண்ண மாட்டீங்களா டாக்டர்
0: ஆகியே? ஆப்ரேஷன் பண்ண போகணும்.
1: ஆப்ரேஷன் பண்ணுவீங்க. நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற நறுவரி பெண்பிளை 102.5 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூங்க சார்.
1: இணையிலே இன்றைய மலாலய மேலே சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி சா புதுரட்டியூர் பள்ளி குழந்தை பி நிதிஷா.
2: நேயர்கள் இதுவரை

0: கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: ஒரு பயிற்சியாளர் அங்க இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, நாட்டில் மிகவும் பணக்கார கோவில் எது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் ஒரே குரலில் ரொம்ப சத்தமாக, ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல திருப்பதி வெங்கடாச்சலபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் சொன்ன பதில் கரெக்டு தான், ஆனால் கரெக்டான ரீசன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சியாளர் கேட்குறாரு. கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க யாரோட பதிலுமே அந்த பயிற்சியாளர் திருப்தி

0: சரி, நீங்கள் சொன்ன பதில் கரெக்டு தான், ஆனால் கரெக்டான ரீசன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சியாளர் கேட்குறாரு. கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க யாரோட பதிலுமே அந்த பயிற்சியாளர் திருப்தி அடையவே இல்லை. சரி, நானே சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேளுங்களேன். எத்தனையோ இடங்களில் பெருமாள் கோவில் இருக்குது, ஆனால் திருப்பதியில் மட்டும்தான் சாமி இரவு 12 மணி வரைக்கும் பக்தர்களை பார்த்து ஆசிர்வதிக்கிறாரு. திரும்பவும் காலையில் 3 மணிக்கு எழுந்து தரிசனம் தராரு. பகலில் கூட ஓய்வெடுக்கிறதே இல்லை. மற்ற கோயில்கள் எல்லாமே நைட்டு 9 மணிக்கு நட சாத்திடுறாங்க. பகலில் ஓய்வும் இருக்குது. அதனால் கடுமையாக உழைச்சோம் அப்படின்னா செல்வம் பெருகும் அப்படின்றது கடவுளுக்கே பொருந்தும் போது நமக்கு பொருந்தாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி தாங்க நம்ம எப்போவுமே நம்மளோட உழைப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கடுமையாக உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு நாள் வெற்றி அடையலாம். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. ஒருவனிடம் துக்கமும் தூக்கமும் எப்போது குறையுமோ அப்போதே அவன் மேதையாகிறான். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்.
1: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று ஆகஸ்ட் 6,
4: இயற்கை நீர்வள பாதுகாவலர்,
5: ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கான பட்டம் பெற்றார்,
4: காந்தி அமைதி அறக்கட்டளை மூலம் சமூக சேவைகளுக்கு உதவியவர்,
5: ராஜஸ்தானில் ஆயுர்வேத மருத்துவ சேவையும் கல்வியும் கற்பித்தார்,
4: தண்ணீரின் அவசியத்தை உணர்ந்த இவர் பல்வேறு குளங்கள் அமைத்தார்,
5: 1200 கிராமங்களை தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத பகுதிகளாக மாற்றியுள்ளார்,
4: ராஜஸ்தானில் 7 நதிகளை மீட்டெடுத்தவர்,
5: இவரது வழிகாட்டுதல் பல மாநிலங்களில் தண்ணீர் புரட்சி உருவானது,
4: ராமன் மகசேசே விருது, நீர் மேலாண்மைக்கான நோபல் பரிசு என குறிப்பிடப்படும் ஸ்டாக்ஹோம் வாட்டர் பரிசு உள்ளிட்ட பரிசுகளையும் விருதுகளையும் பெற்றுள்ளார்.
5: இயற்கையை பாதுகாப்பது, அனைவருக்கும் தண்ணீர் கிடைக்க செய்வதை லட்சியமாக கொண்டுள்ள இந்தியாவின் தண்ணீர் மனிதர் என்று போற்றப்படும் ராஜேந்திர சிங் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1959.
5: மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆதரவுடன் இவர் முன்னின்று ஏற்பாடு செய்த வருடாந்திர தோல் கண்காட்சி ஆசியாவிலேயே மிகப்பெரிய தோல் பொருட்கள் கண்காட்சியாக வளர்ச்சியடைந்தது.
4: தோல் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சிலின் நிறுவன உறுப்பினர்களில் ஒருவராக இருந்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்த தொழிலதிபர், தோல் தொழிலின் முன்னோடி ஏ நாகப்ப செட்டியார் பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1915.
4: இவரது இளமை கல்வி இயற்கை எழில் சூழ்ந்த மலைப்பகுதியில் அமைந்ததால் இயற்கையை ரசிக்கவும் எதையும் கூர்ந்து நோக்கி அறியவும் பயிற்சி பெற்றார்.
5: இப்பயிற்சியே பின்னாளில் உலகம் போற்றும் அற்புத மருந்தை கண்டுபிடிக்க இவருக்கு உதவியது.
6: இயற்கையிலேயே அமைந்த நச்சு முறி பொருட்களை கண்டறிந்து அதற்கு லைசோசைம் என்று பெயரிட்டார்.
5: பின்னாளில் காளானில் பரவியிருந்த அப்பொருளுக்கு பென்சிலின் என பெயரிட்டார்.
4: பென்சிலினை கண்டுபிடித்து நவீன நச்சு முறி மருந்து யுகத்தை தொடங்கி வைத்த பெருமைக்குரியவர்.
5: 1945 மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றார்.
4: ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த உயிரியலாளர் அலெக்சாண்டர் பிளம்மிங் பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1881.
4: இயற்பியலில் பட்டம் பெற்று கணினி இணையதளத்தை வடிவமைப்பதில் சிறப்பாக செயல்பட்டவர்.
5: இணையம் என்னும் வடிவத்திற்கு வித்திட்டவர்.
4: உலகெங்கும் உள்ள கணினி செய்திகளை இணைக்கும் வழிமுறைகளை கண்டுபிடிப்பதில் முதல் செயல் வடிவத்தை கொடுத்தவர்.
5: இவர் இணையத்தின் முன்னோடியாகவும் தந்தையாகவும் கருதப்படுகிறார்.
4: அமெரிக்க கணினி அறிவியல் மேதை ஜான் பாஸ்டல் பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1943.
4: மனிதகுல வரலாற்றில் மனிதர்களின் படைப்பு சக்தியும் அழிவு சக்தியும் ஒரு சேர புதிய உச்சத்தை தொட்ட நாள் இன்று.
5: 77 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் நிகழ்ந்த கொடும் சம்பவத்தின் நினைவு தினம் இந்நாள்.
4: இரண்டாம் உலகப் போரை முடிவுக்கு

0: கொண்டு வருவதற்காக 1945 ஆகஸ்ட் 6 அமெரிக்கா லிட்டில் பாய் எனப்படும் அணுகுண்டை ஜப்பானின் ஹிரோஷிமாவின் மீது வீசிய நாள் இன்று.
1: போருக்கு எதிரான மற்றும் அணு ஆயுதத்திற்கு எதிரான விவாதங்கள் மற்றும் செயல் விளக்கங்களின் மீது இத்தினம் கவனம் செலுத்துகிறது.
0: இத்தினம் அணு ஆயுத எதிர்ப்பு தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது.
1: ஹிரோஷிமா தினம் இன்று.
0: சர்வதேச அளவில் இந்த அனுசரிப்பு அமைதி மற்றும் அணு ஆயுத ஒழிப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவிகே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
4: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
5: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
7: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
8: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
9: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கு வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 826 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 479 ரூபாய்க்கும், சராசரியாக 734 ரூபாய்க்கும் விற்பனையானது. இவ்வாறு தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் ஆய்வாளர் தெரிவிக்கின்றார்.
10: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
11: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
12: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
10: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வேன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
13: தொடர்புக்கு 9500848420.
2: தர்மபுரி பண்பலை.

0: 2.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
2: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
3: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
4: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
2: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
5: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ராமாயணத்திலே கூணி கிழவி கைகேயினுடைய மனதை மாற்றிவிட்டால் அவளும் தரையிலே கைகேயும் விழுந்து கிடக்கிறாள். சோகத்தோடு கண்ணீரோடு அந்நேரம் பார்த்து தசரதன் வருகிறான். கைகேயி தன்னுடைய 6 உயிர் காதல் மனைவி அப்படி அலங்கோலமாய் தரையிலே விழுந்து கிடப்பதை பார்த்து துடிதுடித்து போகிறான். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர் யார்? உனக்கு இத்துயரம் இழைத்தவர் யாவராயினும் அவர் என் வாளுக்கு இரையாவார் என்று ஆவேசமாக பேசுகிறார் தசரதன். அதை கம்பன் இப்படி எழுதுகிறான். அன்னது கண்ட அலங்கள் மன்ன நஞ்சி என்னை நிகழ்ந்தது இவ்வேழு நாளும் ஆழ்வார் உன்னை இகழ்ந்தவர் மாழ்வார் உற்றது எல்லாம் சொன்ன பின் என் செயல் காண்டி சொல் இது என்றான் என்று கம்பன் எழுதுகிறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தன்னுயிர் போகப் போகிறது என்றே தசரதன் அறியவில்லை. காரணம், கைகேயி மீது வைத்திருந்த அளவில்லாத காதல். ஒரு சமயம் ஒரு போருக்கு கைகேயியை அழைத்து போகிறான் தசரதன். அப்படி அழைத்து போகிற போது அவருடைய தசரதன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. கைகேயி காப்பாற்றுகிறாள். அதை அத்தோடு விட்டுவிட்டு இருக்கலாம். கணவன் உயிரை மனைவி காப்பாற்றுவது இயற்கைதானே, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்று தசரதன் கேட்க, நேரம் வருகிற போது கேட்கிறேன் என்று கைகேயி விட்டு விடுகிறாள். அப்போதே ஏதேனும் கொடுத்து அந்த பிரச்சனையை தசரதன் தீர்த்திருக்க வேண்டும். தீர்க்கவில்லை. எப்படி தீர்க்க முடியும்? விதி வலிமை வாய்ந்தது தானே. கண்ணீரும் கம்பளையுமாயிருந்த கைகேயி பழைய செயலை நினைவுக்கு கொண்டு வந்து தசரதனிடம் வரம் கேட்கிறாள். என்ன வரம்? பரதன் நாடாள வேண்டும், ராமன் காடாள வேண்டும், வனவாசம் போக வேண்டும் என்று சொன்னவுடன் இடிந்து போய்விடுகிறான் தசரதன். ஏன்? கைகேயியின் மீது மற்ற மனைவிகளை காட்டிலும் அலாதி அன்பு வைத்திருந்தான் தசரதன். அதே போல மற்ற மகன்களை விட ராமன் மீது அலாதி அன்பு வைத்திருந்தான். பரதனோ, சத்ருக்கனோ, லட்சுமணனோ வனவாசம் போக வேண்டும் என்று கைகேயி கேட்டிருந்தால் கூட தசரதன் அதிர்ந்து போயிருக்க மாட்டான். ஆனால் தன்னுடைய உயிர் நிகர் மகன் ராமன் வனவாசம் போக வேண்டும் என்று கைகேயி வரம் கேட்டவுடன் இதயம் உடைந்து போனான். ராமன் மீது அளவில்லா அன்பு கொண்டிருந்தான். அந்த புத்திர சோகத்தில் இறந்தான் தசரதன். இந்த காப்பியம் காட்டுகிற செய்தி ஒன்றுதான், அளவுக்கு மீறிய அன்பும் ஆபத்தை ஏற்படுத்தி விடுகிறது. மன்னனோ மனிதனோ பலவீனங்கள் இல்லாமல் வாழ வேண்டும், அதுதான் நிறைவான வாழ்க்கை. ஒருவேளை அப்படி பலவீனமாக இருந்தால் கூட அந்த பலவீனம் நம் எதிரிக்கு தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த பலவீனங்கள் வழியாக எதிரிகள் ஊடுருவி நம்மை அழித்து விடுவார்கள் என்பதை இக்கதை நமக்கு காட்டுகிறது. தசரதனுடைய பெரும் பலவீனமாக இருந்தது கைகேயியின் மீது கொண்டிருந்த காதல். தன் மகன் ராமன் மீது கொண்டிருந்த அலாதி அன்பு தசரதன் முடிவுக்கு கொண்டு வந்தது. சில நேரங்களில் அளவுக்கு மீறுகிற போது அன்பும் ஆபத்தாகிவிடுகிறது என்பதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, குண்டலப்பட்டி, ஜோதிலேசர்.

0: கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
1: நேர்களை உங்கள் நினைவிற்காக இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்று பாலிடெக்னிக் படிப்புகளில் உள்ள கல்வி வாய்ப்புகள். நேரலையில் பங்கேற்கிறார் தருமபுரி பொம்மிடி ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் வி. முருகன் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்களை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவன இணை தலைமைச் செயலதிகாரி திரு டெட் சாரண்டோஸ் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியாவில் கதை சொல்லும் வளமான பாரம்பரியம் இருப்பதாகவும் படைப்பாற்றலுக்கான உலகளாவிய மையமாக திகழ இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறை குறித்து தாங்கள் விவாதித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இந்தியாவின் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறையை உலக அரங்கில் பயன்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக நெட்ஃபிளிக்ஸ் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க தினத்தை ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக மற்றும் முதலீட்டு கூட்டாண்மை நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருப்பது பெருமிதம் அளிப்பதாக கூறியுள்ளார். இந்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு வர்த்தகம் கடந்த ஆண்டு 93 பில்லியன் டாலராக இருந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவின் முன்னணி முதலீட்டு நாடாக இந்தியா இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவது குறித்து மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கவலை தெரிவித்துள்ளார். நறுமணப் பொருட்களின் நிறம், எடை மற்றும் சந்தை மதிப்பை அதிகரிப்பதற்காக சாயங்கள், செயற்கை வண்ணங்கள் ஆகிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் கலக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இவ்விவகாரத்தில் தெலங்கானா அரசு உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டப் பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்கவுள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி நேற்று மாலை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீட்டிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். அதன்படி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி திட்டமிடல் மற்றும் நிதி, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், வருவாய், பொது மற்றும் உள்ளூர் நிர்வாகம், போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு நமச்சிவாயத்திற்கு உள்துறை, மின்சாரம், கல்வி, சட்டம், கால்நடை பராமரிப்பு, வனத்துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணராவுக்கு பொதுப்பணி, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜவேலுவுக்கு ஆதிதிராவிட நலத்துறை, வீட்டு வசதி உள்ளிட்ட துறைகள்

0: திரு சிவக்கொழுந்துவுக்கு உணவுப் பொருள் வழங்கல், சமூக நலன் உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜசேகரனுக்கு வேளாண், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. நாகாலாந்தில் சுரங்கப்பணிகள் நடைபெறுவதால் அஸ்ஸாமில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது குறித்து நாகாலாந்து அரசு தீவிரமாக கவனத்தில் கொண்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு தெம்ஜன் இம்னா லாங் தெரிவித்துள்ளார். கோஹிமாவில் செய்தியாளர்களிடம் பேசியவர் நாகாலாந்தும் அஸ்ஸாமும் கடும் வானிலையால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அண்டை மாநிலங்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கு மாறாக பிரச்சினையை களைய ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இவ்விவகாரம் குறித்து நாகாலாந்து அரசு ஆராய்ந்து வருவதாகவும் ஓக்காவில் இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் என்றும் நாகாலாந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஹோர்மோஸ் நீரிணை வழிப்பாதையை மீண்டும் திறக்கவும் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் உதவும் என்று கூறப்படுகிறது. எனினும் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமெரிக்கா நீக்கினால் மட்டுமே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இரண்டாம் உலகப் போரின் போது 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே நாளில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஹிரோஷிமா நகரில் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்தனர். இந்த துயரமான சம்பவத்தை நினைவுகூறும் வகையில் அங்குள்ள அமைதி பூங்காவில் உயிரிழந்தவர்களுக்கு இன்று காலை அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தலைவர்கள் அணு ஆயுதங்களை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேரளத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே காக்கநாடு, குமரகோம், ஆலப்புழா உள்ளிட்ட இடங்களில் இன்று அதிகாலை 4 மணி முதல் 15 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதையடுத்து சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அறிவுறுத்தியுள்ளார். மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டவை அவசர நிலை ஏற்பட்டால் உடனடி மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், சமோலி, பாகேஸ்வர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மற்ற பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மொகாலி வெங்கட்ராம் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3rd இடம் பிடித்தார். கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங், ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும்.

0: தமிழகத்தின் கோயம்புத்தூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் பஞ்சாப் கர்நாடகாவையும் ஒடிஷா ஹரியானாவையும் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசத்தையும் மத்திய பிரதேசம் தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையூ அணியையும் வென்றன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மாயந்த ரோடு, சேலம்.
3: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக் தொடர்புக்கு 99 76 138 178.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
10: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
11: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கை ராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
12: மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
13: தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி ஃப்ளூயிட் இன்டேக் ரொம்ப முக்கியம். ஸோ 2-3 லிட்டராவது லிக்விட்ஸ் ஒரு டேக்கு அவங்க எடுத்துக்கணும். டயட்டில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கணும். சில ஃபுட் சப்ஸ்டன்சஸ் இப்போ வந்து நீர் கண்டென்ட் நிறைய இருக்கிற இந்த சுரைக்காய், பூஷ்ணிக்காய் அந்த மாதிரி அந்த கோட்ஸ் சொல்லுவோம், அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னலாக சில ஃபுட்ஸ் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டா தாய்ப்பால் ஜாஸ்தி சுரக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் நம்மளோட ட்ரெடிஷ்னல் டயட்ஸில் சில சமயம் 11 பருப்பு வகைகளே கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் அந்த பருப்பு வகைகளில் தான் ப்ரோட்டீன் சத்தே வருது. ஸோ அந்த ப்ரோட்டீன் இன்டேக் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் த மதர். ஸோ பேலன்ஸ் டயட் இம்பார்ட்டண்ட். ஒரு 300 கேலரியாவது பேஸ்லைனோட அதிகமாக தாய்ப்பால் கொடுக்கும்போது மதர்ஸ் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அவங்க தாய்ப்பால் மூலியமாக என்ன எனர்ஜி குழந்தைக்கு போகிறதோ அந்த கேலரி இவங்களுக்கு டயட்லேருந்து வரும். அதே சமயம் ரொம்ப நெய், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கணுங்கிற தேவையில்லை. நிறைய காய்கறி, ஃப்ளூயிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கால்வாசி உணவுகள் அவங்களால எடுத்துக்க முடியும். ரொம்ப காரம், ரொம்ப எண்ணெய், அந்த ரொம்ப டீப் ஃப்ரைடு அந்த மாதிரி டயட்ஸை நாங்கள் வேண்டாம்னு சொல்லுவோம். பட் மதர் சாப்பிட்றது வந்து அப்படியே பேபிக்கு போக போகிறதில்ல, அது வந்து மதரோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் அந்த உணவு டைஜஸ்ட் ஆகி அந்த அதுலேருந்து வர அந்த ஸோ மதர் சாப்பிட்ற டயட் வந்து அப்படியே பேபிக்கு போக போகிறதில்ல, அது மதரோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் டைஜஸ்ட் ஆகி அதுலேருந்து வர சத்து தான் பேபிக்கு போக போகிறது. ஸோ நீ இது கூடாது அது கூடாதுங்கிறது கிடையாது. பட் ஆப்வியஸ்லி ரொம்ப ஆயிலி, ரொம்ப ஃப்ரைடு, அவுட்சைட் ஃபுட் ஹைஜீனிக்காக இருந்தால் எடுத்துக்கலாம். பட் அது சந்தேகமாக இருந்ததுன்னா பெட்டர் டு அவாய்ட். நிறைய வாட்டி

0: தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபார்முலா ஒருவேளை தேவைன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க. டாக்டர்ஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறைய பேர் நாங்கள் பசும்பால் கொடுத்துட்றோம் சொல்கிறது உண்டு. பசும்பாலை வந்து நம்ம பிறந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 6 மாதம் வரைக்கும் ஆல்டர்னேட் பால், அது பசும்பாலாக இருக்கட்டும் இல்லை இப்போ வர ஆர்கானிக் பாலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது ஐடியல் கிடையாது குழந்தைக்கு. ஸோ ஒரு ஏதாவது ஒரு காரணத்தில் தாய்ப்பால் கொடுக்க முடியலைன்னா பீடியாட்ரிஷனை கேட்டுட்டு தேவையான ஃபார்முலா தான் கொடுக்கணும். தாய்ப்பால் ரொம்ப கம்மியாக வந்தாலோ இல்லை தாய்ப்பால் சுத்தமாக சுரக்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ஸ்பெசிஃபிக் காரணம் இருக்கான்னு செக் பண்ணுவோம். அப்புறம் சில மருந்துகள் கொடுக்க முடியும், கேலக்டோகாக்ஸ்னு சொல்லுவோம். அதனால் டயட்லேயும் நம்ம கொடுக்க முடியும், மருந்து ஒன்று ரெண்டு இருக்குது கொடுக்க முடியும் மாத்திரையாக தாய்ப்பால் ஜாஸ்தி சுரக்கிறதுக்கு. ஆயுர்வேதிக் ப்ரிப்பரேஷன்ஸும் சம்டைம்ஸ் ஹெல்ப், பட் அலோபதியில் 1 or 2 மெடிசன்ஸ் ஆறுது. இப்போ வந்து மதருக்கு ஏதாவது ஒரு இப்போ சிக்கன் பாக்ஸ் வருது, அம்மை வருது, அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்காதேன்னு சொல்லுவோம், ஏன்னா குழந்தைக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. பட் சகஜமாக வர ஃப்ளூ ஃபீவர் அந்த மாதிரி இருந்ததுன்னா தாராளமா, இல்ல ஒரு மதருக்கு ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுனால ஃபீவர் வருது அப்படி எல்லாம் வந்ததுன்னா தாராளமா அவங்க வந்து குழந்தைக்கு கொடுக்க முடியும். பட் மதருக்கு ஃபீவர் ஹையா இருக்கும் போது கொடுக்கறது அவ்வளோ நல்லது இல்லை. என் குழந்தைய குடிக்காது, ஏன்னா அது வாய் வச்சா அந்த உடம்பு சூடு இருக்கும் இல்லையா. ஜுரம் குறைஞ்ச அப்புறம் கொடுக்க சொல்லுவோம். ஸோ மதர் டெஃபினட்டா ஃபீட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா, இப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் வருது டெலிவரிக்கு அப்புறம், இல்லை சம் அதர் வைரல் ஃபீவர் வருதுன்னா அதுக்கு வேண்டிய மருந்தும் நான் தாய்ப்பால் எடுத்து கொடுக்குறேன், அதுக்கு சேஃபாக மருந்து கொடுங்கன்னா அந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ மாத்திரையே சாப்பிடக்கூடாது தாய்ப்பால் கொடுக்கும் போதுங்கிறதும் கிடையாது, சேஃபாக சில மெடிசன்ஸ் எடுத்து. காய்ச்சல் குறைஞ்ச அப்புறம் அவங்களே கொடுக்கலாம், அது ஒன்று. இல்லைன்னா இப்போ நிறைய தாய்ப்பால் இருந்தால் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இவங்களும் பிரெஸ்ட் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ அம்மை மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிட் இருந்தது, கோவிடில் நம்ம மதருக்கு மதர் சைல்டுக்கு கொடுக்க வேண்டாம், பேபிக்கு கோவிட் வரக்கூடாது, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஆல்டர்னேட் ஃபார்முலா மில்க் தான் கொடுப்போம். ஆனால் அது வந்து அந்த பீரியடுக்கு தான், இப்போ 2 நாள் 3 நாள்ல அது முடிஞ்ச உடனே நம்ம வி கேன் ஸ்விட்ச் பேக்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:32 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. ஒவ்வொரு மனுஷனையும் உயிர் போட வைக்கிறது இசைதான் இல்லையா? ஒரு பாட்டு யோசிக்க வைக்கும், ஒரு பாட்டு நேசிக்க வைக்கும், ஒரு பாட்டு சந்தோஷப்படுத்தும், ஒரு பாட்டு நம்மளோட கவலைகளை மறக்கும். இப்படி இசைக்கு பல பரிமாணங்கள் உண்டு. இசையோடு ஒரு பொது அறிவு வினாவுடன் கூடிய இந்நிகழ்ச்சி சந்தோஷ சாரல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது பாஸ் என்கிற பாஸ்கரன் என்ற திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் ஆரிச்சரன் குரலில். இதோ

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம்ம சென்னை பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இது 1 லிட்டர் பாக்கெட்.

0: சாக்லேட்ல ஊத்தி ஒரு லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: ஒரு லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இவையாவும் கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம். தக்காளி 20 ரூபாய், கத்தரி 30 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், அவரைக்காய் 45 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், சுரைக்காய் 18 ரூபாய், வாழைக்காய் 7 ரூபாய் 50 பைசா, முருங்கைக்காய் 55 ரூபாய், புடலங்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 34 ரூபாய், சர்க்கரை பூசணி 18 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 முதல் 58 ரூபாய் வரையிலும், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 108 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பூண்டு உடைத்தது 168 ரூபாய், பெரியது 238 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், மொச்சை 54 ரூபாய், பாகற்காய் 36 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 84 ரூபாய், தேங்காய் 76 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 140 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 88 ரூபாய், கற்பூரவள்ளி வாழைப்பழம் 65 ரூபாய், கொய்யாப்பழம் 50 ரூபாய், வெள்ளரிக்காய் 45 ரூபாய், புதினாக்கீரை 100 கிராம் 8 ரூபாய். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பையை எடுத்துட்டு போங்க. நெகிழியை தவிர்ப்போம்.
5: The Kaveri Engineering College, Autonomous.
6: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
7: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
8: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks and Readymade Silk ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymade Silk, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
4: சந்தோஷ சாரல் அப்படின்னாவே ஒரு பொது அறிவு வினாவும் இருக்கும் இல்லையா? இன்றைக்கி நிகழ்ச்சியோட பொது அறிவு வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த லோக்மான்யா திலக் விருது அப்படின்றது தேச வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துறையில் வந்து சிறந்த பணி செய்தவங்களுக்காக வழங்கப்படும் இல்லையா? அந்த மாதிரி இந்த வருஷம் 2026 ஆண்டிற்கான லோக்மான்யா திலக் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றது தான் இன்றைக்கி சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோட பொது அறிவு வினா. என்ன நேர்களே, இதுக்கான பதிலை யோசிச்சுட்டே அடுத்த பாட்டு கேட்டு வரீங்களா? நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஆயுத எழுத்து என்ற திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் மதுஸ்ரீ குரலில். இதோ
9: ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹ

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
7: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறித்தான அறிவிப்பு. இன்று காலை 6 நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 19,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நேரம் காலை 7:52 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அழகு. எது அழகு? நம்ம கண்ணால் பார்க்குற எல்லாமே அழகில், மனசால் பார்த்தா எல்லாமே அழகு தான். ஒலிக்க வரும் அடுத்த பாடல் ராட்டினம் என்ற திரைப்படத்திலிருந்து மனு ரமேசன் இசையில், விவேகா பாடல் வரிகளில் அஜய் சத்யன், ஸ்ரீலேகா பார்த்தசாரதி குரலில். இதோ

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.

ஒரு முறை ஆபிரகாம் லிங்கன் கிட்ட அறிஞர்கள் வந்து சிலர் கேட்குறாங்க, படிக்கிறது எதுக்காக? படிக்கிறதுனால பணம் பெருசாக ஒன்றும் கொட்ட போகிறதில்ல, அப்புறம் ஏன் எப்பயும் படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறாரு, நான் வந்து பணம் சேர்க்கறதுக்காக படிக்கலை, பணம் வரும்போது எப்படி பண்போடு வாழணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு மிகச்சிறந்த ஆளுமையோட இந்த பதில் வந்து பார்த்திங்கன்னா அனுபவத்தை மட்டும் இல்லை எல்லோரோட மனசிலும் நிலைச்சி நிற்கும் இல்லையா. அதாவது படம் எப்படி வருது அப்படின்றது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி பண்போடு நடந்துக்கணும் அப்படின்றத நம்மளோட படிப்பு வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவ பாடம். தொடர்ந்து நிறைய புத்தகங்களை படிங்க, நிறைய அனுபவங்களை வளர்த்துக்கோங்க. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுப்போமா? இந்த ஆண்டிற்கான, அதாவது 2026 ஆண்டிற்கான லோகமான்ய திலக் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம கேட்டிருந்த சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோட பொது அறிவு வினா. அதுக்கான பதிலை தெரிஞ்சுப்போமா? அஜித் தோவால் அப்படின்றவருக்கு தான் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க.

அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 1 அன்னைக்கு பார்த்திங்கன்னா லோகமான்ய திலக் தேசிய விருது தேச வளர்ச்சி அப்புறம் முன்னேற்றத்துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்கியவருக்காக கொடுக்கப்படுது. அதனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அஜித் தோவால் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது யாரோட நினைவாக இந்த விருது வழங்கப்படுது அப்படின்னா சுதந்திர போராட்ட வீரரான பால கங்காதர திலக் இவர் பேரில் தான் இந்த விருது ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோட பொது அறிவு கேள்வி, 2026 ஆண்டிற்கான லோகமான்ய திலக் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான பதில் அஜித் தோவால். நேர்களை உங்கள் நினைவிற்காக இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்பிரல் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. இது வரைக்கும் நான் பண்பலையில் பேசினதே இல்லைங்க அப்படின்றவங்களுக்காக தான் இந்த அறிமுக நிகழ்ச்சி பொன்னியின் புதுப்புணல். இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க

0: உங்களுக்காக தான் இந்த அறிமுக நிகழ்ச்சி பொன்னியின் புதுப்புனல். இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 8 மணி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று ஆகஸ்ட் 6, நாடு முழுவதும் இந்திய சுதந்திர தினத்தின் கொண்டாட்டத்திற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. கல்வி நிறுவனங்களில், பொது இடங்களில் தேசப்பற்றுமிக்க செய்திகளை பகிர்ந்து கொள்வதும், தேசபக்தி பாடல்களை பாடுவதும், இல்லங்கள் தோறும் தேசிய கொடியை ஏற்றுவதுமாக மனநிலைக்கு நாம் தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலில் நிகழ்ச்சியின் தொடக்கத்திலும் நிறைவிலும் பாடுவதற்குரிய நிலையில் இந்திய தேசிய கீதத்தை இயற்றிய தாகூரை நாம் மறந்துவிட முடியாது. இந்திய நாட்டின் தேசிய கீதத்தை எழுதிய தாகூர் அதேபோல வங்காள நாட்டிற்கும் தேசிய கீதத்தை படைத்த பெருமைக்குரியவராக விளங்குகிறார். ஜனகண மனஹரி என்று தொடங்குகிற இந்திய தேசிய கீதத்தைப் போலவே வங்காள தேசத்தின் அமர்சோனார் பங்களா என்கிற பாடல் இன்றளவும் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பரிசு பெற்ற ஒரு கவிஞர் என்பதும், நாடகங்கள் பல எழுதியிருக்கிறார் என்பதும் பலரும் அறிந்து கொண்டிருப்பது போலவே அவர் குறித்து நாம் கூடுதலாகவும் சிறப்பாகவும் அறிந்து கொள்ள வேண்டியது அவருடைய சங்கீதம். ரவீந்திர சங்கீதம் என்பது இன்றளவும் வங்காளத்தில் மிகுதியாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு இசை மூலமாகவே விளங்குகிறது. சுமார் 2500 பாடல்களுக்கு மேல் மெட்டமைத்து ரவீந்திரநாத் தாகூர் வங்கத்திற்கு வழங்கியிருக்கிறார். அதில் பெரும்பாலான பாடல்கள் அவரே இயற்றியவை. சில பாடல்கள் வேத உபநிடத பாடல்களை தாங்கியவை. ரவீந்திர சங்கீதம் என்பது மற்ற இசை முறைகளிலிருந்து மிகுதியும் வேறுபட்டதாக விளங்குகிறது என்கிறார்கள். இது வங்கத்தில் மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கிய இசை முழக்கம். துருபத் என்கிற இசை முறையில் புதிய இசை வடிவங்களை உருவாக்கி அமைக்கப்பட்ட இசை மரபை சார்ந்த ரவீந்திர சங்கீதம் 4 நிலைகளில் மிகுதியாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அவர் இயற்றிய இசைப்பாடல்கள் வழிபாட்டு பாடல்களாக பஜன் கீதி, காதல் பாடல்களாக பிரேம் கீதி, இயற்கை பாடல்களாக பிரகிருதி கீதி, தேசபக்தி பாடல்களாக தேஸ் பிரேம் கீதி என பல வகைகளில் பலராலும் பாடப்பெற்று வருகிறது. அடிப்படையில் தாகூரின் குடும்பமே ஒரு இசை குடும்பம்தான். அவருடைய அண்ணன் ஜோதிந்திரநாத் இசைக்கருவிகள் வாசிப்பதில் கைதேர்ந்தவராக திகழ்ந்திருக்கிறார். அவர் பல நாட்டிய நாடகங்களுக்கும் இசையமைத்துள்ளவர். அதுபோல இளம் வயதிலேயே இசையில் பேரார்வம் கொண்டிருந்த தாகூர் வைணவ கீர்த்தனைகளையும் வேத கீதங்களையும் கிராமிய பாடல்களையும் ஆழ்ந்து கவனித்து உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார். விஷ்ணுபூர் பள்ளியைச் சார்ந்த ஜாடுபட்டா என்பவரிடத்தில் முறையாக இசை பயின்ற தாகூர் இளம் பருவத்திலேயே வங்கத்தின் பிரபலமாக விளங்கிய வைணவ கீர்த்தனைகளுக்கெல்லாம் இசையமைத்து சிறந்தவராக தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 1880 தாகூர் லண்டன் சென்றிருந்த போது தி ஆரிஜின் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மியூசிக் என்கிற ஹெபர்ட் ஸ்பென்சரின் மேல்நாட்டு இசை குறித்த நூல் ஒன்றை படித்ததன் தாக்கத்தினால் இசையில் மெல்லிசை எவ்வளவு முக்கியமானது என்பது குறித்த அந்த சிந்தனையின் தாக்கத்தின் விளைவாக தானே அதுபோல புதுமையான சில படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று தீவிரம் காட்டினார். அதன் விளைவாக 19 வயதுள்ள அந்த பருவத்தில் அவர் ஆழ்மனதிலிருந்து வெளிப்பட்ட மிக முக்கியமான நாட்டிய நாடகங்கள் வால்மீகி புரோதிபா, கல் மிரிகையா என்பனவாகும். இசையின் வேரில் விளைந்த இந்த இனிய நாட்டிய நாடகங்கள் அவரின் இசை புலமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. இளம் வயதில் ஜாத்ரா, பாஞ்சாலி, கதாகட்டா, கபீர்கான் போன்ற கிராமிய இசைப்பாடல்களில் மிகுதியும் ஆர்வம் காட்டி நெஞ்சை பறிகொடுத்த தாகூர் பிற்காலத்தில் அந்த உணர்வுகளை தனக்குள்ளே உள்வாங்கிக் கொண்டு புதிய இசை அமைப்புகளை கண்டுபிடிப்பதற்கும் புதிய இசை அமைப்புகளை தன் பாடல்களுக்கு பயன்படுத்தவும் அவர் தீவிரம் காட்டினார். முற்றிலும் புதிய இசை மறைவை உருவாக்கி இருக்கக்கூடிய

0: இவருடைய பாடல்கள் இன்றளவும் வங்கத்தின் திசைகளெங்கும் எதிரொலிக்கின்றன. இவரோடு ஒப்பிட்டு தமிழகத்தில் நாம் அடையாளம் கண்டிருக்கக்கூடிய மகாகவி பாரதியாரின் இசை புலமையையும் இசைப்பாடல்களையும் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறுவது கூட இன்றியமையாததான். பாரதிக்கு நிகராக தாகூரையும் தாகூருக்கு நிகராக பாரதியும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, நீண்ட காலம் வாழ்ந்த தாகூர் நிறைவு காலத்தில் இசையினுடைய முடிப்பை இவ்வாறு வழங்கிய அவருடைய நினைவு நாள் நாளை மலர்கிறது. எனவே இந்த வேளையில் இவரை நினைவு கூறுகிற அதே போது, நம் மண்ணில் தோன்றி இசைத்தமிழுக்கு உயிரளித்த மகாகவி பாரதியின் பெயரில் இசை மரபை பாரதி சங்கீதம் அல்லது பாரதி இசை என்பதாக பாரதி நினைவு நூற்றாண்டில் கொண்டாடினால் என்ன, அதற்கான முயற்சிகளை எடுத்தால் என்ன என்பதையே இன்று நன்று ஒன்று என்கிற முறையில் தமிழர்களின் முன்னிலையில் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் காலை 8:06, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். இது பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. ரொம்ப நாளாக நான் எஃப்எம் கேட்டுகிட்டே இருக்கேங்க, ஆனால் எனக்கு லைனே கிடைக்கல. நானும் ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி தாங்க இது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நீங்கள் அறிமுக நேராக இருந்தால் மட்டும் போதும். 04342 என்ற முன்னணி பெண்ணோடு 2440300 மற்றும் 9486811025 இந்த எண்ணில் அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். இல்லைங்க எனக்கு இணைப்பே கிடைக்கல அப்படின்றீங்களா, நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் என்னான 04342244300 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர் மற்றும் ஊரை தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்கள் விருப்பப்படலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பாடல் கேட்க ஒரே ஒரு விதிமுறை, நீங்கள் அறிமுக நேராக இருக்கணும், அவ்வளோதாங்க. எவ்வளவோ நாள் நம்ம வந்து எஃப்எம் கேட்டுகிட்டே இருப்போம், ஆனால் ஒரு நாள் சரி நம்மளும் பேசுவோமே அப்படின்ட்டு ஆசைலாம் இருக்கும், ஆனால் இணைப்பு கிடச்சிருக்காது. நம்ம பாட்டையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்திருக்கும், ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது. இந்த நிகழ்ச்சி தான் அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி பொன்னியின் புதுப்புனல். கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: பொனியின் புதுப்புனல் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் முதல் நேரா, அதாவது வாட்ஸ்அப் மூலமாக தன்னோட விருப்பப்பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம்லேருந்து ராஜேஷ்குமார், இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் கத்தி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
3: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை

0: பதினேழு முதல் ஆகஸ்ட் 17 வரை உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈரோடு மஞ்சள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய விலை நிலவரம். விரலி மஞ்சள் 11,499 ரூபாய் முதல் 18,539 ரூபாய் வரையிலும், கிழங்கு மஞ்சள் 10,909 ரூபாய் முதல் 17,002 ரூபாய் வரையும் குவிண்டால் ஒன்றுக்கு விலை போனது.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நேரம் காலை 8:17. கேட்டிருக்கும் இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. ரொம்ப ஒரு பீக்கான டைம் அப்படின்னாவே இந்த 8-9 சொல்லுவோம். ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து கரெக்டாக கிளம்புற டைமே இந்த 8-9 தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து 8:30, 8:30 அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், அப்படியே ரொம்ப ஷார்ப் டைமில் ரொம்ப அழிப்பறியாக அப்படியே அடித்து பிடிச்சி அப்படியே கிளம்புற ஒரு டைம் இது. குறிப்பாக அது வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து என்ன செய்கிறோன்னே தெரியாமல் எப்பா இதை இறக்குறதா அதை கொதிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கன்ஃபியூஷனாக வந்து சமைச்சிக்கிட்டே ரொட்டீனாக ஒரு வேலையை பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த டைம் தான் 8:09. இந்த நேரத்தில் அப்படியே வந்து ரொம்ப கூலாக ஒரு பாட்டை கேட்டுகிட்டே வந்து நீங்கள் ரெடி ஆகினாலும் சரி, கிளம்புறதா இருந்தாலும் சரி, ஜாலியாக வந்து கேட்டுகிட்டே கிளம்புங்க. ஒரு பாடல் வந்து இன்றைக்கி கேட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த பாடல் வந்து இன்றைக்கி நாள் முழுக்க உங்களை வந்து ஹாப்பியாக வச்சுக்கும். பொன்னியின் புதுப்பினல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகிறாரு பாலஜங்கமணி அள்ளியிலிருந்து ராஜாமணி. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் மாஸ்க் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: நேரம் காலை 8:24 கேட்டிருக்கும் இது பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. அடுத்ததாக நம்ம கூட ஒரு அறிமுக நேயர் இணைறாரு, அவரோட பேசிடுவோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: கோயம்புத்தூர் மாவட்டம் மூக்கனூர் தன்முக நகர் சிவகுமாருங்க.
0: சிவகுமார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிவகுமார்?
1: கைத்தறி நெசவுங்க.
0: நெசவுங்களா? எவ்வளவு வருஷமா செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: ஒரு 30 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: 30 வருஷமா?
1: ஆமாங்க.
0: சரிங்க சிவகுமார், உங்களுக்கு பொழுதுபோக்கு அப்படின்னா என்ன சொல்வீங்க?
1: பொழுதுபோக்கு உங்க ரேடியோ கேக்குறதா எங்களுக்கு பொழுதுபோக்கு.
0: சரிங்க, நெசவுன்னு சொன்னீங்க இல்லையா, இப்ப என்ன துண்டு நெய்வீங்களா இல்ல சாரியா?
1: சாரிங்க.
0: சாரி நெய்வீங்க?
1: பட்டு சாரிங்க.
0: சரி சரிங்க. இப்போ உங்க இதுல வந்து விலை உயர்ந்த ஒரு சாரி அப்படின்னா எவ்வளவு காஸ்ட்ல வந்து நீங்க நெஞ்சு கொடுத்துருக்கீங்க?
1: ஒரு 30,000 ரூபாய் கொள்முதலாங்க.
0: 30,000? சரிங்க. ஒரு சாரி நேரத்துக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க?
1: அது 30,000 நெய்யணும்னா ஒரு வாரம் ஆயிடும்.
0: ஒரு வாரம் ஆயிடும்.

0: ஆமாங்க.
1: சரி சரிங்க, உங்களோட தொழில் சிறக்க வாழ்த்துக்கள். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
0: இது ஒரு புதுப்பாட்டு கொடுங்க.
1: புதுப்பாட்டு கொடுத்துடலாமா? சரிங்க, நன்றி செல்வகுமார். இதோ உங்களுக்காக ஒரு புதிய பாடல். நன்றி
0: ஓகே.
1: நன்றி நன்றிங்க. சிவகுமாருக்காக சந்தோஷ் சுப்பிரமணியம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ.

0: ஓப்பனிங். டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேரம் காலை 8:31 பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
8: தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
10: என்றும் இனி என்றென்றும்
9: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
10: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
9: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
10: என்றும் இனி என்றென்றும்
9: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
10: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
9: தர்மபுரி.
8: தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
11: நல்ல உணவை சரியாக சரியான நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா எதுக்கு மருந்து? சொந்த காசுல எதுக்கு சூனியம் வைப்பானே? 8 புரோட்டா சொன்னாங்கல்ல, 8 புரோட்டா சாப்பிட்டு சில பேர் மந்தமா இருக்கு, அது மோடம் போட்டிருக்கா சரியா பசிக்க மாட்டேங்குது. என்ன சொல்றது? ஒருத்தன் ஹோட்டலில் போய் 2 இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கான், சாப்பிட்ருக்கான், பசி அடங்கலை, பூரி தின்றுருக்கான், தோசை தின்றுருக்கான், கடைசியாக என்ன பண்ணான், ஒரு மசாலா விட வாங்கினான், வயிறு நிறைஞ்சிருச்சு, சிரிச்சான், ஐயோ முதல்லே மசாலா விட திங்காமல் போட்டேன் அப்படின்னா. மசால் விடையில் நிறையில லேயர் லேயராக அடிக்கிறதுக்கு உள்ள அதான உண்மை. சாப்பிட்ற முறைகளில் நம்ம சரியாக வச்சுக்கிறணும். கும்பகோணத்தில் ஒரு கல்யாணத்துக்கு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தோங்க, பேசிட்டு ஒழுங்காக வந்திருக்கலாம், சாப்பிட்டுதான் போகணும்ட்டாக 5000 பேர் கூட்டம், அதில் போய் நாங்கள் மாட்டி எங்களை சாப்பிட கூட்டு போகிறோம்னு சொல்லி இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் அடுத்த தெருவழியாக போய் ஏறி குதிச்சு சிறப்பு விருந்தினரா நாங்கள் எங்களை கூட்டு போகிறாங்க. அதில் என் கூட வந்த ஒருத்தர் சோத்துக்கு இப்படி அலையக்கூடாது அப்படின்னாரு. சும்மா வாயா போயிட்டோம், போய் கதவை திறந்தா உள்ளே இன்னும் அதில் கொண்டு போய் சாப்பிட்றவங்களுக்கு பின்னாடி கொண்டு எங்களை நிப்பாட்டாங்க. நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம், அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் என் முன்னாடி இருந்தவன்லாம் மோர் வாங்கிட்டு திருப்பி சாம்பார் கொண்டான், அது அவன் இஷ்டம். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் எங்களுக்கு உட்கார வச்சுட்டாங்க, திரும்பி பார்த்தா எங்களுக்கு பின்னாடி 5 பேர் நிற்கிறாயே. அதில் ஒருத்தர் லைவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆமாம் அவர் தான் 3வது தடவை சாம்பார் வாங்குறாரு என்னைய சொல்லிக்கிட்டு இருக்கான். முந்தியெல்லாம் எப்படி சாப்பிடுவோம்? ஒரு பலகை மேட்டு அதில் உட்காந்து கீழே சாப்பாடு இருக்கும். அப்படின்னா என்ன தெரியுமா, உணவை சாப்பிட்றப்ப வயிறு உள்ளே அடங்கியிருந்தால் அதிகம் சாப்பிட மாட்டோம். இப்போ வெள்ளக்காரன் சாப்பாடு, சாப்பாடு மேலே இருக்கு, நம்ம கீழே உட்காது, அது பாட்டுக்கு போகுது. அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ எல்லாம் பந்தி எப்படி டேபிள் போட்டு ஷீட்டு விரித்து இலை போட்டு 18 காய்கறி வச்சு அப்போதாங்க சாப்பிட ஆரம்பிச்சிருப்போம். கடைசியாக உட்காந்துருந்த ஒரு பையன் என்ன பண்ணா தெரியுமா, ஃபோனில் அப்படியா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறோம்னு சொல்லி அந்த சீட்டை பிடிச்சி ஒரு இழு இழுத்து விட்டு போயிட்டான். எங்கள் எல்லா இலையும் இங்கிட்டு போயிடுச்சு. அதுக்குள்ளே பொண்ணோட தாப்புனார் ஓடியாந்து இங்கிட்டு பிடிச்சி இழுத்து விட்டார். எனக்கு என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் சந்தேகம், திரும்ப ஏன் இலையில தான் சாப்பிட்டடா? ஏன்னா மனுஷ மனசு தானே. அதில் என் கூட உட்காந்துருந்த ஒருத்தன் என் ஜிலேபியில் ஒரு சுத்த காணும் அப்படிங்கினா, ஏன்னா அதுக்குள்ளேயே எடுத்துருப்பாங்க.

0: சாப்பிட்றப்ப அந்த சாப்பாட்டினுடைய அளவை மூளைக்கு உணர்த்தணும். போதும்ங்கிற விஷயம் என்னங்க, செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னாரு யாரு, குமரகுருபரர். பணம்னா என்னன்னு கேட்டா 50 ரூபா சம்பாதிக்கிறவனு வாழ்றான்ல, யோசிச்சு பாருங்க. 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவனும் தூங்காம திடுறான், 50 ரூபா சம்பாதிக்கிறவனும் சந்தோஷமா திடுறான். இது எதுல இருக்கு, மனம். இதுல தான் எல்லா வகையான விஷயங்கள் இருக்குது. அப்ப இந்த நோய்க்கு விடிவு, அதான் முக்கியமான வார்த்தை. சர்க்கரை நோய்க்கு விடிவு என்று சொன்னால், நம்ம பழக்கப்பட்டவங்க தாங்க, உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்யறோம், ஏய் கஞ்சியை வச்சு குடி. முதல்ல டாக்டர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, சாப்பாட்டு முறையை மாத்துறாரு, காரம் சாப்பிடாதீங்க, அல்சரா இருக்கு, உணவுல தானே வர்றாரு, காரம் சாப்பிடாதீங்க, கஞ்சி குடிங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உணவு என்று வருகின்ற போது கலப்பட உணவு எடுக்க வேண்டாங்க, அது உண்மைதான். ஆனாலும் கூட நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வீட்டு சாப்பாடு சாப்பிடுகிற போது அந்த ரசம் வச்சு கொடுக்குறப்ப மிளகு ரசம் வச்சு கொடு, வாய் புண்ணா இருக்கு, மிளகு தக்காளி வச்சு, இந்த உணவு மூலமே சரி பண்ண முடியுங்க. நீராகாரம் சாப்பிடு, இந்த வெள்ளக்காரன் சொன்னால் ஒத்துக்கிடுவோம், நம்மளாம் செய்ய மாட்டோம், எதா இருந்தாலும் வெளிநாட்டுக்காரங்க தான் சொல்லணும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், உள்ளூர் நாய் வளர்க்க மாட்டோம், பார்த்துருக்கீங்களா, பூரா வெளிநாட்டு நாய் தான். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், உருண்டையாக ஒரு நாய் வச்சுருந்தாங்க, அது கடிக்குமான்னே கடிக்காதுன்னு தாங்க, குலைக்குமான்னே குலைக்காதுன்னு தாங்க, அது எதுக்குன்னு தெரியல அந்த நாய், அது மெத்தையில் படுத்துங்குது, அவர் வெளியே சேர் போட்டு உட்காந்துருந்தாரு. ஏன் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னே, 1 லட்ச ரூபா போட்டு வாங்கினா நாய் எவ்வளோ தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு, நாயை வெளியே கட்டி போட்டு நம்ம படுத்துருந்த காலம் மாறி போய் நாயை படுக்க வச்சு நம்ம காவை காத்துக்கிட்டோம்னா நிலப்பை மாறி போச்சுன்னு தானே அர்த்தம், முத்தி போச்சுன்னு அர்த்தம், மாறி போச்சுன்னு அர்த்தம்ல.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரபி, கீமோ தெரபி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
6: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்.
8: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்

0: Medical, Information Technology, Artificial Intelligence and Data Science, Biomedical Engineering என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: நேரம் காலை 8:41 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது பொன்னியின் புதுப்பனல் நிகழ்ச்சியில அடுத்ததாக அறிமுகம் நேர இணைச்சிடுவோம். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்தீங்கயா? எந்த ஊருங்கயா?
5: நாற்றம்பள்ளி.
4: அது எங்க இருக்கு?
5: நாற்றம்பள்ளி.
4: சரிங்க, அது எங்க இருக்கு? திருப்பத்தூர் மாவட்டங்களா? சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாகராஜ்? கம்பி கட்டுற வேலைங்களா?
5: ஆமாமா.
4: சரி சரிங்க. என்ன நிகழ்ச்சி எல்லாம் விரும்பி கேப்பீங்க? சரி சரிங்க, தொடர்ந்து பண்பலை கேட்டுட்டே இருங்க. என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
5: எனக்கு
4: நன்றி. இதோ நாகராஜ்காக அந்த இனிய பாடல் கில்லி என்ற திரைப்படத்தில் இருந்து. தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் தும் தும் ஷக்

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
3: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
4: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
3: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, புது மோட்டூர், போச்சம்பள்ளி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடம்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புது புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: முகத்தில் கருமா
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா சைபால்
0: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.

0: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
1: இந்த உலகத்துல உண்மையாவே வேதாந்தம் பேசுறவங்களும் உண்டு, உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருந்துகிட்டு வெளியில வேதாந்தம் பேசுறவங்களும் உண்டு. ஒரு ஆள் இருந்தார், அவர் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மகா கஞ்சன், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார். எச்சில் கையன்னா ஈர கையை கூட உதரமாட்டார், அப்படிப்பட்ட மனுஷன். அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருந்தார். வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பார், அப்புறம் போயிடுவார். அந்த முனிவர் வர்றப்போலாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான். ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பையம்மா, சருமம் தலை காக்கும்மா, பணம் என்ன சார் பணம், இன்னைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும் நாளைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும், எல்லாம் மாயம், எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலேம்மா. அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்கிறத கேட்ட உடனே, ஏப்பா அப்படி சொல்கிற, இப்போ கூட நீ சரின்னு சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து இதிலிருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார். உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஐயோ சாமி இப்போ அது எப்படிங்க முடியும், பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க, அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு விடலாம்மா. சரின்னு முனிவர் போயிடுவார். அடுத்த வருஷம் வருவார், இவன் வழக்கம் போல் வேதாந்தம் பேசுவான். சரி தீட்சை கொடுக்குறேன் வா அம்பார், பேரம்பேத்தியை பார்க்கணும், கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருக்குது, அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் சொல்லுவான், ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார், இவன் கடைக்கும் வந்தார். அப்புறம் அங்கே கல்லாவில் நம்ம ஆள் இல்லை, அவன் புள்ள தான் உட்காந்துருக்கிறான். அப்பாவை போலவே பிள்ளையும் எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான். அப்பா எங்கன்னு விசாரித்தார் முனிவர். ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார். போன மாதம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னார், அவ்வளோதான் போட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன். இதை கேட்டதும் முனிவர் சிரிச்சாரான், அவன் எங்கடா போவான், உன் அப்பா எங்கேயும் போகல, இதோ வாழை ஆட்டிக்கிட்டு உன் காலடியிலே இருந்துகிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாரான். என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கான் பையன். உடனே முனிவர் அந்த நாயோட தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுகிறா அப்படின்னாரான். உடனே அந்த நாய் வந்து வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான், காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பைய அப்படின்னு தான். முனிவர் சொன்னார், அடே இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, நீ விரும்புனா சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன், அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன், வர்றியா அப்படின்னு கேட்டிருக்கார். உடனே அந்த நாய் சொல்லித்தான், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன், என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாமல் ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க, அதனால் இப்படி நாயாக பிறந்து ராத்திரி பகலாக சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துக்கிட்டு கிடக்கிறேன், இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு கேட்டுதான். அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் தசாவதானி திருக்குறள் பேர் ராமையா. அவர் கேட்குறது நியாயம் தானே, இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பாக்கிட்ட சொன்னான், அப்பா இன்றைக்கி நான் ஒரு ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னு. நான் அப்படியா என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்கார் அப்பா. டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியாந்தேன், ஒரு ரூபா மிச்சம்தானே அப்படின்றான். அட பாவி, ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்துருந்தா 10 ரூபா மிச்சமாக இருக்குமே, வேஸ்ட்டு பண்ணிட்டியே அப்படின்னாரான் அந்த அப்பா.
0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
5: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேரம் காலை 8:56 கேட்டு வச்சிருக்கோம். இது பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலை வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகி விரும்பி கேட்டிருக்காங்க. ஜிம்மாண்டியூர்லேருந்து மதுஸ்ரீ உங்களை அன்போடு வரவேற்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இதோ மதுஸ்ரீ விரும்பி கேட்ட அந்த இனிய பாடல் இட்லி கடை என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: Viking Bunions and Briefs. வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: காந்தியடிகள் ஒரு முறை மதுரைக்கு வருகிறார். மேளமாசி வீதியிலே ராம்ஜி கல்யாண் சேஜி என்பவர் வீட்டில் தங்குகிறார். அவர் ஒரு குஜராத்தி. 1921 செப்டம்பர் மாதம் 22 மேளமாசி வீதியில் இருக்கக்கூடிய ராம்ஜி கல்யாண் சேஜி வீட்டிலே தங்கியிருக்கிறார். மாலை என்று ஒரு நெசவாளர் மாநாடு. மாலை நேரம் வெகு நேரமாக காந்தியடிகள் வெளியே வரவில்லை. கூட்டத்திற்கு செல்ல வேண்டும், வாருங்கள் என்று எல்லோரும் அவசர அழைப்பு விடுக்கிறார்கள். காந்தியடிகள் வெளியே வருகிறார் தன்னுடைய கம்பீரமான கனவான் உடையை மாற்றிவிட்டு. வெறும் 4 வேட்டியை கட்டிக்கொண்டு மேற்சட்டை இல்லாமல் வருகிறார். என்ன இப்படி வருகிறீர்களே என்று கேட்கிறார்கள். இதுதான் என் நிரந்தர உடை என்றார் காந்தியடிகள். காந்தியடிகள் இதே உடையோடுதான் அந்த நெசவாளர் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். முதல் முதலில் மதுரையில் தன்னை எளிமை கோலத்திற்கு மாற்றிக்கொள்கிறார். அவரை கேட்டார்கள், கதரணியுங்கள் கதரணியுங்கள் என்று எல்லோரிடமும் அவர் சொன்னபோது ஒரு தமிழர் கேட்டார், நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, கதர் வாங்குகிற அளவிற்கு எங்களிடம் காசு ஏது என்று கேட்டவுடன் தான் பதறிப்போன காந்தியடிகள், இந்த நாட்டில் இருக்கிற எல்லா ஏழை மக்களுக்கும் சரியான உடை கிடைக்கும் வரை நான் இதே கோலத்தில் தான், ஏழை விவசாய தொழிலாளர் கோலத்தில் தான், கல்லுடைக்கும் தொழிலாளர் தோழர்கள் கோலத்தில் தான் இருப்பேன் என்று தன் உடையை மாற்றிக்கொண்டார். இதே கோலத்தோடு தான் லண்டன் வட்டமேசை மாநாட்டுக்கு போகிறார். என்ன இப்படி வருகிறீர்களே என்று பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள். என் உடையை பற்றி நீங்கள் கவலை

0: கவலைப்படாதீர்கள், என் கருத்தை பற்றி மட்டும் நீங்கள் கவலைப்படுங்கள் என்று அழுத்தம் திருத்தமாக தன் கருத்தை உலகத்திற்கு லண்டன் மேசை மாநாட்டில் அறிவிக்கிறார் மகாத்மா காந்தியடிகள். எண்ணி பாருங்கள் எவ்வளவு எளிமையின் தோற்றம். ஒரு முறை தீண்டாமை எதிர்த்து போராடி மிகப்பெரிய ரத யாத்திரையை நடத்துகிறார். இந்தியாவெங்கும் அந்த ரத யாத்திரை செல்கிறது. பூரி ஜெகநாதர் ஆலயத்திற்கு அருகே அந்த ரத யாத்திரை சென்று கொண்டிருக்கிறது. காந்தியடிகள் நடத்துகிற தீண்டாமைக்கு எதிரான ரத யாத்திரை. அந்த ரத யாத்திரை ஜெகநாதர் கோயிலுக்கு அருகே செல்கிற போது காந்தியடிகளின் வாழ்க்கை துணைவியார் கஸ்தூரிபாய் அவர்கள் ஊரி ஜெகநாதர் ஆலயத்திற்கு தன் மகனோடு சேர்ந்து வழிபட்டு விட்டு வந்துவிட்டார். செய்தி கேட்டவுடன் அண்ணல் துடித்து போனார். உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட்டது. உடலன்றும் பதறியது. என்ன இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டாய் கஸ்தூரி? என்னுடைய மக்களை அனுமதிக்காத அந்த ஆலயத்திற்குள் நீ மட்டும் எப்படி சென்று வரலாம்? என் மக்களுக்கு எப்போது அந்த காலயத்தில் அனுமதி வழங்கப்படுகிறதோ அப்போதுதான் எல்லோரும் சென்று வழிபடுகிற உரிமை இருக்கிறது என்று காந்தியடிகள் சொன்னார். தலித் மக்களுக்கான உரிமை அளிக்காத அந்த ஆலயத்திற்குள் தான் நுழையமாட்டேன் என்றார் அண்ணல் காந்தியடிகள். எதை உபதேசித்தாரோ அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:06. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஒரு வரம வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறதுல ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
6: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணனும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
9: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
10: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
11: தொடர்புக்கு 9500848420.
12: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
13: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.

கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்ற குரலுக்கு ஏற்றாற்போல் ஒருவருக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும்.

0: கல்வியை தவிர வேறு செல்வம் சிறந்த செல்வமாக இடம்பெறாது. அந்த வகையில் இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் பாலிடெக்னிக் படிப்புகளில் உள்ள கல்வி வாய்ப்புகள் பற்றி தருமபுரி பொம்படி ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் வி முருகன் அவர்கள் பங்கேற்கிறார். நேர்கள், பாலிடெக்னிக் படிப்புகளில் உள்ள கல்வி வாய்ப்புகள் குறித்து உங்கள் சந்தேகங்களை தெளிவுபெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 043-442 என்ற முன்னணிப்போடு, 24-40-30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24-40-31 என்ற எண்ணோடு 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைத்து பங்கேற்கலாம். சார் வணக்கம். சார்
1: சார் வணக்கம் சார்.
0: நல்லதொரு காலை வேளையில் பார்த்தீங்கன்னா நல்ல தலைப்புகளோடு, அதுவும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா பாலிடெக்னிக் படிப்புகளில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள் வந்து பள்ளி படிப்பை முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பாலிடெக்னிக்னு சொல்லக்கூடிய தொழில் படிப்புக்கு நிறைய பேர் வந்து சேர்றாங்க, சரிங்களா? அப்படி வருபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் படிப்பு மேலே என்ன மாதிரியான ஆர்வம் இருக்குது, அதை நீங்கள் எப்படி வந்து கொண்டு போகிறீங்க?
1: இந்த நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து தருமபுரி நேயர்களுக்கும் எங்களது சீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் காலை வணக்கங்கள். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தொழிற்கல்வி இன்றைக்கி வளர்ந்து வரும் தொழிற்சாலைகள் ப்ளஸ் இந்த டெக்னாலஜி உலகத்தில் தொழிற்கல்வியோட கல்வி தேவை வந்து இன்றியமையாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா தொழிற்கல்வியோட அபார வளர்ச்சி தான் இன்றைக்கி நாம் யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லேருந்து எல்லா சாதனங்களுமே. அப்போ எப்படின்னா உலகம் இன்றைக்கி கைக்குள்ளே வந்துருச்சு. அந்த கைக்குள்ளே உலகத்துக்கு தேவையான தொழிற்கல்வி நிறைய பொறியாளர்கள் தேவைப்படுறாங்க இந்த உலகம் இப்போ இருக்க ட்ரெண்டில். அப்போ என்னாகுன்னா தொழிற்கல்விக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான மாணவர்கள் இருப்பாங்க. ஒரு எழுத்து முறை கல்வியில் மாணவர் சிறந்திருப்பார், ப்ராக்டிக்கல் லேர்னிங்கில் அதாவது அவரால் எழுத முடியாது ஆனால் செய்முறையில் அருமையாக செய்வார்.
0: பள்ளி படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பை தவிர வேற விஷயங்கள்
1: இப்போ சில மாணவர் வந்து தியரி எழுதுறத விட ப்ராக்டிக்கல் நல்லா செய்வார். ஸோ அப்போ அந்த மாதிரி மாணவர்களுக்கு தொழிற்கல்வி வந்து ஒரு சிறந்த வரப்பிரசாதங்க. ஏன்னா இன்றைக்கி மாணவர் இண்டஸ்ட்ரி வந்து அதை தான் எதிர்பார்க்குது, அது ப்ராக்டிக்கல் நாலேஜோட நல்ல மாணவர்கள். ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, டக்குன்னு அவங்க புரிஞ்சிக்கிட்டு செய்வாங்க. இது வந்து எழுத்து வடிவிலான கல்வி இல்லை, தொழிற்சாலையில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த வளர்ந்து வர நாகரிக உலகத்தில் டெக்னாலஜி உலகத்தில் இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் கூட செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி தான் எலக்ட்ரானிக் ஃபீல்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த 10 ஆண்டுகள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான் உலகத்தை ஆளப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்காரு. அப்படின்னா என்னென்னா இந்த தொழில் சார்ந்த படிப்புகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு ஹிண்ட்டுங்க.
0: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். இந்த தொழில் படிப்புகளில் என்ன மாதிரியான பாடப்பிரிப்புகள்லாம் இருக்குது?
1: சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்படிப்பில் வந்து ரெண்டு விதமான மாணவர்கள் சேர்க்கை நடத்தலாங்க, 11வது முடித்தவுடன் அல்லது 12வது முடித்தவுடன். இதில் என்னென்னா 10வது முடித்தவுடன் சேர்கிற மாணவர்களுக்கு 3 ஆண்டு கல்வி, 12வது முடித்த 12வது எந்த துறையாக எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஆர்ட்ஸ் படித்தாலும் படிக்கலாம், வொக்கேஷனல் சயின்ஸ் எது படித்தாலும் அவங்க வந்து 2 ஆண்டு தொழிற்படிப்பு, அதாவது டைரக்ட் செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க 2 ஆண்டுலேயே அவங்க அந்த கோர்ஸை முடிச்சிடலாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி இருக்க ட்ரெண்டில் ஒரு மாணவன் பள்ளி அவனுடைய படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலைக்கு வேலை வாய்ப்புக்கு ரெடியாக இருக்குது. அதாவது தொழிற்சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு மார்ச் மாதம் எக்ஸாம்னா டிசம்பர்லேருந்து கேம்பஸ் இன்டர்வியூ நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ என்னாகுன்னா ஒரு சில சமயங்களில் ஒரு மாணவருக்கு 2 அல்லது 3 பணி நியமன ஆணைகள் கூட கிடைக்குதுங்க.
0: அதாவது படித்து கொண்டிருக்கும்போது வேலை வாய்ப்புகளும் வந்து பெற்றுத்தரக்கூடிய.
1: ஆமாம், அதுவும் இருக்குது. நமக்கு இன்னொன்று இன்டர்ன்ஷிப்னு இப்போ நம்மளோட கரிக்குலத்திலே இருக்குது இன்டர்ன்ஷிப்பில், அதை மாணவர்கள் தங்கள் படிச்சுட்டு இருக்கப்பயே தொழிற்சாலையில் போய் 1 மாதம் 2 மாதம் ட்ரைனிங் அந்த மாதிரி கரிக்குலம்லேயே இருக்குது. அப்போ சில இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 1 மாதத்துக்கு இன்டர்ன்ஷிப் போகிறவங்க மாணவர்களுக்கும் அவங்களுக்கு சம்பளத்தோடு கூடிய இன்டர்ன்ஷிப் கொடுத்துறாங்க. ஸோ அப்போ படிக்கிற மாணவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் கிடைக்குது.
0: சரிங்க சார், அது மாதிரி ஃபீல்டை நீங்களே ஏற்படுத்தி கொடுக்குறீங்களா இல்லை அதுக்கான வாய்ப்புகள் வந்து?
1: இல்லை, நாங்களே எங்களுடைய கல்வி நிறுவனம் மூலமாகவே பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்லேருந்து பிளேஸ்மெண்ட்லாம் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்தோம். மாணவர்கள் வந்து இதுக்காக எங்கள் எங்கேயும் போய் அலைய வேண்டியதில்லை, யாருடைய உதவியும் தேவையில்லை. எங்களுடைய கல்வி நிறுவனத்தில் இருக்க எங்கள் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் மூலமாகவே மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே நாங்கள் அதை செஞ்சிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புகள் கூட மாணவர்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து நார்த் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸாக சிங்கப்பூர் மலேசியா மாதிரி நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சார்ந்த படித்தவங்களுக்கு

0: தொழில் சார்ந்த படிப்புகளை முடித்தவங்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்பு இருக்குது.
1: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். இணைப்பில் இணையம் நேயர் வருக வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
10: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks and Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
11: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
12: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
11: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
13: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. TV, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திரு.
14: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
15: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
16: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
14: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
17: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
18: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
19: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.
0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159, கவுன்சிலிங் கோட் 2683.
11: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
10: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு

0: சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.

0: நம்ம சென்னை பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக் தொடர்புக்கு 99 76 138 178.
2: ஏக்கா செய்தி தெரியுமா? என்னடி நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: ஜூஸ் பண்ணனும்,

0: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் பாலிடெக்னிக் படிப்புகளில் உள்ள கல்வி வாய்ப்புகள் பற்றி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறார் தருமபுரி பொம்புடி ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் வி முருகன் அவர்கள். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம். ஐயா வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம், நான் பாப்பாரப்பட்டிலிருந்து நவீன் பேசுறேன்.
0: நவீன், உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட கேளுங்க, விரைவா கேளுங்க.
1: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
2: வணக்கம்ங்க. வணக்கம்
1: சார். அதாவது நம்ம நாட்டுல வந்து பிரைவேட்டே தனியார்ல வந்து கப்பல் கட்டும் தொழிற்சாலையெல்லாம் இருக்குது.
2: ஆமாங்க,
1: ஹார்பர், பிரைவேட்ல ஹார்பர் எல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த எல்லாம் வந்து பாலிடெக்னிக் படிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்கு? அப்புறம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா
2: பாலிடெக்னிக் படிச்ச அனைத்து துறை மாணவர்களுக்குமே சிறந்த வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது என்னன்னா, ஒவ்வொரு நிறுவனமும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு செலக்ஷன் கிரைடீரியா வச்சிருப்பாங்க. சிலர் எழுத்து தேர்வு மூலமா செலக்ட் பண்ணுவாங்க, சிலர் வந்து பர்சனல் இன்டர்வியூ மூலம் செலக்ட் பண்ணுவாங்க. மாணவர்கள் எந்த கம்பெனியில வேலை இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அப்ளை பண்ணி போகணும் சார்.
0: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். அதே போல வந்து இந்த பாலிடெக்னிக் துறையில நிறைய வந்து பாடப்பிரிவுகள் துறைகள் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி வந்து முக்கியமா நிறைய மாணவர்கள் வந்து ஒரு சில துறையை மட்டும் தேர்ந்தெடுத்து போவாங்க இல்லைங்களா?
2: ஆமாங்க. ஆமாம்,
0: அது எதுக்காக சார்? அதில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்களா?
2: ஆமாங்க சார். அதாவது பார்த்தீங்கன்னா, கோர் இன்ஜினியரிங்கில் பாலிடெக்னிக்கில் வந்து கோர் இன்ஜினியரிங், அதாவது சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி கோர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸில் கோர் இன்ஜினியரிங்கில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாணவர்களுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி துறைகளில் நிறைய சேர்க்கை இருக்கும். இன்னொன்று, மாணவர்கள் படிப்பதற்கு கல்வி உதவித்தொகையுமே பார்த்திங்கன்னா அரசாங்கம் மூலமாக கிடைக்குது. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் மூலமாக பார்த்திங்கன்னா ஆதி திராவிட பழங்குடியின மாணவர்களுக்கு முழுமையாக அவங்க கல்வி கட்டணத்தை அரசே செலுத்துது. அது இல்லாமல் மாநில அரசு மூலமாக பார்த்திங்கன்னா இந்த புதுமை பெண், தமிழ் புதல்வன் அந்த மாதிரி திட்டங்களுமே வந்து மாணவர்கள் கல்வி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நிறைய பசங்களுக்கு தெரியறதில்ல, என்ன காரணம்னா, இப்போ இந்த உடனடி தேர்வு எழுதியிருப்பாங்க 10th+2, அதோட ரிசல்ட்ஸ் இப்போ ஒரு ரெண்டு மூணு நேற்று 10th வந்துச்சுங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி +2 வந்துச்சு. இந்த மாணவர்கள்லாம் தாங்க எங்கே போகிறது, ஐயோ நம்ம இப்போ தான் பாஸ் பண்ணியிருக்கோம், நம்மளால் மேற்கொண்டு படிக்க முடியுமா அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
0: அது பார்த்தீங்கன்னா இந்த தொழில் படிப்புகள்லாம் நிறைய
2: நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களாம் வந்து அந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு அவங்களோட தொழிற்கல்வியை வளர்த்திக்கிட்டு அவங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைச்சுக்கலாங்க.
0: சரிங்க சார், இந்த தொழில் கல்வி

0: படிப்பு போதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படிப்பினோட கூடவே பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துறீங்க இல்லைங்களா சார்?
1: ஆமாங்க சார்,
0: இந்த
1: ஆமாம்.
0: கேம்பஸ் வேலை வாய்ப்புகளை வந்து எப்படிங்க ஐயா வந்து நடத்தி வரீங்க?
1: அதாவது நாங்கள் எங்கள் கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா 2007லேருந்தே இயங்கிட்டு வருதுங்க. இப்போ எங்களுடைய கல்லூரியோட ரெப்புடேஷன், அதாவது இத்தனை இவ்வளோ ஆண்டு கல்வி சேவையில் இருக்கிறதுனால எங்கள் மாணவர்கள் பல இண்டஸ்ட்ரீஸில் இன்றைக்கி மிக உயர்ந்த பதவிகளில் மேனேஜர்லேருந்து சிஇஓ வரைக்குமே ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா எங்களுடைய பழைய முன்னாள் மாணவர்கள் மட்டும் எங்கக்கிட்ட ரெகுலராக கேம்பஸ் இன்டர்வியூ வரவங்க எல்லாருமே ஜூன் ஜூலையிலே இந்த வருஷம் நாங்கள் கேம்பஸ் வரணும்,
0: கேம்பஸ்
1: இந்த டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. நாங்களும் மாணவர்களுக்கு அதை எடுத்து வச்சுருவோம், தம்பி இவ்வளோ இந்த வருஷம் வேகன்சி கொடுக்குறாங்க, நீங்கள் அதுக்கு தயாராகிக்கங்க அப்படின்னா. அப்புறம் மாணவர்களுக்கு அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க, அந்த டேட்டில் வந்து கம்பெனிலேருந்தே நேரடியாக இங்கே காலேஜுக்கே வந்து மாணவர்களுடைய பர்சனல் இன்டர்வியூ மூலமாக எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க, எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டேட் கொடுப்பாங்க, அப்போ போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இது கல்லூரி நாங்கள் கல்லூரி நிர்வாகமே நாங்களே நடத்துகிறோம், இதில் வந்து எந்த விதமான இடைத்தரகர்களும் அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. ஏன்னா கம்பெனி நேரடியாக பிளேஸ்மெண்ட்டு நம்ம காலேஜுக்கு வராங்க.
0: சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக படிக்கும் போதே நிறைய ஆர்வத்தோடு வந்து படிப்பாங்க இல்லைங்களா? வேலை ஆர்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் பூஸ்டாக வந்து
1: அது இன்னும் புத்துணர்ச்சி எங்கே ஆரம்பிக்குதுன்னு. இப்போ 3ஆம் ஆண்டு மாணவர் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு ஸ்டேஜில் காட்டுறப்ப என்னென்னா 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய உந்துதலாக இருக்குங்க. அவர் என்ன நினச்சவோ நமக்கும் இந்த மாதிரி எதிர்காலத்தில் ஒரு ஆர்டர் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அவரும் படிக்கிறாங்க. படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு 100% உறுதிங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை.
0: சரிங்க சார். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை விரைவா கேளுங்க.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
2: கண்டிப்பா ஐயா, என்ன கேள்வினா, இந்த பாலிடெக்னிக் கல்வி படித்தவங்களுக்கு அயல் நாடுகள்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கறது இருக்கா? அது ஒண்ணும். பாலிடெக்னிக் படிப்புகள்ல என்ன மாற்றங்கள், அதாவது கோர்சஸ் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன மாற்றம் படிப்பில் வந்திருக்கு, எனக்கு இதை பற்றியும் சொல்லுங்க.
1: ஐயா, நீங்கள் கேட்ட கேள்வி முதல் கேள்வி வந்து இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி தொழிற்கல்வி படித்த டெக்னிக்கல் ஸ்கில்டு அசிஸ்டன்ட் தான் அதிகமாக தேவைப்படுறாங்க. ஏன்னா அங்கே வந்து இந்த மாதிரி கல்வி தரம் நம்ம நாடோட கல்வி தரம் மாதிரி அங்கே இல்லைங்க. அதனால் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, 2ஆம் கேள்வி அவங்க கேட்டது வந்து கடந்த காலத்திற்கும் இப்போ இருக்க பாடப்பிரிவுகளுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. அதாவது கடந்த காலத்தில் இருக்க பாடப்பிரிவுகளை இப்போ ரொம்ப மாற்றியமைச்சு தொழிலில் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 90% ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸாக பசங்களுக்கு நடத்துகிற மாதிரி ஒரு சிலபஸ் கொண்டு வந்துட்டதுனால மாணவர்கள் அதிக அளவில் ப்ராக்டிக்கல் நாலேஜ் செய்முறை நாலேஜ் வந்து அவங்களுக்கு அதிகம் கிடைக்கும். இதன் மூலமாக இண்டஸ்ட்ரியில் போகிறப்ப அவங்களால சீக்கிரமாக அந்த வேலைகளை வந்து கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் கூட மத்திய அரசு சாட்சியம் ஸ்கீம் மூலமாகவே அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை மூலமாகவும் படிக்கலாம். அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இந்த இனிய நேரத்தில் அதையும் நான் சொல்லிக்க விரும்ப கடமைப்பட்டிருக்கேன்.
0: கண்டிப்பாக இவ்வளோ நேரம் வந்து சிறப்பாக சொல்லியிருந்தீங்க சார். அந்த கல்வி வாய்ப்புகள், பாலிடெக்னிக் படிப்பில் கல்வி வாய்ப்புகள் குறித்து மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் சொல்லியிருந்தீங்க சார். பண்பலின் சார்பாக வாழ்த்துக்கள் சார்.
1: மிக்க நன்றி சார். எங்களுக்கு ஒரு இனிய வாய்ப்பளித்த தருமபுரி எஃப்எம் நிலையத்திற்கு எங்களுடைய கல்லூரி சார்பாக மனமார்ந்த நன்றிகள் சார்.
0: நன்றி சார்.
1: நன்றி சார்.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
0: இன்றைய வானொலியில் வாசந்தம் நிகழ்ச்சியில் பாலிடெக்னிக் படிப்புகளில் உள்ள கல்வி வாய்ப்புகள் பற்றி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார் தருமபுரி பொம்படி சீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் வி முருகன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் 2027ஆம் ஆண்டிற்கான வேளாண் நிதி அறிக்கையினை சமர்ப்பிப்பதன் நேரடி ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்று எழுவாரை எல்லாம் பொறுத்து. பல்வேறு தொழில் புரிகின்ற மக்களின் பசி போக்கிடும் தொழிலாக உழவு தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி எனப்படும். அமருங்கள். இன்று மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கும், மாண்புமிகு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருவரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணியாற்ற நமது அவையின் சார்பில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026-27 ஆண்டுக்கான வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை அளித்தல், மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள்

மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை திருந்திய நிதிநிலை அறிக்கையை பேரவைக்கு அளிக்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அகதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து, உழவு தொழில் தவிர பிற தொழில்களை செய்வோர் எல்லோரையும் உழவர்களே தாங்குகின்றனர். அதனால் அவர்களே இந்த உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர்கள் என்று வள்ளுவ பெருந்தகை வலியுறுத்துவதிலிருந்து உழவனின் உன்னதத்தை நாம் அறிய முடிகிறது. உலகெல்லாம் ஒளி விளங்கும் உழவர் உளும் உளவாளை என்று கவி சக்கரவர்த்தி கம்பரும், உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் எனவும், என்றும் உழவே இனிது எனவும் பெருமைமிகு பெண் புலவர் ஔவையாரும் உழவு தொழிலின் சிறப்பினை உயர்த்தி கூறியுள்ளனர். தமிழ்நாட்டினை தரணி போற்ற செய்து வெற்றி தமிழ்நாடாய் மிளிர செய்ய வேண்டும் என்பதையே மனமெங்கும் கொண்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த வெற்றி பாதையில் உள்ள முட்களையெல்லாம் மலர்களாக்கி கற்களையெல்லாம் கனிகளாக்கி தமிழ்நாட்டை முன்னே அழைத்து செல்லும் விவசாயிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். திரை மன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள்தான். திரை மன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள்தான். உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து சமத்துவம் என்னும் செடி வளர்த்து மக்களாட்சி என்னும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். விசில் என்பது ஒளி அல்ல, அது பாமரர்களின் மொழி, அதுவும் உலகின் பொது மொழி. விசில் காற்று இசைத்த முதல் ராகம், விசில் காற்று இசைத்த முதல் ராகம், மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி, மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி. காது கொடுத்து கேளுங்கள், விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது. விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது. அணியோடு சேரும் போது அகம்பாவம் இருக்காது, அணியோடு சேரும் போது அகம்பாவம் இருக்காது. ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க, ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க உங்களை விட்டால் ஒருவரும் இல்லை. ஒற்றுமையோடு

0: சாதி சமய மருந்து நாங்கள் கொண்டாட
1: நீங்க படிங்க படிங்க
0: நாங்கள்
1: என்ன சொல்லிருக்காரு
0: நாங்கள் கொண்டாட உங்களை போல் ஒரு வரம் இல்லை இனி எப்போதும் தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்று நீங்கள் பேசுவதாக இருக்கும் இல்லை உங்களை பற்றி பேசுவதாக மட்டும்தான் இருக்கும் ஆளி பேரலையாய் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிகள் என்னும் பெருகடலை தமிழ்நாட்டின் பெருமொழி மக்களுக்கும்
1: மாண்புமிகு அமைச்சர் பாருங்க வேளாண்மை நிதிநிலை அறிக்கை உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க நானே சொல்றேன் உட்காருங்க நான் சொல்லும் போது குறிக்கிறாங்க உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நானே சொல்லிட்டேன் குறுக்க பேசாதீங்க நானே சொல்லிட்டேன்ல உட்காருங்க
0: குழந்தையின் காவிரி நதியாய் என்னையும் இணைத்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் 15 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் குழந்தைக்கு மட்டுமல்ல இந்த சாமானிய குழந்தைக்கும் இடம் கொடுத்த குழந்தை விரும்பு தாய்வும் கொண்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த காவிரி டெல்டா குடிமக்கள் சார்பாக நன்றியை இந்த மாமன்றத்தை வணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சையில் பிறந்து காவிரியின் மடியில் தவழ்ந்து வயலோடும் வாய்க்காலோடும் விளையாடி பசி என்றால் அன்னை பரிமாறியது உண்டு வாழ்ந்த என்னை அந்த உணவை அளித்த விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்குமாறு பணித்து வேளாண்மை உழவு நலத்துறையின் அமைச்சராக பெரும் பொறுப்பில் அமர்த்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி வெற்றி விவசாயிகளை கொண்ட வெற்றி தமிழ்நாட்டினை உருவாக்கும் முதல் முயற்சியாக என்னுடைய முதல் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை இம்மாவட்டத்தின் முன் அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாட்டில் வேளாண்மையின் பரிணாம வளர்ச்சி தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி வாழ்வாதாரத்திற்காக மட்டுமே வேளாண்மை செய்த நிலை இருந்தது இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் 1950களில் பாசன வசதிகள் விரிவாக்கம் நில சீர்திருத்தங்கள் சமூக மேம்பாட்டு திட்டங்கள் வேளாண் ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கப் பணிகள் மூலம் நவீன வேளாண்மைக்கு வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்டது 1960 முதல் 1980 வரையிலான பசுமை புரட்சி காலத்தில் உயர் விளைச்சல் ரகங்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு பாசன விரிவாக்கம் வேளாண் கடன் அரசின் கொள்முதல் கொள்கைகள் ஆகியவற்றால் உணவு பாதுகாக்க நோக்கம் மாற்றம் நிகழ்ந்தது 1980களில் இயந்திரமயமாக்கல் பணப்பயிர் சாகுபடி முதலியவற்றை நோக்கி வேளாண்மை பயணித்தது 2000களில் துல்லிய பண்ணையம் நுண்ணீர் பாசனம் பாதுகாக்கப்பட்ட சாகுபடி மதிப்பு கூட்டல் வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு திறன்சார் சந்தைசார் வேளாண்மை உருவெடுத்தது 2010களில் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் இயற்கை வள பாதுகாப்பு நீர் பயன்பாட்டு திறன் மண் வள மேலாண்மை சூரியசக்தி பம்புகள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி வேளாண்மை மறுவடிவம் பெற்றது 2021க்கு பிறகு செயற்கை நுண்ணறிவு ஏஏ அடிப்படையிலான ஆலோசனைகள் தரவு சார்ந்த நிர்வாகம் உழவுறு செயலி ஆகியவை வேளாண்மையை புதிய பரிமாணத்தில் கொண்டு சென்றுள்ளன சுருக்கமாக வாழ்வாதார வேளாண்மையிலிருந்து அறிவியல் சார்ந்த வேளாண்மையாகவும் உணவு பாதுகாப்பில் இருந்து விவசாயியின் வளமை சார்ந்த வேளாண்மையாகவும் பாரம்பரிய முறையிலிருந்து தொழில்நுட்பம் தரவு மற்றும் புதுமைகளை அடிப்படையாக கொண்ட நிலையான வேளாண்மையகம் உருவெடுத்துள்ளது இத்தனை பரிமாணங்களும் தமிழ்நாட்டு விவசாயிகள் முன்னேற்றத்திற்கான மாற்றங்களை எந்த அளவு விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை காட்டுகின்றன தமிழ்நாடே மாற்றத்தினை விரும்பியது என்பது நாம் அனைவரும் அறிந்த

என்றுதான். விவசாயிகளின் முக்கியத்துவத்தை கருதி வேளாண் பணிகளில் பல துறைகள் பங்கெடுத்துள்ளதால் வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை என்ற நடைமுறையினை தொடர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். தொழில்கள் அனைத்திலும் அதிக சவால்களை சந்திப்பது வேளாண் தொழிலாக தான் இருக்கிறது. இயற்கை எண்ணெயின் திருவிளையாடல்கள், சில நேரங்களில் எல்லை மீறுதல், தொழிலாளர் பற்றாக்குறை, குன்றும் மண்வளம் மற்றும் நீர்வளம், அதிக உற்பத்தி செலவு ஆகிய சவால்களை விவசாயிகள் எதிர்கொண்டு உலகெங்கும் நலங்கொள்ளா பசியென்ற பிணித்திருக்க பழுதின்றி பயிர் தொழில் பார்த்தாலும் விலை பொருளுக்குரிய விலை கிடைக்காமல் போகும்போது வேளாண்மையினை கைவிட்டு விடலாம் என்று கூட நினைக்கும் நிலை எழுகிறது. எனவேதான் வேளாண்மையும் உழவர் நலனையும் ஒரு சேர காப்பதில் உறுதி கொண்டுள்ளது இந்த அரசு. அதனை சொற்களாக மட்டும் சொல்லாமல் செயலாக உணர்த்தவே விவசாயிகள் வெற்றி பெற்றாலன்றி வெற்றி தமிழகத்தை நாம் காண முடியாது என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைக்கு ஏற்ப சேலம், தஞ்சாவூர், வேலூர், திருநெல்வேலி, சென்னை ஆகிய இடங்களில் நானும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் துறை சார்ந்த அலுவலர்களும் சென்று சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மாவட்டங்களின் உழவர்கள், உழவர் சங்க பிரதிநிதிகள், வேளாண் வணிகர்கள், தொழில் முனைவோர், ஏற்றுமதியாளர் முதலியவர் அழைத்து பேசி அவர்கள் கருத்துகள் கோரிக்கைகள் இடமளிக்கும் வகையில் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை இம்மாமன்றத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு அரசு வல்லரசு ஆவதற்கு முன் விவசாயிகளுக்கான அரசாக மாற வேண்டும் என்ற நமது முதலமைச்சர் அவர்களின் கொள்கையினை அடித்தளமாக கொண்டு விவசாயிகளின் தேவைகளை இயன்ற அளவு நிறைவு செய்திடும் வகையிலும் வேளாண் அறிவியல் சார்ந்த வளர்ச்சிக்கேற்பவும் குறிப்பாக விளைபொருளுக்கு உரிய விலை பெற்று விவசாயிகள் வாழ்வில் வளம் பெறும் வகையிலும் பல முன்னோடி திட்டங்களுடன் 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. வேளாண் பெருமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் 5 ஆண்டுகளில் துறையால் முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வகுத்து கொடுத்த பல சீரிய தொலைநோக்கு திட்டங்களின் அடிப்படையில் உழவர் நலம், வருமான உயர்வு, நீர்வளங்களை பெருக்குதல் மற்றும் பாதுகாத்தல், ஆராய்ச்சி, உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்துதல், பாசன மேலாண்மை, இயற்கை வேளாண்மை, வேளாண் வணிகம் போன்ற செயல்பாடுகளுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கென ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்து விவசாயிகளுக்கு பலனளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படுவதோடு பல புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. வேளாண்மை பாதிக்கப்பட்டால் வேறு எந்த துறையும் சரியான பாதையில் செல்ல முடியாது. இஃப் அக்ரிகல்ச்சர் கோஸ் ராங், நத்திங் எல்ஸ் வில் ஹேவ் எ சான்ஸ் டு கோ ரைட் என்று வேளாண் விஞ்ஞானி டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்கள் வலியுறுத்தியதன் அடிப்படையில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்கு முன்பு விவசாயிகளுக்கும் வேளாண் உற்பத்தி உயர்வுக்குமான பணிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி துறையால் தொடங்கப்பட்டு விட்டன. கடைசி விவசாயியும் வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் பாசன நீரினை கடைமடைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு 2,509 கிலோமீட்டர் நீளமுள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்கள் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தூர்வாரப்பட்டுள்ளன. மேட்டூர் அணையில் குறைந்த நீர் இருப்பின் காரணமாக எப்போதும் பாசன நீர் திறக்கப்படும் நாளான June 12 அன்று மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் வானம் பொய்த்தாலும் விவசாயிகள் நலனின் அக்கறை கொண்ட நம் அரசு பொய்க்காது என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடி 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குறுவை தொகுப்பு திட்டம் வழங்கினார். அதோடு இத்திட்டம் முறையாக செயல்படுத்துவதை உறுதி செய்திட தொடர்ச்சியாக ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி கண்காணித்து வருகிறார். இதனால் இதுவரை 826,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேளாண்மை நடைபெறும் நிலம் 100% பயிர்காப்பீடில் கொண்டு வரப்படும் என்ற அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தை 38 மாவட்டங்களில் உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை செயல்படுத்த 648

கோடியே 55 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவதுடன் 36 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும். மேலும் விருப்பத்தின் பேரில் பதிவு செய்யும் அனைத்து விவசாயிகளையும் இத்திட்டத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கீடும் செய்யப்படும். விவசாயிகளை வாழ வைப்பது மழை தரும் வானம்தான் என்றாலும் சில நேரங்களில் அவர்களை வருத்துவதும் வானமாக தான் உள்ளது. இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள சூப்பர் எல்நினோ நிகழ்வினால் நாடு முழுவதும் குறிப்பாக குறுவைப்புறத்தில் பெரும் தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் அதிக தாக்கம் ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் தயாரிக்கப்பட்டுள்ள மாவட்ட வேளாண்மை இடை ஏற்பாட்டு திட்டம் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் பிளான் மாவட்ட ஆட்சிகளுக்கு அனுப்பப்பட்டு அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்த அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாம்பழத்திற்கு குறிப்பாக பெங்களூரு ரக மாம்பழத்திற்கு கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் போதிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலை இருந்தது. எனவே பெங்களூரு ரக மாம்பழத்திற்கு ஒன்றிய அரசின் சந்தை இடையீட்டு திட்டத்தில் விலை வித்தியாச தொகையை வழங்க ஒன்றிய அரசுக்கு உரிய கருத்துரிமையை அனுப்பி முதல் முறையாக ஒப்புதல் பெறப்பட்டது. இதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு திட்டம் தொடங்கப்படுவதற்குள் பெங்களூரு ரகத்தின் அறுவடை முடிவுற்ற நிலையில் 6 மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருந்தாலும் திட்ட நடைமுறைகள் தெளிவாக வகுப்பப்பட்டிருப்பதால் இனி வருங்காலங்களில் இத்தகைய நிகழ்வுகளை விரைவாக எதிர்கொள்ள வேளாண்மை உழவர் நலத்துறை முற்றிலும் தயாராக உள்ளது. மக்களுக்கான உணவு பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் 5 ஆண்டுகளில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் 2026-27 ஆண்டிற்கு 125 லட்சம் மெட்ரிக் டன்னாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஊட்டச்சத்து வழங்கும் பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்களிலும் உற்பத்தியினை அதிகரித்து தன்னிறைவை எட்டி ஊட்டச்சத்து பாதுகாப்பினை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சீரிய திட்டங்களை செயல்படுத்தி இந்த இலக்குகளை எட்ட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். நீர்ப்பாசன பரப்பை அதிகரிப்பதை இந்த அரசு தொலைநோக்கு திட்டமாக கொண்டுள்ளதால் பண்ணை குட்டைகள், ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் போன்ற பாசன ஆதாரங்களை ஏற்படுத்தி தருவதன் வாயிலாக மானாவாரியாக உள்ள சுமார் 2600 ஏக்கர் பரப்பு பாசனம் பெறும். இது தவிர நுண்ணீர் பாசன அமைப்புகளால் பாசன நீர் பயன்பாட்டு திறனை அதிகரிப்பதன் வாயிலாக சுமார் 50,000 ஏக்கர் கூடுதலாக பாசனம் பெறும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடுத்த பிறவியில் தாம் விவசாய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்றார். ஆனால் இப்போதே அவர் எல்லா விவசாய குடும்பங்களுக்கும் மகனாக தான் இருக்கிறார். அதனால்தான் பயிர் சாகுபடி தொடர்ந்து மேற்கொள்ள உழவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மும்முனை மின்சார சேவையானது இவ்வரசால் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன்படி 2026-27 ஆண்டில் இலவச மின் இணைப்புகளுக்கான கட்டண தொகையாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 7,432,58,00,000 ரூபாய் வழங்கப்படும். இயற்கை சீற்றங்களால் நிகழும் பாதிப்புகளினால் ஏற்படும் வருவாய் இழப்பினை ஈடு செய்ய பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகையும் இயற்கை பேரிட காலங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் சேதங்களுக்குரிய நிவாரணமும் வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் இந்த அரசால் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவி அவர்களே, இவை எல்லாவற்றுக்கும் மேல் நேர்மைக்கும் நெருப்புக்கும் உருவான தமிழரான நமது முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைப்படி செயல்படுத்தும் அனைத்து திட்டங்களையும் அவற்றின் முழு பலன்களும் விவசாயிகளை சென்றும் சேரும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புணர்ச்சியுடனும் பாரபட்சமின்றியும் செயல்படுத்துவதில் முழு கவனம் செலுத்தி அனைவரும் விரும்பத்தக்க ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்படும். வேளாண்மை துறை முந்தி தரிசடித்து முச்சாரியாய் மறித்து நைந்திடவே சேறு கலக்கி நயமாக நாள் உழவு பிந்து உழுது கட்டி பேர்த்து மிதித்து அழுத்தி பந்தியாக வரப்பு படுத்தி கொத்தி திருத்தி திரை கொண்டு அங்கு தண்ணீர் தேங்க வடித்து விட நிறை நிறையாய் மடைகள் நீக்கி பரம்பு அடித்து குறைவில்லாம குண்டினில் குளிஞ்சி போட்டு மிதித்து விரைநெலின் கோட்டை எடுத்து வந்து விதைத்து நாற்று விட்ட செய்தியை செங்கோட்டுப்பல் சிறப்பாக

விவரிக்கிறது. நாற்று விடுவதற்கே இத்தனை பணிகள். முழுமையாக ஒரு பயிரை விளைவித்து மகசூல் எடுத்து அதனை விற்பனை செய்து வருமானம் காண எத்தனை எத்தனை பணிகள், புதிய தொழில்நுட்பங்கள், ஆலோசனைகள், தரமான இடுபொருள்கள் முதலியவற்றை காலத்தை கிடைக்க செய்யவும், விவசாயிகளோடு தோளோடு தோள் கொடுத்து உற்பத்தியை பெருக்கவும் வேளாண்மை துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் வேளாண்மைக்கு ஆதாரமாக விளங்கும் மண்ணின் வளத்தை காப்பது நீடித்த மற்றும் நிலையான உணவு உற்பத்திக்கும் வளம் குன்றா வேளாண்மைக்கும் இன்றியமையாதது. மண்புழுக்கள் தான் உழவர்களின் நண்பர்கள் என்பார்கள். மண்புழுக்கள் தங்களுடைய வலைகளால் மழைநீரை மண்ணுக்குள் கொண்டு சேர்க்கின்றன. ஆகவே மண்புழுக்கள் வாழும் அளவிற்கு மண் வளத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளது. தமிழ்நாட்டில் செம்மண், பழுப்பு நிறமண், கரிசல் மண், சாம்பல் நிற மண், வண்டல் மண் என பல்வேறு மண் வகைகள் உள்ளன. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஏற்ற பயிர் உள்ளவாறே ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்ற மண் வகையும் உண்டு. ரசாயன உரங்களை மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்துவது, பயிர் கழிவுகள் மண்ணில் மட்காமல் இருப்பது, பண்ணை கழிவுகளை முறையாக மறுசுழற்சி செய்யாதது போன்றவற்றால் மண்ணில் உள்ள உயிர்ம கரிம அளவு குறைவதுடன் மண் நலமும் வேளாண் உற்பத்தி திறனும் பாதிக்கப்படுகின்றன. எனவே மண்ணில் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரித்தல், கலர் உவர் நிலங்களை சீர்திருத்துதல், ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கை உயிர்ம வேளாண் முறைகளை ஊக்குவித்தல் ஆகிய செயல்பாடுகளை மேற்கொண்டு வளமான தமிழ் மண்ணை வருங்காலம் காணுமாறு தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டு திட்டமாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது. மண் வளத்தை அறிந்து அதற்கேற்ப சமசீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக 1 லட்சம் விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் மண்ணல் அட்டைகள் வழங்கப்படும். கூடுதலாக உழவர் அடையாள எண் பெற்ற சுமார் 3 லட்சம் விவசாயிகளுக்கு மண்நல அட்டைகள் ஒன்றிய மாநில அரசு திட்டத்தின் கீழ் 6 கோடி 16 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். மண் வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 1 லட்சம் ஏக்கர் பரப்பிற்கு தேவையான தக்கை பூண்டு, சணப்பு, குளிஞ்சி போன்ற பசுந்தாள் உர விதைகள், 22,000 ஏக்கருக்கு தேவையான பல்வகை தானிய விதைகள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் விநியோகிப்பதுடன் வளர்ந்த பசுந்தலைகளை நிலத்திலே மடக்கி உழுது மட்க செய்திட ஏக்கருக்கு 3,000 ரூபாய் உழவு மானியமும் வழங்கப்படும். இதற்கென 63 கோடியே 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். மண் வளத்தை பாதுகாக்கும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்கவும் 1 லட்சம் ஏக்கருக்கு தேவையான திரவ உயிர் உரங்கள் 4 கோடியே 50 லட்சம் ரூபாயிலும், உர பயன்பாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் நீரில் கரையக்கூடிய உரங்களும், மகசூலை அதிகரிக்க பருத்திக்கு காட்டன் பிளஸ், கரும்பிற்கு சுகர் கேன் பூஸ்டர் மற்றும் நெற்பயிரில் பூக்கும் தன்மையை மேம்படுத்தும் ரைஸ் ப்ளூம் ஆகிய பயிர் ஊக்கிகளும் 12 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் விநியோகிக்கப்படும். மாநிலம் முழுவதும் உயிர்ம வேளாண்மையினை பரவலாக்கம் செய்யும் நோக்கில் 2026-27 ஆண்டில் மாநில அரசின் சிறப்பு திட்டமாக 20,000 ஏக்கரில் உயிர்ம வேளாண் முறைகளை பின்பற்றும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4,000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இது தவிர பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் உயிர்ம வேளாண்மை ஈடுபடும் உழவர்களை ஒருங்கிணைத்து 7,500 ஏக்கரை உள்ளடக்கிய உயிர்ம வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும், இயற்கை வேளாண்மை வாயிலாக மண் வளத்தை மேம்படுத்தி நஞ்சிலா உணவு உற்பத்தி செய்திட இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தில் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் 3,125 ஏக்கரில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும், 7,500 ஏக்கரில் இயற்கை வேளாண்மை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் 2ஆம் ஆண்டு செயல்பாடுகளை தொடரவும், 2026-27 ஆண்டில் 9 கோடியே 12 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் நிரந்தர மண்புழு உரக்கூடங்கள் அமைத்திட 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கான பதிவு கட்டணமும், மாறுதல் காலத்தில் உள்ள விவசாயிகளுக்கான புதுப்பித்தல் கட்டணமும் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு உயிர்ம விவசாயிகளுக்கு உயிர்ம வாய்ப்பு சான்றிதழ் இலவசமாக வழங்கப்படும். கடந்த ஆண்டு புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு மட்டுமே கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் இவ்வாண்டு முதல் உயிர்ம சான்று பெறுவதற்கான மாறுதல் காலத்திலும் விவசாயிகள் தொடர்ந்து உயிர்ம நிலையினை கண்டுபிடிப்பதை ஊக்குவிக்கும் முகமாக

மாறுதல் காலத்திற்கும் இந்த கட்டண விலக்கு விரிவுபடுத்தப்படும். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் சான்றளிக்கப்படும் உயிர்ம விலை பொருட்களில் நச்சுப் பொருட்களின் தன்மையினை விவசாயிகள் அறிந்து அவற்றின் தரத்தை உறுதிப்படுத்தி அயல்நாட்டு மற்றும் உள்நாட்டு சந்தையில் விற்பனை செய்து அதிக விலை பெறவும் நஞ்சற்ற பொருட்களை நுகர்வோர் பெறவும் நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்கும் பொருட்டு 25 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கலர் உவர்தன்மைகளால் பாதிக்கப்பட்ட மற்றும் வளம் குறைந்த நிலங்களை மீட்டெடுப்பதற்காக மண் சீர்திருத்தம் குறித்து 2000 ஏக்கரில் செயல்விளக்கம் மேற்கொள்ள 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மண் நல மேம்பாட்டு குறித்த தொழில்நுட்பங்களை உழவர் பெருமக்களுக்கு எடுத்துரைக்க விழிப்புணர்வு மற்றும் விளம்பர பணிகள் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும். காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள நேரடி நெல் விதைப்பு, நீர்மறைய நீர் கட்டும் பாசன முறை, மெல்ல கரையும் உரங்களின் பயன்பாட்டு முறைகளை பின்பற்றி பசுமை குடில் வாயு வெளியேற்றதை 50% தவிர்த்து கரிமத்தை அகற்றி மண்ணில் சேமிக்கும் விவசாயிகளுக்கு கார்பன் வர்த்தகம் வழியாக கூடுதல் வருமானம் பெறுவதை ஊக்குவிக்க 2000 ஏக்கரில் செயல் விளக்கங்கள் அமைத்து கண்காணிப்பு மற்றும் சீராய்வு நெறிமுறைகளை உருவாக்க மாநில நிதியிலிருந்து 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 2026-27 ஆம் ஆண்டில் 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதியில் 10 கூறுகளுடன் செயல்படுத்தப்படும். நெல் விதை உற்பத்தி மற்றும் விதை விநியோக மானியத்திற்கான சிறப்பு திட்டம், விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் போதிய அளவில் குறித்த பருவத்தில் கிடைக்க செய்ய இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. நெல் உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் முக்கிய பங்களிப்பை வழங்கும் தரமான விதை உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கான மானியத்தினை 2026-27 ஆண்டு முதல் ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது. ஆனால் விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று அவர்களின் நலன் கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு அறிவுறுத்தபடி விதைப்பண்ணைகள் அமைத்து 7730 மெட்ரிக் டன் சான்று நெல் விதை உற்பத்தி செய்து தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமைக்கு வழங்கும் விவசாயிகளுக்கு நெல் விதை உற்பத்தி மானியமும் 14570 மெட்ரிக் டன் சான்றளிக்கப்பட்ட விதைகளை மானியத்தில் விநியோகிக்க நெல் விதைய விநியோக மானியமும் வழங்குவதற்கு 2026-27 ஆம் ஆண்டு 34 கோடியே 72 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் செயற்கை நுண்ணறிவு ஏஏ திட்டம், சரியான நேரத்தில் விவசாயிகள் கிடைக்கும் தகவல் சரியான நேரத்தில் பெய்யும் மழைக்கு நிகர் என்பதை உணர்ந்துதான் விவசாயிகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதி ஏற்படுத்தி மண் வளம் மற்றும் பயிர் சாகுபடி குறித்த தகவல்களை உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் இயந்திரவெளி கற்றலுக்கு மிஷின் லேர்னிங் உரிய தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து வானிலை முன்னறிவிப்பு, மண்ணலம் மற்றும் மண் வளம், பூச்சி நோய் மேலாண்மை, பருவநிலைக்கு ஏற்ற பயிர் என விதைப்பு முதல் அறுவடை வரையிலான அனைத்து தொழில்நுட்ப ஆலோசனைகளும் சேவைகளும் வழங்கப்படும். இவற்றோடு சந்தை நிலவரம், குரல்வெளி வேளாண் சேவைகள், அரசு திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து அறிவுசார் வேளாண் சேவைகளையும் விவசாயிகள் தங்களது தொலைபேசி கைபேசி வாயிலாக எளிதாக பெறும் வகையில் 2026-27 ஆம் ஆண்டில் உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் செயல்படுத்திட மாநில நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கம், தமிழ்நாட்டில் பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துகள் சாகுபடி பருப்பினை அதிகரித்து அடுத்த 5 ஆண்டுகளில் உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் பயிர் வகையில் 65 கோடியே 28 லட்சம் ரூபாயிலும் உணவு எண்ணெய் வித்துகளில் 138 கோடியே 36 லட்சம் ரூபாயிலும் ஆக மொத்தம் 203 கோடியே 64 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் பயிர் வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகள் தன்னிறைவுக்கான இயக்கம் செயல்படுத்தப்படும். இதன்படி உளுந்து, துவரை, பச்சை பயிறு, காராமணி உள்ளிட்ட பயிர்களின் சாகுபடி பரப்பை 15,19,000 ஏக்கரிலிருந்து 24,70,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்திடவும் உற்பத்தியை 3,88,000 மெட்ரிக் டனிலிருந்து 7,72,000 மெட்ரிக் டன அதிகரித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்துகளின் சாகுபடி பரப்பை 9,26,000 ஏக்கரில் இருந்து 14,89,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்திடவும்
உற்பத்தியை

8 லட்சத்து 77,000 மெட்ரிக் டனிலிருந்து 16 லட்சத்து 14,000 மெட்ரிக் டனாக அதிகரித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் அதிக சத்துக்களுடன் நிறைய மருத்துவ குணங்களையும் உள்ளடக்கிய சிறுதானிய உணவு பழக்கம் வீடுகளில் தொடங்கி உணவகங்கள் வரை பரவ தொடங்கியுள்ளது. இவற்றின் தேவையை கருத்தில் கொண்டு கம்பு, சோளம், கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கில் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆம் ஆண்டில் உழவர் குழுக்கள் அமைத்தல், மாட்டுப்பயிர் சாகுபடி தொகுப்பு மானியம், சிறு தலைகள் விநியோகம், வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், முதன்மைப்படுத்தப்படும் மையங்கள் போன்ற இனங்கள் 63 கோடியே 81 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் வாயிலாக 11,80,000 ஏக்கர் பரப்பளவில் சிறுதானிய பயிர் சாகுபடி செய்யும் 4,75,000 விவசாயிகள் பயனடைவர். தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் தமிழ்நாட்டில் வறட்சியை தாங்கக்கூடிய குறைந்த நீர் தேவை கொண்ட அதிக ஊட்டச்சத்து

லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் வாயிலாக 11,80,000 ஏக்கர் பரப்பளவில் சிறுதானிய பயிர் சாகுபடி செய்யும் 4,75,000 விவசாயிகள் பயனடைவர். தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் தமிழ்நாட்டில் வறட்சியை தாங்கக்கூடிய குறைந்த நீர் தேவை கொண்ட அதிக ஊட்டச்சத்து நார்ச்சத்துடைய குறுதானியங்களான சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு போன்றவை சராசரியாக 61,750 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் குறுதானியங்களின் சாகுபடி பரப்பை இரு மடங்காக அதிகரிக்கும் நோக்கில் 2026-27 ஆண்டில் தமிழ்நாட்டில் 29 மாவட்டங்களில் தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் செயல்படுத்த 7,61,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். அதிக ஊட்டச்சத்து நிறைந்த சீமைத்திணை, பாப்பரை, குலசாமை ஆகிய பயிர்களை அறிமுகப்படுத்துதல், புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு, வைட்டமின் ஆகியவை அதிகமாகவும் புளுட்டான் கிளைசிமிக் குறியீடு குறைவாகவும் உள்ள தானிய பயிர்களான சீமை, திணை, பாப்பரை மற்றும் குலசாமை ஆகிய பயிர்களை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் அவற்றை சாகுபடி செய்வதற்கு உகந்த தட்பவெப்பநிலை கொண்ட நீலகிரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, சேலம் முதலிய மாவட்டங்களில் 30,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல் விளக்க திடல்கள் அமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் இந்தியாவில் மொத்த நூற்பு திறனில் 46%, விசைத்தர திறனில் 22%, கைத்தறை திறனில் 12%, பருத்தி பின்னலாடை உற்பத்தியில் 70% தமிழ்நாட்டில் அமைத்து நாட்டின் ஜவுளி மற்றும் ஆடைத்துறையின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி வருகிறது. வெள்ளை தங்கம் என்றும் கிங் ஆஃப் ஃபைபர் என்றும் அழைக்கப்படும் பருத்தி தமிழ்நாட்டில் சராசரியாக 3,14,000 ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு 2,50,000 பொதிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதனால் தமிழ்நாட்டில் செயல்படும் பருத்தி நூற்பாலைகளின் தேவையான 120,00,000 பொதிகளில் 98% பிற மாநிலங்களிலிருந்தே பெறப்படுகிறது. எனவே பருத்தி உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கில் உயர் விளைச்சல் தொழில்நுட்பங்களான அடர் நடவு, நெருக்க நடவு, ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை, நுனி கிள்ளுதல் ஆகியவற்றோடு வருமானத்தை பெருக்கும் நோக்கில் மிக நீண்ட இலை பருத்தி சாகுபடி, ஊடு பயிர் சாகுபடி ஆகியவற்றையும் ஊக்குவிக்க பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் 2026-27 ஆண்டு முதல் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் 73,360 ஏக்கர் பரப்பளவில் 27,21,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாட்டில் கோழி தீவனம் மற்றும் எத்தனால் தொழிற்சாலைகளில் மக்காச்சோளம் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வரும் மக்காச்சோளத்தின் தேவையை நிறைவு செய்து விவசாயிகள் நல்ல வருமானம் ஈட்டிடும் வகையில் 2026-27 ஆண்டில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 3,47,000 ஏக்கர் பரப்பளவில் 1,39,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் 36 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். வேளாண் காடுகள் திட்டம் தமிழ்நாட்டின் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாத்திடவும் விவசாய நிலங்களின் நிரந்தர பசுமை சூழ்நிலையை உருவாக்கிடவும் வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்திட 2026-27 ஆண்டில் 17,70,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் நாற்றாங்கால்கள் அமைத்து தரமான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு மீள கொண்டு வந்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் நிலையான வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக 12,500 ஏக்கர் பரப்பிலான சாகுபடிக்கு ஏற்ற தரிசு நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டு தேக்கு, மகோகனி, சந்தனம், மலைவேம்பு, செம்மரம் உள்ளிட்ட பொருளாதார மதிப்புமிக்க மர வகைகளை ஒரு ஏக்கருக்கு 200 மரக்கன்றுகள் வீதம் நடவு செய்து வேளாண் காடுகள் உருவாக்கப்படும். உயர் விளைச்சலுக்கு உகந்த சான்று விதைகள் விவசாயிகள் சான்று விதைகளை பயன்படுத்துவதால் 25% வரை மகசூலை அதிகரிக்க இயலும். இதனை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை வாயிலாக 2026-27 ஆண்டில் அரசு விதைப்பெண்ணைகள் மற்றும் விவசாயிகள் நிலங்களில் நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி போன்ற பயிர்களுக்கு

விதை பண்ணைகள் அமைத்து 43,400 மெட்ரிக் டன் சான்று விதைகள், 250 கோடி ரூபாய் தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை நிதியிலிருந்து கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு ஒன்றிய மாநில அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் மானிய விலையில் விநியோகம் செய்யப்படும். இதன் மூலம் சுமார் 10 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள். காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம். வன விலங்குகளிலிருந்து பயிர்களை பாதுகாக்க பல்வேறு முறைகள் தொன்று தொட்டே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பறவைகளை கவன் கொண்டு அடித்தும், மூங்கிலால் செய்த தட்டை என்ற இசைக்கருவியை முழக்கியும், மகளிர் திணைப்புணும் காத்ததை ஒலிகளை தட்டை புடைனர் புணம்தோறும் கிளிகடி மகளிர் விழிப்படு பூசல் என்றும், பன்றிகள் சொல்லும் சிறிய வழிகளில் அவை புகுந்து மாட்டிக்கொள்ளும்படியான பெரிய கற்பலகையான அடர் என்னும் அரிய பொறிகள் வைத்து ஆடவர் காத்ததை விளைபுணம் நிலத்தலின் கேளல் அஞ்சி புலைத்தோறும் மாட்டிய இருங்கால் அடார் அரும்பொறி என்று மலைப்படுகாடாம் நம் கண்முன்னே விரிக்கிறது. அண்மை காலங்களில் தமிழ்நாட்டு காற்று பண்டிகளால் பயிர்கள் தொடர்ந்து சேதமடைந்து விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றனர். காற்று பண்டிகையால் ஏற்படும் பயிர் இழப்புகளை தடுக்கும் நோக்கில் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க இதற்கான சிறப்பு திட்டம் 2026-27 ஆம் ஆண்டில் 7 கோடியே 35 லட்சம் ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள சுற்றுச்சூழலுக்கு உகந்த திரவ வடிவிலான காற்றுப்பன்றி விரட்டி விவசாயிகளுக்கு மானியத்தில் வழங்கப்படும். இத்திட்டம் 14,000 ஏக்கரில் 1 கோடியே 35 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செயல்படுத்தப்படும். காட்டுப்பன்றி மட்டுமல்லாது, யானை, காட்டெருமை, மான் போன்ற பிற வனங்கு விலங்குகளாலும் பயிர்களுக்கு ஏற்படும் சேதத்தை குறைத்திட நடப்பாண்டில் 134 விவசாயிகளுக்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சூரிய சக்தியால் இயங்கும் மின்வெளி அமைப்புகள் மானியத்தில் நிறுவப்படும். பெரும்பாலான மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்கள் அடர்ந்துள்ள இடங்களை காட்டுப்பன்றிகள் தங்கள் வாழ்விடமாக கொண்டு அருகிலுள்ள விளைநிலங்களில் பயிர்களை சேதப்படுத்துகின்றன. எனவே காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மண் வளத்தை மீட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அரசு மற்றும் தனியார் நிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் 4 கோடி ரூபாய் மாநில நிதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலாக செயல்படுத்தப்படும். அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் திட்ட பலனை தடையின்றி அடையவும், நீராதாரங்களை உருவாக்கி உற்பத்தியை அதிகரித்து வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திக் கொள்ளவும் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் உயர் மதிப்பு வேளாண் திட்டங்களில் செலுத்த வேண்டிய பயனாளி பங்களிப்பு தொகை அவர்களுக்கு பெரும் சுமையாக இருப்பதால் அச்சுமையை குறைத்து திட்டங்களின் பயனை அவர்கள் அடையும் வண்ணம் இத்திட்டத்தில் 20% கூடுதல் மானியம் வழங்கப்படும். இதன்படி ஒன்றிய மாநில அரசு பங்களிப்பு திட்டங்களில் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில்கள், நிழல்வலை குடில்கள், சூரிய கூடார உலர்த்திகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், பண்ணை இயந்திரங்கள் போன்றவற்றுக்கு 70% சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் அமைத்திட 80% மானியம் வழங்கப்படும். நீர்ப்பாசன வசதி இல்லாத 300 ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகள் புன்செய் நிலங்களில் நீர்ப்பாசன ஆதாரமாக ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் 100% மானியத்தில் மின் மோட்டார் அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுகளுடன் அமைக்கப்படும். 2026-27 ஆம் ஆண்டில் இத்திட்டத்திற்கென 56 கோடியே 72 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். விளைபொருள் வீணாவதை தடுக்க தார் பாய்கள் வழங்குதல். மழை போன்ற இயற்கை நிகழ்வுகளிலிருந்து விளைபொருட்கள் வீணாகாமல் பாதுகாக்கவும், விளைவித்த தானியங்களை உலர்த்துவதற்கும் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க 2026-27 ஆம் ஆண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் 43,500 விவசாயிகளுக்கு தார்பாய்கள் வழங்கப்படும். மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் சிறு குறு விவசாயி விருது. 2026-27 ஆம் ஆண்டில் சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்க மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் பெயரில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள் உள்ளிட்ட 10 பயிர்களில் அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முறையே 2,50,000 ரூபாய், 1,50,000

ரூபாய் 1 லட்சம் ரூபாய் என மொத்தம் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்படும். மாவட்ட அளவிலான வெற்றி விவசாயி விருது நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி உள்ளிட்ட 9 பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும். முதல் பரிசாக 50,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 25,000 ரூபாய் என 90 பரிசுகள் 67,50,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வர் விருது. உயிர்ம வேளாண்மை தமிழ்நாட்டில் பரவலாக்குவதன் ஒரு பகுதியாக 2026-27 ஆம் ஆண்டில் உயிர்ம வேளாண் முறையில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளை சிறப்பிக்கும் வகையில் சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வர் விருது 5 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். பாராட்டு பத்திரத்துடன் தலா 2 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொண்ட இந்த விருதுகளை வழங்க 11 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கு புதிய கட்டடங்கள். வேளாண்மை உழவர் நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடையும் பொருட்டு திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், வேலூர், முசிறி, திருச்சிராப்பள்ளி, நரிக்குடி, விருதுநகர், போடிநாயக்கனூர், தேனி, கையத்தாறு, தூத்துக்குடி மற்றும் தொண்டாமுத்தூர், கோயமுத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்கள் 27,82,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும். வேளாண் கண்காட்சி, நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள், நன்னேறி வேளாண் செயல்பாடுகள், மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள், மதிப்பு கூட்டி இயந்திரங்கள், வேளாண் இயந்திரங்கள், இயற்கை வேளாண் முறைகள் குறித்த விழிப்புணர்வை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேளாண் கண்காட்சி அக்ரி எக்ஸ்போ 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் நடத்தப்படும். இக்கண்காட்சியில் சாகுபடி முறைகள், வேளாண் சார்ந்த புதுமையான முயற்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டு பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் வருமானம் ஆகியவற்றை அதிகரிக்க தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். திரவ உயிர் ஊர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை மேம்படுத்துதல். தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையின் 22 திரவ உயிர் ஊர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை வலுப்படுத்திட புதிய நொதிக்கலன், இன்குபேட்டர், நீராவி ஜெனரேட்டர் உள்ளிட்ட உபகரணங்கள் நிறுவ 3,56,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். புதிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தல். விதை சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்கும் நோக்கில் சேலம் மாவட்டம் கங்கவல்லி, தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம், விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு ஆகிய 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்களுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் 7,10,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். சர்க்கரைத்துறை விதை கரும்பு மானிய திட்டம். கரும்பு சாகுபடியில் இயந்திர அறுவடையை ஊக்குவித்து செலவினத்தை குறைத்திட அகலப்பார் முறையில் உயர் விளைச்சல் மற்றும் உயர் சர்க்கரை கட்டுமானம் கொண்ட கரும்பு ரகங்களை நடவு செய்ய முன்வரும் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் பருசீவல் நாற்றுகள், 1 பொரு விதைக்கரணைகள் வழங்கிட 9,36,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 17,315 ஏக்கர் பரப்பளவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் சாகுபடி செலவை குறைக்கவும் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் வல்லுநர் விதை கரும்பு, திசு வளர்ப்பு நாற்றுகள், பருசீவல் நாற்றுகள், 1 பரு விதைக்கரணைகள், சோகை உரித்தல், நிழல் வளைக்குடா அமைத்தல், சோகை தூளாக்குதல் மற்றும் பரப்புதல், நுண்ணுட்ட உரக்கலவை மற்றும் உயிர் உரங்கள் வழங்குதல் ஆகிய இனங்களுக்கு மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 9 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கள்ளக்குறிச்சி ஒன்று கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் எத்தனால் உற்பத்தி குறித்த சாத்தியக்கூறு ஆய்வு. கள்ளக்குறிச்சி 1 கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கள்ளக்குறிச்சி 2 மற்றும்
செங்கல்ராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் கூட்டமைப்பின்

பேரில் நாளொன்றுக்கு 100 கிலோ லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட எத்தனால் வடிப்பாலை அமைக்க விரிவான திட்ட அறிக்கையை டிபிஆர் மற்றும் சாத்தியக்கூறு அறிக்கை தயாரித்திட 20 லட்சம் ரூபாய் மாநிலத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தோட்டக்கலை மற்றும் மலப்பயிர்கள் துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு தொடர் வருமானம் அளித்து மக்களுக்கு ஊட்டச்சத்து பாதுகாப்பினை அளிப்பதில் பங்காற்றி உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்கு மூலப்பொருட்களாகவும் விளங்கும் காய்கறிகள், பழங்கள், மலர்கள், சுவை தாளித பயிர்கள் போன்ற தோட்டக்கலை பயிர்களின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் பெறுகிறது. தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்தவும் உலகளாவிய சந்தைக்கான தரமான தோட்டக்கலை விளைபொருள் உற்பத்திக்கும் தோட்டக்கலைத்துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நீர் மேலாண்மைக்கான துளி துளி தண்ணீர் திட்டம். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தேலிலி தான் நல்காது ஆகிவிடின். மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால் அப்பெரிய கடலும் தன் வலமையில் குறைந்து போகும்போ என்பது திருவள்ளுவரின் வாக்கு. இதன் அடிப்படையில் நீரினை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மை மேம்படுத்தி இருக்கும் நீர் ஆதாரங்களை திறம்பட பயன்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் நுண்ணீர் பாசன திட்டம் ஒன்றிய மாநில நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுகிறது. அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் ஒரு பகுதியாக 2026-27 ஆண்டில் 2,22,794 ஏக்கரில் 95,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 785 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். பனை பாதுகாப்பு இயக்கம். கற்பக விருட்சகம் என்று அழைக்கப்படும் பனைமரம் தமிழர்களின் வாழ்வோடும் வரலாற்றோடும் பின்னி பிணைந்து தமிழ்நாட்டின் மாநில மரமாக திகழ்ந்து வருகிறது. ஏறத்தாழ 3 லட்சம் விவசாய தொழிலாளர் குடும்பங்கள் பனைமரத்தின் வருவாயை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். பனைமரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பனை மற்றும் பனை பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆண்டு முதல் பனை பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் பனை மரங்களை வெட்டுவதை முறைப்படுத்துவதற்காக ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ள மாவட்ட வட்டார குழுக்கள் முடுக்கிவிடப்பட்டு கண்காணிக்கப்படும். இத்துடன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் அமைத்தல், பனை விதைகள், பனைக்கன்றுகள் விநியோகம், பனை பொருள் வளர்ச்சி வாரியத்தினால் பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அதற்கான உபகரணங்களும் வழங்குதல் முதலிய திட்டக்கூறுகள் 2,10,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இது தவிர தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் பனை ஆராய்ச்சி நிலையத்தில் குட்டை பனை, விரைவில் காய்ப்புக்கு வரும் பனை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆராய்ச்சிகள் துரிதப்படுத்தப்பட்டு அவற்றின் பலன்கள் விவசாயிகளின் பயன்பாட்டுக்கு விரைவில் கொண்டு சேர்க்கப்படும். வெற்றி இல்லத்தரசி வீட்டுத் தோட்டம். வீட்டுத் தோட்டங்களில் இரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி நச்சுத்தன்மையற்ற பழங்களும் காய்கறிகளும் உற்பத்தி செய்யப்படுவதால் ஊட்டச்சத்து பாதுகாப்பு உறுதிப்படுத்துவதுடன் சுற்றுச்சூழல் மாசுபடுவதும் குறைகிறது. எனவே நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் கிராமப்புறங்களில் வீட்டை சுற்றியுள்ள நிலப்பகுதிகளிலும் செடி வளர்ப்பு பைகளுடன் கூடிய தொகுப்புகள், செங்குத்து தோட்டம் மற்றும் நீரியல் தோட்டம் ஆகிய அமைப்புகளில் காய்கறிகள், பழங்கள், மூலிகை செடிகள் போன்றவற்றை வளர்த்து மன மலர்ச்சியையும் நலமான சூழலையும் ஏற்படுத்த வெற்றி இல்லத்தரசி வீட்டுத் தோட்ட திட்டம் நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு தளிர்கீரைகள் திட்டம். தமிழ்நாடு மைக்ரோ கிரீன்ஸ் ஸ்கீம். புரோக்கோலி, முட்டைக்கோசு, முள்ளங்கி, பச்சை பட்டாணி, கொண்டைக்கடலை, ஆலி விதைகள், வெங்காயம், பச்சை பயிறு, கொள்ளு, எள், கோதுமை, கீரை வகைகள் ஆகியவற்றின் 7 முதல் 21 நாட்கள் வயதுடைய இளம் நாற்றுகள் தளிர்கீரைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த தளிர்கீரைகளில் முதிர்ந்த செடியினை விட 40 மடங்கு வரை அதிக ஊட்டச்சத்துகள் உள்ளதாக அறியப்படுகிறது. எனவே புதிய முயற்சியாக பொதுமக்களிடையே தளிர்கீரைகள்

படைப்பினை ஊக்குவிக்கும் வகையில் விதைகள், விதை வளர்ப்பு தட்டுகள், தென்னை நார் கட்டிகள், நீர் தெளிப்பு கருவி, வழிமுறை கையேடு ஆகியவற்றை உள்ளடக்கிய 20,000 தளிக்கீரை தொகுப்புகள் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற முக்கிய நகர்ப்புற பகுதிகளில் விநியோகம் செய்யப்படும். இதற்கென 2026-27 ஆண்டில் 1,20,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை உயர்த்த உயர் தொழில்நுட்ப சாகுபடி முறைகளை ஊக்குவித்தல், உயர் தொழில்நுட்பங்களையும் தேவையான சிறப்பு கட்டமைப்புகளையும் விவசாயிகளிடையே ஊக்குவிப்பதன் வாயிலாக தோட்டக்கலை பயிர்களில் உற்பத்தியினையும் உற்பத்தி திறனையும் பெருமளவு உயர்த்த இயலும் என்பதால் அதற்கான சிறப்பு திட்டங்கள் 2026-27 ஆண்டில் மொத்தம் 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். சாமந்தி மலர் சாகுபடியில் பருவநிலை மாறும் காலங்களில் சூரிய ஒளி பெறும் கால அளவு பகற்பொழுது மாறுபடுவதால் சாமந்தி உற்பத்தியும் அதற்கேற்ப மாறுபடுகிறது. இதனால் செடிகளின் வளர்ச்சி குறைந்து சிறிய பூக்கள் சீரற்ற முறையில் விரிந்து தரமும் மகசூலும் குறைவதால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படுகிறது. இச்சவாலை எதிர்கொள்ளும் வகையில் சாமந்தி சாகுபடி செய்யும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க பருவநிலை மாறுபடும் காலங்களில் தேவையான கூடுதல் ஒளியை ஏற்படுத்தி செடிகளின் வளர்ச்சியை தூண்டுவதன் வாயிலாக பூக்கும் தருணத்தை சந்தை தேவைக்கேற்ப மாற்றுவதற்கு எல்இடி விளக்கில் அமைக்கும் திட்டம் நடப்பாண்டில் 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். பசுமை குடில் நிழல்வலை குடிலில் உயர் மதிப்புள்ள தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்யும் போது காற்று, மழை, அதிக வெப்பம், பூச்சி, நோய் தாக்குதலிருந்து பயிர்கள் பாதுகாக்கப்படுவதுடன் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து உற்பத்தி செய்யவும் முடிகிறது. குறைந்த இடத்தில் 5 முதல் 7 மடங்கு அதிக மகசூலும் தரமான விளைபொருளும் அளித்து சந்தையில் நல்ல விலை கிடைக்க செய்வதை உறுதி செய்யும் இச்சாகுபடி முறையை பரவலாக்க 2026-27 ஆண்டில் 15,55,00,000 ரூபாய் ஒன்றிய மானிய நிதியில் 3,00,000 சதுர மீட்டர் பரப்பில் பசுமை குடில் மற்றும் நிழல்விலை குடில்கள் அமைக்கப்படும். பல உரை மற்றும் வாழையில் குலை உரை பயன்படுத்துவதால் பூச்சி நோய் தாக்குதல்கள், பறவைகள் அதிக வெப்பம், மழை ஆகியவற்றிலிருந்து பழங்கள் பாதுகாக்கப்பட்டு பழங்களின் தரமும் தோற்றமும் மேம்படுகின்றன. கூடுதல் நன்மையாக பூச்சிக்கொல்லி பயன்பாடு குறைவதுடன் சந்தை மதிப்பு விவசாயிகளின் வருமானமும் அதிகரிக்கின்றன. எனவே விவசாயிகளின் கோரிக்கையின் அடிப்படையில் 2026-27 ஆண்டில் 2,500 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படும் மா, கொய்யா போன்ற பல பயிர்களுக்கு பல உரையும் வாழைக்கு குல உரையும் 2,50,00,000 ரூபாய் நிதியில் வழங்கப்படும். பருவநிலை மாற்றத்தால் நிகழும் இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தால் தற்காலிக பந்தல் அமைப்பில் சாகுபடி செய்யப்படும் கொடிவகை தோட்டக்கலை பயிர்களுக்கு அதிக சேதம் ஏற்பட்டு பொருளாதார இழப்பு ஏற்படும் சூழலில் நிரந்தர பந்தல் அமைப்பை ஊக்குவிக்க நடப்பாண்டில் ரூபாய் 11,73,00,000 நிதியில் நிரந்தர பந்தல் அமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். வாழை சாகுபடி செய்யும் மாவட்டங்களில் வாழை குலைகளின் எடை மற்றும் லேசான காற்றினால் வாழை மரங்கள் சாய்வதால் ஏற்படும் மகசூல் இழப்புகளை தவிர்க்க வாழைக்கு முட்டு கொடுக்க நிதி உதவி வேண்டி விவசாயிகளிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் 2026-27 ஆண்டில் 6,25,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 6,175 ஏக்கரில் வாழைக்கு முட்டு கொடுத்தல் திட்டம் செயல்படுத்தப்படும். தரத்திற்கான உறுதி, ஏற்றுமதிக்கான முன்னேற்றம். ஏற்றுமதி செய்யப்படும் பழங்கள் காய்கறியில் எஞ்சிய நஞ்சு காரணமாக இறக்குமதி செய்யப்படும் நாடுகளால் இவ்விளைபொருட்கள் நிராகரிக்கப்படுவதால் விவசாயிகளும் ஏற்றுமதியாளர்களும் பொருளாதார இழப்பை சந்திக்கின்றன. இதனை தடுக்கும் விதமாக 2026-27 ஆண்டில் புதிய முன்னெடுப்பாக 3,000 ஏக்கரில் மா, கொய்யா, தக்காளி, முருங்கை, சின்ன வெங்காயம் ஆகிய பயிர்களை குழுவாக சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நன்னெறி வேளாண் நடைமுறைகளை கொண்டு நஞ்சிலா விளைபொருட்களை உற்பத்தி செய்வதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், தொழில்நுட்ப வழிகாட்டுதல்கள் மற்றும் தேவையான கட்டமைப்பு வசதிகள் வழங்கப்பட்டு ஏற்றுமதியாளர்களுடனும் சந்தைகளுடனும் வலுவான இணைப்புகள் ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் 8,43,00,000 ரூபாய் நிதியில் 23 பயிர் தொகுப்புகளில் செயல்படுத்தப்படும். தென்னைக்கான சிறப்பு திட்டம். வேர் முதல் நுனி வரை பயன் தரும் தென்னை என்றும் மனிதனின் உற்ற துணை.
தமிழ்நாட்டில்

சுமார் 5 லட்சம் ஏக்கரில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு சுமார் 670 கோடி தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தென்னை சாகுபடியிலும் சந்தைப்படுத்துவதிலும் தற்போது விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களை கருத்தில் கொண்டு பூச்சி நோய் தாக்குதலுக்கு தீர்வளித்தல், உற்பத்தி திறனை அதிகரித்தல், மதிப்பு கூட்டலை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கான இனங்களை கொண்டு தென்னைக்கான சிறப்பு திட்டம் மொத்தம் 16 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். தென்னை டானிக் பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் திறம்பட உறிஞ்சப்படுவதுடன் மரங்களின் வளர்ச்சி திறன் மேம்பட்டு பூக்கள் மட்டும் காய் பிடித்தல் அதிகரிக்கும். எனவே தென்னை விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க தென்னை மரங்களின் நலத்தையும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் 2026-27 ஆம் ஆண்டில் 86,000 ஏக்கரிலான தென்னை மரங்களுக்கு தென்னை டானிக்கு வழங்குவதற்காக 6,20,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் வேர்வாடல் நோய் மற்றும் சுருள் வெள்ளை ஈ ஆகியவற்றின் பாதிப்பால் 35 முதல் 80 விழுக்காடு வரை மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. இப்பாதிப்பை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளுடன் நீடித்த நிலையான உயிரி கட்டுப்பாட்டு முறைகளை தென்னை விவசாயிகளை பெருமளவில் பரவலாக்கம் செய்திட 1,350 ஏக்கர் பரப்பளவில் அபோர்டோ கிரைசா என்ற இறைவிலிங்கி பூச்சிகள் மற்றும் கொக்கோகான் நுண்ணுயிர் கலவை ஆகியவை 75% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 1 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் ருக்கோசுருள் வெள்ளையை திறம்பட கட்டுப்படுத்த கிரைசோபெர்லா இறைவிலிங்கி, ஐசேரியா, புமோசோரா ரோசியா, பூஞ்சை ஆகிய உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை பெருமளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்குமாறு பெறப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் புதிதாக 5 தென்னை ஒட்டுண்ணி உற்பத்தி மையங்கள் 3 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார் நகர், கண்ணம்பாளையம், தேனி மாவட்டம் வையணை, விருதுநகர் மாவட்டம் தேவதானம் ஆகிய இடங்களில் புதிய கிரைசோபெர்லா உற்பத்தி மையங்களும், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளத்தில் ஐசேரியா உமோசோரா ரோசியா உற்பத்தி மையமும் அமைக்கப்படும். தரமான தென்னங்கன்றுகள் விவசாயிகள் கிடைப்பதை உறுதி செய்ய கரூர் முதலைப்பட்டி அரசு தோட்டக்கலை பண்ணையில் 15 ஏக்கர் பரப்பளவில் புதிய தென்னை நாற்று பணி ரூபாய் 48 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் தென்னை விவசாயிகளின் வருமானத்தை நீடித்த நிலையான முறையில் பெருக்குவதற்கும் மதிப்பு கூட்டுவதால் நீரா தென்னை மற்றும் தென்னை சார்ந்த பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்க செய்யவும் நிலையான சந்தை வாய்ப்பினை உருவாக்கவும் தென்னை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையினை செயல்படுத்தும் விதமாகவும் தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால் 22,30,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக அமைக்கப்படும். இக்கழகத்தின் வாயிலாக அறுவடைக்கு பின் தேவைப்படும் கட்டமைப்பு வசதிகள், பதப்படுத்துதல், தர குறியீடு இடுதல், சிப்பம் கட்டுதல், ஏற்றுமதி ஆகியவை குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படும். மேலும் விரிவான சேவைகளை வழங்க ஏதுவாக தென்னை வளர்ச்சி வாரியம், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தோட்டக்கலைத்துறையுடன் ஒருங்கிணைந்து இக்கழகம் செயல்படும். நடப்பாண்டில் இதற்கென 5,30,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கொப்பரை விலை வீழ்ச்சியினை தடுத்து விலையினை நிலைப்படுத்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொப்பரை கொள்முதல் செய்வதற்கான விலை ஆதரவு திட்டம் உரிய நேரத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டு செயல்படுத்தப்படும். உயர் மதிப்பு கொண்ட பல பயிர்களின் சாகுபடியை ஊக்குவித்தல், ப்ளூபெரி, ரம்பூட்டான், லிச்சி, டிராகன் பழம், அவைகொடா, கிவி, மங்குஸ்தான், பேசன் பழம் போன்ற உயர் மதிப்பு கொண்ட பழங்களின் நுகர்வு பொதுமக்களிடையே அண்மை காலங்களில் அதிகரித்து வருகிறது. இப்பழங்களை நமது விவசாயிகளின் தனி பயிராகவும் ஊடு பயிராகவும் 930 ஏக்கரில் சாகுபடி செய்திட 1,87,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதை தவிர தாய்லாந்து இனிப்பு புலியையும் KLD HRMN 99 போன்ற குளிர் பிரதேசம் இல்லாத பகுதியில் விளையக்கூடிய லோச்சில் ஆப்பிள் ரகங்களையும் தமிழ்நாட்டில் விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். மானாவாரி நிலங்களில் புலி சாகுபடி ஊக்குவிப்பு. தமிழ்நாட்டின் வறட்சி மற்றும் பாசன நீர் பற்றாக்குறை அதிகம் காணப்படும் பகுதிகளான தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நீடித்த மற்றும்

தட்டையான வருமானத்தை வழங்கக்கூடிய மாற்று பயிர்களை ஊக்குவிப்பது அவசியமாகும். அந்த வகையில் ஆண்டுக்கு 500 முதல் 700 மில்லிமீட்டர் மழைப்பொழிவிலும் வறட்சியை தாங்கி வளரும் உயர்தர ஒட்டுரக புளியமர பரப்பு விரிவாக்கத்திற்காக ஹெக்டருக்கு ரூபாய் 20,000 வீதம், 5 ஆண்டுகளில் 1,250 ஏக்கரில் 1 கோடி ரூபாயில் நிதியில் புலி சாகுபடி ஊக்குவிக்கப்படும். நடப்பாண்டில் 20 லட்சம் ரூபாய் மாநில நிதியில் 250 ஏக்கரில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். குன்னூர் பழவியல் நிலையத்தில் புதிய ரகங்கள் அறிமுகம். 100 ஆண்டு பழமையான குன்னூர் பழவியல் நிலையத்தில் ஆப்பிள், பிளம், பீச், பேரிக்காய், கிவி, வெண்ணெய்ப்பழம், பிரசிமான் போன்ற பல வகையின் புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு மரபணு தொகுப்பு 75 லட்சம் ரூபாய் நிதியில் உருவாக்கப்படும். இதன் வாயிலாக குளிர் பிரதேச பகுதிகளுக்கு தேவையான புதிய ரகங்களின் நடவு செடிகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும். காளான் உற்பத்தி கூடங்கள் அமைத்தல். சிறிய இடத்தில் குறைந்த செலவில் அதிக வருமானம் தரக்கூடிய காளான் வளர்ப்பு முக்கிய சிறு தொழிலாகும். உடல்நலத்திற்கு தேவையான புரதம், நார்ச்சத்து போன்ற முக்கிய ஊட்டச்சத்துகளையும் அசைவ உணவிற்கு இணையான சுவையையும் காளான் தருவதால் நாளுக்கு நாள் இதன் பயன்பாடும் தேவையும் அதிகரித்து வருகிறது. தடையில்லாமல் நுகர்வோருக்கு காளான் கிடைக்கப்பெறும் வகையில் காளான் வளர்ப்பினை ஊக்குவிக்க கிராமப்புற இளைஞர்களுக்கு பெண்களுக்கு 2026-27 ஆண்டில் 50 சிறிய அளவிலான காளான் உற்பத்தி கூடங்கள் 50 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கிழங்கு வகை சுவைதாளித பயிர்கள் பரப்பு விரிவாக்கம். கமல், மஞ்சள், முளை, இஞ்சி என்று பட்டினப்பாளையில் பணப்பயிராக குறிப்பிடப்படும் மஞ்சளும் இஞ்சியும் பழந்தமிழின் உணவில் சுவை ஊட்டியிருப்பதை அறிய முடிகிறது. இச்சிறப்பு வாய்ந்த மஞ்சள் இஞ்சியுடன் பூண்டும் கிழங்கு வகை சுவைதாளித பயிராக தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படுகிறது. இவற்றுக்கான தேவை உணவில் மட்டுமல்லாமல் மருத்துவத்திலும் பெரிய அளவில் இருப்பதால் உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு சந்தையில் பெரும் பங்களித்து விவசாயிகளின் வருமானத்தை கணிசமாக உயர்த்துகின்றன. எனவே கிழங்கு வகை சுவைதாளித பயிர்களின் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் 2026-27 ஆண்டில் 2,500 ஏக்கரில் 4 கோடி ரூபாய் நிதியில் இவற்றின் பரப்பு விரிவாக்கம் மேற்கொள்ளப்படும். வெங்காய சேமிப்பு கிடங்கள் அமைத்தல். வெங்காயம் பருவகால பயிராக இருப்பதால் ஆண்டு முழுவதும் நுகர்வோருக்கு அவை தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்வதற்காக போதுமான சேமிப்பு வசதிகளை உருவாக்குதல் இன்றியமைந்ததாகும். இது வெங்காயத்தின் விலை ஏற்றத்தாழ்வுகளை கட்டுப்படுத்தவும் விநியோகத்தில் ஏற்படும் நிலையற்ற தன்மையை களையவும் திடீர் விலை உயர்வை தடுக்கவும் பெரிது உதவும். எனவே 2026-27 ஆண்டில் 57,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் 22,80,000 ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். பழங்கள் காய்கறிகளின் பாரம்பரிய ரகங்களை ஊக்குவித்தல். பழங்கால மக்களின் உணவு பழக்க வழக்கத்தை இந்த தலைமுறையின அறிய செய்யவும் வீட்டு தோட்டங்களிலும் மலைப்பகுதியில் மட்டுமே சாகுபடி செய்யப்படும் பாரம்பரிய காய்கறிகள் பல ரகங்களை மீட்டு பெரும்பான்மையாக சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க வேண்டியது அவசியமாகிறது. 2026-27 ஆண்டில் செங்க வறுக்கை, வெட்டையன், சூரங்குடி வெட்டையன் போன்ற மாரகங்கள், பன்ரூட்டி பலா, முண்டன் சக்கை, செம்பருத்தி போன்ற பல ரகங்கள், மட்டி, நமரன், சிறுமலை, விருப்பாச்சி, லாடன், உதிரன் போன்ற வாழை ரகங்கள் மற்றும் பாரம்பரிய காய்கறி ரகங்களை விவசாயிகள் சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க 3,88,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மருத்துவ பயிர்கள் சாகுபடியை ஊக்குவித்தல். தமிழ்நாட்டில் பழங்காலம் முதலே மருத்துவ பயிர்களின் பயன்பாடு மிகச் சிறப்பாக இருந்து வருகிறது. நவீன மருத்துவத்துறையில் மூலப்பொருளாக இப்பயிர்களின் தேவையை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் காடுகளிலிருந்து சேகரிக்கும் முறையை தாண்டி தற்போது அவை வணிக ரீதியாகவும் சாகுபடி செய்யப்படுகின்றன. மருத்துவ பயிர்களின் சாகுபடியை மேலும் ஊக்குவிப்பதுடன் புற்றுநோய் செல்களை எதிர்ப்பதில் திறன்மிக்கதாக கருதப்படும் முள் சீதா சாகுபடியும் பரவலாக்கும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். 2026-27 ஆண்டில் 1,720 ஏக்கரில் 1,51,00,000 ரூபாய் நிதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். வேலூர் மாவட்ட அரசு தோட்டக்கலை பண்ணையில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்துதல். வேலூர் மாவட்டத்தில் 85 ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வரும் அகரம்சேரி அரசு தோட்டக்கலை பண்ணையில் ஆண்டுதோறும் சுமார் 35 லட்சம் நடவு செடிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் குழித்தட்டு

நீலகிரி நாற்றுகள், பழஞ்செடிகள், மரங்கன்றுகள், அழகு செடிகள் ஆகியவை பல்வேறு அரசு திட்டங்களின் கீழும் நேரடி விற்பனையிலும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த அரசு தோட்டக்கலை பண்ணையில் செயல்திறனை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் புதிய கட்டமைப்பு வசதிகள் 2 கோடியே 3 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். திருவள்ளுவர். திருவள்ளுவர் மாவட்டம் புட்லூரி மாபெரும் நடவு செடி பண்ணை அமைத்தல். திருவள்ளுவர் மாவட்டம் புட்லூரி 51 ஏக்கர் பரப்பளவில் தரமான அலங்கார செடிகள், பல்வேறு மரவகை கன்றுகளை உற்பத்தி செய்து அவை உடனுக்குடன் விவசாயிகள் பொதுமக்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் ஒரு பெரிய அளவிலான நாற்று பண்ணை அமைக்கப்படும். இத்திட்டத்தினை 5 ஆண்டு காலத்தில் 7 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முதலாம் ஆண்டில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பண்ணையில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். வட்டார அளவில் தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் அமைத்தல். தமிழ்நாடு அரசின் 74 தோட்டக்கலை பண்ணைகளிலும் 24 பூங்காக்களிலும் உற்பத்தி செய்யப்படும் மண்புழு உரம், உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் உள்ளிட்ட இயற்கை இடுபொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், நடவு செடிகள், தோட்டக்கலை கருவிகள், பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்படும் பழங்கள், காய்கறிகள், சுவைதாளித பொருட்கள் போன்றவை வட்டாரங்களில் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் நியாயமான விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கும் வகையில் 100 தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் 5 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். நகர்ப்புறங்களை எழிலூட்டுதல். அரசு நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், பொது பயன்பாட்டு இடங்கள், வீடுகள் போன்றவற்றிலும் சில நிழல் எழிலூட்டும் பணிகளுக்கான கோரிக்கைகளை எளிதாக பதிவு செய்யும் வகையில் தனித்துவமான இணையதளம் தமிழ்நாட்டு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையினை டான்கோடா வாயிலாக உருவாக்கப்பட்டு குறைந்த செலவில் வீட்டுத் தோட்டங்கள் அமைத்தல், புல்தரைகள் அமைத்தல், அலங்கார செடிகள், பூச்செடிகள் நடவு செய்தல் ஆகிய எழிலூட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும். இதற்கென தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையின் டான்கோடா நில எழிலூட்ட பிரிவு வலுப்படுத்தப்பட்டு தமிழ்நாடு எங்கும் உள்ள நகர்ப்புறங்கள் அழகிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை வளாகங்களாக மாற்றப்படும். வேளாண்மை பொறியியல் துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளாண் பணிகளிலே காலத்தே மேற்கொண்டால் மட்டுமே உரிய மகசூல் பெறசூல் பெற இயலும். வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறையினை எதிர்கொள்ள வேளாண்மையில் இயந்திரமயமாக்கலை ஊக்குவிக்கவும், இயற்கை வளங்களான மண் மற்றும் நீரினை பாதுகாத்து செறிவூட்டுதல், வேளாண்மையில் புதுப்பித்தக்க ஆற்றல் பயன்பாடு ஆகியவற்றுக்கும் பல்வேறு திட்டங்களை வேளாண்மை பொறியியல் துறை செயல்படுத்தி வருகிறது. தனிநபர் விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் மானியத்தில் வழங்குதல். வேளாண்மையில் கருவிகளின் பயன்பாடு குறித்து நாம் சங்க இலக்கியங்களின் வாயிலாக அறியலாம். அவற்றில் முதன்மை கருவியான ஏரியினை முன்வைத்து பின்னர் வந்த கம்பரும் வேளாண்மை சிறப்பை கூறும் தனது நூலுக்கு ஏர் எழுபது என்று பெயரிட்டதோடு உழவுக்கு உறுதுணையாக ஆகும் உறுப்புகளை மேலி, ஊற்றாணி, நுகத்தடி, நுகத்துளை, நுகத்தாணி, பூட்டாங்கயிறு, தொடை, கொழு, கொழுவானே, தாற்றுக்கோள், உளவெருது என பட்டியலிட்டு அவை ஒவ்வொன்றின் சிறப்பினையும் தனித்தனாக பாடியுள்ளார். கிராம அளவில் வேளாண் இயந்திரமாக்கலை பரவலாக்கும் நோக்கில் வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், சூரிய கூடார உலர்த்திகள் முதலியன மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. 2026-27 ஆம் ஆண்டில் 227 கோடியே 20 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் 24,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் சுமார் 8,870 பவர் டில்லர்கள், 5,090 விசைக்கலை எடுப்பான்கள், 1,400 சுழற் கலப்பைகள், 855 டிராக்டர்கள் உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டு வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டு முதல் சூரிய கூடார உலர்த்தி அமைக்க அதிகபட்ச மானியமாக இருந்த 3,50,000 ரூபாயினை உயர்த்தி 4,40,000 ரூபாயாக வழங்கப்படும். பெண் விவசாயிகளிடையே வேளாண் இயந்திரமாக்கலை ஊக்குவிப்பதற்காக இத்திட்டத்தில் பெண் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைத்தல். விவசாயிகள் தங்களுக்கு தேவையான வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க உதவும் ட்ரோன்கள் போன்ற நவீன உபகரணங்களை எளிதில் வாடகைக்கு பெற்று வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் மேற்கொள்ளவும், வருமானத்தை உயர்த்திடவும் 10 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்க 80% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய்

மானியம் வழங்கப்படுகிறது. மொத்தமாக 50 கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். மேலும் இந்த ஆண்டின் மொத்த ஒதுக்கீட்டில் 30% மகளிர் சுய உதவி குழுக்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படும். வெற்றி வான்மகள் திட்டம். இந்தியாவில் ட்ரோன் தொழில்நுட்பம், விவசாயம், கட்டுமானம், சரக்கு போக்குவரத்து, கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை ஆகிய துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 2026 ஆண்டினை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்துள்ள நிலையில், பெண்களை ட்ரோன் இயக்குபவர்களாக மாற்றுவதன் வாயிலாக வேளாண்மையில் உரம், பூச்சிக்கொல்லி தெளித்தல், பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகள் எளிதாக்கப்படுவதுடன் வேளாண் பணிகளில் ஆள் பற்றாக்குறை எதிர்கொள்ள வாய்ப்பாகவும் அமையும். இதற்காக தகுதியுள்ள 100 மகளிர் உள்ளிட்ட 500 நபர்களுக்கு மாநில அரசு செலவில் ட்ரோன் இயக்குபவர் பயிற்சி மற்றும் இயக்குபவர் உரிமம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை விமான பயிற்சி நிறுவனத்தின் வாயிலாக 1,50,00,000 ரூபாய் செலவில் வழங்கப்படும். பயிற்சி பெற்ற 50 மகளிருக்கு ட்ரோன்கள் 50% மானியத்தில் 2,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து வழங்கப்படும். பெண்களை காக்க சிங்கப்பெண் படையை உருவாக்கிய நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயம் காக்க வான்மகள் படையை உருவாக்க உள்ளார். பண்ணை குட்டைகள் உருவாக்குதலும் தூர்வாறுதலும் மலை இயற்கையின் வரம் என்றால் பாசனம் மனிதனின் முன்னேற்பாடு. எனவேதான் நீராட்சி திட்டத்தினை செயல்படுத்தி பாசன ஏரிகளை பராமரிக்கவும் புதிய பண்ணை குட்டைகள் அமைக்கவும் இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. மழை நீரினை முறையாக சேமித்து பாசன நீர் ஆதாரத்தினை மேம்படுத்த 500 விவசாயிகளின் நிலங்களில் 100% மானியத்தில் பண்ணை குட்டைகள் உருவாக்கவும் பண்ணை குட்டைகளின் மழைநீர் சேமிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை கொண்டு 75% மானியத்தில் 500 பண்ணை குட்டைகளை தூர்வாருவதற்கும் 2026-27 ஆண்டில் மொத்தம் 8,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். 1,000 ஏக்கர் பாசன பரப்பை உருவாக்கிட நீர் ஆதாரங்களை ஏற்படுத்தல். பாசன பரப்பினை அதிகரிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் பாதுகாப்பான குறு வட்டங்களில் உள்ள நீர்ப்பாசன வசதி இல்லாத பொது பிரிவினை சார்ந்த விவசாயிகளின் நிலங்களில் ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் அமைக்க சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 60% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 1,20,000 ரூபாயும் இதர விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் அதிகபட்சமாக 1,00,000 ரூபாயும் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும். மேலும் இத்திட்டம் நடைமுறையில் உள்ள தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் திட்டம் மற்றும் நுண்ணீர் பாசன திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்படும். இத்திட்டம் 500 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 6 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைக்கும் திட்டம் வேளாண்மையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காகவும் விவசாயிகளுக்கு நிலையான நீர்ப்பாசன வசதியை உறுதி செய்வதற்கும் டீசல் பம்ப் செட்டுகள் மாற்றாக மின்சார இணைப்பு இல்லாத பாசன நீர் ஆதாரங்களுக்கு மின் கட்டமைப்புடன் சாராத தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் 1,000 விவசாயிகளுக்கு மானிய உதவியுடன் அமைத்து தரப்படும். பாசனத்திற்காக விவசாயிகள் தொடர் செலவினம் மேற்கொள்வதை தவிர்க்க ஏதுவான சுற்றுச்சூழலுக்கு உகந்த இத்திட்டத்திற்கென 2026-27 ஆண்டில் 23,06,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையம். வேலையாட்கள் பற்றாக்குறை, விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் இருத்தல் போன்றவை தற்போது விவசாயிகள் முன் உள்ள முக்கிய சவால்களாகும். இவற்றை எதிர்கொள்ள பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான வேளாண் இயந்திரங்களை வாடகை அடிப்படையில் விவசாயிகள் பயன்படுத்திட ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைப்பது அவசியம் என்ற தொலைநோக்கு திட்டத்திற்கு செயல்வடியம் அளிக்கும் நோக்கில் நடப்பாண்டில் தலா 25,00,000

ரூபாய் மதிப்பிலான பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான 50 ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைக்கப்படும். ஆதி திராவிடர், பழங்குடியினர், பெண் தொழில் முனைவர் மற்றும் வேளாண்மை பொறியியல் பட்டயம் அல்லது பட்டப்படிப்பு பெற்ற இளைஞர்களுக்கு 75% மானியமும் இதர தொழில் முனைவருக்கு 50% மானியமும் வழங்கிட இத்திட்டத்திற்கு 8,13,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கடற்கரையோர தோட்டக்கலை திட்டம். கடற்கரை நமக்கு அருட்கொடை, மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் அன்பு கொடை. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் உவர் நீருக்கு மேலே இருக்கும் நன்னீரினை பயன்படுத்தி தோட்டக்கலை பயிர் சாகுபடி ஊக்குவித்து நீல பசுமை தோட்டக்கலை பூங்காக்கள், ப்ளூ கிரீன் ஹார்டிகல்ச்சர் பார்க்ஸ் அமைந்திட நடப்பாண்டில் நன்னீர் சேமிப்பு கிணறுகள், ஒரு கிணற்றுக்கு அதிகபட்சமாக 150,000 ரூபாய் மானியத்தில் முன்னோடி திட்டமாக 10 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். மேலும் சூரியசக்தி பம்பு செட்டுகளும் தெளிப்பு நீர் பாசன அமைப்புகளும் தற்போது உள்ள திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து அமைத்து கொடுக்கப்படும். இந்த நீர் ஆதாரத்தினை கொண்டு 10 ஹெக்டேர் பரப்பளவில் மிளகாய் மற்றும் கொத்தமல்லி பயிர்கள் சாகுபடி ஊக்குவிக்கப்படும். இத்திட்டத்திற்கென மொத்தம் 49,40,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். விவசாயிகளுக்கு மானியத்தில் கதிரடிக்கும் களம் அமைத்து கொடுத்தல். விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல், நிலக்கடலை, கம்பு, மக்காச்சோளம், எள், உளுந்து உள்ளிட்ட பயிர்களின் தானியங்களை கதிரெடுத்து பிரித்தெடுத்து அவற்றை உலர்த்தி சேமிக்கவும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைத்து உரிய விலைக்கு விற்று பயன்பெறவும் தனிநபர் விவசாயிகளின் நிலங்களில் 100 கதிரடிக்கும் களங்கள் மொத்தம் 2,80,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் அமைத்து தரப்படும். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கும் சேவையை வலுப்படுத்துதல். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை இ வாடகை 2.0 சேவையின் வாயிலாக வாடகைக்கு வழங்கும் திட்டத்தினை வலுப்படுத்த நடப்பாண்டில் 60 டிராக்டர்கள், அதற்குரிய இணைப்பு கருவிகள், நெல் அறுவடை இயந்திரங்கள் உள்ளிட்ட 463 வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் 19,22,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். மேலும் 5 வட்டாரங்களில் வேளாண் இயந்திர கூடாரங்கள் 1,08,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். டிராக்டரால் இயங்கக்கூடிய வரப்பு செதுக்கி சேறு பூசும் கருவியின் மூலம் நெல் வயல்களில் வரப்பு செதுக்கும் தொழில்நுட்பத்தை பரவலாக்க 1,25,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த அனைத்து இனங்களையும் செயல்படுத்த 20,31,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் இயந்திரங்களை பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைத்த வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தி பம்பு செட்டிகளின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை உடனுக்குடன் பழுது நீக்கி பராமரிக்கும் வசதிகள் கிராமப்புறங்களிலே கிடைத்திட கிராமப்புற இளைஞர்கள் தொழில் முனைவர்களின் வாயிலாக வேளாண் இயந்திரங்களையும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளையும் பழுது நீக்கி பராமரிக்கும் 15 மையங்கள் 1,12,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். பயிர் சாகுபடியில் தொடக்கம் முதல் இறுதி வரையே இயந்திரமயமாக்கம். உழவு தொடங்கி பயிர் கழிவு மேலாண்மை வரை அனைத்து வேளாண் பணிகளிலும் இயந்திரங்களை பயன்படுத்தி முழுமையான இயந்திரமாக்கலை மேற்கொள்வதன் வாயிலாக சாகுபடி செலவினத்தை குறைக்க இயலும். எனவே 225 ஏக்கர் பரப்பிலான விவசாயிகளின் வயல்களில் மக்காச்சோளம், நிலக்கடலை, உளுந்து, தென்னை ஆகிய பயிர்களில் தொடக்கம் முதல் இறுதி வரை இயந்திரமயமாக்குதல் குறித்த கள செயல் விளக்கங்கள் வேளாண் தொழில்நுட்ப முனைவர்களால் அக்ரிடெக் என்டர்பிரினர்ஸ் 100% மானியத்தில் 46,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் அமைத்தல். பயிர் சாகுபடி பணிகளிலும் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை பணிகளிலும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பின்பற்றி விவசாயிகள் அதிக மகசூல் பெறுவதற்கும் வேளாண்மை பொறியியல் தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடையே பரவலாக்கவும் திருக்கோவிலூர், காரைக்குடி, முசிறி, தாராபுரம், கும்பகோணம் ஆகிய இடங்களில் வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் 4,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் அமைக்கப்படும். நவீன வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் குறித்த மாபெரும் கண்காட்சி. பல்வேறு பயிர்கள் வேளாண் பணிகளுக்கு ஏற்ற நவீன

கடுமையான வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்களின் பயன்கள் குறித்த விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடப்பாண்டில் மாபெரும் கண்காட்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடத்தப்படும். இக்கண்காட்சி விவசாயிகள், வேளாண் இயந்திர உற்பத்தியாளர்கள், துறை அலுவலர்கள் ஆகியோருக்கு இடையே தொடர்பினை ஏற்படுத்தி இயந்திரமயமாக்கப்பட்ட சாகுபடி நடைமுறைகளை விவசாயிகள் பெருமளவில் பின்பற்ற வழிவகுக்கும். வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழவனின் கரங்கள் உதிர்க்கும் வியர்வையில் உற்பத்தி செய்யப்படும் விளைபொருட்களின் பயணம் பண்ணையில் தொடங்கி பல்வேறு நிலைகளை கடந்து நுகர்வோரின் கைகளை சென்றடையும் வரையிலும், கடல் கடந்து ஏற்றுமதியாகி உலக அரங்கில் மிளிரும் வகையிலும் மதிப்பு சங்கிலினை ஏற்படுத்தி வலுப்படுத்திடவும், எளிதில் சந்தையை அணுகிடவும், சந்தை வாய்ப்புகளை அதிகரித்திடவும் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை முக்கிய பங்காற்றி வருகிறது. இதன் அடிப்படையில் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும், மதிப்பு கூட்டுதலை பரவலாக்கவும், சந்தை இணைப்புகளை வலுப்படுத்தி நிலையான மற்றும் முழுமையான வேளாண் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அரசின் தொலைநோக்கு திட்டங்களுக்கான முன்னெடுப்புகளை 2026-27 ஆம் ஆண்டில் செயல்படுத்த இத்துறை திட்டமிட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறை உடைய நம் முதலமைச்சரின் இத்திட்டங்களால் இந்த ஆட்சியில் வேளாண் வளர்ச்சியை யாரும் அணையிட்டு தடுக்க முடியாது. தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம் உழவனின் உழைப்பிற்கு உன்னத விலை கிடைத்திட, வளங்குன்றா வேளாண்மையால் மாநிலம் செலுத்திட, வேளாண் பெருங்குடி மக்களின் வருவாயை நீடித்த மற்றும் நிலையான முறையில் உயர்த்தி அவர்களின் பொருளாதார தற்சார்பினை உறுதி செய்யும் சீரிய நோக்கோடு தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம் 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு அமைக்கப்படும். இப்பணிகளை மேற்கொள்ள இவ்வாண்டு 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த ஊக்குவித்தல். அண்மை காலங்களில் உயிர்ம வேளாண் பொருட்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் சந்தை மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரித்து வருமானத்தை உயர்த்திட உயிர்ம வேளாண் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள், விருப்பமுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், வர்த்தகர்களுடன் இணைக்கப்படுவதோடு உற்பத்தியாளர் வர்த்தகர்கள் இணைப்பு, தேசிய சர்வதேச கண்காட்சிகளில் பங்கேற்பு, சந்தைப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். நடப்பாண்டில் பாரம்பரிய நெல், மிளகாய், மிளகு, மஞ்சள் போன்ற உயிர்ம வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்த உரிய வசதிகள் ஏற்படுத்தப்படும். இதற்கென வல்லுநர்களை கொண்ட தனி பிரிவு அமைக்கப்படும். இந்த 5 ஆண்டு திட்டம் மொத்தம் 19 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். 2026-27 ஆம் ஆண்டில் இதற்கென 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் உயிர்ம வேளாண் பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு உழவர் சந்தைகளில் வாரம் ஒரு நாள் உயிர்ம வேளாண்மை முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு விளைபொருட்களை விற்பனை செய்ய உரிய வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்குதல். சிறு குறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களின் விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை மேம்படுத்தி வருமானத்தை அதிகரித்திடும் வகையில் புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்படும். அவ்வாறு அமைக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் ஒவ்வொரு பங்குதாரருக்கும் சமபங்கு மானியமாக 1ஆம் ஆண்டு 2000 ரூபாயும், 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டுகளில் தலா 1500 ரூபாயும் ஆக மொத்தம் 5000 ரூபாய் வழங்கப்படும். இத்திட்டம் மொத்தம் 30 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் இதற்காக 12 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்துதல். தமிழ்நாட்டில் 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பல்வேறு அமைப்புகளால் உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால் 397 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இந்நிறுவனங்கள் நிலையான வளர்ச்சியடைய தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்காக உழவர் உற்பத்தியாளர் நிறுவன மேலாண்மை பிரிவு அமைக்கப்படும். இப்பிரிவால் தேர்ந்தெடுக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி மற்றும்

நிர்வாக அறிக்கைகளை இணைய வழியில் சமர்ப்பிக்க தேவைப்படும் செலவில் 10,000 ரூபாயும் தலைமை செயல் அலுவலர் ஊதியத்தில் 50% தொகையாக அதிகபட்சம் மாதம் ஒன்றுக்கு 12,500 ரூபாயும் வழங்கப்படும். மேலும் சிறந்த நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும் சந்தை இணைப்பு மதிப்பு கூட்டல் மற்றும் நிலையான வருவாய் ஈட்டுதல் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுவதோடு மண்டல அளவில் கண்காட்சிகளும் நடத்தப்படும். மேற்கண்ட அனைத்து இனங்களையும் செயல்படுத்த 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் ஒதுக்கப்படும். வேளாண் வணிக வழிகாட்டு மையம் அமைத்தல். விவசாயிகளுக்கும் புதுமை படைக்கும் வேளாண் தொழில் முனைவருக்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் நவீன தொழில்நுட்ப தகவல்கள், கடன் இணைப்பு, மானிய உதவிகள், பயிர் காப்பீட்டு விழிப்புணர்வு, முதலீட்டு திட்டமிடல், விரிவான திட்ட அறிக்கை தயாரித்தல் முதலியவை குறித்து வழிகாட்டுதல் வழங்கும் நோக்கில் சென்னையில் 50 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வேளாண் வணிக வழிகாட்டு மையம் நிறுவப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 1,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல். அறுவடை காலங்களில் விளைபொருட்களின் வரத்து அதிகரிக்கும் போது சந்தை விலை குறையும் போது விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சேமிப்பு கிடங்களில் இருப்பு வைத்து விலை உயரும் போது விற்பனை செய்ய ஏதுவாக அதிக வரத்துள்ள போளூர், திருவண்ணாமலை, அம்மூர், ராணிப்பேட்டை ஆகிய இரு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் தலா 1,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் 4,80,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். குளிர்பதன கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல். காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகள், புளி, மிளகாய், வற்றல், எலுமிச்சை போன்ற வேளாண் விளைபொருட்களின் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை குறைத்து சேமிப்பு காலத்தை நீட்டித்து தரத்தை பாதுகாத்து ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் துறைமுகம் மற்றும் விமான சேவை முனையங்களுக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தலா 500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்குகள் பொது தனியார் கூட்டாண்மை முறையில் ஏற்படுத்தப்படும். மத்திய மண்டலத்தில் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள் மற்றும் சிறப்பு வணிக வளங்களை மேம்படுத்துதல். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எம்புதூரில் வாழைக்கும், பிகே அகரத்தில் வெங்காயத்திற்கும், திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் புளிக்கும், வேடச்சந்தூரில் முருங்கைக்கும் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் உள்ள வெங்காய வணிக வளாகம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ராஜேந்திரபுரத்தில் உள்ள தென்னை வணிக வளாகம் ஆகியவற்றின் செயல்திறனை மேம்படுத்தவும் மதிப்பு கூட்டலை அதிகரிக்கவும் அவை 2ம் மற்றும் 3ம் நிலை பதப்படுத்தும் நிலையங்களாக தரம் உயர்த்தப்படும். இம்மையங்களை பயன்படுத்தும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொழில் முனைவோர்கள், ஏற்றுமதியாளர்கள் உரிய இயந்திரங்களை நிறுவ 50% மானியம் வழங்கப்படும். இதற்காக 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் ஏற்றுமதிக்கான கூடுதல் வசதிகள். தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மாம்பழம், மாதுளை, காய்கறிகள் போன்றவற்றின் ஏற்றுமதியை சீனா, தென்கொரியா, ஜப்பான், ஐரோப்பியா, ஒன்றிய நாடுகளுக்கு விரிவுபடுத்தும் நோக்கில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் வெப்ப நீர் பதப்படுத்தும் இயந்திரம், தரம்பிரிப்பு கூடம், குளிர்பதன கிடங்கு ஆகிய கூடுதல் வசதிகள் விவசாயிகள், பதப்படுத்துவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயன்பெறும் வகையில் 1,94,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். உழவர் சந்தைகள் புனரமைப்பு. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தைகளில் நடப்பாண்டில் 10 உழவர் சந்தைகளில் அடிப்படை வசதியை மேம்படுத்திடவும் சென்னையில் உள்ள பல்லாவரம், ஆவடி உழவர் சந்தைகளை நவீன ஒருங்கிணைந்த உழவர் சந்தைகளாக மறுசீரமைக்கவும், பெரம்பலூர் மாவட்டத்தில் செயல்படாமல் உள்ள வேப்பந்தட்டை உழவர் சந்தையினை எளம்பலூருக்கு இடமாற்றம் செய்யவும், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உழவர் சந்தையினை மீள பழைய இடத்திற்கே இடமாற்றம் செய்து புதிய கட்டடம் அமைக்கவும் 20 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் சந்தைகளில் மின்னணு விலை பலகைகள். தமிழ்நாட்டில் உள்ள 194 உழவர் சந்தைகளில் விவசாயிகளால் விற்கப்படும்

விளைபொருட்கள் மொத்த சந்தை விலையை விட கூடுதலாகவும் நுகர்வோருக்கு சில்லறை விலையை விட குறைவாகவும் விலை கிடைத்திட ஏதுவாக அங்கு விற்பனை செய்யப்படும் அனைத்து காய்கறிகளுக்கும் அன்றாடம் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இவ்வாறு நிர்ணயம் செய்யப்படும் விலையினை அனைவருக்கும் வெளிப்படையாக அறிவித்திடும் வண்ணம் 59 உழவர் சந்தைகளில் மின்னணு விலை பலகைகள் 2,04,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். சந்தை இடையீட்டு திட்டம், விலை நிலைப்படுத்துதல் நிதி, தக்காளி போன்ற எளிதில் அழுகக்கூடிய

₹2,04,00,000 மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும் சந்தை இடையீட்டு திட்டம், விலை நிலைப்படுத்தல் நிதி, தக்காளி போன்ற எளிதில் அழுகக்கூடிய விலை பொருட்களின் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க தமிழ்நாடு வேளாண்மை விற்பனை வாரியத்தின் மூலம் ₹4,26,00,000 மாநில நிதியுடன் சந்தை இடையீட்டு திட்டம், விலை நிலைப்படுத்தல் நிதி ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் சந்தைகளில் தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றின் விலையினை நிலைப்படுத்த முடியும். வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம். நாட்டிலேயே வேளாண் சந்தைப்படுத்துதலில் முன்னணி மாநிலமாக திகழ்வது தமிழ்நாடு. இதற்காக செயல்பட்டு வரும் 285 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், 213 ஈனாம் சந்தைகள், 194 உழவர் சந்தைகள், 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கட்டமைப்புகள் தொடர்பான தரவுகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு, முன்கணிப்பு பகுப்பாய்வு, புவியியல் தகவல் முறைமை தொழில்நுட்பங்கள் நிகழ்நேர சந்தை நுண்ணறிவு விவரங்களை வழங்க வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம் ஏற்படுத்தப்படும். நடப்பாண்டில் ₹4,00,000 மாநில நிதி ஒதுக்கீட்டில் இம்மையம் அமைக்கப்படும். விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பூமியில் இன்றளவும் உயிர்களும் தாவர்களும் உள்ளதென்றால் அதற்கு காரணம் விதைகள்தான். விதைகள் தாம் தோன்றுபோதே தமக்கு தேவையான ஊட்டச்சத்துடனும் பாதுகாப்பு கவச உரையுடனும் பிறக்கின்றன. பயிர் சாகுபடியின் அடித்தளமாக விளங்கும் இத்தகைய விதைகள் தரமானதாக இருப்பதை உறுதி செய்வதே விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் முதன்மை பணியாகும். உயிர்ம விவசாயிகள் இயற்கை விவசாயிகளின் தரவுகளுக்கான ஒருங்கிணைந்த வலைத்தளம், தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டம், பங்களிப்பு உத்தரவாத திட்டம் இந்தியா ஆர்கானிக் மற்றும் பங்களிப்பு உத்தரவாத திட்டம் இயற்கை வேளாண்மை ஆகிய திட்டங்களுக்கென தனித்தனி வலைத்தளங்களை ஒன்றிய அரசு பராமரித்து வருகிறது. இத்திட்டங்களில் பதிவு செய்யப்படும் விவசாயிகளின் விவரங்களை நுகர்வோர் மற்றும் வணிகர்கள் தெரிந்து கொள்ள இயலாத நிலையை மாற்றி உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் மேற்கூறிய 3 திட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளின் தரவுகள் அடங்கிய ஒருங்கிணைந்த வலைத்தளம் ₹20,00,000 மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். விதை பரிசோதனை நிலையங்களுக்கு தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறுதல். விதைகளின் தரத்தை உறுதி செய்து பரிசோதனை முடிவுகளின் மீதான நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் நாகப்பட்டினம், தேனி, நாமக்கல், திருவள்ளூர், ஈரோடு, ராமநாதபுரம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய 8 விதை பரிசோதனை நிலையங்களுக்கு ₹40,00,000 செலவில் தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறப்படும். விதை சான்றளிப்பு துறையால் சான்றளிக்கப்படும் விதைகளுக்கு QR குறியீடு, QR கோடு கொண்ட சான்றட்டைகள் வழங்குதல். விதை சான்றளிப்பு துறையால் விவசாயிகளுக்கு QR குறியீடு சான்றட்டைகளுடன் கூடிய சான்று விதைகள் வழங்கப்படும். இதன் மூலமாக விதைகளின் உற்பத்தி முதல் விநியோகம் வரை முழுமையான கண்காணிப்பு ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் ₹1,00,000 நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் கல்வி, வேளாண் ஆராய்ச்சி, வேளாண் விரிவாக்கம் ஆகியவற்றை மேற்கொண்டு தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் முக்கிய தூணாக இருந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் நிறுவுதல். குறிஞ்சி மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை, மலைத்தோட்ட காய்கறிகள், நறுமண பயிர்கள், மலர்கள் ஆகியன பெருமளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இப்பயிர்களில் தரமான விளைபொருட்களை விளைவித்து அவற்றை சரியான முறையில் சந்தைப்படுத்துவதில் இடர்பாடுகள் உள்ளன. எனவே நீலகிரி மாவட்ட விவசாயிகளை ஊக்குவிக்கும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் நஞ்சில்லா வேளாண் முறைகளை பரவலாக்கவும் விளைபொருட்களுக்கு உகந்த சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் தற்போது செயல்பட்டு வரும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் ₹10,00,000 மதிப்பீட்டில் புதிய வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையமாக தரம் உயர்த்தப்படும். அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி இம்மையத்தினை நிறுவுவதற்கு முதற்கட்டமாக ₹5,00,000 மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும்.

தஞ்சை மாவட்டம் சாக்கோட்டையில் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி அமைத்தல். தமிழ்நாடு அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி தமிழ்நாட்டை இயற்கை வேளாண்மையில் முன்னணி மாநிலமாக மாற்றும் நோக்குடன் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகிலுள்ள சாக்கோட்டையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வர் அவர்களின் பெயரில் ஒரு புதிய உயிர்ம வேளாண்மையை பட்டய படிப்பு கல்லூரி அமைக்க 15 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் முதற்கட்டமாக 2026-27 ஆம் ஆண்டில் 5 கோடி ரூபாய் மாநில நிதி வழங்கப்படும். இக்கல்லூரியில் மாணவர்களுக்கு உயிர்ம வேளாண்மை தொடர்புடைய அனைத்து பாடங்களும் செயல்வெளி கற்றலுடன் கற்பிக்கப்படுவதுடன் வேலைவாய்ப்புகள் குறித்த உரிய வழிகாட்டுதல்களும் வழங்கப்படும். ஏற்றுமதிக்கு ஏற்ற தோட்டக்கழிவு பயிர்களுக்கான தொழில்நுட்ப மையங்களை நிறுவுதல். தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் ஏற்றுமதிக்கு உகந்த பயிர்களான மா, மஞ்சள், மிளகாய் முதலியவற்றில் நஞ்சற்ற சாகுபடி குறித்த விழிப்புணர்வை விவசாயிகளும் ஏற்படுத்தவும், இப்பயிர்களை சாகுபடி செய்யும் விவசாயிகளை உலகளாவிய ஏற்றுமதி சந்தையுடன் நேரடியாக இணைப்பதற்காகவும், பயிர் வாரியாக ஏற்றுமதிக்கான நவீன தொழில்நுட்ப மையங்கள் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் டெக்னாலஜி ஹப்ஸ் நிறுவப்படும். இம்மையங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு தேவையான உயர்தர பயிற்சிகள், முறையான வழிகாட்டுதல்கள், விரிவான தொழில்நுட்ப ஆதரவுகள் ஆகியவை வழங்கப்படும். இதன்படி மா தொழில்நுட்ப மையம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரிலும், மிளகாய் தொழில்நுட்ப மையம் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலும், மஞ்சள் தொழில்நுட்ப மையம் ஈரோடு மாவட்டம் பவானிசாகரிலும் புதிதாக நிறுவப்படும். இம்மையங்களை அமைப்பதற்கென தலா 1,50,00,000 ரூபாய் வீதம், மொத்தம் 6 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இத்திட்டத்தின் முதற்கட்டமாக 1,000 விவசாயிகள் கண்டறியப்பட்டு அவர்கள் சர்வதேச ஏற்றுமதி சந்தையுடன் நேரடியாக இணைக்கப்படுவார்கள். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் மாணவ மாணவருக்கு விடுதி வசதிகளை விரிவுபடுத்துதல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆண்டுதோறும் 2,400 முதல் 3,500 மாணவர்கள் வரை இளநிலை மற்றும் முதுநிலை வேளாண் கல்வி பயில சேர்க்கப்படுகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்கள். அதிலும் குறிப்பாக மாணவிகளின் எண்ணிக்கை 70 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருக்கும் நிலையை அறிந்த நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு தகுந்த கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய தங்குமிடங்களை உடனடியாக வழங்கி அவர்கள் எவ்வித இடர்பாடுமின்றி கல்வி கற்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர் விடுதிகள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்க செய்யப்படும். இதற்கென 5 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்தும் 5 கோடி ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வருவாய் நிதி ஆதாரங்களிலிருந்தும் வழங்கப்படும். கோழி கழிவிலிருந்து மண்வள மேம்பாட்டிற்கு உரம் தயாரித்தலுக்கான ஆராய்ச்சி. தமிழ்நாடு முட்டை மற்றும் கறிகள் உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது. இதில் நாமக்கல், சேலம், கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்கள் முட்டை கோழி மற்றும் கறிக்கோழி தொழிலின் மையமாக விளங்குகின்றன. தமிழ்நாட்டில் கோழி பண்ணைகளில் இருந்து நாள் ஒன்றுக்கு 5,400 முதல் 6,700 மெட்ரிக் டன் வரையிலான கோழி கழிவு உற்பத்தியாகிறது. இக்கழிவுகள் எவ்வித பாதுகாப்பு முறைகளையும் கையாளாமல் ஆங்காங்கே கொட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் மிகவும் பாதிப்படைகிறது. இந்நிலையில் பெருவாரியான விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாட்டில் முக்கியமாக நாமக்கல், சேலம், கரூர் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள மாவட்டங்களில் சேரும் கோழி கழிவுகளை உலர்த்தி பொடியாக்கி உர உருண்டைகளாக தயாரித்து பயன்படுத்தி மண் வளத்தை மேம்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்த ஆராய்ச்சி மற்றும் செயல் விளக்கங்கள் சேலம் மாவட்டத்தில் உள்ள சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையம் வாயிலாக மேற்கொள்ளப்படும். இதற்காக 1 கோடி ரூபாய் மாநிலத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு புதிய பேருந்து வழங்குதல். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 14 இளநிலை பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன. கோவையில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மட்டும் 3,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மாணவர்கள் விவசாயிகளின் வயது

கூட்டுறவு வங்கிகள், வேளாண் சந்தைகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு வேளாண் காலநிலை மண்டலங்களுக்கு களப்பயணம் மேற்கொண்டு செயல்வெளி கற்றலை பெறுகின்றனர். மாணவர்கள் இத்தகைய களப்பயணங்களை பாதுகாக்கவும் சிரமமின்றி மேற்கொள்ள தேவையான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு 6 புதிய பேருந்துகள் வாங்க 1,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்தும், 1,50,00,000 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகத்தின் வருவாய் நிதியிலிருந்தும் வழங்கப்படும். தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம் TN அபெக்ஸ் கோயம்புத்தூர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உணவு பதப்படுத்தல் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான உயர்திறன் மையம் அமைத்தல் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் TN அபெக்ஸ் மூலம் 2,62,00,000 மதிப்பீட்டில் உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் நிறுவப்படும். இம்மையம் புத்தாக்கம், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உருவாக்கம், பகுப்பாய்வு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு மூலம் உணவு பதப்படுத்துதல் சூழலை வலுப்படுத்தும். இதனால் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் பயன்பெறும். வணிக முத்திரை சிப்பமிடுதல், சந்தைப்படுத்துதல், விநியோக தொடர் மேம்பாடு, புதிய உணவுப் பொருள் தயாரிப்பு மேம்பாட்டு சேவைகளை வழங்குதல், உணவு பதப்படுத்துதல் மேற்கொள்ளும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மேம்படுத்தும் நோக்கில் வணிக முத்திரை பெறுதல், சிப்பமிடுதல், சந்தைப்படுத்துதல், விநியோக தொடர் மேம்பாடு, புதிய உணவுப் பொருள் தயாரிப்பு மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் TN அபெக்ஸின் வாயிலாக வழங்கப்படும். இத்திட்டம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வண்ணம் செயல்படுத்தப்படும். இதற்கென மொத்தம் 8,61,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான ஆதரவு. உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இணைய வணிகம், இ காமர்ஸ் மற்றும் விரைவு வணிக குயிக் காமர்ஸ் தளங்களில் இணைவதை ஊக்குவிக்க சந்தை இணைப்பு, வணிக முத்திரை மேம்பாடு, தள ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் ஆதரவும், 100 உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவருக்கு ஏற்றுமதி தயார் நிலை பயிற்சி, சர்வதேச ஒழுங்குமுறை இணக்கம் மற்றும் தரச்சான்றிதழ் ஆகியவையும் சுமார் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் மிளகாய், முருங்கை, மாம்பழம், தேங்காய், வாழை, தக்காளி, இறால் போன்ற முக்கிய வேளாண் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த பொருட்களுக்கான தடம் அறிதல் சேவைகளும் வழங்கப்படும். இதனால் வேளாண் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு உலகளாவிய சந்தை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். திருச்சிராப்பள்ளி மற்றும் கோயம்புத்தூரில் TN அபெக்ஸின் மண்டல மையங்கள் உருவாக்குதல். தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் மண்டல அளவிலான சேவைகள் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் விவசாயிகள், விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், ஏற்றுமதியாளர்கள், தொழில் முனைவர் மற்றும் உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான ஆதரவுகளை வழங்க திருச்சிராப்பள்ளியிலும் கோயம்புத்தூரிலும் மண்டல மையங்கள் 78,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். 84 கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு. கூட்டுறவு தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2026-27 ஆம் ஆண்டில் 17,000 கோடி ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனி வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2026-27 ஆம் ஆண்டில் 3,000 கோடி ரூபாய் அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகள் வாங்க மற்றும் பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும். 2026-27 நிதியாண்டில் 15/7/2026 வரை 12,752 விவசாயிகளுக்கு 159 கோடியே

0: 41 லட்சம் ரூபாய் அளவிற்கு பயிர் கடனும், 19,324 நபர்களுக்கு 140 கோடியே 91 லட்சம் ரூபாய் அளவிற்கும் கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2026 ஆம் ஆண்டு பயிர்கடன் தள்ளுபடிக்கு தகுதியான விவசாயிகளுக்கு வழங்க ஏதுவாக அரசால் முதல் தவணையாக 100 கோடி, இரண்டாம் தவணையாக 3,000 கோடி ரூபாய், மூன்றாம் தவணையாக 1,801 கோடி ரூபாய், நான்காம் தவணையாக 347 கோடி ரூபாய் என மொத்தம் 5,267 கோடி ரூபாய் முழுவதுமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் நெல்லிற்கு தமிழ்நாடு அரசால் சன்னரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1,560 ரூபாயும், பொது ரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1,310 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பு கொள்முதல் பருவம் KMS 2025-2026 தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் 29/7/2026 வரை 6,14,580 விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலமாக மொத்தம் 62,72,720 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 917 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு இன்றியமையாத ஆதாரமான மழைநீரை அணைக்கட்டுகள் மற்றும் ஏரிகள் சேமித்து வைத்து திறம்பட பகிர்ந்தளிப்பது நீர்வளத்துறையின் முக்கியமான குறிக்கோளாகும். அணைகளில் இருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையின் கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27 ஆம் ஆண்டில்
1: மாண்பு உறுப்பினர்கள் அங்கே உட்கார்ந்து பேசுவது எனக்கு நல்லா கேட்குது. அதனால் ரகசியமாக இருந்தால் மெதுவாக மற்றவர்கள் கேட்காமல் அமைதியாக உங்களுக்குள்ளே பேசலாம். பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுறது எனக்கே எல்லாமே கேட்குதுங்க. அவருடைய பேச்சுக்கு அது இடையூறாக இருக்கிற அறிக்கைக்கு நீங்கள் தொடரலாம். மாண்பு அமைச்சர் தொடரலாம்.
0: அணைகளில் இருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையின்றி கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27 ஆம் ஆண்டில் 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறுகள், வாய்க்கால்கள், கால்வாயில்கள் மற்றும் வடிகால்களில் 5,955 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1,161 தூர்வாரும் பணிகள் நீர்வளத்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் மாநிலத்தின் நெல் மற்றும் இதர பயிர் வகைகளின் சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்திக்கான இலக்குகளை அடைவதோடு விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்க இயலும். கால்நடை பராமரிப்பு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு, நிலையான வாழ்வாதாரம் ஆகியவற்றில் முக்கிய பங்களிப்பை அளித்து கிராமப்புற பொருளாதாரத்தின் சிறப்பு அங்கமாக குறிப்பாக பெண்களின் முன்னேற்றத்தினை உறுதி செய்வதில் கால்நடை பராமரிப்பு துறை முக்கிய பங்காற்றுகிறது. எருமை இனப்பெருக்கத்திறனை மேம்படுத்துதல். 1,000 எருமை கிடரி கன்றுகளுக்கும் சினையாக உள்ள 1,000 எருமைகளுக்கும் ஊட்டச்சத்து ஆதரவு வழங்க மொத்தம் 2,04,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டின் பாரம்பரிய கால்நடைகளின் மறுமலர்ச்சி. தமிழ்நாட்டில் 1,52,000 காங்கேயம், 14,000 புலிக்குளம், 42,000 கும்பலச்சேரி, 55,000 பருக்கூர், 20,000 தோடா எருமைகள் என பாரம்பரிய கால்நடை இணையங்கள் தனிநபர்களில் உள்ளன. அவற்றில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு சொந்தமான 5,000 உள்நாட்டு கால்நடைகளுக்கு தலா 5,000 ரூபாய் வீதம் கால்நடை பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்படும். இத்திட்டத்திற்கென 2,50,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தங்களது கால்நடை சார்ந்த தயாரிப்புகளை விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் விற்பனை செய்ய ஏதுவாக தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார

இயக்கம் போன்ற அரசு முகமைகளுடன் உரிய ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பால் வளம், தமிழ்நாட்டில் நாள் ஒன்றுக்கு சுமார் 3 கோடி லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுவதன் மூலம் இந்தியாவின் மொத்த பால் உற்பத்தியில் சுமார் 4.7% பங்களிப்பை வழங்குகிறது. மேலும் மாநிலத்தின் தனிநபர் தினசரி பால் கிடைப்பளவு 407 கிராம் என உள்ளதால் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதில் பால்வளத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைத்தல், குறு மற்றும் சிறு பால் உற்பத்தியாளர்களிடையே பால் பண்ணை தொழில் முனைவை ஊக்குவித்து நிலையான வருவாயை உறுதி செய்யும் நோக்கில் தலா 5 கால்நடைகள் 3+2 மாதிரி கொண்ட 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைக்கும் இத்திட்டத்தின் கீழ் திட்ட செலவில் 25% மூலதன மானியமாக வழங்கப்படும். மீதமுள்ள திட்ட செலவிற்கு குறைந்த வட்டியில் நிறுவன கடன் உதவி பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும். இம்முயற்சியினால் பால் உற்பத்தி அதிகரிப்பதோடு ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு குறிப்பாக மகளிர் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். இத்திட்டத்திற்கு தேவையான மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சிறு பால் பண்ணைகள் பால் உற்பத்தியாளருக்கு ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் மாநிலம் முழுவதும் 5000 சிறிய பால் பண்ணை அலகுகளை நிறுவுவதற்காக 4% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. இந்த சிறு பால் பண்ணைகள் திட்டத்தில் தகுதியுள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் 2026-27 ஆண்டில் 4.19 கோடி ரூபாய் நிதியில் இத்திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கால்நடை தீவனத்தை மானிய விலையில் வழங்குதல், பால் உற்பத்தி செலவை குறைத்து பொருளாதாரத்தில் நலிவடைந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தகுதியுள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு தரமான சமசீர் கால்நடை தீவனம் கிலோ ஒன்றுக்கு 2 ரூபாய் மானியத்தில் ஒரு கால்நடைக்கு 3 கிலோ வீதம் 300 நாட்களுக்கு வழங்கப்படும். இத்திட்டம் அறிவியல் சார்ந்த தீவன மேலாண்மை முறைகளை ஊக்குவித்து பால் உற்பத்தி திறனை உயர்த்துவதுடன் பால் உற்பத்தியாளர்களின் வருவாயையும் மேம்படுத்தும். இத்திட்டத்தை செயல்படுத்த தேவையான மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மானிய விலையில் தாது உப்பு கலவை வழங்குதல், ஆரோக்கியமான கிடரி கன்றுகள் எதிர்கால பால் உற்பத்திக்கான அடித்தளமாகும். கறவை மாடுகளின் வளர்ச்சி, இனப்பெருக்க திறன் மற்றும் வாழ்நாள் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் 50,000 கிடரி கன்றுகளுக்கு 50% மானியத்தில் தாது உப்பு கலவை ஓராண்டுக்கு வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 2.76 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மீன்வளம் மற்றும் மீனவர் நலம், தமிழ்நாட்டின் கிராமப்புறம் பொருளாதாரத்தில் உள்நாட்டு மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பு முக்கியமான தூண்களாக உருவெடுத்துள்ளன. இத்துறை உள்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கும் வேலைவாய்ப்பினை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. மாநிலத்தில் சுமார் 3.85 கோடி ஹெக்டேர் பரப்பளவில் உள்நாட்டு நீர்வளங்கள் அமையப்பட்டுள்ளன. இந்த உள்நாட்டு மீன்வளமானது மீன்வள மேம்பாட்டிற்கும் ஆயிரக்கணக்கான கிராமப்புற குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. கிராமப்புறங்களில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்தல், தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் 21,608 குளங்கள் உள்ளன. உள்நாட்டு மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஊராட்சித்துறை நீர்நிலையில் மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஒரு ஹெக்டருக்கு 2000 என்ற எண்ணிக்கையில் தரமான மீன் குஞ்சுகள் 5000 ஹெக்டேர் பரப்பளவில் 75 லட்சம் ரூபாய் செலவில் இருப்பு செய்யப்படும். இதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு உயர்தர புரதசத்து நிறைந்த உணவு மலிவான விலையில் கிடைக்கும். தமிழ்நாட்டில் பல்நோக்கு பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பை ஊக்குவித்தல், பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பை மேற்கொள்ள மீன் வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் 200 பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பு மேற்கொள்ள மீன் குஞ்சுகள் தீவனம் போன்ற இடுபொருட்களை வாங்குவதற்கு தேவையான மானியம் மீன் வளர்ப்பிற்கு வழங்கப்படும். இது மீன் வளர்ப்பின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுடன் கிராமப்புற மக்களுக்கு புரதச்சத்து நிறைந்த உணவு கிடைப்பதை உறுதி செய்யும். இத்திட்டம் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும்.

ஊரக வளர்ச்சி, கிராம வேலை உறுதி மாற்றும் உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தமிழ்நாடு திட்டத்தில் இயற்கை வள மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு பணிகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை தவிர நிலத்தடி நீர் மற்றும் மண்ணின் ஈரப்பதத்தை மேம்படுத்த தேவையான வறட்சி தடுப்பு, நில மேம்பாடு, வரத்து மற்றும் பாசன கால்வாய்களை தூர்வாருதல், பாரம்பரிய நீர்நிலைகளை புதுப்பித்தல் போன்ற விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஊரக பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கும் சந்தைகளுக்கும் இடையே இணைப்பை உறுதி செய்வதற்கும், வேளாண் விளைபொருட்களின் போக்குவரத்தை எளிதாக்குவதற்கும், இணைக்கப்படாத ஆதி திராவிட பழங்குடியின குடியிருப்புகள் மற்றும் மலைப்பகுதிகளுக்கு ஓரடுக்கு கப்பிச்சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டில் பண்ணை குட்டைகள், புதிய குளங்கள், கசிவு நீர் குட்டைகள், நீர் செறிவூட்டும் குழிகள், நீர் செறிவூட்டும் தண்டுகள், செறிவூட்டும் கிணறுகள், நாற்றாங்கால், மரங்கன்று நடுதல், மண் வரப்பு, கல் வரப்பு போன 12,000 பணிகள் 1,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊரக பகுதிகளை சேர்ந்த சுய உதவிக்குழு பெண்களுக்கு வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், கால்நடை பராமரிப்பு மற்றும் வேளாண் காடு வளர்ப்பு போன்ற பிரிவுகளில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து பயிற்சி அளித்து அத்தொழில்நுட்பங்களை அவர்களின் பண்ணைகளில் பின்பற்றி ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் ஈட்டும் வகையில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் பல்வேறு பண்ணை வாழ்வாதார திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் பயிர் விதை உற்பத்தி, தரமான பயிர் விதைகள் உற்பத்திக்காக மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 100 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தொகுப்புகளை வலுப்படுத்தி பயிர் வகை பயிர்களில் விதை இருப்பினை அதிகரித்திடும் வகையிலும் 2026-27 ஆண்டில் மேலும் 50 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் 1 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். இந்த 150 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பயிர் விதைகள் வேளாண்மை துறையினால் கொள்முதல் செய்யப்பட்டு வேளாண் பெருமக்களுக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் விநியோகிக்கப்படும். விவசாயிகளுக்கு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்து வழங்குதல் 2024-25 ஆண்டில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 60 தென்னை நாற்று பண்ணைகள் அமைக்கப்பட்டு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு 2025-26 ஆண்டில் தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டன. நடப்பாண்டில் கூடுதலாக 2,50,000 தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இயற்கை பண்ணைய தொகுப்புகள் உருவாக்கும் விளைநிலத்தினை வளமாக்கி எந்த ஒரு ரசாயன பயன்பாடுமின்றி ஆரோக்கியமான உணவை உற்பத்தி செய்திடும் வகையில் 2026-27 ஆண்டில் கூடுதலாக 6 இயற்கை பண்ணைய தொகுப்புகள் 3,30,00,000 ரூபாய் மதிப்பில் 6 மாவட்டங்களில் அமைக்கப்படும். இத்தொகுப்புகள் மூலம் இயற்கை பண்ணையத்தில் உயிரி இடுபொருட்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பல்வேறு பாரம்பரிய நடைமுறைகள் பற்றி விவசாயிகளை தெரிந்து கொண்டு பின்பற்ற இயலும். வனத்துறை 2026-27 ஆண்டில் பசுமை தமிழ்நாடு இயக்கம், கிரீன் தமிழ்நாடு மிஷன் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள விளைநிலங்களில் வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும், வேளாண் வருவையை பன்முகப்படுத்தவும், பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்தவும், 500,000 சந்தன மரக்கன்றுகள், 51,000 தேக்கு மரக்கன்றுகள் மற்றும் 20,00,000 பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடப்பட உள்ளன. மேலும் நிலையான வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும், வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், சூழலியல் ரீதியான மீள்திறனை வலுப்படுத்தவும், கிழக்கு தொடர்ச்சி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் உள்ள பழங்குடியினரின் வேளாண் நிலங்களில் 10,00,000 சில்வர் மரக்கன்றுகளை நடவு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 2026-27 ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் வேளாண் காடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக 35,51,000 மரக்கன்றுகள் நடவு செய்யப்படும். எரிசக்தி, வேளாண்மைக்கான பாசன நீரினை அளித்து பயிரை காப்பதில் எரிசக்தி துறையின் பங்கு இன்றியமையாதது. மாநிலத்தின் விவசாய உற்பத்தினை பெருக்கி விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் நோக்குடன் 23,97,732 வேளாண்

மின் இணைப்புகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு விவசாயிகள் பயன்படுத்தி வருகிறார்கள். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை தேசிய பேரிடர் தணிப்பு நிதியிலிருந்து ஊக்க உதவி திட்டத்தின் கீழ் பல்வேறு வறட்சி திணிப்பு திட்டங்கள் 111 கோடி ரூபாய் செலவில் விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் 28 வட்டாரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 75 கிராமங்களில் செயல்படுத்த ஒன்றிய அரசு முதல் தவணையாக 50 கோடி ரூபாய் நிதியும் தமிழ்நாடு அரசு தனது பங்கு தொகையாக 5 கோடி ரூபாய் நிதியும் வழங்கியுள்ளன. நில அளவை மற்றும் நிலவரி திட்டம், பட்டாமாறுதல் ஊரகம், கிராமப்புற நில ஆவணங்கள் ஏற்கனவே கணினிப்படுத்தப்பட்டு இணையவழி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. ஜனவரி 2025 முதல் ஜூலை 2026 வரை 60,68,000 இணையவழி ஊரக பட்டாமாறுதல் மனுக்கள் வரப்பெற்றதில் 47,96,000 இணையவழி பட்டாமாறுதல் செய்யப்பட்டுள்ளன. வேளாண் அடுக்கு திட்டத்திற்காக புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட விவரங்கள், டிஜிட்டல் இந்தியா நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மொத்தமுள்ள 16,810 கிராம வரைபடங்களும் கணினிப்படுத்தப்பட்டு அவற்றில் வேளாண் அடுக்கு திட்டத்தின் புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் கணினிப்படுத்தப்பட்ட புலப்படங்கள் வேளாண் அடுக்கு திட்டத்தின் கீழ் புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட கிராம வரைபடங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 48,93,000 விவசாயிகளுக்கான அடையாள எண்களும் சுமார் 4,38,00,000 வேளாண் நிலங்களுக்கான அடையாள எண்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானும் வேந்தருக்கு ஒளி, கொடை இரக்க குணம், நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்துதல், நலிந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கு பண்புகளுடைய வேந்தருக்கெல்லாம் ஒளி விளக்காவான் என்ற திருவள்ளின் வாக்கினுக்கு இணங்க நல்லாட்சி செய்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரலாற்றை புரட்டி போட்டு வையத்தை வாய்ப்பிழக்க வைத்து 3 மாதங்களில் எய்திய சாதனைகளை நற்செயலில் கண்டு கேட்டு வியப்பவர்கள்தான் அதிகம். சிதம்பர ரகசியமாய் என்றும் இருந்த சட்டசபை கூட்டம் இன்று சாமானிய மக்களும் விரும்பி பார்க்கும் செய்தி போலாகிவிட்டது. இவை எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தாற்போல் தமிழ்நாட்டினை 2035-36 ஆண்டிற்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்ற உறுதி பூண்டு அதற்கான தொலைநோக்கு திட்டத்தினையும் வகுக்க தந்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சீர்வளரும் மறைவளரும் திரள்வேந்தர் முடிவளரும், பேர் வளரும் வணிகருக்கு பெருநிதியம் மிக வளரும், ஏர் வளரும் திருவளரும் இசை வளரும், கடல் சூழ்ந்த பார் வளரும் காரலார் பயிர் வளரும் திறத்தாலே, பெருமுகழ் படைத்த உழவர்களின் பயிர் வளர்க்கின்ற தன்மையாலே சீர்வளரும், சிறப்பு பொருந்திய மறைநூல்கள் வளர்ச்சி பெறும், வேந்தரின் மணிமகுடம் செழித்து ஓங்கும், பெருமைமிக்க வணிகர்களுக்கு பெருஞ்செல்வம் மிகுதியாக உண்டாகும், அழகுமிக்க கல்வி கேள்வி முதலிய செல்வமும் செழித்து ஓங்கும் என்று கம்பர் பெருமான் 780 நூலில் கூறுவதிலிருந்து உழவு தொழில் சிறந்து விளங்கினால் அந்நாட்டில் பிற துறைகள் அனைத்தும் செழித்து வளரும் என்று அறியலாம். எனவேதான் 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்கினை நோக்கிய பயணத்தில் வேளாண்மை உழவு நலத்துறை அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதற்கு ஏற்ப இத்துறையின் திட்டங்களும் செயல்பாடுகளும் அமையும். கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு. நானும் உன்னதமான உழவுத்துறையை உயிர்த்துறையை நன்முறையில் வழிநடத்தி செல்ல, வேளாண்மையை மேம்படுத்த, உழவர்களின் நலன் காக்க என்னென்ன தேவை என்பதை ஆர்வத்தோடு பயின்று வருகின்றேன். முதல் ஆண்டு என்பதால் தற்போதுள்ள நிதி ஆதாரங்களின் அடிப்படையில் விவசாயிகளின் உயர்வுக்கான திட்டங்கள் முன்னுரிமையின்படி வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் உழவர்களின் வாழ்வினை மேன்மேலும் முன்னேற்றிட வழிவகுக்கும் என்று உறுதியுடன் நம்புகிறேன். இனி வரும் ஆண்டுகளில் இன்னும் பல பல திட்டங்கள் தீட்டப்பட்டு பரவலான வேளாண் வளர்ச்சி எய்தப்படும் என்றும் இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி கூறுவது போல நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என்று

0: துன்மை மிகுந்த வளம் நிறைந்த தமிழ்நாட்டில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை உழவர்களின் நிலையை உயர்த்திடும் நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களுடன் உருவாக்கி இம்மாவட்டத்தை சமர்த்திட எனக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலாளர் முனைவர் எம் சாய்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும், நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு எம் ஏ சித்திக் ஐஏஎஸ் அவர்களுக்கும், வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் முனைவர் சங்கர் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே ஒன்றே ஒன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏ ட்ரூ லீடர்ஸ் ஹேஸ் த கான்பிடன்ஸ் டு ஸ்டாண்ட் அலோன், த கரேஜ் டு மேக் டஃப் டிசிஷன்ஸ் அண்ட் த கம்பேஷன் டு லிசன் டு த நீட் ஆஃப் த பீப்புள் என்று அறிஞர் டக்ளஸ் மெக்கார்த்தர் கூறியது போல, எங்கள் தளபதி தேர்தல் களத்தில் 26 கட்சிகளின் கூட்டணியையும் இன்னொரு கூட்டணியையும் தனித்து எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். அதனால்தான் சொல்லுகிறேன், இஸ் ஏ ட்ரூ லீடர், இஸ் ஏ ட்ரூ லீடர். லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீர்கள் என உறுதியாக அறிவித்த ஒரே முதல்வர் நம் முதல்வர். ஊழலற்ற தூயச்சு என்பதில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து ஊழல் ஒழிப்பில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். அதனால்தான் சொல்கிறேன், மை லீடர் ஹஸ் தி கரேஜ் டு மேக் டஃப் டிசிஷன். ஒரு அண்ணனாக, மகனாக, தாய்மாமனாக தமிழ்நாட்டின் பெண் குழந்தைகள் முதல் அத்தனை தலைமுறை பெண்களுக்கும் நான் இருக்கிறேன் என நம்பிக்கை கொடுக்கிறார் நம் முதல்வர். அனைவரின் கோரிக்கைகளையும் கேட்கிறார். அதனால்தான் சொல்கிறேன், மை லீடர் ஹஸ் தி கம்பேஷன் டு தி நீட்ஸ் ஆஃப் தி பீப்பிள். எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ஏ ட்ரூ லீடர். எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ஏ ட்ரூ லீடர். வாழ்க நம் முதல்வர், வாழ்க ஜனநாயகம், வாழ்க நம் தமிழ்நாடு, வெற்றி தமிழ்நாடு காண வெள்ளாட்டும் வேளாண்மை. நன்றி, வணக்கம்.
1: மாண்புமிகு மாண்புமிகு அமைச்சர் இருங்க, மாண்புமிகு அமைச்சர் வேளாண் இருங்க, வேளாண்மை நிதிநிலை முக்காரங்க சொல்றேன். வேளாண்மை நிதிநிலை புத்தகத்தில் உள்ள அந்த குறிப்பை தவிர பேசிய பேச்சுக்களில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஏதேனும் இருப்பில் இருந்தால் மட்டும் நான் நீக்குவேன். இருங்க, படிச்சுட்டார். இருங்க இருங்க, அதை நான் முன்னரே குறிப்பிட்டு விட்டேன். முடிக்கிற போது குறுக்கிட விரும்பாமல் பொறுத்திருந்தேன். அதை ஏற்கனவே மாண்பு உறுப்பினருக்கு நான் அறிவுறுத்தியிருந்தேன். முடிக்கிற போது இந்த பேரவையில் கொடுக்கப்பட்டிருந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் படி இல்லாமல் வேறு செய்திகளை அவர் குறிப்பிட்டிருந்தால், கூடுதல் செய்திகளை அதில் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய குறிப்பிலிருந்தால் மட்டும் நீக்குவேன். பேரவைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை திருத்திய நிலை அறிக்கை மீதான பொது விவாதம் மற்றும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் ஆகியவற்றில் ஒவ்வொரு நாளுக்குமான பேசுவோர் பட்டியல் உரிய நேரத்தில் தயாரிக்க வேண்டும். அதற்கு ஏதுவாக அந்த நாளில் பேசுவோர் பற்றிய விவரங்களை முந்தைய நாளே அளிக்குமாறு அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களையும் நான் கேட்டுக் கொள்கிறேன். மேலும் மாண்பு உறுப்பினர்கள் 29 பேர் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பொருள்கள் குறித்து கவன ஈர்ப்பு மற்றும் சிறப்பு கவன ஈர்ப்பு ஆகியவற்றில் 110 முன் அறிவிப்புகள் இதுவரை கொடுத்துள்ளார்கள். 110 அந்த முன் அறிவிப்புகள் அனைத்தும் பெறப்பட்ட அன்றைய தினமே சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அவை அனைத்திற்கும் மாண்பு அமைச்சர்கள் பதில்களை தயார் செய்து வைத்துக் கொண்டால்தான் நான் அவற்றில் எவை எவை முக்கியமானவை என்று கருதுகிறேனோ அவைகள் பேரவையில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவிட்டன. பேரவை மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு கூடும். வணக்கம்.

0: தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பித்து நேரடி ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக். தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: நம் ஒவ்வொருவரிடமும் ஓர் அழகான பழக்கம் இருக்கிறது. காலையில் வீட்டை விட்டு அலுவலகம் கிளம்பும் போது அவசரமாக கிளம்பினாலும் பையில் தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டோமா என்று ஒரு முறை சோதித்துக் கொள்கிறோம். நாம் மறந்தாலும் வீட்டம்மா, எங்க கண்ணாடி எடுத்துக்கிட்டீங்களா, செல்போனை எடுத்துக்கிட்டிங்களா, மணிப்பர்ஸை எடுத்துக்கிட்டிங்களா, மணிப்பர்ஸில் பணம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்களா என்று விசாரித்து ஞாபகப்படுத்தி சோதனை பண்ணி பார்க்க சொல்கிறார்கள். பிள்ளைகள் பள்ளிக்கு கிளம்பும் போதும் இதே மாதிரி ஞாபகமூட்டல்கள். பையில் புத்தகங்கள் சரியா இருக்கா, பேனாவில் மை இருக்கா, பென்சில் சீவி இருக்கா, தண்ணீர் பாட்டில் எடுத்தாச்சா என்று பிள்ளைகளும் பார்க்கின்றன. நாமும் சரிபார்க்க சொல்லி ஞாபகப்படுத்துகிறோம். டவுன் பஸ்ஸில் ஏறுவதற்கு முன்னும் பிறகு இறங்கும் போதும் சட்டைப்பையில் செல் இருக்கா, பேண்ட் பாக்கெட்டில் பர்ஸ் இருக்கா என்று தவறாமல் தட்டி பார்த்து பரிசோதித்துக் கொள்கிறோம். ஓட்டலுக்கு சாப்பிட போனால் கூட இருக்கையில் உட்காருவதற்கு முன்னர் யாருக்கும் தெரியாமல் மணிப்பர்ஸ் செக்கப் நடக்கத்தான் செய்கிறது. இது மட்டுமா, வீட்டில் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் நகைப்பெட்டியை திறந்து சரிபார்த்துக் கொள்கிறோம். அவ்வப்போது பீரோக்களை திறந்து பொருட்களை சோதித்து பார்த்து கொள்கிறோம். சரி, இது என்ன சோதனை, சோதனை பற்றியே இவ்வளவு சோதனை வார்த்தைகள் என்று நீங்கள் முணுமுணுப்பது காதில் கேட்கத்தான் செய்கிறது. நம்முடைய உடைமைகளை அவ்வப்போது தவறாமல் சோதனை செய்து சரிபார்த்துக் கொள்வதைப் போல நம்மை பற்றி நாமே சோதனை செய்து சரிபார்த்துக் கொள்கிறோமா? ஏனில்லை, ஆண்டுக்கு ஒரு முறை பிரபல மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கில் பணம் கட்டி தலைமுதல் கால் வரை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்கிறோமே என்று நம்மில் சிலர் சொல்லலாம். நம்மை பற்றிய பரிசோதனை என்றால் நம் உடம்பை பற்றிய பரிசோதனை இல்லை. நம் உடம்பையும் நம் உடைமைகளையும் அவ்வப்போது பரிசோதித்து சரிபார்த்து கொள்கிறோமே, அதேபோல நம்முடைய குணங்களையும் வாழ்க்கையையும் பற்றி எப்போதாவது சோதனை செய்து சரிபார்த்து கொள்வது உண்டா? மகாத்மா காந்தியடிகள் தனது வாழ்நாள் முழுவதும் தனது வாழ்க்கை முழுவதையும் உண்மையோடு சோதனை செய்து கொண்டே இருந்தார். அதனால்தான் அவரது வாழ்க்கை வரலாறு சத்திய சோதனை ஆயிற்று. நம்மிடமுள்ள குணங்களில் தேவையானவற்றையும் தேவையில்லாதவற்றையும் அவ்வப்போது சோதித்து பார்த்து நீக்குவன நீக்கி சேர்ப்பன சேர்த்தால்தான் வாழ்க்கையின் அர்த்தம் புலப்படும் என்கிறார்கள். அப்போதுதான் வாழ்க்கையும் வசப்படும். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி.

0: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

இன்னைக்கு நம்ம கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நம்ம கேட்டு சுவைக்க இருப்பது கும்பகோணம் கடப்பா. கும்பகோணம் கடப்பான்னு இது எப்படி இருக்கும் அப்படின்னு தானே நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க. கும்பகோணம் கடப்பான்றது ஒரு குருமாதாங்க. இது இட்லி தோசைக்கு நம்ம சாப்பிடுற ஒரு குருமாதான். இது கும்பகோணம் சைலியும் தஞ்சாவூர் சைலியும் ரொம்பவே பிரபலமான ஒரு குருமானே சொல்லலாம். சுமார் 100 வருஷமா நம்ம கும்பகோணம் தஞ்சாவூர் சைலெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யறதுன்னு கேட்டுடலாம் வாங்க. முதல்ல இந்த கும்பகோணம் கடப்பா செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல கொஞ்சமா பாசிப்பருப்பை கழுவி ஊற வச்சுக்கணும். அது கூட 2-3 உருளைக்கிழங்க 2 நறுக்கி அது கூட போட்டு வச்சுக்கணும். அதுல சிறிதளவு உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள், இது எல்லாமே போட்டு ஒரு 3-4 விசில் வரைக்கும் விட்டீங்கன்னா நல்லா கொழஞ்சி வந்துடும் பருப்பு. இப்போ அதுல இருக்க உருளைக்கிழங்க மட்டும் நம்ம தனியா எடுத்து தோல் எல்லாம் நீக்கிட்டு நல்லா மசிச்சு அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய், கடுகு, அது கூட பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், 1 அன்னாச்சி பூ, 3-4 ஏலக்காய் போட்டு நல்லா வணக்கிட்டு இதுல பெரிய 2 வெங்காயத்தை சிறிது சிறிதா நறுக்கி நம்ம சேர்த்துக்கணும். இப்ப இந்த வெங்காயம் வதங்குற டைம்ல இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை செஞ்சிடலாம். ஒரு மிக்சி ஜார்ல 1 தேங்காய், 1 பொட்டுக்கடலை, 3-4 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க, 1 கசகசா, சிறிதளவு சோம்பு, 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இதுல

0: கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுது இருக்கு இல்லையா, அந்த விழுதையும் இதுல போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்க பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பாசிப்பருப்பையும் இதுல போட்டு ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்ப இது எல்லாமே கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம தனியா மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த உருளைக்கிழங்கையும் இதுல போட்டு மறுபடியும் ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. இப்போ இது வந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடும். உங்களுக்கு இட்லிக்கும் தோசைக்கும் வேணும்னா இன்னும் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி கொஞ்சம் நீங்க தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கும்பகோணம் கடப்பான்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி மாதிரி தாங்க இருக்கும். இல்ல உங்களுக்கு சப்பாத்திக்கும் பூரிக்கும் வேணும்னா அந்த கெட்டி பதத்துல இருக்கிறதே ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லிய நம்ம மேலால தூவி விட்டோம்னா நமக்கு கும்பகோணம் கடப்பா கிடைச்சிரும். ரொம்பவே அருமையாக இருக்கும். இத செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்க வீட்டுல கும்பகோணம் கடப்பா செஞ்சு சுவைத்து பாருங்க.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

தருமபுரி பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் பூவே பெண் பூவே.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவிகே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ்.

0: முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடம் தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
9: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
10: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
9: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
10: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
9: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
11: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
12: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
13: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
12: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
14: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

0: தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவி பெண் பூவி நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
2: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
9: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கடன் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில்

0: அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக் தொடர்புக்கு 99 76 138 178.
1: ரத்த நாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி பிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 84 8020.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.

0: 8540159 கவுன்சிலிங் கோட் 2683.
1: ஏக்கா செய்தி தெரியுமா?
2: என்னடி? நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா.
1: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவி பெண் பூவி நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் வேளாண்மையில் அங்ககீடு பொருள்களின் பயன்பாடு பற்றிய விவரங்கள் திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் என் சிவகாமி அவர்கள் தரும் தகவல்கள்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:10.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களினி கேட்கலாம் மருத்துவ மலர்.
2: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே.
1: இன்று கண்கள் பாதுகாப்பு வழிமுறைகள். கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கடேஷ் சாம்சுந்தர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் செல்வராஜ்.
3: உடலில் முக்கியமான உறுப்புகளில் ஒன்று, உலகத்தின் பார்வையை நம் கண்ணில் காண வைப்பது கண்கள்தான். அந்த வகையில் கண் பாதுகாப்பு அப்படின்னா என்னங்க சார்?
4: கண் பாதுகாப்பு என்றது இப்போ பொதுவாக, இப்போ நீங்கள் ஒரு வண்டியில் போகிறீங்க, கண்ணில் டஸ்ட்டு வரும், ஸோ ஒரு கண்ணாடி போட்டுக்கலாம். கண்ணில் வந்து ஏதோ ஒரு தூசி விழுந்துருச்சு அப்படின்னா தண்ணி வச்சு கழுவலாம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரியில் இப்போது வெல்டிங்லாம் வைப்பாங்க, அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கண்ணாடிகள் இருக்குது. அந்த யூவி ரேஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வர்ற மாதிரிலாம்

0: பாதுகாப்பு கண்ணாடி இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்தந்த துறைக்கு சார்ந்தும் நம்ம கண்ணாடிகள் இந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஆசிட் விழுந்துருச்சு திடீர்னு கண்ணில், இப்போ கண்ணில் வந்து நம்ம உடனடியாக கண்ணில் வந்து அது விழாத மாதிரி பார்த்துக்கணும், அதுதான் பாதுகாப்பு. விழுந்ததுக்கப்புறம் நம்ம கண்ணில் வந்து தண்ணி போட்டு நல்லா கண்ணை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கண் டாக்டர்கிட்ட போகணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் பாதுகாப்பு, கண்ணுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு, அந்த
1: அந்த பாதுகாப்பே நாம தான் வந்து
0: நாம தான்
1: பயன்படுத்திக்கணும்.
0: அதை தான் நான் சொல்ல வரேன். கரெக்டாக சொல்லிட்டீங்க.
1: சரிங்க சார். இப்போ பார்வை திறன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கண்ணினுடைய முக்கிய பகுதிகள் எல்லாம் இருக்குங்க சார்?
0: கருவிழி இருக்குது, கருவிழிக்கு அப்புறம் லென்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் விழித்திரை இருக்குது, அதுக்கப்புறம் ஆப்டிக் நர்வ் என்று சொல்லக்கூடிய பார்வை நரம்பு இருக்குது. இது எப்படி கேட்டிங்கன்னா, நாலு கண்ணாடி வரிசையாக நீங்கள் வச்சுருக்கீங்க, இங்கே லைட் அடிக்கிறீங்க, அங்கே போய் அந்த நாலு கண்ணாடியும் தாண்டி அந்த லைட்டை வந்து அங்கே போகணும்.
1: சரி.
0: ஸோ கருவிழி, லென்ஸ், விழித்திரை, ஆப்டிக் நர்வ், இது நாலுலேயும் பட்டு மூளைக்கு நம்ம போகணும். ஸோ இதுதான் அந்த கண்ணுடைய பகுதியில், ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு முக்கியத்துவம் கொண்டது.
1: சரிங்க சார். இந்த பாதுகாப்பு எல்லாம் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்வை விஷன் வந்து இருக்குது இல்லைங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இமை. ஒரு ஒரு செயலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா கண் ஒரு கை கொண்டு போனோம்னா டக்குன்னு வந்து இமைகள் மூடும் இல்லைங்களா?
0: அதான் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணிமை தான் இருக்கிறதுலேயே மெயின். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண் திறந்து வச்சுருக்கோம்னு வைங்க, கருவிழி வந்து ஏர் அட்மாஸ்பரிக் ஏருக்கு நம்ம காற்றுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. நீங்கள் 2 நிமிஷம் எப்படியே கண் திறந்துகிட்டே இருங்க பார்க்கலாம், கண்ணிலேருந்து நல்லா தண்ணி வந்துடும், கண் எரிச்சல் வந்துடும், உறுத்தல் வந்துடும், சில பேருக்கு சிவப்பு கூட வந்துடும். ஸோ அந்த கண் இமையுடைய பாதுகாப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி இன்வாலண்ட்ரி ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்களாம் கண்ணை மூடி மூடி மூடி திறக்கிறதில்ல, கவனிச்சு பாருங்கள், உங்களை அறியாமலே அதுவே வந்து
1: அதனுடைய வேலையை
0: அதனுடைய
1: செஞ்சுட்டு
0: வேலையை செய்யுது. முக்கியமான விஷயம் என்ன, நம்ம வீடு மொழுகுவோம்ல, என்ன பண்ணுவோம், தண்ணி வச்சு
1: தண்ணி வச்சு
0: நல்லா வந்து மொழுகுவோம். அப்போ யூனிஃபார்மாக அந்த தண்ணி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இல்லையா, அதற்குமா அந்த கண் இமை செய்யுது. அந்த கண் இமை கண்ணில் சுரக்கக்கூடிய லாக்ரிமல் கிளாண்ட்லேருந்து சுரக்கக்கூடிய கண்ணீரை முழுமையாக அந்த கருவிழி பூரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணி நமக்கு கண்ணுக்கு வந்து ஒரு அந்த ஒரு உயிரோட்டம் கொடுக்குது. ஒன்று, ரெண்டாவது அந்த இமை, கண் கண் இமையில் அந்த முடி இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் பாருங்கள், இப்படி மேலே இப்படி கர்வ்டாக இருக்கும், அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வர்றதெல்லாம் அவாய்ட் பண்ணும். இமையும் இது மட்டும் இருக்கலாமில்ல, அந்த முடி இல்லாமல் இருக்கலாமில்ல. ஸோ அந்த இமையும் ஒரு பாதுகாப்பு ஒரு அம்சம் தான்.
1: ஆண்டவன் படைப்பில்
0: படைப்பில் ஒரு சிறப்பு அம்சமே இதுதான்.
1: நிச்சயமாக கண் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வந்து முக்கியமான விஷயம், ஒரு சில உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை வந்து கண் தான் கொடுக்குது இல்லைங்களா?
0: உயிருக்கு அடுத்து என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் அதான் சொல்லுவாங்க, கண் இல்லைன்னா எப்படி கண்ணை உயிரோடு வாழ்கிறது, இருந்து இல்லைன்னா என்ன பிரயோஜனம் அப்படிம்பாங்க. ஸோ கண் வந்து உயிருக்கு அடுத்து ஒரு ஹார்ட்டுக்கோ ஒரு இதுக்கோ அடுத்து வந்து கண்ணை வந்து ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான உறுப்பாக கருதப்படுது.
1: முக்கியமான உறுப்பாக வந்து கருதப்படுதுங்க சார். ஆனால் வந்து நாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அவேர்னஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்ஸாக நிறைய விஷயங்கள் வந்து கண்ணில் வந்து செஞ்சுட்டு வருவோம் சரிங்களா? ஒரு தூசிப்பட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா கையை எடுத்து உடனே வந்து தேய்க்க ஆரம்பிச்சிருவோம் இல்லைங்களா? அப்படி தேய்க்கிறதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள்?
0: இந்த தூசி படுறதுனால சொல்கிறேன், இந்த தூசி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் படுறதுனால கண் இமையில் போய் மாட்டிக்கும். அது நிறைய பேர் கண் உறுத்துது உறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் சரியாக போயிடணும், முக்கியமாக மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி மருந்து விடுறாங்க, அதுலேயும் ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்துட்றாங்க மெடிக்கல் ஷாப்பில். அது மிகவும் தவறான ஒன்று. நீங்கள் ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம சின்ன வயசில் பேய் கண்ணுன்னு பண்ணுவோம்ல, இந்த கண் இமையை வந்து திருப்பி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு கண்ணில் வந்து ஒரு தூசி, வண்டியில் போகிறீங்க தூசி பட்டுருச்சு, உங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது, நைட்டு 12 மணி ஆகிடுச்சு, டாக்டரோட ஆக்சஸ் இல்லை அப்படின்னா, பக்கத்தில் யாருனா இருந்தாங்கன்னா அந்த பேய் கண்ணு பண்ணிவிட்டு ஒரு டார்ச் லைட் அடித்து பார்த்தீங்கன்னா 90% அங்கே கருப்பாக தெரியும். அதை நீங்கள் கை வச்சு தொடச்சி எடுத்துடலாம், இம்மீடியட் ரிலீஃப் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிகிச்சை முறையாகவே நான் உங்களுக்கு நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: கை வச்சு தொடச்சி எடுக்கிறதுனால
0: கண் இமையை வந்து இந்த பேய் கண்ணு மாதிரி பண்ணிவிட்டு கண்ணை வந்து அந்த அந்த தூசி இருந்து தெரியுதோ தெரிஞ்சால் ஒரு பட்ஸ் வச்சு எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பட்ஸை வச்சு ஸ்வைப் பண்ணிடலாம். இப்போ வண்டியில் போயிட்டுருங்க, உங்களுக்கு பட்ஸ் எங்கே இருக்கும்
1: இருக்கா?
0: ஸோ அதனால் கையை நல்லா கழுவிட்டு ஸோ இமையை மடைச்சிட்டு நம்ம ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ரப் பண்ணோம்னா 90% சரியாக போயிடும். ஸோ அதனால் அப்படிலாம் இன்ஃபெக்ஷன்லாம் வராதுங்க. இப்போ தாங்க நம்மலாம் வந்து கையில் வந்து நம்ம ஸ்டெரிலியம் போடுறோம், டெட்டால் போடுறோம், அந்த காலத்தில் எங்கெங்க இருந்துச்சு. ஸோ அதனால் இயற்கை முறை தான் சிறந்த வைத்தியம் என்னை பொறுத்தவரைக்கும். ஸோ ரொம்பவும் நம்ம ஸ்டெரிலிட்டி இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இல்லை. ஸோ இது வந்து நான் நேர்களை குறிப்பாக சொல்ல வரேன், அந்த ஆக்சஸ் இல்லாதப்போ நீங்கள் மேலுமையை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 90% ரிலீஃப் இருக்கும். ட்ராப்ஸ் இஸ் நாட் தி ரிலீஃப், இந்த மாதிரி செய்யறது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும்
2: சார். ஒரு கண் இமையில அரிப்பு வருது இல்லைங்க சார், அது அதனால
0: ஓகே. துக்கம் தொண்டை அடிச்சா கண்ணீர்

0: இதை வந்து நம்ம அடக்கியாக வச்சுட்டு இருக்க முடியும், ஓன்னு அழுந்துட வேண்டியதுதான். அதுதான் இயற்கை முறை. தட் இஸ் அ பார்ட் ஆஃப் வெண்டிங் அவுட் யுவர் எமோஷன்ஸ். அதனால தானே கடவுளுடைய படைப்பு கண்ணில் தண்ணி வருது, காதில் கூட தண்ணி வரலாம்ல, ஏன் கடவுள் அப்படி படைக்கலை? ஸோ அதனால் மனசு நமக்கு கஷ்டமாக இருக்குதுங்கிறப்போ நம்ம அதை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு இது வந்து அழுகை. அது வந்து கண்டிப்பாக நம்ம நேச்சுரலாகவே செய்வோம், அதை அடக்கி வைக்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி அழுகிறதுல தப்பே இல்லை. இன்ஃபேக்ட் இட் ரிலீஸஸ் லாட் ஆஃப் குட் ஹார்மோன்ஸ் தான் நான் சொல்லுவேன். உங்கள் மனசு லைட் ஆயிரும்ல அழுந்துட்டதுக்கு அப்புறம். பார்த்தீங்கன்னா அழுகிறதுக்கு முன்னாடி இருந்த மனசில் இருக்கிற ஒரு ப்ரெஷரும் அழுந்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ரெஷரும் பாருங்க, மனசு கொஞ்சம் லேசாயிடும். அதனாலம்மா மனம் விட்டு அழுந்துருன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான்மா. ஸோ அதில் ஒன்றும் தப்பு இல்லைம்மா. அழுக்கு வெளியில் வந்துடுங்கிறது கிடையாதும்மா. ஸோ கண்ணுக்குள்ளே அழுக்கு யூஸ்வலாக இருக்காது, அந்த மாதிரி வெளியில் வந்துடுங்கிறது இல்லை. ரெண்டாவது கேள்வி வந்து அலர்ஜி சொன்னீங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு வயல்வெளி பக்கம் இருக்கீங்க, அங்கே வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கண்ணில் பிப்பு வந்துட்டுருக்குன்னா அதில் என்ன அலர்ஜி இருக்கலாம். அங்கே பெஸ்டிசைட்ஸ் நீங்கள் அந்த உரம்லாம் போடுறது அலர்ஜி இருக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணுற சோப் அலர்ஜி இருக்கலாம், இல்லை உள்ளுக்குள்ளேருந்தே அலர்ஜி வரலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வர்றது எதனால் அலர்ஜின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு வைத்தியம். நான் திருப்பி திருப்பியும் சொல்கிறேன், மருந்து மாத்திரை ஊசி இதெல்லாம் அடுத்த கட்டமாக தான் வருதே தவிர நேச்சுரல் வைத்தியம் தான் பாதி.
1: சரி, அதே போல் வந்து நிறைய அழுகும் போது பார்த்தீங்கன்னா அந்த கண் வீக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீங்கி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன சார் காரணம்? அழுகிறதுனால வீக்கம் வருதுங்களா?
0: ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அழுகலாம், ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அழுகுறங்கிறப்போ கண்டிப்பாக ஆல் தி மசில்ஸ் ஆர் புட் இன் டு ப்ரெஷர் தானே. ஸோ அதனால் கண் வீக்கம் வரும். என்னப்பா கண்ணெலாம் ஒரு மாதிரி வீங்கி இருக்கு, ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு தானே கேட்குறோம்.
1: ஆமாங்க.
0: ஸோ நேச்சுரலி எனித்திங் பியாண்ட் அ நார்மல் லிமிட் கண்டிப்பாக ஒரு எக்ஸாஜரேட்டட் ரெஸ்பான்ஸ் இருக்கும்ல டிஷ்யூஸில்.
1: அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே நார்மலாக சரியாயிருங்களா சார்?
0: எந்த அதுதான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட பார்த்து எந்த மருந்தும் எதுவுமே போட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி மனசு உங்களுக்கு நிம்மதி ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஏன் கண்ணு வீங்குது, ஏன் கண்ணுக்கு அழுக வருது?
1: சரிங்க சார். இப்போ பெரியவங்கள் அப்படின்னா அழுதாங்கலாம் வரும். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில்ங்க சார், குழந்தைங்களுக்கு கண்ணுக்கு கீழே வீக்கம் அப்படின்ற ஒரு தோல் பார்த்தீங்களா கொஞ்சம் இறங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன சார்?
0: இல்லை பெரியவங்களுக்கு நிறையா வரும், அது கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுக்கு வருதுங்க. பேக் மாதிரி இருக்குது சார், இல்லை சார்னு சொல்லி வருவாங்க, கருவளையமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க சார். அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கான்னு பார்க்கணும். நெஃப்ரோபதி இருந்துச்சுன்னா, அதாவது கிட்னியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்து யூரியா கிரியேட்டின் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி பேக் மாதிரி வீக்கம் வரலாம், இல்லை ஏஜினால் கூட அந்த பேக் மாதிரி வரலாம். குழந்தைங்களுக்கு நான் பெருசாக ஜாஸ்தி பார்க்குறது இல்லை, பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி குழந்தைங்களுடைய பெரிய கம்பேனியன் வந்து அந்த செல்ஃபோன்
1: தான்.
0: ஸோ இன்ஃபேக்ட் நம்மளும் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். இட்ஸ் தி பிக்கெஸ்ட் ஸ்லோ பாய்சன் நவ். சிகரெட்டு நம்ம ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் போய் அதுக்கும் மீறி குழந்தைங்களை தாக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்லோ பாய்சன் வந்து குழந்தைங்கன்னு சொல்ல மாட்டேன்,
1: இன்ஃபேக்ட்
0: நான் கூட ஒரு விதத்தில் அது அடிக்டாக தான் பார்க்குறேன். ஸோ எல்லாருமே நம்மளை அறியாமலே அதுக்குள்ளே மூழ்கி நம்ம வந்து நம்மளுடைய நிம்மதி இழக்கிறோங்கிற தெரியாமல் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோங்கிற ஒரு கற்பனையில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், ஸ்லீப் டைமை இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்க்ரீன் டைமை குறைக்கணும். ஸோ நிறைய பேர் இப்போ என் பொண்ணே என்ன பண்ணுது, 3 மணிக்கு தான் படுக்குது, இப்போது நேற்று தான் சொல்லிச்சு, அப்போ நான் 3 மணிக்கு தான் எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டு வரேன்ப்பா. ஒரு கண்டக்டர் பொண்ணே இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? ஸோ அதனால தான் நான் சொன்னேன், தங்கம் அப்படி கிடையாது, 10:30 மணிக்கு தூங்கணும், 6 மணிக்கு எந்திரிக்கணும். அந்த நேச்சுரல் ஸ்லீப் சைக்கிளை நம்ம மாற்றக்கூடாது. ஏன்னா இப்போ நீட் படிச்சிச்சு, அதனால் அந்த மாதிரி எனக்கு நைட்டு படித்து தான்ப்பா பழக்கம் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அதனால் 10:30 to 6:30 நீங்கள் 8 மணி நேரம் தூங்குனீங்க, நான் கண்ணு கிடையாது உடம்புல எந்த வியாதியும் பக்கம் கூட எட்டி பார்க்காது. நீங்கள் இதே பாருங்கள், இந்த ஸ்லீப் சைக்கிளில் ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், நீங்கள் 11:30 to 12 மணிக்கு படுத்தீங்கன்னா 5:30 மணிக்கு உங்களுக்கு மொழி வந்துடும், நீங்கள் 1 மணிக்கு படுத்தீங்கன்னா 4 மணிக்கு மொழி வந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பின்னோக்கி படுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் முன்னோக்கி நீங்கள் எழுந்திருவீங்க. ஸோ நீங்கள் 10:30 மணி பஸ்ஸை பிடிச்சி பாருங்கள், 6:30 தான் எழுந்திருப்பீங்க. ஸோ ஸ்லீப் வந்து ஒரு முக்கியமான இயற்கை பாதுகாப்பாகவே நான் சொல்கிறேன்.
1: குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பிறக்கும் குழந்தைங்களுக்கு பிறப்பிலே ஏதாவது குறைபாடுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி குறைபாடுகள் என்ன இருக்குது, குழந்தைகளுக்கு கண் பாதுகாப்பில் என்ன மாதிரியான பாதுகாப்பெல்லாம் இருக்குங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள்.
0: குழந்தைகள் இதில் வந்து சில சமயம் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மைக்ரோ காரணியா அப்படின்னு சொல்லுவாங்க, கருவிலியே ரொம்ப சின்னதாக இருக்கும், குழப்போமா அப்படிம்பாங்க, அந்த பிறவி கோளாறுகள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் நினச்சிக்குவாங்க நல்லா இருக்குது, குழந்தை நல்லா பார்க்குது செய்து வைக்குது, ஒரு கண்ணு நல்லா இருக்கலாம். ஸோ அந்த கண்ணில் பார்க்கும், இன்னொரு கண்ணில் பார்வை எவ்வளோ திறன் இருக்குது என்ன ஏதுன்னு பேரண்ட்ஸால் ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணணும்னா நம்ம இந்த சீரக மிட்டாய் இருக்குல்ல, அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி, இந்த குழந்தை கண்ணுக்கு முன்னாடி வச்சோம்னா அது எடுக்க போச்சுன்னா ஓரளவுக்கு பார்வை நல்லா

0: இருக்குன்னு அர்த்தம். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா போய் முட்டிக்கும், இடிச்சுக்கும், கீழே விழும் அப்படிங்கிறப்ப பேரண்ட்ஸ்க்கு அந்த ஒரு சந்தேகம் வரும், ஓ ரைட் இது மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருக்கான்னு. ஸோ இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச உடனே ஒரு 6 மாதமோ 1 இயரோ முடிகிறப்போ கண்டிப்பாக நல்லா இருந்தாலும் கூட ஒரு கண் மருத்துவர்கிட்ட போய் நம்ம பார்த்துக்கிறது பெட்டர். இப்போ பாருங்கள், போன தடவை ஒரு 15 டேஸ் முன்னாடி ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்தாங்க, டார்ச் அடித்தா அந்த கண்ணுக்கு ஒரு மாதிரி ஒயிட்டாக உள்ள நம்ம அந்த அந்த கண்ணெலாம் சொல்லணும்ல, டார்ச் அடித்தா ஒரு மாதிரி ஒரு ஒளி இருக்கும்ல கண்ணு, அந்த மாதிரி ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. பார்த்தா கண்ணுக்குள்ளே அது கேன்சர். இது ரொம்ப ரொம்ப ரேர் தான், 10 லட்சத்தில் ஒன்று என் லைஃப் டைம்லேயே நான் 2-3 தான் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் இந்த குழந்தைக்கு இங்கே வரும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சிறிய ஒரு குறைபாடு இருந்தாலும் கண் மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது. முக்கியமான இது வந்து இன்னொன்று ஸ்குவிண்ட்னு சொல்லுவாங்க, மாறு கண்.
1: சரி,
0: ஒரு கண்ணு உங்களை பார்க்கும், இன்னொரு கண்ணு பக்கத்தில் வேறு எங்கேயோ பார்க்கும். அது பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ராசி, போக போக சரியாக போயிடும். ஸோ இந்த ஸ்குவிண்ட் வந்து சின்ன வயசுலேயே நம்ம பார்த்து 90% கண்ணில் பவர் குறைபாடு இருந்தால் அந்த மாதிரி கண் விலகும். அந்த பவருக்கு கண்ணாடி ரெகுலராக போட்டுக்கிட்டு இருந்தோம்னா சரியாக போயிடும், கண் நேராக வந்துடும், அதுக்குண்டான எக்ஸசைஸ் செய்யலாம். ஸோ பவர் ட்ரீட்மெண்ட், கண்ணாடி ட்ரீட்மெண்ட் போட்டு சரி செய்யணும், எக்ஸசைஸ் பண்ணணும். மூணாவதாக தான் அறுவை சிகிச்சை தேவைன்னா சின்ன வயசுலேயே பண்ணிடணும். அப்போ பண்ணிட்டால் மூளைக்கும் கண்ணுக்கும் இருக்கிற கோஆர்டினேஷன் டெவலப் ஆகிடும், நமக்கு அது சரி பண்ணிக்கலாம்.
1: சரிங்க சார், அந்த பிறவி குறைபாடுகளை வந்து சரி செய்ய முடியுங்களா?
0: கொஞ்சம் சிரமம் தான். அது எந்த மாதிரியான ஒரு குறைபாடு? அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு குறைபாடு வந்து ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு சொல்லுவோம், மாலை கண் நோய். ஸோ காலையில் நல்லா இருப்பாங்க, சாயங்காலம் பார்த்திங்கன்னா அவங்களால வெளிச்சம் இல்லாமல் வெளியில்
1: போகும்.
0: ஸோ அதுக்கெல்லாம் இன்னமும் வந்து வைத்தியம் கிடையாது. அது எந்த லெவலில் இருக்குது அவங்களுக்கு, இந்த லோ விஷன் எய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பார்வை குறைபாடு ரொம்ப இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி மேக்னிஃபையர்ஸ் அந்த மாதிரி ஒரு வியூவர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு எக்ஸாமினேஷன் நல்லா இருந்தாலும் குழந்தைக்கு குறைபாடு இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. முக்கியமான விஷயம், பெரிய லெவலில் நம்ம பேசுகிறோம், காமனான வியாதி பார்த்திங்கன்னா கண்ணாடி பவர் இருக்கும், அந்த கண்ணாடி பவரே போடாமல் குழந்தைங்களுக்கு என்னென்ன ஒரு கெப்பாசிட்டி தூரமாக இருக்கிறத கூட சுருக்கி பார்த்தாங்கன்னா அது படிச்சிருவாங்க. ஸோ நம்ம நினச்சிக்குவோம் அது படிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு, அப்படி கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அந்த பரிசோதனை பண்ணி உண்டு கரெக்டான டைமில் அந்த கண்ணாடி போட்டோம்னா அந்த நியூரலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆகிடும். அப்படி கண்ணாடி போடலைன்னா கரெக்டாக 13 வயசு வரையும், ஸோ முக்கியமாக 9 வயசுக்குள்ளே. ஸோ 6 வயசுக்கு ஒரு குழந்தைக்கு கண் குறைபாடு வருது, கண்ணாடி போடாமல் நீங்கள் 10 வயசில் போட்டிங்கன்னா அந்த கண் ஷார்ப்னஸ் குறைஞ்சிரும். அதுதான் நம்ம ஆம்புலோப்பியா, சோம்பேறி கண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ யூஸ்வலாக இதில் என்னென்னா, ஒரு கண்ணு நல்லாயிருக்கும், ஒரு கண்ணு குறைபாடாக இருக்கும். அந்த நல்லா இருக்கிற கண்ணில் பார்ப்பாங்க. ஸோ இந்த கண்ணு சோம்பேறியாகவே இருக்கும். உங்களை கையெழுத்து போட சொன்னால் நீங்கள் இதில் போடுவீங்க, ரைட் ஹேண்டில் தான் போடுவீங்க, ஏன் லெஃப்ட் எதனா குறைபாடு இருக்கா, நீங்கள் பழகலை. ஸோ அந்த மாதிரி குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக கண்ணாடி போடணும். இது பெரியவங்க கண்ணாடிலாம் எதுக்கு, இப்போ நிறைய மாறிட்டாங்க. நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போக்கும் சார் போட்டிருக்கு சார் நல்லபடியாக இருக்கட்டும், பட் அது இன்னமும் சேஞ்சஸ் வரணும். கண்ணாடி ரெகுலராக போடணும். முக்கியமாக ஸ்கூலில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து மிஸ் கிட்ட சொல்லணும், குழந்தைங்க போடுதா, நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க குழந்தைங்க போட்டுட்ருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, பட் ஸ்கூலில் போய் பக்கத்தில் இருக்கிறவங்க கலாட்டா போனான்னு குழந்தை கண்ணாடியை கழட்டி வச்சிடும். ஸோ கண்ணாடி 24 ஹவர்ஸ் குளிக்கிறப்போ, ஐ மீன் தூங்குறப்பவும் குளிக்கிறப்பவும் மட்டும்தான் கண்ணாடியை கழட்டி வைக்கணுமே தவிர மற்ற நேரம்லாம் கண்ணாடி போட்டுட்ருக்கணும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸும் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸும் இருக்குது.
1: இப்போல்லாம் பார்த்திங்களா, முன்னாடி காலத்தில் வந்து பெரியவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தான் அந்த கண் குறைபாடு அப்படின்றத வந்து தெரிய வரும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைகள் அனைத்து பேரும் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி அப்படின்ற வந்து விஷயத்துக்கு போகிறாங்க. அப்போ கண் பாதிப்புகள் நிறைய இருக்குது இல்லைங்களா? அவங்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள்னால் என்ன மாதிரி எல்லாம் சொல்லலாங்க சார்? அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தவிர்க்கணும்னா
0: ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிட்லாம். கேரட்டு, கீரை, பீன்ஸு, கேபேஜ், முட்டை, இதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்ஸ் ஒன்று. ரெண்டாவது பாதுகாப்புன்னா, இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன சார் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்குறாங்க, எப்போ பார்த்தாலும் மொபைலில் இருக்காங்க, அதனால் கண்ணாடி போடுறாங்களா? அப்படி கிடையாது. அப்பா அம்மா கண்ணாடி போட்டிருப்பாங்க, அதனால் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அப்பாவுக்கு இருக்கும், அம்மாவுக்கு இருக்காது, அவங்களுக்கும் குழந்தைங்களுக்கு வருது. அம்மாவுக்கு இருக்கும், அப்பாவுக்கு இருக்காது, அவங்களுக்கும் வருது. ரெண்டு பேருக்குமே இருக்காது, குழந்தைக்கு பவர் வருது. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, தாத்தா பாட்டி கண்ணாடி போடலை, அப்பா அம்மா கண்ணாடி போடலை, ஏன் குழந்தைக்கு ஏன் போய் கண்ணாடி? அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் அ ஜெனட்டிக். இது யார் யாருக்கு எப்போ வரும் என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. உணவு முறைகள், இன்றைக்கி செல்ஃபோன்ஸு, இதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் இட் பிளேஸ் அ மேஜர் பார்ட். பட் அந்த குழந்தைக்கு வருது, அதனால் நம்ம போட்டாகணும். ஸோ குழந்தை சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் நீ வந்து பார்த்துட்டே இருக்கிறனால தான் வருது அப்படின்னு மண்டையில் ஒரு கொட்டு போடுவாங்க அவங்க அப்பா நம்மக்கிட்ட செக்கப் பண்ணுறப்போ. நீ இது பார்க்காம இருந்தால் இது வந்திருக்காதுல்ல,
1: வந்திருக்காது,
0: அந்த கொட்டு தேவையில்லை. குழந்தைங்களுக்கு அது இருக்குது, அது வருது, அவ்வளோதானே தவிர மற்றபடி எதுவும்.
1: சார், அந்த பார்

0: பார்வை விதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்ட பார்வை தூர பார்வை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கும்போது நிறைய பார்த்தீங்கன்னா அதனுடைய அளவு தான் வந்து பாருது, படிக்கும்போது எழுத்து தெரியல அப்படின்றது. அந்த மாதிரி முறைகள் எத்தனை சார் இருக்குது?
1: இல்லை அது மயோப்பியான்னு சொல்லுவாங்க, அது வந்து நமக்கு பார்வை குறைபாடு, அது காமன் ஆஸ்டிக்மேட்டிசம் சொல்லுவாங்க. ஸ்பெரிக்கல் பவரில் ப்ராப்ளம் இருந்தால் மயோப்பியா, சிலிண்டர் பவரில் இருந்தால் ஆஸ்டிக்மேட்டிசம்னு சொல்லுவாங்க. இந்த கிட்ட பார்வை அப்படிங்கிறது வந்து 40 வயதிற்கு மேல் வரும். நம்ம ஒரு புஸ்தகம்லாம் படிக்கிறோம் செய்கிறோம்னா நமக்கு அது தெரியாது. அது சாலேஸ்வரம்னு சொல்லுவாங்க, வெள்ளெழுத்துன்னு சொல்லுவாங்க, கண்ணாடி போட்டால் அது சரியாக போயிடும். ஸோ பேசிக்காக அந்த ரிஃப்ராக்டிவ் எரருங்கிறது குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே ஆரம்பிக்குது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், 3 வயசுலேயே பார்த்துடணும். பார்த்துட்டு இருந்தால் கண்ணாடி போட்டுக்கிறோம், இல்லையா விட்டுடலாம். இன்னொன்று, இயர்லி ஒன்ஸ் ஒரு குழந்தைக்கு வந்து பாதுகிறது ஒன்றும் இல்லை. எப்போ நம்மக்கிட்ட வராங்கன்னா, அந்த குழந்தை தெரியாது தெரியாதுன்னு ஒரு 6 மாதமாக சொல்லும், அதுக்கப்புறம் வந்து தப்பு தப்பாக எழுதும், அப்புறம் டிவி பக்கம் வந்து பார்க்கும், அப்புறம் தான் சார் ஒரு வருஷமாகவே சொல்லிகிட்ருக்கிறான், இப்போ தான் நான் வந்து கூப்பிட்டு வர்றேன், என்ன இவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ கரெக்டான டைமில் ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணி கண்ணாடி போட்டோம்னா நமக்கு இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும்.
0: சரிங்க சார், எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் அந்த பார்வை பரிசோதனை அப்படின்றது செஞ்சால் கரெக்டாக இருக்கும்?
1: இப்போது குழந்தை பிறந்த உடனேயே வந்து அலைன்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அது இதுன்னு ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 1 இயரில் பார்த்துக்கிறது நல்லது. பெரியவங்க வந்து ஒரு விஷுவல் டிசபிலிட்டி கண்டுபிடிக்கிறாங்க, அம்மா தான் பார்ப்பாங்க குழந்தை எங்கேயோ போய் இடிச்சிக்கிறது செஞ்சு, அந்த மாதிரி இருந்தால் உடனே பார்க்கணும். கார் ஜென்ரலாக ஒரு செக்கப் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா இயர்லி ஒன்ஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். பட் பார்வை குறைபாடு இருக்குது கண்ணாடி போடணும்னா என்னை பொறுத்த வரையும் 3 to 10 இயர்ஸ் வரையும் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் பார்த்துக்கலாம், 10 இயர்ஸ்க்கு மேலே இயர்லி ஒன்ஸ் பார்த்துக்கலாம்.
0: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார்.
2: ஐயா நான் கடை வச்சிருக்கிறேன்,
0: 12 மணி வரைக்கும் கடையிலே இருக்கீங்க, அதனால பாதிப்பு வருன்றீங்களா?
1: ஐயா அதனால முழிக்கிறதுனால சரி, நிறைய பேர் வந்து இப்போ தொழில் ரீதியாக ஹோட்டல் கடை வச்சிருக்கிறவங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தள்ளுவண்டியில் வச்சுருக்கிறவங்க, ஒரு இவங்கெல்லாம் வந்து நைட்டு வந்து ஒர்க் பண்ணி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ 11 மணி ப்ரிஃபரபிளி ஒரு 10:30க்கு நம்ம தூங்கிட்டால் பெட்டர். பட் என்னால் அப்படி முடியாது, என்னுடைய வேலை நிமித்தம் அப்படி இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. நீங்கள் 12:00 ஒரு 7 மணி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் 12:00 திருப்பி 5 குறைச்சிங்கன்னா தென் தி ப்ராப்ளம் கம்ஸ்.
0: சரிங்க சார், இந்த தூக்கமின்மை காரணமாக என்ன மாதிரியான பாதிப்புகளும் ஏற்படும் சார்?
1: செந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து பாதிப்பும் வரும். சீக்கிரம் முடி நரைக்கும், சீக்கிரம் கண்ணில் என்ன சொல்கிறது ஒரு சோர்வு ஏற்படும், மனசோர்வு ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும், நோ ஆர்கன்ஸ் வில் ஃபங்க்ஷன் நார்மலி. இல்லையா நினச்சி நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 100 கிலோமீட்டர் வண்டி போயிட்டு வந்தாவே ரெஸ்ட் இன்ஜின் ஒரு 5 நிமிஷம் கொடுத்து நம்ம ஆஃப் பண்ணுறோம்.
0: கண்டிப்பாங்க சார்.
1: அப்போ உடம்புக்கு நம்ம எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கணும்,
0: அது குறிப்பாக கண்ணுக்கு.
1: கண்ணு இல்லை, கண்ணு வரும், கண்ணு கூட கொஞ்சம் கம்மி தான், முக்கியமாக ஹார்ட்டு லிவர் இதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணணும்னா நமக்கு அந்த டைமுக்கு நல்ல ஸ்லீப், சீக்கிரம் ஃபுட்டு சாப்பிட்றணும் ஒரு 7:30க்கு. பட் ப்ராக்டிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள், ஏன்னா நம்ம 10 மணிக்கு தான் நல்லா சாப்பிட்டு நம்ம படுக்கிறோம். ஸோ அதை கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்கினாவே முக்கால்வாசி வியாதி வராதுங்க.
0: கண்டிப்பாக அந்த தூக்கமின்மையின் போது பார்த்தீங்கன்னா முதல் அறிகுறியாக பார்த்தீங்கன்னா கண்ணு தான் நம்மளை வந்து அலர்ட் படும் சரிங்களா. ஒரு கண் எரிச்சலாக இருக்குன்னா கண்ணை தேய்ப்போம், இல்லை கண் சொக்குறு தெரியும் சரிங்களா. அந்த மாதிரி வந்து அறிகுறிகள் முதல்ல வந்து கண் வந்து நம்மளுக்கு அறிகுறி ஏற்படுத்தும்.
1: இமீடியட்டாக கொடுக்கக்கூடிய உறுப்பு வந்து கண் தான்.
0: அதனால ஏதாவது வந்து எரிச்சல் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க சார்? அது
1: ரெண்டு தூங்கி அஞ்சா ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும்.
0: கண் தானன்னா என்னங்க சார்?
1: ஆமாம், இது கண்ணை வந்து இப்போ இறந்தவங்க கண்ணை வந்து முழுமையான அந்த கண்ணை எடுத்துருவாங்க, எடுத்து பதப்படுத்தி வச்சுக்குவாங்க. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கருவிழிக்கு மட்டும்தான், முன்னாடி நமக்கு கருப்பாக தெரியுது இல்லையா, அந்த கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை தான் கண் தானம். மற்ற உறுப்புகள்லாம் வேறு ரிசர்ச்சுக்கு இதுக்கு எடுத்துக்குவாங்க. இப்போது ஐயா கேட்டார் ஆர்டி ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் வந்து நரம்பு தொந்தரவுங்க, அதுக்கு கண் தானம் வருமா அப்படின்னா ரெட்டினாங்கிறது கண்ணுக்கு உள்ளே இருக்கிற ஒரு பகுதி. ஸோ கருவிழியை தான் நம்ம மாத்திரமே தவிர நம்ம ரெட்டினால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சுருக்கமாக சொல்ல போனால் பல்பை நம்ம மாத்திரம், ஆனால் அந்த ஒயரிங்க்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒயர் குறைபாடாக இருக்கிறப்போ நம்ம பல்பை மாற்றுறப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ கருவிழியில் அடிபட்டுருச்சு, கருவிழி வெள்ளையாகி போச்சு, கருவிழி கிழிஞ்சு போச்சு, இல்லை கெரட்டோகோனஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்துக்கு கருவிழியை மாற்றி வச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி 4 கண்ணாடியில் 1 கண்ணாடி தான் முதல் கண்ணாடி தான் கருவிழி. ஸோ அதை தான் மாற்ற முடியுமே தவிர உள்ளே இருக்கிற உறுப்புகளை நம்ம டச் பண்ண முடியாது.
0: சரிங்க சார், அந்த தானம் வந்து கண் தானம் வந்து கொடுக்கறதுக்கான இந்த வயது ஏதாவது இருக்குங்களா, இல்லை வழிமுறைகள் ஏதாவது இருக்குங்களா?
1: அப்படிலாம் இல்லைங்க. எனிபடி ஹூ இஸ் வில்லிங் ஃபார் இது வந்து முதல்ல ஐ டொனேஷன் கேம்பெயின் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போல்லாம் அப்படி இல்லை. இறந்து போயிட்டாங்க யாருன்னா சொந்தக்காரங்க டொனேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த டொனேஷன் நம்பர்ஸ் இருக்குது சொன்னாங்கன்னா 6 ஹவர்ஸ்க்குள்ளே எடுத்துடணும், அதுதான் ப்ரிஃபரபிளி. ஸோ அது எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு யாரோ இருவருக்கு மண்ணில் பதிய வேண்டிய கண்ணு

0: யாரோ இருவருக்கு கண்டிப்பாக ஒரு
1: அவங்களுடைய பார்வை வந்து
0: பார்வை
1: இருக்கும்.
0: வந்து கொடுக்குது.
1: சரிங்க சார், இப்போ பெறுவதற்கான வழிமுறைகள்
0: எது?
1: ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்குங்களா? வழிமுறைகள், அது கண்தானம் செஞ்சிடறாங்க, அதை
0: ஆ இப்போது
1: பெறுகிறதுக்கான
0: அதுதான் சொல்கிறாங்க, அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க.
1: வழி.
0: இப்போ தெர் ஆர் லாட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி ஹோட்டான்னு சொல்லுவாங்க, அதை ரிஜிஸ்டர் பண்ண ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இவங்க போய் எங்களுக்கு இந்த குறைபாடு இருக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ இன்னாருக்கு இந்த கருவிழி தேவைப்படுதுன்னு அப்போ அவங்க அந்த ஐ பேங்கிங்ஸ்லாம் காண்டாக்டில் இருப்பாங்க, அவங்க ஃபோன் நம்பர் பண்ணுவாங்க, சார் இந்த அவைலபிள் இருக்குது டிஷ்யூ வேணுமா அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அந்த ஆஸ்பத்திரியே வந்து அவங்களுக்கு வந்து பண்ணிக்குவாங்க.
1: நிச்சயமாக எல்லாருடைய மனக்கண்ணோட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா கண்தானம் பண்ணிட்டாங்களா நம்ம போன உடனே கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணம்
0: இல்லை அவைலபிளாக
1: பெரும்பாலும்
0: இருக்குங்க,
1: இருக்கும்.
0: முதலைக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, நிறைய ரோட்டரி லைன்ஸ் எல்லாம் நிறைய ஐ டொனேஷன் பண்ணுறாங்க, மக்களுக்கும் அந்த அவேர்னஸ் வந்துருச்சு. முதல்ல மாதிரி ஐ தட்டுப்பாடு எதுவுமே இல்லை, மேக்ஸிமம் வந்து
1: சரிங்க சார்.
0: கிடைக்கிது.
2: ஐயா, நான் எனக்கு தற்போது 70 வயது ஆகுதுங்க ஐயா.
0: சரி.
2: நான் 2 வருடத்துக்கு முன்பு ஒரு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிருக்கேங்க ஐயா, அதாவது லென்ஸ் வச்சுக்கிட்டு ஐயா,
0: ஓகே
2: சேர்த்துல தனியார் மருத்துவமனையில்.
0: ஓகே
2: கண் குறையத்தனை இன்னொரு அப்போ வந்து அது 13,000 ரூபா அதுக்கு கொடுத்து இது பண்ணிட்டு ஐயா. அப்ப இன்னொரு கண் இப்ப நம்ம செஞ்சி கண் இல்லையா, சுத்தமா பார்த்தே தெரியல,
0: சரி
2: அதுக்கும் அதே மாதிரி லென்ஸ் அதே மாதிரியே நம்ம பணம் செலவு பண்ணி தான் வச்சுக்க முடியுங்களா?
0: ஆமாங்க ஐயா, அது என்ன லென்ஸ் வச்சாங்களோ பொதுவாக இப்போ இந்த காலில் ஒரு செருப்பு போடுறீங்கன்னா அதே செருப்பு
1: அதே
0: அடுத்த
1: அளவு
0: காலில்
1: தானே.
0: போடுறது தான் பெட்டர். ஸோ உங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணப்போ இப்போ என்ன லென்ஸ் வைக்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அதை பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவலண்ட் அல்லது அதுக்கு பெட்டராக இருக்கிறது நம்ம வச்சுக்கலாம்.
3: சார், இப்ப ஒரு 100% பார்வையில 50% பார்வை இயற்கையாவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப மீதி அந்த பார்வைய வந்து நம்ம இயற்கை முறையில அன்றாட உணவு பழக்க வழக்க முறையில உதாரணத்துக்கு காய்கறி இது போன்ற பச்சை காய்கறி மூலமா அந்த பார்வையை காப்பாத்திய வழி இருக்கா? அப்படி காப்பாத்திக்க அந்த வழி இருந்தாலும் என்னென்ன உணவு நம்ம எடுத்துக்கலாம் இயற்கையாவே?
0: ஐயா, முதல்ல 50% வந்து பார்வை வந்து குறைபாடுனா அது எதனாலன்னு பார்க்கணும், சும்மாலாம் குறைஞ்சிடாது. ஸோ உங்கள் வயசுக்கு பார்த்தீங்கன்னா கண் புரை வரலாம், கண்ணில் வந்து ப்ரெஷர் இருக்குதுன்னு க்ளோக்கோமா வரலாம், இல்லை சர்க்கரை நோயினால டயபெட்டிக் ரெட்டினோபதி வரலாம். ஒரு கண் மருத்துவர்கிட்ட போய் என்ன குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி தகுந்த சிகிச்சை முறைகளை பார்த்துக்கணும், இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் உடலுக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது, ஆனால் அந்த குறைபாடுகள் எல்லாம் இந்த சாப்பிட்டே இயற்கை சாப்பிட்டே
1: சரி பண்ண
0: சரி
1: முடியும்,
0: பண்ண முடியுங்கிறது ஒரு
1: சாத்தியம் இல்லை.
0: சாத்தியம் அல்ல. அதனால் சாப்பிடுங்க தப்பு இல்லை, பட் குறைபாடை வந்து சயின்டிஃபிக்காக நமக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி நிவர்த்தி செஞ்சுக்கிறது தான்.
1: சார், கண் பாதுகாப்பில் எடுக்க வேண்டிய உணவு வகைகள் அப்படின்னா என்ன நல்லா இருக்கும் சார்?
0: நான் முதலே சொன்ன மாதிரி கேரட்டு, கீரை, முட்டை, மீன், இதெல்லாம் ஒரு ஜென்ரலாக கண்ணுக்கு உண்டான ஒரு ஹெல்த்தி ஃபுட்ஸ்.
1: சரிங்க சார். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து கண் அப்படின்னு வந்து குறிப்பாக சொல்லும் போது நீரிழிவு நோய் உள்ள வந்து இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரியான கண் பாதிப்புகள்
0: இதுதான்
1: ஏற்படும்?
0: ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் உண்மையிலே. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் பார்வை ரெண்டு இருக்குது, பார்வை ரிவர்சிபிள் பிளைண்ட்னஸ் இர்ரிவர்சிபிள் பிளைண்ட்னஸ் இருக்குது. இப்போது வெளியில் ஒருத்தர் கண் புரை இருக்குன்னு சொன்னார்ல, நீங்கள் நாளைக்கு ஆப்ரேஷன் வந்தீங்கன்னா அன்றைக்கி 5 நிமிஷத்தில் பார்வை கேரண்டி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த மாதிரி சுகர்னால் கண்ட்ரோல், முக்கியமாக சர்க்கரை நோய் வந்துட்டால் அதை நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும்.
1: சரிங்க.
0: கண்ட்ரோல்டாக வச்சுருந்தாலும் கண்ணில் வந்து ரத்த கசிவும் நரம்பு வீக்கமும் ஏற்படும், அதை ரெகுலராக 3 மந்த்ஸோ இல்லை 6 மந்த்ஸோ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தொந்தரவு வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கண்ணில் இன்ஜெக்ஷன் போடலாம், இல்லை கண்ணில் லேசர் வைக்கலாம். அந்த மாதிரி நம்ம பார்த்து இருக்கிற பார்வையை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் வழிமுறைகளே தவிர அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழிமுறைகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா சுகர் கண்ட்ரோல்ட வச்சுருக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு முதல் 10 வருஷம் 300, 350, 400 டென்த்து மார்க் வாங்குற மாதிரி
1: சுகர்
0: சுகரை
1: அளவு
0: மெயின்டைன்
1: இருக்கும்.
0: பண்ணிக்கிறாங்க. அப்புறம் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் கிருஷ்ணா ராமா சார் பார்வை குறைஞ்சிருச்சு சார் நம்மக்கிட்ட எப்போ வராங்கன்னா, பார்வை குறைந்து நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற தருணத்தில் தான் வராங்க. ஸோ சர்க்கரை நோயாளியாக இன்றைக்கி யங் டயபெட்டிக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, 30, 40 இயர்ஸ்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும், சர்க்கரையை நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும். அதில் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது, நான் சித்தா பார்த்துக்கிறேன், நான் ஒரு தடவை 10 நாள் தான் சாப்பிடுவேன், எனக்கு கண்ட்ரோல்டாக இருக்குது, அது முக்கிய மிகவும் தப்பு. முதல்ல உணவு முறை, ரெண்டாவது எக்ஸசைஸு, மூணாவது ஸ்லீப், நாலாவது மருந்து, இதெல்லாம் சாப்பிட்டு சர்க்கரை நோயை நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு ரெகுலராக ஸ்க்ரீனிங், ஐ ஸ்க்ரீனிங் எங்கள் பக்கத்தில் யார் டாக்டர் இருக்காங்களோ அங்கே பார்த்துக்கிட்டு ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அப்படி வந்தால் நான் சொன்ன மாதிரி கண்ணில் இன்ஜெக்ஷன்ஸு லேசர்லாம் பண்ணி இருக்கிற பார்வையை

0: தக்க வச்சுக்கலாமே தவிர, ஒரு தடவை நரம்பில் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா வந்தது தான், கண்ணாடி கோல் கீழே போட்ட கதை தான். எடுத்து ஒட்டிக்கிட்டு ரெடி பண்ணி ஏதோ வைக்கலாமே தவிர பழையபடிக்கு வருமா அப்படிங்கிறது கஷ்டம். ஸோ வருமுன் காப்பதே நல்லது.
1: சரிங்க சார். இது சுகர் அதாவது நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் செய்கிறதுக்கான வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான உடல் பரிசோதனைகள்
0: அப்படி ஒன்றும்
1: இருக்குங்களா?
0: பெருசாக இல்லைங்க. சுகர் 200 சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழித்து 200 கீழே இருந்தால் நம்ம கண் அறுவை சிகிச்சை செஞ்சிடறோம்.
1: அதனால் எந்த பாதிப்பும்
0: அதனால்
1: இல்லையா?
0: எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ ப்ராப்ளம் நான் எங்கே ஃபேஸ் பண்ணுறோம்னா, முதல்ல கண் கண்ட்ரோல்டாக விட்டுடுறாங்க. அப்புறம் சார் நான் 1 இட்லி தான் சார் சாப்பிட்றேன், 2 இட்லி தான் சார் சாப்பிட்றேன், சுகர் இப்போ கண்ட்ரோல்டாக இருக்குது சார். இப்போ கண்ட்ரோலாக இருக்கிறது முக்கியம் இல்லை. முதலேருந்தே டயபெட்டிஸ் வர்றது ஓகேங்க. முதலேருந்தே நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா 20 வருஷம் 25 வருஷம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் முதலையே கண்ட்ரோலாக இல்லை, மருந்து போடலை, சுகரை பார்க்கலை, 300 400 வச்சுட்டிங்கன்னா கிட்னியும் பாதிக்கப்படும், கிட்னியும் கண்ணும் ஒரு சேர பாதிக்கப்படும். ஸோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம ரெகுலராக குறைச்சிக்கிட்டு நம்ம பண்ணிக்கிறது நல்லது.
1: கண்டிப்பாக இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அழகாகவும் சிறப்பாகவும் கண் பாதுகாப்பு பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாயில் இருக்கோம். மக்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கண் பாதுகாப்பு குறித்து முக்கியமான தகவல்னா என்ன சொல்லலாங்க சார்?
0: குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமாக நான் சொல்கிறது ஒரு இயர்லி செக்கப் ஒன்று பண்ணிக்கணும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலில் இருக்கிறவங்களுக்கு கண் பாதுகாப்புக்கு அதுக்குண்டான ஒரு இதெல்லாம் எடுத்துக்கணும். முக்கியமாக இந்த நீரழிவு நோயை பற்றி தாங்க நான் சொல்ல வரேன். இப்போ நிறைய நாங்கள் பார்க்குறது 10 பேரில் 6 பேருக்கு வந்து இன்றைக்கி கண்ணில் குறைபாடு இருக்குதுன்னா கேட்ராக்டோட நீரழிவு நோய் நிறைய நமக்கு வந்து தொந்தரவு கொடுக்குது. அதுதான் நான் மெயினாக எம்ஃபசைஸ் பண்ணுறேன். 40 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் டெஃபினட்டாக ஒரு செக்கப், நல்லா இருந்தால் கூட ஒரு செக்கப். ஏன்னா உடம்பில் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி கண்ணில் ப்ரெஷர் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் செக்அப் பண்ணிக்கணும், ரெகுலர் ஸ்க்ரீனிங் அண்ட் செக்அப் பண்ணி இருக்கா ரைட் இல்லை ரைட். அப்போ இருக்குதுன்னா நம்ம எப்படி பாதுகாப்புணும், ரெகுலராக யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. இன்றைக்கி வராங்க விட்டுடுறாங்க, 6 மாதம் கழிச்சு தொந்தரவு இருக்கிறப்ப தான் நம்மக்கிட்ட வராங்க. ஸோ அதுதான் ஒரு முக்கியமாக நான் சொல்லுவேன், ரெகுலர் செக்அப்ஸ் அண்ட் ஸ்க்ரீனிங். அதை பார்த்துக்கிட்டாவே உங்களுக்கு கண்ணெல்லாம் ஒன்றும் அவ்வளோ ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய கருவி அது கூட உறுப்பு கிடையாது.
1: பகிர்ந்துக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சார்.
0: தேங்க்யூங்க. எஃப்எம் மூலிமா என்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
1: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மருத்துவ மலர்.
3: கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே.
2: இன்று கண்கள் பாதுகாப்பு வழிமுறைகள் கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கடேஷ் சாம்சுந்தர் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் செல்வராஜ்.
1: இன்னும் சில நாடுகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக.
4: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் ஹிரோஷிமா நாகசாகி நினைவு தினத்தையொட்டி உறுப்பினர்கள் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தை நடத்த பேரவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா முயற்சித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக கேள்வி நேரத்தை நடத்த இயலாத சூழல் நிலவியது. இதுகுறித்து அதிருப்தி தெரிவித்த பேரவைத் தலைவர் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன. அவை மீண்டும் கூடிய போதும் இதே நிலை நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2:30 வரை ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவை தேமுதிக பொருளாளர் திரு சுதீஷ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 லட்சத்திற்கும் கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் எரிசக்தி தொடர்பான சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார்.

0: இந்த திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் 19 லட்சம் வீடுகளின் மின்கட்டணம் பூஜ்யமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி கூறினார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிலக்கரி துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் 14 சுற்று ஏலங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். 15வது சுற்று ஏலம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் 2 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். பயறு வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகளின் தன்னிறைவுக்கான இயக்கம் 65 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும். 29 மாவட்டங்களில் குறுதானிய இயக்கம் 7 கோடியே 61 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். உழவர் சந்தைகள் 20 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம், மக்காச்சோளம் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் போன்றவை செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண முதலமைச்சர்கள் நிலையில் பேச்சுகள் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரளம் வலியுறுத்தியுள்ளது. திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மான்ஸ் ஜோசப், முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து முழுமையாக சோதனை நடத்தப்படவில்லை என்று தெரிவித்தார். அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக பராமரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை மாற்றுவதற்கு கேரளத்திற்கோ தமிழகத்திற்கோ அதிகாரம் இல்லை என்றும் திரு மான்ஸ் ஜோசப் கூறினார். பத்ம விபூஷன் சுஷ்மா ஸ்வராஜின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் 50 பேர் உயிரிழந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 மாவட்டங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் இதன் காரணமாக 160,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்தனர். பிரதாப்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சேதமடைந்த நிலையில் இருந்த வீடு இன்று அதிகாலை இடிந்து விழுந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களில் 2 குழந்தைகளும் அடங்குவர் என்று அவர்கள் கூறினர். இந்த வீட்டில் இருந்த ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் 13வது நாளாக நீடிக்கிறது. அம்மாநிலம் முழுவதும் பல்வேறு மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் இப்போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அருணாச்சல பிரதேசத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. சியாங் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவானது. ஜம்மு காஷ்மீரில் கண்ணி வெடியை அகற்ற முயன்றபோது ஏற்பட்ட வெடி விபத்தில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 பேர் காயமடைந்தனர். மெந்தார் அருகே கண்ணி வெடியை அகற்ற முயன்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனா்.

0: செர்பியாவில் காட்டுத்தீ காரணமாக 300 ஹெக்டேர் பரப்பளவிலான வனப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செர்பிய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நவீன கருவிகளும் இதற்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஹஃபேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 31 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கைடம் ஷிலிமா சானு தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் மோக்கியில் வரும் 30 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13 தேதி வரை நடைபெறவுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17 21-6 என்ற செட்கணக்கில் கொரியாவின் கிம் மின் ஜியை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று தன்வி சர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீயும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர்கள் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் வட்டு எறிதலில் அமனத் கம்போஜும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ராபிட் சுற்றில் கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்த அவர் பிளிட்ஸ் 9 சுற்று முடிவிலும் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஜூடோ போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் லின்தோய் சனம்பம் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே 20 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. முதல் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இந்த தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. மசோவியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:50. இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
2: என்ன லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன் செல்வி, நீ எப்படி இருக்க?
2: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. அடடே, என்னக்கா உங்க வீட்டுக்கு வெளியே இவ்வளவு தண்ணி தேங்கி கிடக்குது, இதெல்லாம் நீங்க சுத்தம் பண்றதே இல்லையா?
3: அட, இதெல்லாம் யாருமா போய் சுத்தம் பண்ண போறாங்க? கொஞ்சம் தண்ணி தானே இருக்கு.
2: கொஞ்சம் தண்ணீரா? இதுதான் கொசுங்களுக்கெல்லாம் 5-star ஹோட்டல்.
3: என்னது, 5-star ஹோட்டலா?
2: ஆமா, இல்லையா பின்ன? அங்கதான் கொசு எல்லாமே வாழ்ந்துட்டு வருதுக்கா. அங்கதான் முட்டை போடும், அங்கதான் குழந்தைகளாத்தி வளர்க்கும். சில நாட்கள்லயே 100 கொசுவெல்லாம் அங்கிருந்துதான்க்கா பறந்து வரும்.
3: அட கடவுளே, இத எனக்கு யாருமே சொல்லலையே, இத பத்தி எனக்கு தெரியவே தெரியாதே.
2: இதனாலதான் டெங்கு மலேரியா சிக்கன் குனியா போன்ற நோய்கள்லாம் அதிகமாகுது. இது தெரியாதா உங்களுக்கு?
3: டெங்குனா என்ன, சாதாரண காய்ச்சல் தானே செல்வி?
2: சாதாரண காய்ச்சலா? அதுதான் இல்ல, இதுதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க மிகப்பெரிய தவறு. டெங்கு வந்துச்சுன்னா அதிகப்படியான காய்ச்சல் வரும். உடம்பு வலி, கண் வலி, சோர்வு, சில பேருக்கு உயிருக்கு ஆபத்தாக கூட மாறலாம்க்கா. அதனாலதான் சொல்றேன், அலட்சியமா இருக்காதீங்க. நம்ம பக்கத்து வீட்டு சரஸ்வதி அக்காவோட பையனுக்கு கூட டெங்கு தான் வந்திருக்கு. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், வீடெல்லாம் சுத்தமா வைங்க, வீட்டை சுத்தி தேங்கி இருக்கிற தண்ணி எல்லாம் அகற்றுங்கன்னு. ஆனா அந்த அக்கா கேட்கவே இல்லக்கா, ரொம்ப அலட்சியமா இருந்துட்டாங்க. இப்போ நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க பையனுக்கு டெங்குவான், அதுவும் ரொம்ப அதிகமா இருக்குன்னு ரொம்ப அழுதுட்டே இருந்தாங்க அக்கா. இதுக்குதான் உங்களுக்கும் முன்னெச்சரிக்கையா சொல்றேன்.
3: என்ன செல்வி, என்னென்னமோ சொல்ற, சரி இப்ப நான் என்னதான் பண்ணணும்?
2: ரொம்ப கம்மிதான்க்கா, வாரத்துக்கு

0: ஒரு நாளையோ இல்ல 10 நாளைக்கு ஒரு வாட்டியோ ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே தேங்கி இருக்கிறதெல்லாம் அகற்றணும். ட்ரம் வாளி தொட்டி இது எல்லாத்தையுமே மூடி வைக்கணும். பழைய டயர்லயோ தேங்காய் ஓடுலயோ உடைந்த பாத்திரத்திலயோ மழை பெய்யும் போது தேங்கி நிக்கிற தண்ணீர் தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே அகற்றணும். முக்கியமா குப்பைகளை கண்ட கண்ட இடத்துல போடுறத தவிர்க்கணும். சுற்றுச்சூழலை ரொம்ப சுத்தமாக வைத்துக்கணும்க்கா.
1: என்ன செல்வி சொல்ற, நம்ம வீட்டை மட்டும் சுத்தமா வச்சிருந்தா போதாதா?
0: இல்லக்கா, நம்ம நம்மளோட வீட்டை சுத்தமா வச்சிருந்தா அத பார்த்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களும் பண்ணுவாங்க. அத பார்த்து நம்ம தெருவுல இருக்க எல்லாருமே வந்து கடைபிடிப்பாங்க. இப்ப நம்ம தெரு சுத்தமாச்சுனா அதுக்கடுத்த தெரு அதுக்கடுத்த தெருன்னு நம்ம ஊரே ரொம்ப சுத்தமாக மாறிடும்க்கா. கொசு நம்ம வீட்டை பார்த்து கடிக்காதுக்கா, மனிதர்களை பார்த்துதான் கடிக்கும்.
1: சரியா சொல்லிட்ட செல்வி, இப்பதான் நான் என்ன தவறு செய்யறேன்றதே எனக்கு புரியுது. இப்பவே இந்த தண்ணியெல்லாம் அகற்றுறேன்.
0: அது மட்டும் இல்ல, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நம்ம இதெல்லாமே சொல்லி கொடுக்கணும்க்கா. எல்லாரும் சேர்ந்து கொசுவை எப்படி ஒழிக்கணும், எப்படி சுற்றுச்சூழல பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நம்ம சொல்லி கொடுக்கணும்க்கா.
1: கண்டிப்பா செல்வி. அன்பார்ந்த மக்களே,
0: கொசு சிறியது, ஆனால் அது ஏற்படுத்தும் பாதிப்பு மிக பெரியது.
1: வீட்டை மட்டுமல்ல, வீட்டை சுற்றியுள்ள சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைத்திருங்கள்.
0: தண்ணீர் தேங்க விடாதீர்கள். குப்பைகளை முறையாக அகற்றுங்கள். வாரம் ஒரு நாள் 10 நிமிடம் உங்கள் வீட்டை சுற்றி ஆய்வு செய்யுங்கள்.
1: கொசுவை ஒழிப்போம், டெங்கு மலேரியாவை தடுப்போம்.
0: சுத்தமான சுற்றுச்சூழலை உருவாக்கி ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இது சூழல் காப்போம்.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரண ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
8: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான முதுநிலை முதலாம் ஆண்டு சேர்க்கை கலந்தாய்வு நடைபெறுகிறது. இந்த கலந்தாய்வு வருகின்ற திங்கட்கிழமை 10/8/2026 அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறும். இதேபோல் 13/8/2026 வியாழக்கிழமை அன்று அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் பொது கலந்தாய்வு நடைபெறும். இதற்கு தேவையான ஆவணங்கள் விண்ணப்ப படிவம், மாற்றுச் சான்றிதழ், 10th மற்றும் பிளஸ் 2 மதிப்பெண் பட்டியல், தற்காலிக பட்டச்சான்று, தொகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு புத்தக நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 4 கொண்டு வர வேண்டும். மேலும் தமிழ், ஆங்கிலம், வரலாறு, வணிகவியல், வணிகவியல் கூட்டுறவு, கணிதவியல், புள்ளியியல் பாடப்பிரிவுகளுக்கு 2365 ரூபாயும், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் பாடப்பிரிவுகளுக்கு 2425 ரூபாயும், கணினி அறிவியல், வணிகவியல், கணினி பயன்பாடு

0: பாடப்பிரிவுகளுக்கு 2625 ரூபாயும் செலுத்த வேண்டும் என்று தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதேபோல் பென்னாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும் முதுநிலை பாடப்பிரிவுகளுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. முதுநிலை கலைப்பிரிவினருக்கு 1965 ரூபாயும் முதுநிலை அறிவியல் பிரிவினருக்கு 2205 ரூபாயும் சேர்க்கை கட்டணம் செலுத்த வேண்டும் என்று பென்னாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2027 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி 30/8/2026 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தருமபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெறவுள்ளது. இவ்வேலைவாய்ப்பு முகாமில் கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூரைச் சேர்ந்த முன்னணி தனியார் துறை நிறுவனங்களான அசோக் லைலாண்ட், ஓலா எலக்ட்ரிக், டைட்டான் கம்பெனி, டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி போன்ற 100க்கும் மேற்பட்ட தனியார் துறை வேலைவாய்ப்பு அளிப்பவர்கள் கலந்து கொண்டு 5000க்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ய உள்ளனர். இதற்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி முதல் +2 தேர்ச்சி, பட்டப்படிப்பு படித்தவர்கள், ITI, டிப்ளமோ என அனைத்து வித கல்வி தகுதியினரும் கலந்து கொள்ளலாம். இம்முகாமில் கலந்து கொள்ள அனுமதி இலவசமாகும். இம்முகாமில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கான பதிவு, மாவட்ட தொழில் மையத்தின் தொழில் முனைவோர்களுக்கான ஆலோசனைகள், மாவட்ட முன்னோடி வங்கியின் வாயிலாக வங்கிக் கடன் குறித்த வழிகாட்டுதல்கள் ஆகியன மேற்கொள்ளப்பட உள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் மூலம் நடத்தப்படும் இவ்வேலைவாய்ப்பு முகாம் வேலை நாடுனர்கள் மற்றும் வேலை அளிப்பவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக செயல்படுத்தப்படுகிறது. எனவே தனியார் துறையில் பணிபுரிய ஆர்வமாக உள்ள அனைவரும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறும், இம்முகாமின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு தனியார் துறையில் பணியமர்த்தம் செய்யப்படும் வேலை நாடுனர்களின் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு எண் ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும், மேலும் விவரங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தினை நேரிலோ அல்லது தொலைபேசி எண் 043-43-29-19-83 வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனோஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சால்டேட் மார்க்ஷீட் அண்டு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் உடன் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுக வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க நவம்பர் 30 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிறைவு பெற்றது அறிவிப்புகள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:10. நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சியான மதிய வணக்கங்கள்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
3: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
2: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கடிதம் மூலம் காற்றலையில் கானங்களை கேட்கும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இது. கடிதம் மூலம் தனது விருப்ப பாடலை தெரிவித்திருக்கோம் அந்த அன்பான நேயர் யாருன்னா, கூத்தப்பாடியிலிருந்து பி வெங்கடேஷன் அவங்க கேட்டிருக்காங்க. தேவா இசையில் SPB பாலசுப்ரமணியன் குரலில் காதல் கொட்டை படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
5: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
4: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
11: தொடர்புக்கு 9500848820.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் ஒரு அழகான காதல் பாடலை கேட்டு ரசித்தோம். அதோடு காதலோடு இல்லாமல் சீக்கிரமாக வந்து ஒரு அச்சாரத்தை போடு மச்சானே அப்படின்ற அழகான வரிகளை எழுதியிருக்கிறாரு மருதுகாசி அவர்கள். அந்த பாடலை கேட்டிருக்காங்க நாத்தம்பட்டி NR முத்துமல்லிகா. பாலாபிஷேகம் படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள்.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்.

0: ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్స్ ఇంజనీరింగ్, ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్, మెకానికల్ ఇంజనీరింగ్, బీటెక్ ఆర్టిఫిషియల్ ఇంటెలిజెన్స్ అండ్ డేటా సైన్స్, ఇన్ఫర్మేషన్ టెక్నాలజీ, కెమికల్ ఇంజనీరింగ్ అండ్ అగ్రికల్చరల్ ఇంజనీరింగ్, PhD ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్స్ ఇంజనీరింగ్, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:30. பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
6: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
7: தர்மபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். புரதங்கள் வந்து ஒரு நாளைக்கு யாராரு எவ்வளோ எவ்வளோ எடுக்கலாம், செய்யலாம், பண்ணலாம், எவ்வளோ தேவைகள் அப்படின்றத வந்து எல்லாம் சொன்ன செஞ்சேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முட்டையில் 6 கிராம் வந்து புரதம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வந்து இது பண்ணுறது மஞ்சக்கரு வந்து ரொம்ப வந்து கெடுதல், மஞ்சக்கரு வந்து எடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும், மஞ்சக்கரு வந்து ஃபுல்லாக வந்து ஃபேட்டு, அது வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம், சேரம் பண்ணுறோம். அப்படி கிடையாது. மஞ்சக்கருவில் இருக்கிறது வந்து நல்ல கொழுப்பு தான். இதில் என்னன்னாக்கா ஒரு எக்கு நீங்கள் எடுக்கிறீங்க செய்கிறீங்கனாக்கா வெறும் மஞ்சக்கரு 6 கிராம் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து மஞ்சக்கரு எடுத்துகிட்டு வெறும் வெள்ளக்கரு மட்டும் சாப்பிட்டிங்கன்னா வெறும் 3 கிராம் தான் உங்களுக்கு புரதம் கிடைக்கும். மீனி 3 கிராம் புரதம் எதில் இருக்குது, நமக்கு வந்து மஞ்சக்கருவில் தான் இருக்குது செய்து பண்ணுது. அதனால் முழு முட்டையை சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் 6 கிராம் வந்து புரதம் உங்களுக்கு கிடைக்கும். மஞ்சக்கரை எடுத்துகிட்டு தயவு செய்து சாப்பிடாதீங்க, அதில் வந்து ஒன்றும் பெரிய யூஸ் கிடையாது. அதனால் வந்து மறுபடியும் வெள்ளக்கரை மட்டும் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தயவு செய்து வந்து முழு முட்டையாக கன்சியூம் பண்ண பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதிக புரதம் நமக்கு வந்து இருக்கிறது செய்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த உப்புக்கடலை சொல்கிறோம் இல்லையா, இந்த பொறி கடையிலெல்லாம் விற்கும்ல உப்புக்கடலை, அதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இந்த உப்பெல்லாம் போட்டு இருக்கும் செய்யும் பண்ணும். அதில் தான் வந்து ஒரு 100 கிராமில் வந்து 22 கிராம் புரதம் இருக்குது. அதில் தான் வந்து ஹையஸ்ட்டு புரதம் எனக்கு தெரிஞ்சு இந்த கடலை வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கடலை வெரைட்டியில் ஹையஸ்ட்டு ப்ரோட்டீன் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த உப்பு கடலில் தான் வந்து இருக்குது செய்து பண்ணது. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த கருப்பு கடலை இருக்குது இல்லையா, கருப்பு கடலை, பச்சை கடலை, பச்சை பருப்பு, கருப்பு பருப்பு கடலைன்ற பாருங்க, பருப்பு பருப்பு வகைரா, அதில் பார்த்திங்கனாக்கா வந்து 100 கிராமில் வந்து கருப்பு பருப்பில் வந்து 20 கிராம் ப்ரோட்டீனும், இதில் வந்து பச்சை கடலையில் வந்து 14 கிராம் ப்ரோட்டீனும் இருக்குது. அதனால் இந்த பருப்போட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். நம்ம ஏன்

0: வந்து பருப்பை வந்து நம்ம வந்து அதிகம் உடம்புல எடுத்துக்கிறோம் சேரம் பண்ணுறோம்னா இதுதான் அந்த வேணுங்கிற புரதம் எல்லாமே வந்து அதில் நிறைய இருக்குது செய்து பண்ணுது. ஆக ஒருத்தர் வந்து நார்மலாக வந்து இந்த இட்லி தோசையில் வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கனாக்கா வந்து அரிசி பருப்பு இந்த வெரைட்டியில் தான் இருக்கும். இதில் ரெண்டுத்துலேயுமே வந்து புரதம் இருக்குது. இதில் என்னன்னாக்கா இந்த அரிசியில் வந்து இருக்கக்கூடிய புரதத்தில் இந்த சிஸ்டைன்ற ஒரு அமினோ ஆசிட் நமக்கு இருக்காது. பட் ஆனால் அந்த பருப்பில் வந்து அந்த சிஸ்டைன்ற அமினோ ஆசிட் இருக்கும். அதேமாதிரி லைசின் லூசின்ற வந்து அமினோ ஆசிட் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து பருப்பில் கிடையாது, பட் ஆனால் அரிசியில் இருக்கும். அதனால தான் வந்து அதை வந்து கம்பைன் பண்ணி அரைச்சி செஞ்சு பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து இந்த இட்லி தோசையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைலாம் வந்து ஏன் நமக்கு வந்து நல்லது அப்படின்னா அது வேறு வந்து புளிக்கி வைக்கிறாங்க அந்த மாவில், அதனால் வந்து அந்த ப்ரோபயோட்டிக்கு அந்த மாதிரியான வெரைட்டிஸும் வந்து அதில் நல்லா சேர்ந்துடும். அதனால் இட்லி தோசை வந்து எப்பயுமே ஆல்வேஸ் குட் ஃபார் ஹெல்த். நீங்கள் வந்து அதை வந்து ஒரு சாதாரண உணவாக தயவுசெய்து நினைக்க வேண்டாம். ஒரு இட்லி தோசையில் ஒரு பருப்பு குழம்பு வச்சு அதுலேயும் வந்து அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு காய்கறி கீரைகள்லாம் போட்டு ஒரு பருப்பு குழம்பு அடிச்சிங்கன்னா அது மாதிரி வந்து ஒரு பெஸ்ட்டு பேலன்ஸ்டு டயட் வந்து எதுவுமே கிடையாது. அதுக்கு தான் வந்து அந்த காம்பினேஷனை வச்சு நாம் வந்து பண்ணுறோம் சேரம் பண்ணுறோம். ஆக நமக்கு வந்து இந்த நான்வெஜ்ஜில் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு புரதங்களில் நம்மளால் எடுக்க முடியும் செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம வெஜிடேரியன் டயட்டில் நாம் நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டில் உணவு வகைகளில் அதாவது இட்லி தோசை ஒரு பருப்பு சாம்பார் வைக்கிறோம், காய்கறியோடு போட்டு செஞ்சு பண்ணி ஒரு பருப்பு குழம்பு வைக்கிறோம் சேரம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பால் ஒரு 200 ml ஒரு பால்னால் பால் ப்ராடக்ட்ஸு தயிரோ மோரோ இல்லை பாலோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் செஞ்சு பண்ணோம்னாவே புரதம் வந்து உடலுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து கிடைச்சிரும்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். என்ன நேயர்களே, நம்ம இவ்வளோ நேரம் கடிதம் மூலம் தனது விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுட்ருக்கோம் இல்லையா. ஓடி ஓடி உழைச்சாலும் அந்த உழைப்பு வந்து நம்ம மட்டும் பயன்படுத்திக்காமல் எல்லாருக்கும் கொடுத்தா நம்ம வாழ்வை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லியிருப்பார் புதுமை பித்தன் வரிகளில். கே வி மகாதேவன் இசையில், டிஎம் சவுந்தரராஜன் குரலில், தாசம்பட்டி தீபா அவங்க கேட்டிருக்காங்க. நல்ல நேரம் படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.
5: 1, 2, 3, 4.

படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக கடிதம் மூலம் தனது விருப்ப பாடலை தெரிவித்திருக்காங்க. நாமக்கல்லேருந்து மங்களாபுரம் ராஜசேகர் பாவை விளக்கு படத்திலிருந்து கேட்டு ரசித்திருக்காங்க. இணைந்திருங்கள், பண்பலையோடு கேட்டு ரசிக்கலாம்.

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது நேயர் விருப்பம்.
1: மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: தர்மபுரி பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தாக்கல் செய்தார். திருச்சி உட்பட 8 இடங்களில் வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும். தமிழ்நாட்டில் 3 இடங்களில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தின் வளர்ச்சியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் பாராட்டியுள்ளார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். திருச்சி, திருவண்ணாமலை, வேலூர், விருதுநகர், தேனி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 27,82,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 8 வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகளுடன் இவை அமைக்கப்படும் என்றார்.
1: வேளாண்மை உழவு நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடையும் பொருட்டு திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், வேலூர், முசிறி, திருச்சிராப்பள்ளி, நரிக்குடி, விருதுநகர், போடிநாயக்கனூர், தேனி, கயத்தாறு, தூத்துக்குடி மற்றும் தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்கள் 27,82,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும்.
0: மண்வளத்தை பாதுகாக்க ரசாயன உர பயன்பாட்டை குறைத்து திரவ உயிர் உரங்கள் திட்டத்தை செயல்படுத்த 4.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு மற்றும் மண்வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 1,00,000 ஏக்கருக்கு தேவையான பசுந்தாள் உரம் வழங்கப்படும் என்றார். மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்க 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான உற்பத்தி மேம்பாட்டு திட்டம், விவசாயிகளுக்கு விருதுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். 1,00,000 விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பில் மண்நல அட்டைகள் வழங்கப்படும். விவசாயிகளின் அனைத்து தேவைகளையும் ஒரே முகவரி திட்டத்தின் கீழ் வழங்க நடவடிக்கை. பனை பாதுகாப்பு இயக்கத்திற்கென 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 10 கோடி ரூபாய் செலவில் நிரந்தர மண்புழு உரக்கூடம் அமைக்கப்படும் என்றார். சிறு குறு விவசாயிகளுக்கு மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டி நடத்தி மக்கள்

0: பயிர்வகர் அஞ்சலி அம்மாள் விருது வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பயிர் பாதிப்பை தடுக்க 7.35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம், நஞ்சில்லாத உணவு உற்பத்திக்கான புதிய இயற்கை வேளாண் தொகுப்பை உருவாக்க 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, வீட்டுத் தோட்டம் திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய், தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, சிறந்த உயிர்ம விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது 5 பேருக்கு வழங்க 11 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு, குறுதானிய இயக்கத்திற்கென 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மத்திய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 9 கோடி ரூபாய் செலவில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்பு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தமிழ்நாடு விவசாயிகள் மேம்பாட்டு ஆணையம் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்றும், 15 இடங்களில் வேளாண் இயந்திரங்கள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் செயல்படும் என்றும் தெரிவித்தார். வேளாண் பொறியியல் விரிவாக்க பயிற்சி மையங்கள் 4.60 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றார். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படுவதாகவும், ட்ரோன் இயக்குதல், நவீன பயிர் உற்பத்தி, உரம் தெளிப்பு, பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் மகளிருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார். சூரிய சக்தி பம்பு செட்டுகள் 1000 விவசாயிகளுக்கு மானியத்துடன் வழங்கப்படும். கடற்கரை ஓர தோட்டக்கலையினை உருவாக்க நீல தோட்டக்கலை பூங்காக்கள் அமைக்கப்படும். 100 இடங்களில் தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றார். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் பகுதியில் மரச்செடிகள், மரங்கள் உள்ளிட்டவைகளை வளர்ப்பதற்காக 7 கோடி ரூபாயில் 5-ஆண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் வினோத் தெரிவித்தார். தமிழகத்தில் தற்போது செயல்பாட்டில் இருந்து விவசாயிகளுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படுவதோடு பல புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்படுவதாக கூறினார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், 100% பயிர் காப்பீடு மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 8,26,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு 100% பயிர் காப்பீடு மேற்கொள்ளப்படும். விவசாயிகளுக்கான இலவச மும்முனை மின்சாரத்திற்கு 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மண்ணின் வளத்தை பாதுகாக்கும் வகையில் நுண்ணுயிர்களை காக்க மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் என்றார். நடப்பாண்டு உயிர்ம வேளாண்மை பரவலாக்க சிறப்பு திட்டத்தின் கீழ் 20,000 ஏக்கருக்கு தலா 4,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். 125 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உயிர்ம வேளாண் பரவலாக்க சிறப்பு திட்டத்திற்கு 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மண்புழு உரக்கூடம் அமைக்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தமிழகத்தில் 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்குகளுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்தார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மாணாக்கர், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்கு வகை செய்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாய தொழில் சார்ந்த பிரிவுகளையும் மதிப்பு கூட்டுதல் போன்ற தொழில்களையும் மேம்படுத்தி வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தமது சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் விவகாரம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் வர்த்தகம், தொழில், ரசாயனம், உரத்துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நிலவிய அமளியால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகார பிரச்சினை அமளி நிலவவே அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் துறைமுக பாதுகாப்பு சூழல்கள் வேகமாக மாறி வருவதாக மத்திய துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய துறைமுக பாதுகாப்பு சார்ந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், துறைமுக பாதுகாப்பு தேசத்தின் அனைத்து மாநிலங்களின் பங்களிப்புடன் கூடிய பொறுப்பு என்று சுட்டிக்காட்டினார். கடல்சார் சவால்களை எதிர்கொண்டு துரிதமாக செயலாற்ற ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் நம் நாடு உலகளாவிய

0: கடல்சார் ஆற்றல் மிகு தேசமாக உருவெடுத்துள்ளது என்று கூறிய அவர், நம் நாட்டின் துறைமுகங்கள் விரிவடைந்து தளவாட தொடர்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டு புதிய கடல்சார் கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தையும் தாண்டியுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சர்வதேச எரிசக்தி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இதனால் 19 லட்சம் குடியிருப்புகளில் மின்கட்டணம் வெறும் 0 உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் 12 லட்சம் வீடுகளில் உள்ளவர்கள் கூடுதல் மின்சாரத்தை விற்றதன் மூலம் 421 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தஞ்சை சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் இன்று அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஆடி கிருத்திகை விழாவை ஒட்டி இன்று அதிகாலை சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத ஆலய நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. மூலவர் சுவாமிநாத சுவாமி தங்க கவசம் அணிந்தும் வைரவேல் அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். உற்சவர் ஆறுமுக சுவாமி வள்ளி மற்றும் தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முக்கிய நிகழ்வாக இன்று இரவு தெப்ப திருவிழா நடைபெற உள்ளது. தெப்ப குளத்தில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் இந்த ஆண்டு நிலை தெப்பமாக நடைபெற உள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பால் காவடி, புஷ்ப காவடி, மயில் காவடியுடன் முக பெருமானை தரிசித்தனர். இதனிடையே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புற தேரோட்ட விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நெல்லை காரையாறு அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் ஆடி அமாவாசை விழா முன்னேற்பாட்டு பணிகளை ஒட்டி பல்வேறு கட்டுப்பாடுகளை வனத்துறை விதித்துள்ளது. இதன்படி நாளை தொடங்கி வரும் 16 வரை அகஸ்தியர் அருவி பகுதிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை தென்கொரிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தாக்கல் செய்தார். திருச்சி உட்பட 8 இடங்களில் வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும். தமிழகத்தில் 3 இடங்களில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தின் வளர்ச்சியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் பாராட்டியுள்ளார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 1:55. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையளவு: காஞ்சிபுரம் கொட்டவாக்கம் பகுதிகளில் தலா 10 சென்டிமீட்டர் மழையளவும், திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் மழையளவும். சென்னை நெற்குன்றம் பகுதியில் தலா 6 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. ஈரோடு, பெருந்துறை, விழுப்புரம், மோகையூர், மேடவாக்கம், ராணிப்பேட்டை பகுதியில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. நீலகிரி, கிளன்மார்க், தஞ்சாவூர், வேலூர் அம்முண்டி, சென்னை பாரிஸ் பகுதியில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. திருவள்ளூர், திருத்தணி, சென்னை மணலி, விழுப்புரம் ஆவலூர்பேட்டை, தேனி போடிநாயக்கனூர், கடலூர் லாகூர், கள்ளக்குறிச்சி அரியலூர் பகுதியில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது.

விருதுநகர், கோயம்புத்தூர் சோலையார், விழுப்புரம் செம்மேடு, தஞ்சாவூர் திருவையாறு, தஞ்சாவூர் நெய்வாசல் தென்பதி பகுதியில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை பாலாஜா, திருப்பூர் அவினாசி, திண்டுக்கல் கொடைக்கானல் பகுதி, நாகப்பட்டினம் கோடியக்கரை, நீலகிரி பார்வுட், கிருஷ்ணகிரி ஒசூர் பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை பணப்பாக்கம், விழுப்புரம் வள்ளம், வாலாஜா ரயில்வே, மணிமுத்தாறு அணை, கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம், தென்காசி குண்டாறு பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 38.1 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.6 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. மலைப்பகுதியிலான உதகமண்டலத்தில் 11.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னெச்சரிக்கை. கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 2 மணி. நாம் இணையவிருக்கிறோம் விவசாய அரங்கம்.
1: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: செல்வி, கடையில் நீ தான் இருக்கியா?
3: ஆமாம் பிள்ள, உனக்கு என்ன வேணும்?
2: நொய்யரிசி இருக்கு, கோழிகளுக்கு வேணுமான்னு கேட்டாரு உங்கள் மச்சான், அதான் வந்தேன்.
3: ஆமாம் ஆமாம், நீ வந்தால் எடுத்து கொடுக்கணும்னு ஒரு பையன் கொடுத்துட்டு போனாரே, இதோ இந்தா இருக்கு. இந்தா பிள்ள, எடுத்துக்க.
2: கொண்டா கொண்டா.
3: வள்ளி, உங்கள் பண்ணையில் கோழிங்க அதிகமாயிருச்சு போல.
2: ஆமாம் செல்வி.
3: கோழிகளுக்கு வேறு என்ன தீவனம் வேணும்னாலும் நம்ம கடையிலே வாங்கிக்க.
2: கண்டிப்பா, நான் உங்கள் கடையில் தானே வாங்குவேன்,

0: அதை நீ வேற ஞாபகப்படுத்தணுமா என்ன? அது இருக்கட்டும், உங்க கழனியில இந்த முறை மாத்து பயிர் போட போறதா சொன்னியே, என்ன ஆச்சு?
1: அதுக்கான வேலைகள்லாம் படிப்படியா நடந்துகிட்டே இருக்கு. இப்பதான் தக்க பூண்டு போட்டிருக்கோம், மடக்கி உழுது மண்ணுக்கு சத்து சேர்க்கணும்ல.
0: ஓ, அப்ப மண்ணுக்கு இப்படிதான் வளம் ஏத்தணுமோ?
1: இது மட்டும் இல்ல வள்ளி, இன்னும் எத்தனையோ இயற்கை முறைகள் இருக்கு. வேளாண்மையில் அங்கக இடுபொருட்களின் பயன்பாடு பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவங்க எடுத்து சொல்றாங்க. இந்த விவரங்களை கேளு, உனக்கே புரியும்.
2: கடந்த ஒரு 10 வருஷமா நம்ம வந்து அங்கங்க வேளாண்மைக்கு அதிகமான முக்கியத்துவம் தரும். இப்போ ஒரு படி முன்ன வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இயற்கை வேளாண்மைக்கு பெரிய அளவில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட், நம்மளுடைய தமிழ்நாடு அரசுமாகட்டும் மத்திய அரசு ஆகட்டும் நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா, இயற்கை வேளாண்மை நம்பியும் நம்மளால இருக்க முடியாது, உரங்களை நம்பியும் இருக்க முடியாது. அந்த பட்சத்தில் பார்த்தோம்னா நம்ம அங்கங்க வேளாண்மை தான் ரொம்ப முக்கியமான பங்காக வகிக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து அந்த அங்கங்க வேளாண்மையில வந்து ஒரு குழப்பம் இருக்கும், அது வந்து ஆர்கானிக் இதில் வந்து ஃபர்டிலைசர்ஸ் உள்ள வரலாமா, சில பேர் வந்து

இயற்கை வேளாண்மைக்கு பெரிய அளவில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் நம்மளுடைய தமிழ்நாடு அரசும் ஆகட்டும் மத்திய அரசு ஆகட்டும் நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இயற்கை வேளாண்மை நம்பியும் நம்மளால் இருக்க முடியாது, உரங்களை நம்பியும் இருக்க முடியாது. அந்த பட்சத்தில் பார்த்தோம்னா நம்ம அங்கங்க வேளாண்மை தான் ரொம்ப முக்கியமான பங்காக வகிக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து அந்த அங்கங்க வேளாண்மையில வந்து ஒரு குழப்பம் இருக்கும், அது வந்து ஆர்கானிக் இதில் வந்து ஃபர்டிலைசர்ஸ் உள்ளே வரலாமா, சில பேர் வந்து பயோ ஃபர்டிலைசர்ஸ்லாம் உள்ளே வரலாமான்னு நிறைய ஐயங்கள் வந்துட்டுருக்கு. அதில் வந்து முக்கியமாக அந்த அங்கங்க வேளாண்மையில் வந்து எந்த மாதிரியான இடுபொருட்கள் பயன்பாட்டில் இப்போ அதிகமாக வந்து முன்னிலைப்படுத்தி நம்மளுடைய மண்ணுக்கு சத்து, அதாவது நம்மளுடைய மண்ணுக்குள்ளே சத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு எந்த மாதிரி உரங்களாகட்டும் எந்த மாதிரி சுழற்சி முறைகளாகட்டும் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக நம்மளுடைய தொகுப்பு தான் சொல்ல போகிறோம். பொதுவாக இந்த அங்கங்க வேளாண் இடுபொருட்களை பார்த்தோம்னா இந்த மூடு பயிர், ஊடு பயிர், நிலப்போர்வை, பல பயிர் மண்ணின் வளம் காக்கும் இந்த உத்திகளை பயன்படுத்தோம்னா நம்முடைய மண் மாதிரிகள் நல்லாயிருக்கும். அங்கங்க வேளாண்மை பொதுவாகவே வந்து நமக்கு நம்ம சொல்லுவோம் பசுந்தல் போடுங்க, பசுந்தழை போடுங்க, மண்புழு உரம். இது தவிர்த்து இது மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த ஊடு பயிர் நிலப்பொருளெல்லாம் பயன்படுத்தும் போது அதிகமான மண்ணுக்கு வளங்கள் வந்து வருதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகளை கண்டுபிடித்திருக்காங்க. இப்போ பொதுவாக பார்த்தோம்னா இந்த பயிர் சுழற்சியும் பல்லுயிர் பெருக்கமும் மண் வளத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதமாக கருதப்படுகிறது. மண்ணின் வளம் என்பது பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை பொறுத்து மட்டும் இல்லை, நீர்ப்பிடிப்பு தன்மையை பொறுத்து மட்டும் இல்லை, மண்ணில் எஞ்சியுள்ள தாவர ஊட்டச்சத்துகளின் அளவை பொறுத்துமே வந்து ஒரு முக்கியமான அளவீடாக கருதப்படுதுங்க. அதாவது வந்து உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வரும்போது, கோடை மாதம் வரும்போது இந்த சித்திரை பட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் பிளவிங் சொல்லுவாங்க, கோடை உழவு சொல்லுவாங்க. இந்த கோடை உழவு பண்ணுறதுன்னு மெயின் ரீசன் பார்த்தோம்னா நம்ம முன்ன பண்ணக்கூடிய பயிர்கள் வரக்கூடிய நிறைய வந்து முட்டைகள் மண்ணில் இருக்கக்கூடிய வந்து நிறைய நோய் காரணிகள் இருக்கும், நிறைய பூச்சி முட்டை விட்டுருக்கும். அது வந்து மற்ற பயிர் வரும்போது அட்டாக் பண்ணும், அடுத்து வரக்கூடிய பயிர் வரும்போது அது வந்து தவிர்த்துட்டு இருக்காது. இந்த கோடை உழவு பண்ணுவோம். அப்போ இருக்கும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பண்ணணும். இதனால என்ன பார்த்தோம்னா இச்சூழல் சமாளிக்க அங்கங்க வேளாண்மை வந்து மூடு பயிர், ஊடு பயிர், திலப்போர்வை வந்து போன்ற எளிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினால இந்த தொழில்நுட்பங்களில் பார்த்தோம்னா மண்ணின் வெப்பம் கோடை காலத்தில் ஓரளவுக்கு தடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மண்ணின் ஈரப்பதம் நிலைப்படுது. அதனால தான் இந்த கோடை உழவு பண்ணுவோனே பார்த்தோங்கன்னா நிறைய இடத்துல வந்து வாட்டர் ஹோல்டிங் சொல்லுவாங்க, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நீரை வந்து இழுத்துக்கக்கூடியது. சில பேர் அந்த மாய்ச்சர் அந்த ஈரப்பதத்தை வைத்து கூட நிறைய இடத்துல சிறுதானியங்களாகட்டும் கேழ்வரகாகட்டும் போடுவாங்க. கோடை உழவுன்றது பார்த்திங்கன்னா அந்த வருஷத்துக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி, ஒரு நோய் தடுப்புக்கு எப்படி ஒரு ஊசி போட்டு பண்ணுறோமோ அதே தான் பயிர்களுக்குமே. இந்த கோடை விழ பண்ணும்போது மண்ணை வந்து நம்ம புரட்டி விடுறோம், டில்லேஜ்லாம் பண்ணுறதுனால மண் வந்து பார்த்தோம்னா கீழே இருக்க மண், மேலடுக்கு மண் வரும்போது உள்ள இருக்கக்கூடிய நோய்க்காரணிகள், அப்புறம் பூச்சியோட முட்டைகள், களை விதைகள், மெயினாக களை விதைகள் இதெல்லாம் வெளியே வரும்போது பறவைகள் அப்புறம் பருந்து நேரத்து கொக்கெல்லாம் வந்து சாப்பிட்டு போகும். இதனால் வந்து இயற்கையான முறையில் நம்ம ஒரு வகையான ஒரு அது ஒரு அங்கங்க வேளாண்மை தான் இயற்கை முறையில் நம்ம வந்து பயன்பட்டு நம்மளுடைய பண்ணுறோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த மூடு பயிர் என்னென்ன பார்க்கலாம். இப்பயிர் பருவகால பயிர் அறுவடைக்கு பின் மண்ணின் ஈரப்பதத்தை பயன்படுத்த விதைக்கப்பட்ட குறுகிய காலத்தில் அப்பயிர்களின் வெகுவான வளர்ச்சியை பயன்படுத்தி மண்ணில் முழுவதாக போர்வை போல நீங்கள் விரித்த சூரிய வெளிச்சத்தை மண்ணில் நேரடியாக படுவதை தவிர்ப்பதால் மூடு பயிர் என அழைக்கப்படுகிறது. இப்பயிர்கள் பயிர் வகை பயிர்களாகவோ அல்லது வேறு வகையாகவோ இருக்கலாம். ஏன் இந்த வந்து இந்த மூடு பயிர் சொல்கிறோன்னா சில இடத்துல பார்த்தோம்னா எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, இப்போ பயிர்கள் இடைவெளிக்கு போகிற வச்சுக்கோங்களேன், ஒரு மக்காச்சோளம் போடுறீங்க இல்லைன்னா வந்து ஒரு வேறு பயிர் கொஞ்சம் இடைவெளி அதிகமான பயிர்களை போடும் போது அந்த இடைவெளி நல்லா வெளிச்சத்தில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். களை விதைகள் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி நீர் எதனா கிடைச்ச உடனே நம்ம பயிருக்கு முன்னே அதான் வந்து நிற்கும் இல்லையா, அதுமாதிரி பட்சத்தில் நம்ம வந்து அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ வந்து இந்த மூடு பயிர் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பயிர் வகை பயிர்கள் தான் போடுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா உளுந்து, பச்சைப்பயிறு, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டோன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து மண் வந்து கடகடன் கவர் பண்ணிடும். ஸோ வந்து கவரிங் க்ராப்ஸ் சீக்கிரமாக கவர் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா களைகள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயங்களை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பயூரில் சைடெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளு போடுவாங்க. கொள்ளு வந்து நல்லா தெரியும், பயிர் வகை பயிர் மட்டும் இல்லை மண்ணுடைய அதிகமான சத்தை வந்து நிலைநிறுத்துறதுக்கு கொள்ளு வந்து முக்கியமான பயிராக இருக்கிறது. இப்பயிர்களை பார்த்தீங்கன்னா பயிர் வகை பயிர்களாக அல்லது வேறு வகையாக எதாவது இருக்கலாம். அது மாதிரி பார்த்தா மூடு பயிர் என்னென்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா தட்டை பயிர் எடுத்துக்கலாம், நரிப்பயிர் எடுத்துக்கலாம், கொள்ளு எடுத்துக்கலாம், பாசிப்பயிர் எடுத்துக்கலாம் போன்ற எல்லா வகையான பயிர் வகை பயிர்கள் தான் வந்து இந்த மூடு பயிர்களாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இது பண்ணுறதுனால என்னென்னா சீக்கிரமாக மண்ணை கவர் பண்ணுறதுனால நமக்கு வந்து நியூட்ரியன்ட்டும் வந்து நமக்கு சாயில் வந்து ரெஸ்டோர் ஆகும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு களைகள் வராமல் இருக்கும். அடுத்து பார்த்தா ஊடு பயிர். இப்போ வந்து நம்ம மூடு பயிர் சொன்ன மாதிரி பயிர் வகை பயிரை வச்சு பண்ணிக்கலாம். ஊடு பயிர் என்ன பண்ணலாம் கோடையில் பருவகால பயிருக்கு பின் அகன்ற இடைவெளியில் உள்ள பயிர்கள் பெற வேண்டிய காலத்தில் அப்பயிரின் முன் வளர்ச்சி காலகட்டத்தில் இரு பயிர்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை மறைக்க குறுகிய கால பயிர்களை உளுந்து அல்லது பாசி பருப்பு தட்டப்பயிர் போன்றவை பயிரிடப்பட்டு மண்ணின் வளத்தை காப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.

நிறைய கிராமத்துலலாம் பார்ப்பீங்க, நிறைய ஊரில் நம்ம போகிற வழியிலலாம் பார்ப்போம். மக்காச்சோளத்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் இல்லைனா உளுந்து போடுவாங்க. சில இடத்துல வேர்க்கடலை போடுறாங்க. சில பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வயலில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது மக்காச்சோளம் உணவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஊடு பயிர் போடுறதுனா என்ன நன்மைகள் பார்த்தோம்னா, அந்த ஊடு பயிர்கள் வளர்வதால் களைகள் கட்டுக்குள் வைக்கப்படுகிறது. மெயினாக பார்த்தோன்னா களைகள் வந்து கட்டுக்குள் வைக்கப்படுகின்றன. அவை குறுகிய கால பயிர்களை இருப்பதால் பண்ணையின் வருமானத்தை அதிகரிக்கும் காரணியாகவும் அமைகின்றது. இதுதான் வந்து மெயினான ஊடு பயிர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ திருவண்ணாமலையெல்லாம் போனீங்கன்னா நிறைய சிறுதானியங்கள் இருக்கும். இப்போ சிறுதானியங்கள் நடுவில் நிறைய வந்து இந்த ஊடு பயிரை பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போடுறாங்க. அப்புறம் மலையில் பார்த்தீங்கன்னா ஜம்னாமத்தூர் போன்ற அந்த மாதிரி ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரு 6 ரோ வந்து சாமையை போடுறாங்க வச்சுக்கோங்களேன். இந்த 7வது வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமணுக்கு முத்துக்கொட்டைன்னு சொல்லுவாங்க, ஆமணுக்கு போடுறாங்க. அப்போ அந்த விவசாயிக்கு பார்த்தோம்னா என்னாகனா இப்போ சாமை வந்து ஒரு 3 மாதம் பயிர் இல்லைங்களா, அது வரத்துக்குள்ளேயே இந்த ஆமணுக்கு வந்து ஸ்லோவாக தான் ரைஸ் ஆகும். ஏன்னா வந்து அது கொஞ்சம் 6 மாதம் பயிர், கொஞ்சம் அது இங்கே மேலே எழும்புறதுக்குள்ளேயே சாமை அறுவடை பண்ணிடலாம். இது ஒரு வகையான அங்கங்க வேளாண்மை ஒரு பங்காக வகிக்கிறது. அடுத்து வந்து பார்த்தோம்னா நிலப்போர்வை. இந்த நிலப்போர்வை அல்லது மூடாக்கு என்பது மண்ணில் சூரிய ஒளி நேரடியாக படுவதை தவிர்க்கப்படுகிறது. இது ஒரு முக்கிய ஆயுதமாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவ்வாயுதம் தாவரங்களின் கழிவுகளாகவோ இல்லை எளிதில் மறுக்கக்கூடிய செயற்கை பொருட்களாகவோ இருக்கலாம். தாவர கழிவுகள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் போர்வையாகவும் பிறகு மட்கிய பின் மற்றும் உரமாகவும் பயன்படும் தன்மையுடையது. மரக்கழிவுகளை பயன்படுத்தும் போது எதிர்மறையாக இல்லாத இருத்தல் உள்ளது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தென்னை நார் கழிவுகளை பல வருட பயிர்களுக்கு பயன்படுத்தினால் பெரியதொரு எதிர்விளைவுகளை அப்பயிர்களுக்கு ஏற்படுவதில்லை. ஆனால் குறுகிய கால பயிர்களான தென்னை நார் கழிவுகள் பயன்படுத்தப்படும் போது அவை உருமாற்றம் பெற நீண்ட காலம் எடுப்பதால் அந்த பயிரின் வளர்ச்சிக்கு இடையூறாக அமைய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூடாக்காக செயற்கை பொருட்களை அதாவது பாலத்தின் விரிப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை பயிர்களின் வளர்ச்சி முடிந்த பின் அகற்றுவதற்காக சாதகமாக இருக்கதால் இல்லையெனில் அவற்றின் துகள்கள் மண்ணில் தங்கி மக்காத நிலையை அடைந்து மண்ணிற்கு கேடு விளைப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலப்பருவை வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து நிறைய இடத்துல வந்து இந்த கரும்பு விவசாயிகளும் பண்ணோம்னா நடுவில் வந்து கரும்புக்கு நடுவில் நிறைய இளவெளியில் இருக்கும். அந்த இடத்துல கூட நம்ம வந்து இந்த கரும்பு தொகையை நம்ம பறித்து வந்து மூடாக்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல பயிர் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தை பாலிகல்ச்சர் சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தோன்னா கோடையின் இறுதியில் பருவ பயிருக்கு முந்தைய காலத்தில் கிடைக்கப்பெறும் இடைக்காலத்தில் பசுந்தழையோ அல்லது பல பயிர்களோ பயிரிட்டு அவற்றை மட்கி உழுது அடுத்த பயிருக்கு உரமாக்குவது முக்கியமான அங்கங்க வேளாண்மையில் ஒரு சிறந்த ஒரு தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நவதானியா சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சிறுதானியங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 9 வகையான சிறுதானியங்களை வந்து நம்ம வந்து தூவிட்டு அது நல்லா வந்த பிறகு அதை அறுவடை பண்ணுறதுனால அதிகமான சத்து வந்து மண்ணில் வந்து நமக்கு கிடைக்கிறது. அது ஒரு வகையான பல பயிர் திட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணின் வளம் கோடை காலத்தில் காப்பதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த பயிருக்கு தேவையான தாவர சத்துக்கள் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களாகும். நம்ம என்னதான் உரம் பேலன்ஸ்டாக நம்ம பயன்படுத்தினா இது மாதிரி நீங்கள் வந்து பல பயிர் ஊடு பயிர் அப்புறம் வந்து வரிசை பயிரெலாம் போடும்போது உங்களுக்கு அதிகமான சத்துக்கள் வந்து மண்ணுக்கு வந்து கிடைக்கிறது. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இந்த பயிர்த்தேவையான தாவர சத்துக்கள் எழுதி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் செய்ய தொழில் நுட்பமாகும். உதாரணத்துக்கு எள், சோளம், ஆமணக்கு, தட்டைப்பயிர், அகத்தி, கொள்ளு, கொளிஞ்சி, கேழ்வரகு, உளுந்து, கடலை, சூரியகாந்தி போன்ற எல்லா வகையிலையுமே வந்து தினை, மக்காச்சோளம், சாமை எல்லாமே வந்து இந்த பலப்பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பலப்பயிர் என்பதை பார்த்திங்கன்னா ஒரே வயலில் 7க்கும் மேற்பட்ட பயிர்களை ஒன்றாக விதைத்து அவை பூக்கும் பருவத்தில் மடக்கி உழுதால் மண்ணின் வளம் பெருகும். பொதுவாக தானியங்களில் 2 வகையும் எண்ணெய் வித்துகள் இதுதான் ரொம்ப முக்கியமானது. பல பேர்னால் எல்லாமே ஒரே வகையாக சீரியலோ அப்படிலாம் போடக்கூடாதுங்க. தானியங்கள் 2 எடுத்துக்கலாம், எண்ணெய் வித்துகள் 2 வகை, பயிர் வகைகள் 2 வகை, அப்புறம் பசுந்தால் 1 வகை. இப்போ இது மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக நீங்கள் எடுக்கணும். இப்போ நம்ம சொன்னன்றதுக்காக எல்லாமே சீரியல்ஸாக போடக்கூடாது. அப்போ நம்ம எல்லாம் பண்ணும்போது ஒரு தானிய வகை, ஒரு பயிர் வகை, ஒரு எண்ணெய் வித்து வகையான பயிர்களை வந்து நீங்கள் மண்ணில் கலந்து தூவும் போது உங்களுடைய மண்ணில் வந்து நிலையான சத்துக்கள் நிறைய வந்து மைக்ரோபியல் காம்ப்ளெக்ஸ் வந்து உருவாகும். இந்த ரேஷியோவில் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். தானியங்கள் 2 வகையும், எண்ணெய் வித்துக்கள் 2 வகை, பயிர் வகையில் 2 வகை, அப்புறம் பசுந்தால் 1 வகை, ஒவ்வொன்றும் 1 கிலோ விகிதம், 7 கிலோ ஒரு ஏக்கருக்கு இந்த பாலிகல்ச்சர் சொல்லக்கூடிய பல பயிர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா கால்நடை பட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை ஆட்டுக்கிடையை சொல்லுவாங்க, இல்லை மாட்டுக்கிடையை சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளை முன்னோர்கள் ஒரு காலத்தில் நிறைய பண்ணிட்டு இருந்தது தான். இப்போ தான் வந்து நிறைய புதுப்பு டெக்னாலஜிஸ் வந்தாலும் நம்ம முன்னோர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களையே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து முக்கால்வாசி நம்மளுடைய மண் மேம்பாட்டிற்கு முக்கியமான விஷயம். இந்த மாட்டுக்கிடைனா என்ன, ஆட்டுக்கிடைனா என்ன, அதாவது கோடை காலத்தில் பார்த்தோம்னா அந்த மூடு பயிரோ நிலப்போர்வையோ பயிரிட முடியாத சூழலில் உள்ள இடத்துல பார்த்தீங்கன்னா கால்நடைகளை அதாவது ஆடு மாடு இரவில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியில் அமர்த்தி அந்த பட்டியில் அமர்த்தி அவற்றை குறிப்பிட்ட காலத்திற்கு தங்க வைத்து ஆடு மாடுகளின் சாணத்தையும் கோமியத்தையும் மண்ணில் கலக்க செய்வது ஆகும். கிடையமர்த்தல் என்பது கால்நடைகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு வயலை பகுதியிலாக பிரித்து முழுவதமாக பயன்படுத்தும் பக்குவம்.
அவை மீண்டும் புதுப்பிக்க காலம் வந்துள்ளது. பட்டி அமைத்து பார்த்தீங்கன்னா பின் அமைந்த நிலத்தை உழுது சாணத்தையும் கோமியத்தையும் மண்ணில் இரண்டும் கலக்க செய்வது. இப்படி அமைந்துள்ள திறனை

0: மேம்படுத்த உதவிடும். இதை நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த டெல்டா ஏரியாவில் பண்ணுவாங்க, ராம்நாடு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சால்ட் ரொம்ப ரொம்ப போர் நியூட்ரியண்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கமுதி, ராமநாதபுரம் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஆடுகள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கடை பயன்படுத்துறதுனால நல்லா வந்து உங்களுக்கு மண்ணுக்கு வந்து ரொம்ப நிறையான உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் வந்து நிறைய சேகப்படுது. நாம் இதுவரை கண்ட தொழில்நுட்பங்கள் கோடையில் தட்பவெப்ப பூமியாக தமிழகத்தில் மண்ணின் வளத்தை நிலைநிறுத்திட உதவிடும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த நம்ம பல வகையில் சொன்னோம் இல்லைங்களா, இது தவிர்த்து எக்ஸ்ட்ரா சொல்ல போனால் நம்மளுடைய மண்புழு உரம் பயன்படுத்தலாம், பஞ்சகாவியம் பயன்படுத்தலாம். இதற்கு எல்லாமே பார்த்தோம்னா ஆடு மாடு கோழியில் இருக்கக்கூடிய கழிவுகளை பயன்படுத்தி பல வகையான நம்மளுடைய சத்துக்களை மேம்படுத்துறதுக்கு நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம். இப்போ மண்புழு உரம் வந்து காமனாக வந்து நீங்கள் மண்புழு தொட்டிகளை பயன்படுத்தி யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து பசுங்கோமியை வச்சு பயன்படுத்தலாம். வேறு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நிறைய வந்து டிகாஷன் சொல்கிறாங்க, அதாவது பூச்சி விரட்டி நிறைய சொல்கிறாங்க, அதுக்கும் பயன்படுத்தலாம். அப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கங்க வேளாண்மையில் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். மேலும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வசதி வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய வந்து என்ரிச்டு ஃபார்மிங் பண்ணி சொல்லுவாங்க, அதாவது ஊட்டமேற்றிய தொழு உரம். முக்கியமாக நம்மளுடைய தொழு உரம் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம இடத்துல அந்த காலத்துலலாம் குப்பைன்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் வீட்டு பின்னால் பொருட்கடையில் வந்து எல்லா வீட்லேயுமே வேஸ்ட்டாக போகக்கூடிய அந்த கழிவுகளை, பசுஞ்சான கழிவுகளை பயன்படுத்தி அதை வந்து அடுத்த வருஷம் பயிர்களுக்கு போடுவாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிட்டுருக்கு. என்ன தான் நம்ம மாற்றம் இருந்தாலும் எல்லா விவசாயிகளுமே அவங்களோட வயலில் வருஷத்துக்கு பொதுவாக நம்மளுடைய பரிந்துரைக்கிறது பார்த்தீங்கன்னா 12 டன் சொல்கிறோம். நம்மளால் அந்தளவுக்கு பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல, மினிமம் ஒரு 5 டன்னாவது நம்மளோட வயலுக்கு நீங்கள் குப்பை அடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முத பாயிண்ட்டே உங்களுடைய அங்கங்க வேளாண்மைக்கு இந்த மக்கிய தொழில் இருந்தால் அதை இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேம்படுத்தப்பட்டு மக்கிய தொழுவரமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் அங்கங்கே வேளாண்மை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி, அதாவது இதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதாவது இந்த மாதிரி பலப்பயிர் அப்புறம் மாட்டுக்கடை ஆட்டுக்கடை பயன்படுத்தி ஊடுபயிர் பயன்னாலே வந்து இது முக்கியமான அங்கங்கே வேளாண்மையில் ஒரு இடுப்பொருட்களில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம். அதை தவிர்த்து நீங்கள் செய்யக்கூடிய மண்புழு சொல்லலாம், அப்புறம் பஞ்சகாவியம் சொல்லலாம், ரசக்காவியம் சொல்கிறாங்க, அப்புறம் வந்து நிறைய வந்து மீனம்பிலம் சொல்கிறோம். இதெல்லாமே பயன்படுத்தினா முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து தேவையில்லாமல் ரசாயன உரங்களை தவிர்த்து நம்மளுடைய மண் வளத்தை காக்கிறது நம்மளுடைய எந்த முக்கியமான அங்கங்க உரங்களே சால சிறது. அது மாதிரி விவசாயிகள் வந்து இது மாதிரி நிறைய இடுபொருட்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கிடைக்கிறது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு மக்கள் நம்ம இடத்த மட்டும்தான் ரிசோர்ஸஸ் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு. அதில் வந்து பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து வீட்டில் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கால்நடைகள் வந்து நிறைய முக்கியத்துவம் தரும். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து மீனமிலம், பஞ்சகாவியம் போன்ற நிறைய இடுபொருட்கள் வந்து ஃபார்மஸே விவசாயிகளே வந்து உங்களுக்கு வயலில் வந்து அவங்களுடைய இரிகேஷனுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க, தண்ணியில் வந்து கலந்து விடுறாங்க. நாங்களே கண் கூட பார்த்துட்ருக்கோம். திருவள்ளூரில் நிறைய இயற்கை விவசாயிகள் இருக்காங்க, அங்கங்கே வேளாண்மை செய்கிறவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி அங்கங்க வேளாண்மையிலுடைய இடுபொருட்களை பயன்படுத்தி மண் வளத்தை மேம்படுத்துமாறு விவசாய பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன வள்ளி, வேளாண்மையில் அங்கக இடுபொருட்களின் பயன்பாடு பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவங்க எம்புட்டு அருமை எடுத்து சொன்னாங்கல்ல.
2: ஆமா, குறைஞ்ச நேரத்துல நிறைய தகவல்களை எடுத்து சொல்லியிருக்காங்களே. வேளாண்மையில் அங்கக இடுபொருட்கள்லாம் இம்புட்டு இருக்குன்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்.
1: மண் வளம் பாதுகாக்கப்பட்டு பயிரோட தரமும் உயரணும்னா இவங்க சொன்ன மாதிரி அங்கக இடுபொருட்களை பயன்படுத்தணும். இதனால் நமக்கு வீண் செலவும் குறையும் பாரு.
2: செல்வி இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறான்னு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ அங்கக பொருட்கள் பற்றின தெளிவும் எனக்கு கிடைக்க செஞ்சிட்ட. உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல நேரம் ஆயிடுச்சு செல்வி. கோழிகளுக்கு தீவனம் வாங்கிட்டேன், அதை கோழிகளுக்கு கொடுக்கணும்ல. நான் கிளம்பட்டுமா?

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: வணிக ரீதியில் உதிரிப்பூக்கள் சாகுபடி. மலரியல் துறையானது வேகமாக வளர்ந்து வரும் ஒரு துறையாகும். இது கொய்மலர்கள், உதிரி மலர்கள், அலங்கார செடிகள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட மலர் பொருட்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளதாகும். தமிழகத்தில் மல்லிகை, சம்பங்கி, செண்டுமல்லி, சாமந்தி, கனகாம்பரம், கோழிக்கொண்டை, வாடாமல்லி போன்ற உதிரி மலர்கள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. இந்தியாவில் மலர் வணிகத்தின் மூலம் நிறைய வேலை வாய்ப்புகளும் அது சார்ந்த தொழில் வளர்ச்சியும் பயன்பாடுகளும் பெருகி வருகின்றன. இந்தியாவில் அனைத்து மலர் சாகுபடிக்கும் ஏற்ற பருவநிலைகளும் சூழல்களும் நிலவுகிறது. குறிப்பாக மலர் பயிர்கள் வளர்வதற்கு ஏற்ற குளிர்பருவ தட்பவெப்பநிலை நிலவுகிறது. மேலும் பல மலர் பயிர்களின் பிறப்பிடமாகவும் இந்தியா விளங்குகிறது. இந்திய அரசு மலர்களின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்காக மானியங்களும் ஊக்கங்களும் அளித்து வருகிறது. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்து வருவதால் படிப்படியாக பூக்களின் மதிப்பு மற்றும் தேவையும் அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டில் உதிரி மலர்களான மல்லிகை, சாமந்தி, செண்டுமல்லி, கனகாம்பரம், நறுமணம் வீசும் ரோஜா, சம்பங்கி, கோழிக்கொண்டை, ஆஸ்டர், சைனா ஆஸ்டர், அரளி, தாமரை, வாடாமல்லி, இட்லிப்பூ, செம்பருத்தி மற்றும் கோல்டன் ராட் ஆகிய மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. இம்மலர்களில் நவீன சாகுபடி முறைகள் மற்றும் அறுவடைக்கு பின் கையாளப்படும் நவீன முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் ஏற்றுமதியை மென்மேலும் அதிகரிக்க முடியும். இதில் மிகவும் முக்கியமான மற்றும் தற்போது பிரபலமாக உள்ள உதிரி மலர்களான கோழிக்கொண்டை, வாடாமல்லி, இட்லிப்பூ பற்றி விரிவாக பார்க்கலாம். கோழிக்கொண்டை பளிச்சிடும் நிறத்துடன் நீண்ட நாள் வாடாமல் இருக்கும். இம்மலர் செங்கீரை, கோழிக்கொண்டை மற்றும் பண்ணைப்பூடு என்று பல பெயர்களில் பழந்தமிழ் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு சிற்றினங்கள் உள்ளன. பயிர் பெருக்கம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வேர்விட்ட நுனிக்குச்சிகள் மற்றும் விதைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. விதைகளை நீண்ட நாள் சேமித்து வைக்கும் போது விதைகளின் முளைப்பு திறன் குறைந்து விடுகிறது. ஆகவே விதைகளை பிரித்தெடுத்தவுடன் நடவு செய்ய பயன்படுத்த வேண்டும். நுனிக்குச்சிகளை மே மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடவு செய்யலாம். விதை முளைப்பதற்கு நல்ல சூரிய ஒளியும் 18 முதல் 20 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையும் மிகவும் அவசியம். இவை குறுகிய ஒளி அளவை விரும்பும் மலர் பயிராகும். மிகவும் குளிர் பகுதிகளில் செடிகள் சரியான வளர்ச்சி நிலையை அடையும் முன்னரே சிறிய மலர் கொத்துகளை தோற்றுவிக்கும். இனி இதற்கான நில தயாரிப்பு மற்றும் நடவு முறையை தெரிந்து கொள்ளலாம். நிலத்தை நன்கு உழுது கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு 25 டன் எருவை மண்ணுடன் நன்கு கலந்துவிட வேண்டும். பின்னர் தேவைக்கேற்ற அளவுகளில் பாத்திகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். கொய் மலராக சாகுபடி செய்வதற்கு 15 x 15 சென்டிமீட்டர் இடைவெளியிலும், அழகுக்காக பயிரிடுவதற்கு 20 x 20 சென்டிமீட்டர் அல்லது 25 x 25 சென்டிமீட்டர் இடைவெளியிலும் நடவு செய்ய வேண்டும். 3 நாட்கள் இடைவெளியில் நீர்ப்பாசனம் அளிக்க வேண்டியது மிகவும் அவசியம். மண்ணின் தன்மை மற்றும் தட்பவெப்ப நிலைக்கேற்ப 4 முதல் 5 நாட்களுக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். 1 சதுர மீட்டருக்கு 10 கிராம் தழை, 20 கிராம் மணி மற்றும் 10 கிராம் சாம்பல் சத்துக்களை அளிப்பதால் நல்ல விளைச்சல் பெறலாம். செடிகள் நடவு செய்த 15ஆம் நாளில் களை எடுக்க வேண்டும். மீண்டும் 40ஆவது நாளில் ஒருமுறை தேவைக்கேற்ப 2வது களை எடுக்க வேண்டும். 65ஆம் நாளில் மொட்டுவிட ஆரம்பித்து தோட்டமே குங்குமப்பூ நிறமாக மாறி நிற்கும். 75ஆவது நாளில் செய்யப்படும் முதல் அறுவடையில் 150 கிலோ அளவு விளைச்சல் கிடைக்கும். பிறகு 90ஆம் நாளில் 300 கிலோ, 105ஆம் நாளில் 600 கிலோ என்று விளைச்சல்

0: படிப்படியாக உயரும். 165 நாளிலிருந்து விளைச்சல் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஆடிப்பட்ட சாகுபடிக்கு மிகவும் சிறந்தது. அடுத்து வாடாமல்லி. பேருக்கு ஏற்றாற்போல அதிகம் வாடாத மலராகும். கடினமான செடி என்பதால் மேம்பட்ட சாகுபடிக்கு தனிப்பட்ட அல்லது சிறந்த கவனம் தேவையில்லை. வாடாமல்லி உதிரி மலராகவும் கொய் மலராகவும் தொட்டி செடியாகவும் உலர் மலராகவும் பயன்படுத்தலாம். நன்கு வடிகால் வசதி உடைய அனைத்து மண் வகைகளிலும் பயிரிடலாம். நீர் தேக்கமுள்ள வடிகால் வசதியற்ற மண் ஏற்றது அல்ல. மண்ணின் கார அமிலத்தன்மை 5.5 முதல் 7.5 வரை உள்ள மண் வகைகளில் வளரும். அதிக சூரிய வெளிச்சம் இதன் வளர்ச்சிக்கு முக்கியமானதாகும். வெப்பமண்டல பகுதிகளில் நன்கு வளரும். அதிக வெப்பம் மற்றும் உறைபனியை தாங்கி வளராது. 25 டிகிரி முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நன்கு வளரும். வாடாமல்லி அதிக உரங்கள் தேவைப்படாத பயிராகும். அடியுரமாக 25 டன் மக்கிய தொழு உரம் கடைசி உழவின் போது இட்டால் போதுமானது. நிலத்தில் நீர் தேங்காமல் அதே சமயம் செடிக்கு தொடர்ந்து ஈரப்பதம் இருக்கும் வண்ணம் நீர் பாய்ச்ச வேண்டும். தேவை ஏற்படும் போது கண்டிப்பாக களை எடுக்க வேண்டும். மாதம் 1 முறையோ 2 முறையோ களை எடுக்க வேண்டும். நாற்று நட்ட 15 நாட்களில் செடிகளின் நுனிப்பகுதி மற்றும் முதல் பூ மொட்டினை கிள்ளி எடுக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் கிளைகள் பக்கவாட்டில் தோன்றி அதிகமான பூ மொட்டுகள் உருவாகும். மொட்டுப்புழு, அசுவினி மற்றும் வண்டுகள் பயிரின் அனைத்து வளர்ச்சி காலங்களிலும் தாக்கும். லிட்டருக்கு 1.5 மில்லி மித்தோயேட் அல்லது இமிட்டாக்ளோபிரிட் 1 மில்லி அடிப்பதன் மூலம் அசுவினியை கட்டுப்படுத்தலாம். இலைப்புள்ளியை கட்டுப்படுத்த பெவிஸ்டின் 1 கிராம் மருந்தை 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். நட்ட 75 முதல் 85 நாட்களிலிருந்து அறுவடை செய்யலாம். ஒரு கிளையில் உள்ள அனைத்து பூக்களும் நிறம் மாறிய பின்னர் அறுவடை செய்யலாம். அடுத்து இட்லி பூ. அழகிற்காக வீட்டுத் தோட்டம், பூங்கா, நந்தவனங்களில் வளர்க்கப்படுகிறது. சிவப்பு நிற இட்லி பூ ஏற்றுமதிக்கு உகந்தது. சீரான வளர்ச்சி மற்றும் பூக்கும் தன்மைக்கு நல்ல வளமான வடிகால் வசதியுடைய மண் ஏற்றது. கலர் மற்றும் உவர் நிலம் இதன் சாகுபடிக்கு ஏற்றது அல்ல. மண்ணின் கார அமிலத்தன்மை 6 முதல் 7 இருக்க வேண்டும். இட்லிப்பூ கோடை மற்றும் மழைக்காலங்களில் நன்றாக பூக்கும். அதிக வெயிலை தாங்கி வளரக்கூடிய வெப்பமண்டல பயிராகும். விதைகள், தண்டுக்குச்சிகள், பதியன்கள் மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படுகிறது. நிலத்தை கோடை காலத்தில் நன்கு உழ வேண்டும். தண்டுக்குச்சிகளை பருவ மழைக்காலங்களில் 60-60 சென்டிமீட்டர் இடைவெளியில் நட வேண்டும். நடுமுன் தொழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, செம்மண் மற்றும் மேல் மண் சேர்த்து நட வேண்டும். குளிர்காலங்களில் வாரத்திற்கு 1 முறையும் கோடைக்காலங்களில் வாரத்திற்கு 2 முறையும் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். சொட்டு நீர்ப்பாசனம் மூலம் நீர்ப்பாசனம் செய்யலாம். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை முறையில் 6 மாதத்திற்கு 1 முறை 10 டன் தொழு உரம் 1 ஹெக்டருக்கு இட வேண்டும். 10 கிராம் தழை, 10 கிராம் மணி, 10 கிராம் சாம்பல் மாதம் 1 முறை ஒரு செடிக்கு இட வேண்டும். நுண்ணூட்ட சத்துக்கள் இரும்பு சல்பேட், துத்தநாக சல்பேட், மேக்னஸ் சல்பேட் 0.5% இலைவழி மூலம் தெளிக்க வேண்டும். செடி நட்ட 15 நாள் கை களை எடுக்க வேண்டும். அவ்வப்போது களை கொல்லி தேவைப்பட்டால் தெளிக்கலாம். இட்லி பூவில் பூச்சி மற்றும் நோய் தாக்கப்பட்ட கிளைகளையும் பழைய கிளைகளையும் அகற்ற வேண்டும். கொத்தில் உள்ள அனைத்து மலர்களும் மலர்ந்தவுடன் கொத்தாக பறிக்க வேண்டும். ஹெக்டருக்கு 2000 கிலோ வரை பூக்கள் விளைச்சல் தரும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 org.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ். நிறைவு பெற்றது விவசாய அரங்கம். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் 2:30.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணையவிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். என் அன்பான நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் பாடலா நாம என்ன கேட்க போறோம்னா, உன் நினைவுல துடிக்கும் எதையும் காலம் மாறினாலும் உன் முகவரி மாறாது என் அன்பேன்னு அழகா தன்னோட வரிகளில் எழுதியிருக்கிறாரு வைரமுத்து. அதை அழகா பாடியிருக்காங்க ஹரிகரன் ஸ்வர்ணலதா குரலில் தேவா இசையில். முகவரி படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அனுராதா ஸ்ரீராம் குரலில் கேட்டு ரசிக்கலாம். உன் சிரிப்பின் சத்தம் கேட்டால் என் இதயமே இனிய பாடலாக மாறிவிடுகிறது. அதே முகவரி படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என்ன நேயர்களே, ஒரு அழகான காதல் பாடலை கேட்டு ரசித்தோம் இல்லையா? அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக, இலையில் இருக்கும் பசுமை போல நீ என்னோட இணைந்திருந்தால் போதும், நீயும் நானும் அந்த நிலவில் கூட நடக்கலாம் அப்படின்னு அழகாக எழுதியிருக்கிறாரு. அதை பாடியிருக்கிறாங்க உன்னிகிருஷ்ணன், அனுராதா, ஸ்ரீரம். குரலில் கேட்டு ரசிக்கலாம் அடுத்த பாடலை, இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 2:50. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் என்ன கேட்கலானா, நீ வந்து என் சுவாசத்தில் மட்டும் சேர்ந்திருக்க மாட்டே என் அன்பே பிரியமான தோழியே, உன் ஆயில் இருக்கும் வரைக்கும் நான் உன் சூழ்நிலையில் எல்லா நாளும் உன் கூட துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலி அழகாக எழுதியிருப்பார். அதை வந்து ஹரிகரன் மகாலட்சுமி வந்து குரலில் வந்து அழகாக பாடியிருப்பாங்க. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூங்குத்து நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக, நீ என் காதலி மட்டும் கிடையாது, பிரியமான தோழி மட்டும் கிடையாது, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சிநேகிதியும் நீ தான், என்னோட பிரியமான பிரிய முடியாத ஒரே தோழியும் நீ தான் அப்படின்னு பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் பாடல் பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் பெயர், ஊர் பெயரை டைப் செய்து 0-3-4-2-24-40-30 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் சிட்லிங் பகுதியிலிருந்து சரோஜா கேட்டிருக்கும் பாடல் ஆனந்த பூங்காற்று எனும் திரைப்படத்திலிருந்து.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
2: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
4: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, இரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
8: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
7: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
9: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
10: சொல்லுங்க.
9: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
10: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
9: ஆனா அத எப்படி பண்ணனும்?
10: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
9: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
10: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
9: அவ்வளவுதானா?
10: அவ்வளவுதான்,
9: புரிஞ்சிடுச்சு.
10: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
11: ஆர்பிஐ சொல்கிறது,
12: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
13: கர்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும்

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கடன் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக் தொடர்புக்கு 99 76 138 178.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். கர்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் அக்ராகரம் பகுதியிலிருந்து பாலாஜி கேட்டிருக்கும் பாடல் அவள் வருவாள் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
4: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
3: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
5: பாம்பு கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: ஸ்ரீ மகாலட்சுமி
14: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
13: தர்மபுரி.
5: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கச்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா, என்னோட லட்சியத்தை

0: இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 3:30. தருமபுரி பைசெல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசெல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியிலிருந்து கல்பனா கேட்டிருக்கும் பாடல் மாப்பிள்ளை எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் பெண்ணாகர பகுதியிலிருந்து பிரியா கேட்டிருக்கும் பாடல் உத்தம ரசாயனம் திரைப்படத்திலிருந்து.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணு மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் தருமபுரி பகுதியிலிருந்து சுரேஷ் கேட்டிருக்கும் பாடல் நான் நன்றி சொல்வேன் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

தருமபுரி பேசலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பார் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் வாணிபாடி பகுதியிலிருந்து மகிழ்

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணனும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை.

0: அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் காட்பாடி பகுதியிலிருந்து கனகராஜ் கேட்டிருக்கும் பாடல் ஆனந்தம் என்னும் திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி
1: மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. வணக்கம் சோழராணி.
1: வணக்கம் கார்த்திகேயன். உங்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
0: சொல்லுங்க சோழராணி, இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசணும்னா ஒரு விதிமுறை இருக்கு இல்லைங்களா, அந்த விதிமுறை நம்ம நேயர்களுக்கு நினைவுபடுத்திடலாங்களா?
1: இப்போ பார்த்தீங்கன்னா, புதிய நேயர்களாக இருந்தாங்கன்னா அவங்க எதில் அழைக்கலாம்னா 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் அழைக்கணும். மற்ற நேயர்களாக இருந்தாங்கன்னா 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.
0: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, முக்கியமான விதிமுறை என்னென்னா, கடந்த 7 நாட்களுக்குள் சரியான பதில் சொல்லி பரிசு பாடல் பெற்றாங்க இல்லைங்களா, அவங்க வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கூடாது. 7 நாட்களுக்கு பிறகுதான் அவங்க நிகழ்ச்சியில கலந்துக்கணும்.
1: நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இந்த வானொலி பெட்டியோட ஒலி அளவை
0: குறைச்சிடணும். ஏன்னா நம்ம குரல் நமக்கே பயமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க, எனக்கு புரியுது. முதல் நேயர் இருக்காரு, அவருக்கு என்ன 3 குறிப்பு கொடுக்குறீங்கன்னு நானும் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். கொடுத்துருவோம்,
1: நிச்சயமா கொடுத்துடலாமா?
0: வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம். முக்கியமான ஒரு 3 குறிப்பு நம்ம சொல்ல போறாங்க, நம்ம சோழராணி சொல்ல போறாங்க.
1: ஐயா, நாம இப்ப இந்த கேள்வி என்னன்னா பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு விமான நிலையம், இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த விமான நிலையம் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா மற்றும் வணிக வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு விமான நிலையம், இந்தியாவோட உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம். ஆமா, இது எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும்.
2: மும்பை விமான நிலையமா?
1: அது இல்லைங்கய்யா. முயற்சிக்கு நன்றி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
1: ஐயா, உங்களுக்கான குறிப்பு சொல்லலாங்களா?
3: சொல்லுங்கம்மா.
1: ஐயா, இது வந்து நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு விமான நிலையம்னு சொல்லலாம்.
3: ஹைதராபாத்ல இருக்குதா?
1: ஹைதராபாத் இல்லைங்கய்யா. நன்றிங்கய்யா.
0: வருக. வணக்கம்
4: ஐயா. வணக்கம். மாலை. வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்?
4: ஈரோடு மாவட்டம் அந்திய சங்கீவலையின் கைத்தறி ஜெகநாதன்.
0: சரிங்க ஜெகநாதன் ஐயா, பதில் சொல்றீங்களா?
4: குறிப்பு கொடுங்க ஐயா.
0: சரி, முக்கியமான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விமான ஓடுபாதை அப்படின்னு சொல்லுவாங்க, ரன்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3,800 மீட்டர் நீளமுடையது இந்த விமான நிலையம். அந்த ஃபிளைட் கொஞ்ச தூரம் ஓடிட்டு அப்புறம் தான் டேக் ஆஃப் ஆகும். அந்த தூரம் வந்து 3,800 மீட்டருங்க.

0: குஜராத், அதாவது நீங்க குஜராத் விமான நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடாது, விமான நிலையத்தோட பெயர் சொல்லணும் நீங்க. இல்லை குறிப்பிட்ட அந்த விமான, ஒவ்வொரு விமான நிலையத்துக்கும் ஒரு பெயர் இருக்கும் இல்லைங்களா? இல்லை குறிப்பிட்ட எந்த ஊர்ல இருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்க மாநிலத்தோட பெயர் சொல்றீங்க, நன்றி. சரிங்க சோழராணி, விமான நிலையத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? நிறைய நேர்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க விமான நிலையம் போயிருக்கீங்களா? விமான நிலையம் பாத்திருக்கீங்களா? விமானத்துல போயிருக்கீங்களா? விமானத்தை பாத்திருக்கீங்களா? விமானத்துல பறந்திருக்கீங்களா? இந்த மாதிரி நிறைய கேள்வி உங்களை நான்
1: கேட்பேன். எல்லா கேள்வியும் கேட்டுட்டே இருந்தா நான் எப்படிங்க உடனே பதில் சொல்றது? எனக்கு கொஞ்சம் கேப் விடுங்களேன்.
0: நாலு கேள்வி கேட்டா ஒரு கேள்விக்காவது பதில் சொல்லுவீங்க இல்லைங்களா?
1: நான் வந்து சின்ன வயசுல உங்களுக்கே தெரியும் இல்ல, அதாவது விமானம் மேலத்துல போதுன்னா விமானம் போகுது போகுதுன்னு பாப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேட்டேன்.
0: அங்க இருந்து யாரும் சாக்லேட் கூட போட்டிருப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
1: சாக்லேட் இல்லைங்க, நிறைய பழங்கள்லாம் போட்டாங்க.
0: பழங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஒரு நேயர் இருக்காரு, அவருக்கு பழம் கிடைச்சிச்சான்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம், பதினாலாயிரம் பழங்குடி பெண்கள் வந்து பங்கேற்று ஒரு நிகழ்வு வந்து இங்க சிறப்பா நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம்.

0: பழங்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு நேயர் இருக்காரு, அவருக்கு பழம் கிடைச்சிச்சான்னு கேட்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், பழங்குடி பெண்கள் வந்து பங்கேற்று ஒரு நிகழ்வு வந்து இங்க சிறப்பா நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த விமான நிலையம்
2: பழங்குடியின
1: பெண்கள் பங்கேற்ற நிகழ்வு வந்து இந்த விமான நிலையத்துல நடைபெற்றுச்சு.
2: அந்த விமான நிலையம் பேர் சொல்லுமா?
1: ஆமாங்க ஐயா.
2: பம்பாய்.
1: பம்பாய் இல்லைங்கய்யா. முயற்சிக்கு நன்றி.
0: நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் வந்து அரியலூர் மாவட்டம் தொட்டிக்குளம் தியாகராஜன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க தியாகராஜன், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா
3: சார்? தமிழ்நாட்டில் கிடையாதுங்களா?
0: தமிழ்நாட்டில் இல்லைங்க, ஆனா இந்தியாவில் இருக்கு.
3: ஹரியானா சார்.
0: ஹரியானா. ஹரியானா அப்படின்றது என்ன சொல்றீங்க? மாநிலத்தோட பெயர் சொல்றீங்களா இல்ல விமான நிலையத்தோட பெயர் சொல்றீங்களா?
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
6: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி. குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டன் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
9: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
9: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: தொடர்புக்கு 8985712345.
0: நான்கு மணி 8 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள்.
1: வணக்கம்.
11: வணக்கம்.
1: யார், எங்கிருந்தீங்கய்யா?
11: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணங்கம்மா.
1: ஐயா பதில் கண்டிப்பா.
11: என்னோட கேள்வி, நம்ம அண்டை மாநிலம்மா.
1: ஆமாங்கய்யா.
11: அம்மா, இந்த ஆந்திராவில போகாபுரம் அல்லூரி சீதாராம் ராஜு விமான நிலையம் தானம்மா?
1: ஆமாங்கய்யா, சரியா சொல்லிட்டீங்கய்யா.
11: இந்த கேஸ்டின் நேத்து வந்ததும்மா.
1: நேத்து வந்ததுங்களா ஐயா? நாங்க வந்து
11: ஆமாமா, பேகுசி நேத்து வந்தது
1: ஐயா. நாங்க வந்து என்னன்னா, அந்த பேரு தான் கேட்டோம், விமான நிலையத்தோட அந்த பேரு தான் கேட்டோம்.
11: அல்ல, அல்லூரி சீதாராம் ராஜு விமான நிலையம்.
1: சரிங்க ஐயா.
11: பிரதமர் மோடி, சந்திரபாபு நாயுடு எல்லாம் வந்திருந்தாங்க.
1: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
11: பாட்டுங்க,
1: பாட்டு சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்னன்னு சொல்லுங்க.
11: படம் பன்னீர் புஷ்பங்கள்.
1: பன்னீர் புஷ்பங்கள்ல என்ன பாட்டுங்க ஐயா?
11: அம்மா, சுஜாதா அம்மா பண்ண முத பாட்டு.
1: 14,000 பழங்குடியின பெண்கள் பங்கேற்ற ஒரு சமூக நிகழ்வு வந்து இங்க சொல்லலாம். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கின்னஸ் சாதனையில இடம்பெற்ற ஒரு நிகழ்வா கருதுறாங்க.
0: சரிங்க, இவ்வளவு சிறப்புக்கும் உரிய அந்த விமான நிலையத்தோட
1: போகாபுரம் சர்வதேச விமான நிலையம்னு சொல்லலாம்.
0: அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அல்லூரி சீதாராமராஜு சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க. நம்ம நேயர் கேட்ட பாடலை கேட்டுருக்காங்களா?

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பேக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பேக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும்.

0: நம்பருக்கு 9626-55883.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
8: சொல்லுங்க சோழராணி, அறிமுக நேயர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு நம்ம கூட பேசினா எந்த எண்களில் நம்மளை அழைக்கலாம்?
9: புதிய நேர்களாக இருந்தால் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்களாக இருந்தால் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.
8: சரிங்க, இப்போ ஏற்கனவே ஒரு வினா கேட்டீங்க, ஒரு விமான நிலையத்தை பத்தி கேட்டீங்க,
9: அடுத்து இன்னொரு கேள்வி என்னவா இருக்கும்னு சொன்னீங்க நினைக்கிறீங்க?
8: ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்கலாங்களா? நம்ம அறிவு சம்பந்தப்பட்ட கேள்வி, அது சொல்ல போனா
9: ஆமா, இதுவும் ஒரு போட்டி தான்.
8: போட்டி,
9: அதாவது
8: போட்டி சொல்றீங்களா? போட்டி சொல்றீங்களா?
9: போட்டி.
8: சரி, உங்களுக்கு
9: நிறைய போட்டி போயிட்டு இருக்கு இல்லையா? காமன்வெல்த் போட்டி நடைபெற்று முடிஞ்சு, அது நிறைய சாதனைகள் நம்ம இந்தியா பெற்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒலிம்பிக் போட்டி, அடுத்தது இப்ப வந்து TNPL போட்டி, இந்த மாதிரி நடைபெற்று இருக்கு. அதே மாதிரி இதுவும் ஒரு போட்டி,
8: இப்ப ஒரு போட்டி. சரி, நான் கூட போட்டியே என்னமோ அப்படின்னு
9: நீங்க சாப்பிடறதுலயே இருக்கீங்க.
8: நான் சாப்டான கேரக்டர் கூட மட்டும் இல்ல, சாப்பிடற கேரக்டரும் கூட. ஒரு நேயர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம். பாத்தீங்களா, என் குரல் கேட்டோடனே பயந்துட்டார் அவரு. வணக்கம்.
9: வணக்கம்.
10: ஹலோ, வணக்கம்.
9: வணக்கம்ங்க, யார் இங்க இருந்து?
10: பெரம்பலூர்ல இருந்து தர்ணேஷ்.
9: தர்ணேஷ், உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா?
10: கொடுங்க.
9: இந்த போட்டி வந்து ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு காமனான போட்டி தான். இதுல யார் முக்கியமா பங்கேற்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு போட்டி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வதேச அளவில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த போட்டியோட பேர் என்னன்னு நம்ம கேட்டுட்ருக்கோம். பதில் தெரியுங்களா?
8: நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
11: வணக்கங்க.
8: வணக்கம், யார் இங்கிருந்து?
11: நேச்சர்லேருந்து நிஷா பேசுகிறேங்க.
8: சரிங்க நிஷா, என்ன போட்டி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா நீங்கள்?
11: ஆனலகம் போட்டிங்க.
8: ஆஹா, எப்படி சொல்றீங்க?
11: அதான் நடக்குது சென்னையில, நங்கநல்லூர்ல இன்னொரு இடத்துல நடக்குதுங்க.
8: ஆனா நாங்க வந்து இது வந்து அறிவு திறமையை பயன்படுத்தக்கூடிய போட்டி அப்படின்னு ஆரம்பத்துல சொன்ன இல்லைங்களா? நம்மளோட அறிவை பரிசோதிக்கலாம் அந்த போட்டி மூலமா நம்ம. அதுக்காக சொன்ன தவறான பதிலுமா? நல்ல முயற்சி. வணக்கம்.
9: வணக்கம்.
12: மாலைமலம் சார் இருவருக்கும்
9: வணக்கம். யார் இங்கிருந்து?
12: நல்லம்பள்ளி ஒன்றிய நார்த்தம்பட்டி என்ஆர் முத்து.
9: ஐயா, உங்களுக்கு குறிப்பு கொடுக்கலாங்களா இல்ல பதில் சொல்றீங்களா? ஐயா, இப்ப வந்து இது சர்வதேச அறிவியல் போட்டின்னு சொன்னாலையா, இதுல பாத்தீங்கன்னா உலக அளவுல பாத்தீங்கன்னா பல முன்னணி அறிவியல் அமைப்புகள் வந்து இந்த போட்டிக்கு வந்து ஆதரவு அளிச்சிட்டு இருக்கிறாங்க.

0: வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா,
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஐயா,
0: சரிங்க. சந்திரசேகர், என்ன போட்டியா இருக்கும் அது சொல்லுங்க.
1: மேலும் ஒரு குறிப்பு கொடுங்களேன், என்னால் கண்டுபிடிக்க
0: முடியும். சரி, முக்கியமான ஒரு குறிப்புன்னு பாத்தீங்கன்னா, வானியல் சம்பந்தப்பட்ட பாடங்கள்ல கூட இதுக்கு போட்டி நடத்துறாங்க. வானியல் சொல்றாங்க இல்லைங்களா, அதுல கூட போட்டி நடக்குது. அந்த பாடப்பிரிவுல கூட போட்டி நடக்குது.
1: நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது ஐயா?
0: அந்த போட்டியோட பெயர் என்ன?
1: ஓ, கியூபா டைவிங். அது
0: என்னங்க?
1: கியூபா டைவிங் அப்படின்னு ஒரு விளையாட்டு.
0: அது இல்ல இல்லைங்க,
2: அந்த விளையாட்டு இல்லைங்க. நன்றி. வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம்
3: ஐயா. வணக்கம், பாப்பாரப்பட்டி எல் மாதுசாமி. இருவருக்கும் வணக்கம் ஐயா. ஸ்பெஷல் வணக்கம் உங்களுக்கு.
2: வணக்கம் ஐயா. ஐயா, உங்களுக்கு குறிப்பு தரலாங்களா இல்ல பதில் சொல்றீங்களா?
3: அதான் மாணவர் போட்டின்னு சொன்னீங்க.
2: ஆமாங்க,
3: மாணவர் போட்டின்னா அதிகமா வைக்கிறது கபடிங்களா?
2: இது கபடி இல்லைங்க ஐயா, இது அறிவுக்கான ஒரு போட்டி.
4: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
5: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
8: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
10: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
11: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
12: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
13: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
14: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
15: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
16: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
0: நான்கு மணி 23 நிமிடம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். ராஜேஸ்வரி அம்மா, பதில் சொல்லலாமா? இந்த அறிவியல் போட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா, சர்வதேச அளவில் பாத்தீங்கன்னா, பதக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, வெண்கலம், இந்த மாதிரி சிறப்பு விருதுகள் வழங்குவாங்க.
17: சர்வதேச அறிவியல் ஒளிமை விளையாட்டு போட்டிங்க
2: கிட்டத்தட்ட சொல்றீங்க.
0: மறுபடியும் சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க?
17: ஒளிமைய விளையாட்டு போட்டிங்க.
0: ஒலிம்பியா விளையாட்டு போட்டியாமா அது?
2: அவங்க ஒரு லெட்டர் அவங்க ப்ரொனன்சியேஷன்
0: வரல. இருந்தாலும் நாங்கள் வந்து சரியான பதிலாக எடுத்துக்கிறோங்க. அதோட சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோழராணியை சொல்லுவாங்க.
2: இது வந்து சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியுமா? சரியா சொல்ல,
0: அதாவது ஒலிம்பிக் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒலிம்பியாட் அப்படின்னு சொல்லுவாங்க அது. மேலும் இந்த போட்டிகளை பற்றி நிறைய தகவல் இருக்கு, நம்ம சோழராணி சொல்லுவாங்க.
2: அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிடிச்ச பாடலை நம்ம கேட்டுக்கலாம்.
17: எனக்கு வந்து
0: ஏன்னா ராஜேஸ்வரி அம்மா இப்ப அந்த உச்சரிப்பு சரியா

0: சொல்லாதனால அவங்களுக்கு பாட்டு கொடுக்கணுமா? நம்ம
1: விளையாடுவோங்க.
0: சரிங்களா,
2: இப்போ இந்த போட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல 1967 போலந்தில் தான் வந்து ஆரம்பித்தாங்க. இது வந்து என்ன போட்டி அப்படின்னா, இது வந்து ஒரு விளையாட்டு போட்டி மாதிரி தான், ஆனால் வந்து என்னென்னா நம்மளோட அறிவுக்கான விளையாட்டு போட்டி, அறிவியல், கணிதம் அந்த மாதிரி நமக்கு வந்து அறிவியலில் வந்து சர்வதேச அளவில் வந்து ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் போய் இந்த விளையாட்டில் வந்து கலந்துக்குவாங்க. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் இருக்கிற கொலம்பியாவில் வந்து இந்த போட்டி நடைபெற்றது. இதில் வந்து நம்ம இந்தியா வந்து உலக சாதனை படைச்சிருக்கு. அதில் 5 பேர் சேர்ந்து இந்த இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியை வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா சார்பில் வந்து பாராட்டும் பெற்றிருக்காங்க. ஒரு இது வந்து என்னன்னா மாணவர்கள் மட்டும் பங்கேற்கக்கூடிய ஒரு அறிவியல் போட்டி. இதில் வந்து மாணவர்கள் வந்து ஒரு விஞ்ஞானியாக உருவாக்கக்கூடிய ஒரு போட்டி.
0: சரிங்க, எவ்வளவு சிறப்புக்குரிய அந்த போட்டியோட பெயரை மறுபடியும் நினைவுபடுத்திருங்க.
2: சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டி.
0: ஒலிம்பியாட் போட்டி. சரிங்க, இப்ப நம்ம நேயர் கேட்டாங்க இல்லைங்களா, அந்த பாடல் நீதிபதி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டலாங்களா?

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி, ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
4: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
3: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
5: ஏக்கா, செய்தி தெரியுமா?
6: என்னடி? நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா.
7: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
8: நான்கு மணி 36 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள். சொல்லுங்க சோழரணி, அடுத்ததா என்ன குறிப்பு வச்சிருக்கீங்க?
9: அடுத்ததா நம்ம ஒரு பர்சனை பத்தி கேட்கலாம்,
8: ஒரு நபரை பத்தி கேட்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க. இப்போ ஒரு நேயர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுருவோமா?
10: உங்களுக்கு
9: குறிப்பு கொடுத்துடலாங்களா?
10: இவங்க
9: வந்து ஒரு பெண், இவங்க வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் நிர்வாகத்தில் வந்து பெண்களின் தலைமைத்துவத்திற்கு இவங்க வந்து முக்கிய பங்காற்றியிருக்கிறாங்க. குழு தாங்க உங்களுக்கு 3 கொடுத்துருக்கோம். இவங்க வந்து ஒரு இந்த பெண் வந்து யாருன்னு நீங்கள் சொல்லணும்.
10: நன்றி மேடம்.
9: நன்றிங்க.
8: வருக வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம்.
8: அவங்க மௌனம் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சோழராணி, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சாதனை படிச்சிருக்கீங்களா? சாதனை படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா?
9: அதாவது நான் பேசுறதே ஒரு சாதனை தான்.
8: அப்படின்றீங்க. ஓ, இதுக்கு முன்னாடி மௌன விரதம் இருந்தீங்களோ?
9: ஆமா, இவ்வளவு நேரம், 4 மணிக்கு முன்னாடி
8: 4 மணிக்கு முன்னாடி வரைக்கும் பேசாம இருந்தீங்க, இப்ப பேசுறீங்க. பேசுறதே ஒரு சாதனைன்றீங்க. இப்ப ஒரு நேயர் இருக்காரு, அவர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்போம். வருக வணக்கம்.
11: வணக்கம்.
8: வணக்கம்.
9: வணக்கம்ங்க. ஆமா, லைன்ல இருக்கீங்க.
8: வணக்கம் சொன்னாங்க, அப்புறம் மௌனம் ஆயிட்டாங்க. வருக வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம்.
12: வணக்கம் ஐயா.
9: வணக்கம். யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
12: ஈரோடு மாவட்டம் அய்யோ சந்திபாளையம். சத்யா.
9: சத்யா, ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? அப்போ வந்து விடை தேடு வினாக்கள் கேட்டுட்டு இருக்கீங்களா? இப்ப உங்களுக்கு குறிப்பு கொடுக்கலாங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு பெண்மணியை பத்தி கேட்டுட்டு இருக்கிறோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் கனிம வள ஆய்வுகளில் முக்கிய பங்கு வகித்த ஒரு பெண்மணி. பதில் தெரியுங்களா சக்தியா? தெரியலையா?
8: நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? சரிங்க முனியப்பன், பதில் சொல்றீங்களா? முக்கியமான ஒரு குறிப்பு கொடுக்கிற மாதிரி உங்களுக்காக.
9: அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க குறிப்பா இந்த டைனோசர்களின் நடத்தை, கூடு அமைக்கும் முறைகள் குறித்து ஆய்வுலாம் செஞ்சிருக்கிற ஒரு பெண்மணி. ஜான்சிராணி, வீரத்தின் பெண்மணி சொல்லிட்டீங்க. முயற்சிக்கு நன்றிங்க. அவங்க இல்ல.
8: அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
13: ஹலோ.
8: வணக்கம்.
13: நல்லம்பள்ளி ஸ்காட் கேஜா. வணக்கம். சோழராணி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் வணக்கம்.

0: வணக்கம் சொல்வது யாருங்க?
1: சிவாஜிலிருந்து மாதன்.
0: ஐயா, உங்களுக்கு குறிப்பு சொல்லலாங்களா, பதில் சொல்றீங்களா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா புவியியல் அப்புறம் தொல்லியல் துறையில வந்து நிபுணத்துவம் பெற்ற ஒரு பெண்மணின்னு சொல்லலாம். நன்றிங்க ஐயா. வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: ஐயா யார் இங்க இருந்துங்க ஐயா?
2: வணக்கம் சார். உங்களுக்கு
3: வணக்கம் ஐயா. சொல்லுங்க, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: பேசவும் தெரிஞ்சு யார் பேசுனா, அரசம்பட்டி பக்கம் காவா கட்டியவர் தென்ன விவசாயி ஏ முருகன் சார். கேட்டமா, இன்னொரு குறிப்பு சொல்லுங்கம்மா.
0: இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ஐ அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதுல வந்து இயக்குனர் ஜெனரலாவும் வந்து முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒரு பெண்மணி.
2: நல்ல தம்பி கலைச்செல்வி, டாக்டர் நல்ல தம்பி கலைச்செல்வி.
3: இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி. வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து?
0: வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து?
3: சரிங்க, லக்ஷ்மண் ஐயா பதில் சொல்றீங்களா?
4: நாங்க
3: சொல்லக்கூடிய நபர், அதுக்காக தான் அவங்கள பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கங்க. நன்றி. அடுத்த நேயர்.
5: ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம்.
5: தர்மபுரி மாவட்டம்
3: சொல்லுங்க. சிவகாமிமா, யார் அந்த பெண்மணி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? முக்கியமான ஒரு குறிப்பு
0: இந்திய புவியியல் ஆய்வு துறையில வந்து பெண்களின் பங்களிப்பை உயர்த்திய முக்கிய நபரா இருக்கிறாங்க.
3: என்னங்க மறுபடியும் சொல்லுங்க? முழு பேர் சொல்லலையா நீங்க?
0: என்ன
3: சோழராணி சொல்லுவாங்க?
0: அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க சொல்லிடலாம். சரிங்கம்மா, போட்டுடலாம்.
3: நன்றிமா. பாருங்க, அவங்கள பத்தி மேலும் நிறைய தகவல் இருக்கு, தெரிஞ்சுக்கலாம் நம்ம.
0: அதாவது இந்த கேள்விக்கு வழியா இருக்கிறவங்க யாருன்னா, வர்ஷா அசோக் ஆக்லேவ் இந்திய புவியியல் ஆய்வு அமைப்பின் முதல் பெண் இயக்குனரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சிறப்புக்காக இவங்களை எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பெண் ஜெனரலாக இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரி 176 பார்த்துக்கோங்க, அவ்வளோ பழமையான ஆண்டுகள் இருக்கிற ஜிஎஸ்ஐ அமைப்பை வழிநடத்தும் முதல் பெண் என்ற பெருமையை பெற்றிருக்கிறாங்க.
3: இதுவரை அந்த பதவியில் பார்த்தீங்கன்னா ஆண்களே இருந்திருக்காங்க, இப்போதான் முதல் முறையாக ஒரு பெண் அந்த பதவிக்கு வந்திருக்காங்க.
0: 54th பெண் இயக்குனராக,
3: 176 ஆண்டுகாலுக்கு கழித்து பெண்கள் வந்திருக்காங்க.
0: இந்த அமைப்பு எங்க இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்கு.
3: தலைமையகம் அங்க இருக்கு.
0: ஆமா, அதோட பாத்துக்கோங்களேன், ஒரு பெண் விஞ்ஞானி, பெண்களுக்கு ஒரு ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு பெண் விஞ்ஞானியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்க வந்து அறிவியல் துறையில வந்து நீண்ட கால அனுபவம் பெற்றவங்க. பாறைகள், கனிமங்கள், இயற்கை வளங்களை குறித்து ஆய்வுகள் செய்யக்கூடிய ஒரு அறிவியல் விஞ்ஞானின்னு இவங்களை சொல்லலாம்.
3: இவ்வளவு பெருமைக்குரியவர்
0: வர்ஷா அசோக் ஆக்லாவே.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.

0: மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: 4:54 சொல்லுங்க சோழராணி, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு 3 குறிப்புகள் கேட்டாங்களா? மூன்று வினாக்களா கேட்டங்க, அதுக்கு 3 சரியான பதில் சொன்னாங்களா? முதலாவது என்ன கேட்டங்க?
1: ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சர்வதேச விமான நிலையம், ஆந்திராவில இருக்கிற போகாபுரம் சர்வதேச விமான நிலையத்தை பத்தி கேட்டோம்.
0: ஏன் அந்த வினாவை கேட்டங்க நம்ம இன்னைக்கு?
1: அது வந்து பாத்தீங்கன்னா, 14,000 பழங்குடியின பெண்கள் வந்து மாணவர்களுக்கான அறிவியல் திறமையை வந்து இப்ப நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம உலக நாடுகள்ல இருந்தும் சர்வதேச அளவுல தேர்ந்தெடுத்து ஒரு இடத்துல வந்து போட்டி போடுவாங்க. அதுல நம்ம இந்தியாவை சேர்ந்த 5 மாணவர்கள் வந்து பதக்கம் வென்றிருக்காங்க. சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டி இந்தியா முதலிடம் இருக்கு இல்லையா, அந்த போட்டியை பத்தி நம்ம கேட்டோம்.
0: சரிங்க,
1: அடுத்தது மூணாவதா, ஒரு பெண்களுக்கு வந்து முன்னேற்றத்துக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய 176 ஆண்டுகள் பழமையான இந்திய புவியியல் ஆய்வு அமைப்பின் 54வது பெண் இயக்குநரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, வர்ஷா அசோக் ஆக்லாவே. இந்திய புவியியல் ஆய்வு அமைப்பின் முதல் பெண் இயக்குநர்னு சொல்லலாம். அவங்கள பத்தி நம்ம கேட்டோம்.
0: சரிங்க, இந்த மூன்று வினாக்களுக்கும் அருமையா

0: பதில் சொல்லி அருமையான பாடலும் கேட்டாங்க இல்லைங்களா.
1: அவங்க பேரும் சொல்லிடலாம் இல்லையா?
0: சரிங்க, நிச்சயமா.
1: ஈரோடு சின்னியம்பாளையம் சரவணன் கேட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏறுகோடிப்பட்டி ராஜேஸ்வரி அம்மா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
0: சிவகாமி. ஆளுக்கு சரி பாதியா பிரிச்சுக்கலாம் இந்த பாட்டை.

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நீங்கள் கேட்டு ரசித்த அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியை. தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுவோர்
4: சோழராணி ராமகிருஷ்ணன்
3: மற்றும் அலம்பல் எஸ் கார்த்திகேயன். நன்றி நேயர்களே.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடல் முடிவில் ஆரம்பம் எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் பி ஜெயச்சந்திரனின் குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அந்த இனிய பாடல் கடவுள் அமைத்து வைத்த மேடை எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில், வாலியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜான்சி குரலிடத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.com.

0: இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
5: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
6: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: மனதை வருடும் கீதங்களாக வடம் வந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் ஒரு ஓடை நதியாகிறது எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில், கிருஷ்ணசந்தரின் குரல்வனத்தில், பி எஸ் சசிராக்கா குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: இன்று மாலை 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இன்று மாலை 6:10 இசை மின்னல். இன்று மாலை 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். இன்று மாலை 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் தைப்பொங்கல் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல். இளையராஜாவின் இசையில் வல்லபனின் வரிகளில் இளையராஜா எஸ் ஜானகி குரல் மனத்தில் இடம்பெறும் அந்த பாடல்

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: தர்மபுரி பண்பலை

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5 திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 இன்னிசை சாரலாய் இசைமலை தூரலாய் இடைவிடாத இசைமலை அடுத்தடுத்த பாடல்கள் அமுத கானங்களாய்
1: அண்ணாச்சி நம்ம கம்பெனி கடலை நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.

0: DIY King Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

மனமயங்கும் கீதங்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் நதியை தேடி வந்த கடல் எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில் பி ஜெயச்சந்திரன், எஸ் பி சைலஜா குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணுங்கிறது தான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: ஹலோ, யார் பேசுறது?
8: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
7: சொல்லுங்க, என்ன விஷயம்?
8: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
7: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
8: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
7: என்ன வேலை சார்?
8: பார்ட் டைம் ஜாப் தாங்க மேடம். நீங்க வீட்ல இருந்தே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
7: ஓ, அப்படியா சார்? 50,000 ரூபாயா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
8: மேடம், ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் அமுச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு வார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
7: நான் இப்ப அமுச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
8: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
7: இப்பவே அனுப்புறேன். அப்பாடா, அமுச்சாச்சு அமுச்சாச்சு. இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.

மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் உறவாடும் நெஞ்சம் எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.

0: அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் சேலம்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: மனமயங்கும் கீதங்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராமின் குரலுணத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மனமயங்கும் மாலை வேளையில் மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் எச்சில் இரவுகள் எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் MG வல்லபனின் வரிகளில் KJ யேசுதாஸ் வாணி ஜெயராமின் குரல் மனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட. எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்சி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின்சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின்சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
1: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே.

0: கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
0: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மங்களகரமான மாலை வணக்கங்கள். இன்று தினமொரு திருக்கோயிலில் அருவிக்கரையில் அருள் பாலிக்கும் சப்தமாதர்கள் தேவி திருக்கோயிலை தான் நாம் இன்று தினமொரு திருக்கோயிலில் தரிசிக்க போகிறோம். ஆறும் அருவியும் நம் மனதை கொள்ளை கொள்ளும் விஷயம். அங்கே ஒரு ஆலயமும் அமைந்திருந்தால் அங்கு செல்பவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சிதானே. அப்படி ஓர் இடம்தான் இங்கு ஏழு கன்னியர் சப்தமாதர்கள் என்றெல்லாம் வழங்கப்படும் ஆதி வழிபாட்டு முறைப்படி அமைந்த அம்மன் கோவில்களில் கூறப்படும் அதே கன்னியர் வரலாறுதான் இந்த கோவிலுக்கும் உள்ளது. பிராமி, மகேஸ்வரி, நாராயணி, வராகி, இந்திராணி, கௌமாரி, சாமுண்டி ஆகிய ஏழு தேவியருக்கும் பொதுவான பெயர் சப்தமாதர்கள். பிராமி பிரம்மனின் படைப்பு தொழிலுக்கு துணை நிற்பவள். மகேஸ்வரி தீமைகளை தீர்த்து அளிக்கும் தீக்கண்ணனுக்கு இடபாகமாக இருப்பவள். நாராயணி அனைத்து உடல் நலங்களையும் பரிபாலனம் செய்திட திருமாலுக்கு உதவியாய் இருப்பவள். வராகி பரந்தாமனின் வராக வடிவோடு இணைந்து நிற்பவள். இந்திராணி இந்திரனின் சக்தியாக திகழ்பவள். கௌமாரி முருகனின் சக்தி என போற்றப்படுபவள். சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணிலிருந்து காளியை தோற்றுவித்தார். பத்ரகாளியே சாமுண்டியாக மாறி சண்டமுண்டரை வதைத்தாள். இந்த ஏழு தேவியரையும் அருவிக்கரையில் தரிசிப்பதற்காக கோயிலை நெருங்கும் போதே பேரிரைச்சலுடன் பறந்து விரிந்து பரளியாறு பாய்ந்தோடும் காட்சி நம் கண்களுக்கு விருந்தளிக்கிறது. ஆலயத்தின் வெளியே விநாயகருக்கு தனி கோவிலும் அரச மரத்தடியில் நாகர் சிலைகளும் காணப்படுகிறது. சாஸ்தாவுக்கு தனி சன்னதி உள்ளது. இக்கோவிலின் உள்ளே நுழைந்ததும் வலதுபுறம் வேலுடன் முருகப்பெருமான் தனிச்சன்னதியில் காட்சி தருகிறார். இக்கோயிலின் கருவறையின் இடதுபுறம் சுயம்புவாய் தோன்றிய சிவலிங்கத்தை அடுத்து சப்தமாதர் சிலைகள் இணைந்தாற்போல் உள்ளது. ஏழு மாதர்களும் இணைந்திருக்கும் எழிலான காட்சி தேவியர் ஏழு பேரும் நம்முன் தோன்றி உங்கள் குறைகளை களைந்து உங்களை காப்பேன் என கூறுவது போல் உள்ளது. பூஜை வேளைகளில் ஏழு தேவியரும் மலர் அலங்காரத்தில் உள்ள காட்சி பக்தர்கள் மனதை விட்டு அகலாத வகையில் அற்புதமாக இருக்கும். பிரசித்தி பெற்ற திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்தோடு இக்கோயில் தொடர்புடையது என்றும் சொல்வார்கள். ஆடி மாதம் இங்கு விசேஷ மாதமாகும். குறிப்பாக ஆடி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. நாம் மனதில் நினைத்ததை சப்தமாதர்கள் தேவி நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இப்பகுதியில் உள்ளதால் விசேஷ நாட்களில் இங்கு ஏராளமான பெண்கள் பக்தர்கள் அம்மனை தரிசிக்க வருகை தருவார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த அருவிக்கரை சப்தமாதர்கள் தேவி கோயிலை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசித்து அம்மனின் பூரண அருளை பெற வேண்டும்.
3: மீண்டும் மற்றொரு திருத்தலத்தை தரிசிக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சோழராணி. நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள், இதுவரை தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இன்னும் சில வினாடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:10. துள்ளலான இசையால் இதயத்தை நனைக்கும் நிகழ்ச்சி இசை மின்னல் நிகழ்ச்சியில் இணையவிருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வாரணமாயிரம் படத்திலிருந்து தாமரை வரிகளில் வினிதயால், நரேஷ் ஐயர் சோலார் சாய் குரலில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணுங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக இவ்வளோ நேரம் நாம் ஒரு துள்ளலான இசையை கேட்டு தாளம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி அடுத்த பாடல் யான் படத்திலிருந்து கபிலன் வரிகளில் கானாபாலா எம்சி விக்கி குரலில் ஆரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என்ன நேயர்களே, ஒளித்தந்த பாடலை கேட்டதும் உங்களுக்கும் ஆத்தங்கரையோரம் போயிட்டு ஆட்டம் போடணும்னு ஆசையாக இருந்துச்சு இல்லையா? அடுத்த ஒரு பாடல் கில்லாடியான ஒரு பாடல், மனதை கொள்ளை கொள்ளும் அந்த பாடலை எழுதியிருக்கிறாரு விவேக் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர். குரலில் கிட ரசிக்கலாம், இணைந்திருங்கள் பண்பலையோடு.

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்த பின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை, தேனி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று

0: வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இந்த திட்டத்தின் மூலம் 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார். நாட்டின் தூய எரிசக்தி பயணத்தில் கோவர்தன் திட்டம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டிலிருந்து வரும் 2035-36 நிதியாண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவு, சாணம், கரும்பு ஆலை கழிவு, மக்கும் குப்பை உள்ளிட்ட உயிரி வளங்களை பயன்படுத்தி எரிசக்தி உற்பத்தி செய்ய இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த இம்மசோதா இன்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. வரி விதிப்பு முறைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. மின்னணு துறையில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரி விலக்கு ஏற்படுத்துவதற்கான அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்றும் இந்தியாவை உலகளாவிய முதலீட்டு மையமாக உருவாக்க வழிவகை ஏற்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் அனைத்து விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கால்நடை, மீன் வளர்ப்பு, பால்வளம், உணவுப் பொருட்களை பதப்படுத்துதல் போன்ற தொழில்களை மேம்படுத்தும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக விவசாயிகள் கடந்த 3 மாதங்களாக மேகதாது பிரச்சினை, பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்டவையில் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக தெரிவித்தார். குறுவை சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் எல்லோருக்கும் முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இது உள்ளது என்று தெரிவித்தார். தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும், வேளாண் பட்ஜெட்டில் இதுகுறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தலின் போது விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்று குறை கூறியுள்ளார். வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்தபின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: நெல் கொள்முதலுக்கு ஆதார விலையும், கரும்புக்கான டன் ஆதார விலையும் எல்லா விவசாய சங்கம் எல்லாத்தையும் முதல்வர் ஆலோசிச்சுட்டு வர்றார். விவசாய கடன் தெளிவாக கூறப்பட்டுச்சு. ஏன்னா முதல் கட்டமாக விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய விவசாய சங்கங்கள் தான் அந்த கோரிக்கையை ஏற்று மேலும் வந்து விவசாயிகளுக்கு 75,000 வரை முழுமா தள்ளுபடியும், அதுக்கு மேலும் வந்து எவ்வளவு தள்ளுபடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருக்கிற நிதிநிலையில இருக்கிற ஆதாரங்களை வைத்து எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயனளிக்க முடியுமோ அதையெல்லாம் முதல்வர் செய்திருக்கிறார். கண்டிப்பா இந்த வர்ற காலங்கள்ல மக்களுக்கான அனைத்து செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். பெரும்பாலான திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றிட்டு வரும். இன்னும் ஒரு சில திட்டங்கள் கண்டிப்பாக நிதி ஆதாரத்தை சரி செய்த பிறகு முதல்வர் அறிவிப்பார். என்னென்ன கூறப்பட்டிருக்கோ எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: கோவை, தேனி, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் திருலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவிகளில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் சீசன் களையெட்டி வரும் நிலையில் இங்குள்ள குற்றால மீனருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படும் நிலையில் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, பின்னர் தண்ணீர் வரத்து குறைந்தது. இதனால் மீண்டும் அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கரையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இதனிடையே கபினி அணையிலிருந்து திறக்கப்படும் உபரிநீர் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று மாலை வினாடிக்கு 19,264 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மாவட்ட செய்திகள். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆட்சியர் திருமதி மிருணாளினி இன்று ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருகே தோப்பூர் பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நக்சலைட்டுகளால் உயிரிழந்த திருப்பத்தூரைச் சேர்ந்த 4 காவலர்கள் 46வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி 30 குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. கோவையில் உள்நாட்டு தயாரிப்புகளின் கண்காட்சி மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் விவசாய அடையாள எண் பதிவு செய்யும் போது நிலங்கள் குறித்த அனைத்து விவரங்களையும் இணைக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யங் கிம் டே யாங் சின் இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்த பின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை, தேனி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இனி விளம்பரங்கள்.
4: Most suitable for your loved ones. RPLI. Nothing better than this.
5: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோள தாலுகா பக்கத்துல இருக்க வடக்கமுனை கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு எங்களுக்கு. அவங்க ரொம்ப நன்றி எங்களுக்கு. எல்லாம் வெள்ள வெட்டு அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க. பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோள தாலுகா பக்கத்துல இருக்க வடக்கமுனை கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு எங்களுக்கு. அவங்க ரொம்ப நன்றி எங்களுக்கு. எல்லாம் வெள்ள வெட்டு அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி 90.5, ஏற்காடு 90.37. இனி தொடர்ந்து கேட்கலாம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். முதல் அறிவிப்பாக, டெல்லி அரசின் கல்வித்துறையில் 704 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம், பிரின்சிபால் 124, வைஸ் பிரின்சிபால் 704 என மொத்தம் 828 காலியிடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி முதுநிலை பட்டப்படிப்பு, பிஎட் அல்லது எம்எட் முடித்திருக்க வேண்டும். அனுபவம் 10 ஆண்டு, 3 ஆண்டு பணி அனுபவம் தேவை. வயது வரம்பானது பிரின்சிபால் பணிக்கு 18-50 வயதுக்குள்ளும், வைஸ் பிரின்சிபால் பணிக்கு 18-35 வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 14/8/2026 படி இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு முறையில் இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 25 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள், ஆதி திராவிடர், பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/8/2026. மேலும் விவரங்களுக்கு upsc.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு அச்சு நாணய நிறுவனத்தில் 23 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம், அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் நிதியில் 9, HR பிரிவில் 4, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பிரிவில் 4, பாதுகாப்பு பிரிவில் 3, IT பிரிவில் 2 என 23 இடங்கள் உள்ளன. இதற்கான வயதானது 18-35 இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 24/8/2026 படி இருக்க வேண்டும். நேர்முக தேர்வு மற்றும் ஆன்லைன் தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 1,000 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினர் 200 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 24/8/2026. மேலும் விவரங்களுக்கு spmcil.com என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்திய வருமான வரி மேல் முறையீடு தீர்ப்பாயத்தில் காலியாக உள்ள 22 சீனியர் பிரைவேட் செக்ரட்டரி, 20 பிரைவேட் செக்ரட்டரி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு கல்வி தகுதி இளநிலை பட்டம் படித்திருக்க வேண்டும். வயதான 35 இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 15/8/2026. மேலும் விவரங்களுக்கு itat.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள NMTC ஸ்டீல் லிமிடெட் நிறுவனத்தில் 102 காலியிடங்கள் உள்ளன.

0: காலி இடங்களின் விவரம் எக்ஸிகியூட்டிவ் ட்ரைனி பிரிவில் 102 இடங்கள் உள்ளன. இதற்கு இளநிலை பட்டம் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயதானது 27க்குள் இருக்க வேண்டும். கணினி தேர்வு நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 11/8/2026. மேலும் விவரங்களுக்கு nsitd.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நிறைவு பெறுகிறது வேலை காத்திருக்கு. உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. சென்னை மாதவரம் பகுதியில் 38.4 மில்லிமீட்டர் அதிகபட்ச மழை அளவாக பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 40.5 டிகிரி செல்சியஸ் பதிவானது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 12.3 டிகிரி செல்சியஸும் பதிவானது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை எச்சரிக்கை. கோயம்புத்தூர் தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நேயர்கள், இதுவரை வானிலை அறிக்கையை கேட்டீர்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான முதுநிலை முதலாம் ஆண்டு சேர்க்கை கலந்தாய்வு நடைபெறுகிறது. இந்த கலந்தாய்வு வருகின்ற திங்கட்கிழமை 10/8/2026 அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறும். இதேபோல் 13/8/2026 வியாழக்கிழமை அன்று அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் பொது கலந்தாய்வு நடைபெறும். இதற்கு தேவையான ஆவணங்கள் விண்ணப்ப படிவம், மாற்றுச் சான்றிதழ், 10th மற்றும் +2 மதிப்பெண் பட்டியல், தற்காலிக பட்டச்சான்று, தொகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு, புத்தக நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 4 கொண்டு வர வேண்டும். மேலும் தமிழ், ஆங்கிலம், வரலாறு, வணிகவியல், வணிகவியல் கூட்டுறவு, கணிதவியல், புள்ளியியல் பாடப்பிரிவுகளுக்கு 2365 ரூபாயும், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் பாடப்பிரிவுகளுக்கு 2425 ரூபாயும், கணினி அறிவியல், வணிகவியல், கணினி பயன்பாடு பாடப்பிரிவுகளுக்கு 2625 ரூபாயும் செலுத்த வேண்டும் என்று தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதேபோல் பெண்ணாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும் முதுநிலை பாடப்பிரிவுகளுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. முதுநிலை கலைப்பிரிவினருக்கு 1965 ரூபாயும் முதுநிலை அறிவியல் பிரிவினருக்கு 2205 ரூபாயும் சேர்க்கை கட்டணம் செலுத்த வேண்டும் என்று பெண்ணாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி 30/8/2026 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தருமபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் சனிக்கிழமை அன்று காலை 9 முதல் மதியம் 3 வரை கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெறவுள்ளது. இவ்வேலைவாய்ப்பு முகாமில் கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூரைச் சேர்ந்த முன்னணி தனியார் துறை நிறுவனங்களான அசோக் லைலாண்ட், ஓலா எலக்ட்ரிக், டைட்டான் கம்பெனி, டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி போன்ற 100 மேற்பட்ட தனியார் துறை வேலைவாய்ப்பு அளிப்பவர்கள் கலந்து கொண்டு 5000 மேற்பட்ட காலிப்பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்யவுள்ளனர். இதற்கு 8 தேர்ச்சி முதல் +2 தேர்ச்சி, பட்டப்படிப்பு படித்தவர்கள், ஐடிஐ, டிப்ளமோ என அனைத்து வித கல்வி தகுதியினரும் கலந்து கொள்ளலாம். இம்முகாமில் கலந்து கொள்ள அனுமதி இலவசமாகும். இம்முகாமில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கான பதிவு, மாவட்ட தொழில் மையத்தின் தொழில் முனைவோர்களுக்கான ஆலோசனைகள், மாவட்ட முன்னோடி வங்கியின் வாயிலாக வங்கி கடன் குறித்த வழிகாட்டுதல்கள் ஆகியன மேற்கொள்ளப்பட உள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் மூலம் நடத்தப்படும் இவ்வேலைவாய்ப்பு முகாம் வேலை நாடுநர்கள் மற்றும் வேலை அளிப்பவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக செயல்படுத்தப்படுகிறது. எனவே தனியார் துறையில் பணிபுரிய ஆர்வமாக உள்ள அனைவரும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறும், இம்முகாமின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு தனியார் துறையில் பணியமர்த்தம் செய்யப்படும் வேலை நாடுநர்களின் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு எண் ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும், மேலும் விவரங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தினை நேரிலோ அல்லது தொலைபேசி எண் 043-43-29-19-83 வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2 மாணவர்கள் 1 தேர்ச்சி பெற்ற போனோஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1 தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சால்டேட் மார்க்ஷீட் அண்டு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் உடன் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுக வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க நவம்பர் 30 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிறைவு பெற்றது அறிவிப்புகள்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். இப்ப நண்பர்கள் துரோகம் செய்த போது தாங்க நம்மளால் தாங்க முடியாது. நமக்கு தெரிஞ்சு இவன் கெட்டவன், அவன் கெட்டதான் செய்வான் அப்படின்னா அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, மற்றவங்க கூட நீயே அவன்கிட்ட போய் வளர்கிற அப்படிம்பாங்க. ஆனால் இந்த கூட இருந்தே சில பேர் செய்யக்கூடிய வேலை இருக்கு பாருங்க, அது நம்மளை பயமுறுத்திடும். அதுலேயும் குறிப்பாக நம்மால் முன்னுக்கு வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள முன்னுக்கு வந்த பிறகு நம்ம பேரை சொல்லாட்டாலும் பரவாயில்லைங்க, நமக்கு எதிரான வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க பாருங்க. அது மாதிரி கொடுமை எதுவுமே கிடையாது. அதுதான் உலகத்திலேயே கொடுமையான ஒரு துரோகம்ங்கிறது. நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம நம்புவோம் அவங்கள. ஆனால் அவங்க எப்போ தங்களுடைய குணங்களை காட்டுவாங்க அப்படின்னா பொருள் என்று வருகிற போது காட்டுவாங்க, அதே போல் பதவின்னு வர்ற போது காட்டுவாங்க, வேலைன்னு வர்றப்ப காட்டுவாங்க, இன்னும் கூட காதல்னு வர்ற போது கூட காட்டுவாங்க. அப்படியான அந்த துரோகங்கள் எல்லாம் அதை

0: வாங்கிறதுக்கு சாதாரணமாக முடியாது. பல பேர் வந்து வெளியே சொல்ல முடியாமல் வாயடைச்சு போய் நிற்பாங்க. அப்படியே இப்படா இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஜூலிய சீசருடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பாருங்க, இன்னைக்கு நீங்கள் சபைக்கு போக வேண்டான்னு அவனுடைய மனைவி சொல்கிறா பேரரசி. இல்லை, என்னை காட்டிலும் பெரியவன் யார் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவரை சுற்றி நின்று எல்லாரும் ஒத்த ஆளை கொள்கிறான், ஆளாளுக்கு கத்தியை சொருகிறான். அப்படி அவர் அவங்களோட சண்டை போடலாங்கிறப்ப அவர் நெஞ்சில் குத்துறவன் யாருன்னு கேட்டால் அவனுடைய நெருங்கிய நண்பன் புரூட்டஸ். அப்போ தான் ஒரு வார்த்தை அப்படி திரும்பி, யூ டூ புரூட்டஸ் அப்படிங்கிறார். நீயுமா யூ டூ அப்படிங்கிறார். இன்னைக்கு கூட இந்த வார்த்தை பயன்படுங்க. இதில் ஒரு ஆச்சரியத்தை சொல்லுவாங்க, அப்படி அவன் குத்துற போது அந்த ரத்தம் அப்படி பொங்கி வந்ததான். ஏன் வந்தது தெரியுமா? வழக்கமாக குத்துறப்போ ரத்தம் வரும்தான், ஆனால் அந்த பொங்கி வந்த ரத்தத்தை எப்படி திறனாய்வாளர்கள் எழுதுறாங்க தெரியுமா? புரூட்டஸாக குத்திட்டான் அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த ரத்தம் வேகமாக வந்ததாங்க. இப்போ பாருங்கள், அப்படியான ஒரு அழிவு ஏற்படுற போது, நண்பனால் கொல்லப்படுகிற போது, சுப்பிரமணிய புரம் அதானுங்க, காதலிச்ச பெண்ணு காட்டி கொடுத்துட்டாங்கிறது மட்டுமல்ல, அந்த ஒருத்தன் நிராயுதபாணியாக கொல்லப்படுற போது எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கையிலேயே பாருங்கள். இப்போ நம்ம கேட்போம், உங்களுக்கெல்லாம் யாருங்க எதிரி இருக்க போகிறா அப்படின்னு. நம்ம ஒரு சின்ன விஷயத்தில் மாறிட்டோம், இதாகிட்டோம்னா, முன்னுக்கு வந்துட்டோம்னா, 10 நிமிஷத்தில் 100 எதிரியை சம்பாதிச்சிருவோம். காரணமே என்னன்னு தெரியாது. சில சமயத்தில் வார்த்தையை சொல்லக்கூட வேண்டாங்க. எப்படின்னு கேட்டால், எங்கள் கல்லூரி சேர்மன் ஒரு முறை வந்திருந்தார். வந்த உடனே எல்லோரும் போய் இப்போ அவருக்கு வணக்கம் செலுத்துவோம். அப்போ யார் யார் என்னங்கிறத பற்றி கேட்பார். இப்போ என்னைய பற்றி என்கிட்ட கூட இருக்கவரை, அவர் எனக்கு மேலே அதிகாரன்னு வச்சுக்கங்களேன், அவர்கிட்ட என்ன எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறாருன்னா, இவர் பரவாயில்லைங்க, சுமாராக இருக்கார், கொஞ்சம் லீவு போடுறாருங்க அப்படி கூட சொல்லிக்கலாம். அதெல்லாம் சொல்லாமல் எப்படி இருக்காருன்னு கேட்டார்ல உடனே, அது வந்து இல்லை வேண்டாம், இல்லை சார், அதாவது வேணாம், இருக்கட்டும், நான் வந்து சொல்லக்கூடாது. நான் நினச்சேன் செத்தண்டா, ஏன்னா சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லைங்க, இப்போ சொல்லாமிடவும் மேலதிகாரனுடைய முகம் எப்படி மாறி இருக்கும்னு பாருங்கள், எனக்கு எப்படி வயிற்றில் புளிய கரைச்ச மாதிரி இருக்கும், இப்போ தான் நமக்கு பயமாக இருக்குது. அப்போ தான் நினைக்கிறோம், என்னங்கடா இது கூடத்தாண்டா இருக்க, நானும் கூடத்தான் நிற்கிறேன். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறப்ப இப்படி சொல்லிட்டா அது எத்தனை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சி வருத்தப்பட்டேன். நமக்கு பூராமே எல்லாமே படிக்கல்லாக இருக்காதுங்க, தடைக்கல்லாக தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், இந்த படிக்கல் தடைக்கல்லாக மாறுதுன்னா அதை உடச்சி எடைக்கல்லாக வச்சுக்கிட்டு மேலே வந்துடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி தான் நான் வந்திருக்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: திரிசியில் தொடரும் பாடல் காதல் சொல்ல வந்தேன் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: இன்றைக்கு இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ்.
1: பிரதம மந்திரி ஸ்ராம் யோகி மாந்தன் என்ற திட்டம் 18 முதல் 40 வயது வரையிலான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான இந்திய அரசின் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். இத்திட்டத்தில் தகுதியுடைய பயனாளிகள் மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை முறையாக செலுத்தி வந்தால் இந்திய அரசும் அதே அளவு இழைப்பு பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் ரூபாய் 3000 உறுதியான ஓய்வூதியம் பெறும் வசதி வழங்கப்படுகிறது. சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்கள், சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் போக்குவரத்து சேவை வழங்குநர்கள், விடுதி மற்றும் விருந்தோம்பல் துறை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், கைவினை கலைஞர்கள், தெருவோர வியாபாரிகள், கைவினைப் பொருட்கள் உற்பத்தியாளர்கள், உணவக மற்றும் உணவு சேவை வழங்குநர்கள், மேலும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய பிற சேவை வழங்குநர்கள் ஆகியோர் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய தகுதியுடையவர்கள் ஆவார்கள். தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் கைபேசி எண்ணுடன் அருகிலுள்ள பொது சேவை மையத்தினை அணுகி இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா சங்கங்கள், விடுதி உரிமையாளர்கள், பயண முகவர்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களும் இத்திட்டம் குறித்து விழிப்புணர்வு

0: ஏற்படுத்தி தகுதியுடைய தொழிலாளர்கள் பதிவு செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும், இதன் மூலம் சுற்றுலாத்துறையில் பணிபுரியும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பும் பொருளாதார நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு பூம்புகார் சுற்றுலா அலுவலர் அவர்களை நேரில் அல்லது தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவது குறித்து மாவட்ட தொழில் மையம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், கல்வி நிறுவன பிரதிநிதிகள், தொழில் நிறுவன பிரதிநிதிகள், வங்கியாளர்கள் ஆகியோருடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாகை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார். மேலும் இந்த கூட்டத்தில் தொழில் துறைகளில் திறன் தேவைகள், வேலைவாய்ப்புகள் குறித்தும், தொழிலாளர் துறையிலிருந்து தொழிலாளர் பட்டியலை பெற்று முன்கற்றல் அங்கீகாரம் பயிற்சி அளித்தல் குறித்தும், அரசு துறைகள், தொழிற்சாலைகள், பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் ஒருங்கிணைப்புடன் திறன் பயிற்சி செயல் திட்டம் உருவாக்குதல் குறித்தும், அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் தொழில்நுட்ப மையங்கள் பயிற்சி நடத்துதல் குறித்தும், மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சிறப்பு பிரிவினர்களுக்கான திறன் பயிற்சி, பயிற்சிக்கு பிந்தைய வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாவட்டத்தில் உள்ள திறன் மேம்பாட்டு திட்டத்தை அட்டவணை மற்றும் செயல்படுத்த துறை வாரியான பொறுப்புகள், கால கணிப்பு நடைமுறைகளை இறுதி செய்தல் தொடர்பாகவும், தொழிற்சங்கங்கள் தொடர்பாகவும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த கூட்டம் விரிவாக விவாதித்து முடிவு செய்யப்பட்டது. இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் தற்போது தொழில்நுட்ப ரீதியாகவும் சுய கணக்கெடுப்பு முறையிலும் முதன்முறையாக நடைபெறுகிறது. அதன்படி கணக்கெடுப்பாளர்களை கொண்டு கடந்த 1ஆம் தேதி முதல் நாகை மாவட்டத்தில் 30 நாட்கள் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்வதற்கு நகரம் மற்றும் கிராமம் வாரியாக தொடர்புடைய பேரூராட்சி செயல் அலுவலர்கள் மற்றும் வட்டாட்சியர்கள் கொண்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் முதன்மை பயிற்றுனர் மற்றும் முன்னிலை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கள பயிற்றுனர்களாக 26 அலுவலர்கள் தேர்வு செய்யப்பட்டு தொடர்புடைய இயக்குநர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலகம் வாயிலாக பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பினை வீடுவீடாக சென்று கணக்கெடுப்பு மேற்கொள்ள 1200 களப்பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு கணக்கெடுப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்கு தேவையான விவரங்களை பொதுமக்கள் அளித்து களப்பணியாளர்களுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் அதிகாரிகளுக்கும் உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆம் ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது.
1: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்டீர்கள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்தாலோசனை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை வழங்குமாறு திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவம் பொதுமக்களுக்கு இடையான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக

0: கட்டர் ராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற ஆலோசனைக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தள ராணுவத்தில் 44,000-க்கும் மேற்பட்ட வீரர்கள் பணியாற்றுவதாக கூறினார். கேரளா மற்றும் அசாம் மழை வெள்ளம், ஒடிசா புயல் உள்ளிட்ட பேரிடர்களின் போது இந்த வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டதாக அமைச்சர் பாராட்டினார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று கூறியுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப விமான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான பயணிகளின் பாதுகாப்பிற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இதுவரை 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்களை வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், அனைத்து மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களும் பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தபால் நிலையங்களில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையங்களும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் மின்னணு பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். பயணியர் விமான கட்டணம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், 1994 விமான சேவை சட்டம் மாற்றியமைக்கப்பட்டதையடுத்து விமான நிறுவனங்கள் கட்டணங்களை நிர்ணயித்து வருவதாக கூறினார். கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் மகா கும்பம் போன்ற திருவிழா காலங்களில் விமான கட்டணங்கள் உயர்வதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 78 இடங்களுக்கான பயணியர் விமான சேவை கட்டணங்களை சிவில் விமான தலைமையகம் கண்காணித்து வருவதாகவும் திரு முரளிதர் மோகன் கூறினார். நாட்டில் 17,000-க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள் குற்றவியல் தடுப்பு கண்காணிப்பு செயலியை பயன்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில், கடந்த 2024 ஜனவரி 1 வரை நாட்டில் 18,284 காவல் நிலையங்கள் இருப்பதாக கூறியுள்ளது. இதில் ஊரக, நகர்ப்புற மகளிர், சைபர் உள்ளிட்ட சிறப்பு காவல் நிலையங்களும் அடங்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக செலவினங்களுக்காக 54,000 கோடி ரூபாய் தொகுப்பு நிதியிலிருந்து எடுப்பதற்கான ஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவை மாநிலங்களவையில் தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், கடந்த 2023 மார்ச் 31 வரையிலான அதிக செலவினங்களுக்கு இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். ரயில்வே அமைச்சகத்தில் 196 கோடி ரூபாயும் கடன் திருப்பி செலுத்துவதற்காக 53,871 கோடி ரூபாயும் செலவினங்களை திருப்பி செலுத்த இந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரின் ஊதியம் வழங்க 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் கடன்களை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் டாக்டர் தம்பிதுரை பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இம்மசோதாவை ஆதரித்து பேசிய தெலுங்கு தேச கட்சி உறுப்பினர் திரு ராமகிருஷ்ணா, அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் உலகிலேயே மிக சிறந்த பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கணினி முறையில் நீட் நுழைவுத் தேர்வை நடத்துவது குறித்து மருத்துவர் சங்கம் உள்ளிட்டோர் கருத்து தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தொடர்பான வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நரசிம்மா, அலோக் ஆராதே அடங்கிய அமர்வு விசாரணையை வரும் 19 ஒத்திவைத்தது. முன்னதாக நீட் நுழைவுத் தேர்வை கணினி முறையில் நடத்த தயாராக இருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியிருந்தது. இது தொடர்பாக கூறிய மருத்துவர் சங்கத்தின் வழக்கறிஞர் தான்வி துபேயை கணினி அடிப்படையில் நீட் தேர்வை

நடத்துவது குறித்து முன்கூட்டியே மாணவர்களுக்கு அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், பத்தனம்திட்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பம்பா, பெரியாறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனையடுத்து கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆலப்புழா மாவட்டம் குட்டநாடு பகுதியில் மழை வெள்ளத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்டில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டேராடூன், சமோலி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. 150 மேற்பட்ட சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை செயலர் திரு வினோத்குமார் சுமன் தெரிவித்துள்ளார். ஹரித்வார், உத்தர்காசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் கனமழை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சி, தன்பாத் உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேட்புமனு தாக்கல் வரும் 13 காலை 10 மாலை 4 வரை நடைபெறும் என்று கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 16 நடைபெறும் என்றும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 18 கடைசி நாளாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சகாபுதீன் கடந்த ஜூலை 24 ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு இந்த தேர்தல் நடைபெறுகிறது. பல்கலைக்கழகங்களுக்கிடையான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். மும்பையில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் ஹங்கேரியின் டகாக்ஸை வென்றார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் போரியோசுக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணபிரசாத், பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யங் கிம் சே யாங்ஷின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோதாவரி, காவிரி, குண்டாறு இணைப்புத் திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கிடையான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் நேரம் 7:25.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தி தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை பின்னி அதற்குள் வாழும் தன்மையும் கொண்டது. சிவப்பு சிலந்திகள் பாக்கு மரத்தின் இலைகளில் கூட்டம் கூட்டமாக வலை கட்டி குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3

0: மில்லி வீதம் கலந்து 15 நாட்களுக்கு ஒருமுறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி அல்லது குளோர் பைரிபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை தண்டு பகுதி மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி அல்லது டைகோபால் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து இலைகள் முழுவதும் நனையுமாறு தெளிக்க வேண்டும். சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு முனைவர் மா ஆ வெண்ணிலா திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் முனைவர் ஆ செந்தில்குமார் பயிர் பாதுகாப்பு விஞ்ஞானி வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டி அவர்களால் பாக்கு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, பண்பலையில் 8:15 இளம் தென்றல், 9:30 இடைவிடாத இசைமலை. இன்று 7:30 வயல்வெளி, இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சன் வழங்கும் கிசான் வாணி உழவர் அனுபவம் நேர்முகம் கேட்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, முத்தழகு,
5: வாங்கப்பட்டக்கா. ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க?
4: இப்பதான் புள்ள வந்த.
5: என்னக்கா, வரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும்னு சொல்லிட்டு போனீங்க, இப்ப என்னடானா மறுநாளே வந்து நிக்கிறீங்க?
4: நானும் அந்த முடிவோட தான் போனேன். ஆனா என் மாமியாருக்கு கொஞ்சம் மேலுக்கு முடியலன்னு என் வீட்டுக்காரு ஃபோன் போட்டதும் அங்கே இருக்க முடியல, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன்.
5: அச்சோ, இப்போ எப்படிக்கா இருக்கா உங்களுக்கு?

0: பரவாயில்ல புள்ள, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் வந்துட்டோம், இப்ப நல்லா இருக்காங்க.
1: அப்படியா? சரிக்கா.
0: முத்தழகு, இந்தா புள்ள, இந்த மீனை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன்.
1: ஐ, விரால் மீன்? அக்கா, அண்ணன் தானே கொடுத்து விட்டாரு. நானே உங்ககிட்ட சொல்லிவிடணும்னு நினைச்சேன், நீங்களே ஞாபகம் வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க.
0: அது எப்படி புள்ள, நானே மறந்தாலும் அண்ணன் மறக்காது. முத்தழகு கிட்ட கொண்டு போய் கொடுன்னு கொடுத்து விட்டாரு.
1: அண்ணனோட மனசே மனசுதான்.
0: அது என்னமோ சரிதான், ஆனா இனிமே மீனை அண்ணன் தர தேவையில்ல. உனக்கு தேவைப்பட்டா நீ என்கிட்டயே வாங்கிக்கலாம்.
1: என்னக்கா சொல்றீங்க, உங்ககிட்ட எப்படி நான் வாங்க முடியும்?
0: முத்தழகு, நானும் என் வீட்டுக்காரரும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், மீன் பண்ண அமைக்கலாம்னு. நான் ஊருக்கு போனதே அதுக்காகத்தான். விவரங்களை கேட்டுட்டு வருவோம்னு போனேன், ஆனால் சூழ்நிலை சரியில்லாமல் போனதுனால உடனே கிளம்ப வேண்டியதாயிடுச்சு.
1: அப்போ எப்படிக்கா திரும்பவும் ஊருக்கு போவீங்களா?
0: இல்லை முத்தழகு, எங்கள் ஊர்லேயே மீன் வளர்ப்பில் முன்னோடியாக இருக்கிற ஒருத்தர் இருக்காரு. அவரோட அனுபவத்தை பதிவாக எடுத்து எங்கள் அண்ணன் அனுப்பி வச்சிருக்காரு.
1: அப்படியா? அக்காக்கா, அவர் யாரு, என்ன பதிவு, எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
0: சொல்லிட்டா போச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர் ரவி அவங்க மீன் வளர்ப்பு அனுபவங்களை பி சரவணன் அவங்களோட பகிர்ந்துகிட்டது தான் நாம இப்போ கேட்க போறோம். வைக்கவா?
1: வைங்கக்கா, கேட்போம்.
2: நாங்கள் கேள்விப்பட்டோம், நீங்கள் மீன் வளர்க்குறீங்கன்னு.
3: ஆமாம் சார, மீன் வளர்க்குறோம்.
2: எவ்வளோ காலமாக மீன் வளர்க்குறீங்க?
3: நான் 25 வருஷமாக வளர்க்குறேன். கேவிக்கையில் பயிற்சி பெற்று அதுலேருந்து வளர்த்துன்னு வரேன்.
2: இந்த கேவிக்கையில்?
3: ஆமாம்.
2: திருக்கழுக்குன்றம்னா நல்ல செழுமையான பகுதிங்க. நெல், கடலை, கம்பு, கரும்பு இப்படி நிறைய பயிரெலாம் சாகுபடி பண்ணுவாங்க.
3: ஆமாம்.
2: ஆனால் நீங்கள் 25 வருஷமாக மீன் வளர்ப்பு செய்கிறீங்களே,
3: அது நல்ல லாபம் சார்.
2: அப்படியா?
3: ஆமாம். 2 ரூபா போட்டால் கூட 100 ரூபா கிடைக்கும். 6 மாதத்தில் ஒரு குட்டி 2 ரூபா. 6 மாதத்தில் அது மாதிரி எந்த பொருளும் கிடைக்காதா? விவசாயம் பண்ண கூட அவ்வளோ கிடைக்காது.
2: இப்போ அது மாதிரி கிடைச்சதுன்னா எல்லாரும் மீன் வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்களா
3: சார்? பருவகாலம் டக்கு டக்கு மாறி போகுது இல்லை, அதனால் வந்து லாஸ் ஆகுது. ஒரு நேரத்தில் நல்லா தூக்கி கொடுக்குது, அப்படி போகுது.
2: இப்போ நீங்கள் வளர்க்குறது வந்து இந்த
3: மீன் பண்ணையிலேயே
2: கூட்டு மீன் வளர்ப்புன்னு
3: சொல்லுவோம். ஆமாம், கூட்டு வளர்ப்பு.
2: கெண்டை,
3: விரால்,
2: விரால்,
3: இறா, இதெல்லாமே வளர்க்குறோம்.
2: புல்கெண்டை?
3: புல்கெண்டை, சதா கண்டை.
2: விரால் வந்து இன்னொரு மீனை சாப்பிட்றதா?
3: ஆ, சாப்பிடாது சார். பெரிய சைஸ் வந்து சாப்பிடாது,
2: சின்ன சைஸ் இருந்தால் சாப்பிடும்.
3: சாப்பிடும்.
2: அப்போ இதெல்லாம் ஒரே குட்டையில் இருக்கா, வெவ்வேறு குட்டையில்?
3: தனித்தனி குட்டையில்.
2: அதான் கேட்குறேன்.
3: ஒன்றா கூட வைக்கலாம், பெரிய சைஸ் இருந்தால் அதுக்காக தேவனம் போட்டால் தனித்தனியாக சாப்பிடும்.
2: இந்த மாதிரி மீன் வளர்க்கணும்னு 25 வருஷத்துக்கு முடிய எப்படி உங்களுக்கு தோணுச்சு?
3: ரேடியோவில் விளம்பரம் பார்த்தேன், அதை வச்சு அதிகாரி கேவிக்கு வந்துட்டு வந்து பார்த்தேன்.
2: அவங்களுடைய அடித்தளம்?
3: ஆமாம், அடித்தளம்.
2: உங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது?
3: எனக்கு ஒரு ஏக்கர் இருக்குது சார்.
2: 1 ஏக்கர் நிலம். மீன் குட்டை இருக்கிறது
3: 25 சென்ட் வச்சுக்கிறேன்.
2: இப்போ 20 சென்ட் தான் இருக்கா?
3: ஆ, 25 சென்ட் போர் போட்டு அதில் இப்போ மீன் கொஞ்சம் வச்சுக்கிறேன்.
2: ஒரு குளமா?
3: ஆ, 5 பாண்டா வச்சுக்கிறேன்.
2: தனியாக பிரிச்சுட்டீங்க?
3: பிரிச்சுட்டேன்.
2: 5ஆ?
3: ம். கட்லா, ரோகு, மிருகால், புல்கண்டை, சதா கண்டை, விரல் அப்படின்னு தனித்தனியாக.
2: கட்லா, ரோகு, மிருகால், புல்கண்டை இதெல்லாத்தையும் நீங்கள் ஒரே குளத்திலே வளர்க்கலாமே? எல்லாம் அது கீழே நடுமட்டம் மேல் மட்டம் தானே வளரும்.
3: குட்டி பெருசு பெருசு 8 பேர் அப்படி விடுவோம். ஏரி, குளம், பிடபிள்யூ ஏரி, பஞ்சாயத்து ஏரி, அரசாங்கத்து மூலிமா இதெல்லாம் எடுத்து மீன் வளர்க்குறேன்.
2: இப்போ நீங்கள் மீன் வளர்க்குறீங்களா, அதுக்கு மீன் குஞ்சு எங்கேருந்து வாங்குவீங்க?
3: கல்கட்டா.
2: என்னது, கல்கட்டாவா?
3: ஆமாம்.
2: அங்கேருந்தா வருது?
3: ஆமாம் சார்.
2: என்ன இப்படி சொல்கிறீங்க?
3: ஆமாம்,
2: நம்மூரெல்லாம் கிடைக்கல.
3: கிளைமேட்டுக்கு குட்டி பொறிக்க முடியல.
2: என்னங்க, மேட்டூரில் அருமையான பண்ணை இருக்குது, அங்கேருந்து பொறிச்சு கொடுக்குறாங்க.
3: பண்ணி சிசி வண்டி தான் சார் பண்ணி தராங்க.
2: ஆ,
3: வேறு எதுவும் பண்ணலை.
2: இப்போ நீங்கள் வாங்குகிற குஞ்சுலாம் கல்கத்தாவில் என்னென்ன வகையான குஞ்சுகள்லாம் வாங்குறீங்க?
3: விரால் நானே உற்பத்தி பண்ணுவேன்.
2: விரால் குஞ்சு உங்கள்கிட்ட இருக்குது?
3: என்னென்ன இருக்குது?
2: சரி.
3: கட்லா, ரோகு, புல்லுகண்டை, சாதா கண்டை கவர்மெண்ட்லேயே வாங்கிடுவேன். இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க, மீதிலாம் கல்கட்டா தான்.
2: என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் நல்லா மீன் பண்ணையில் மீன் உற்பத்தி பண்ணணுங்கிறதுல நல்ல ஆர்வத்தோடு இருக்கிறீங்க, தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மீன் குஞ்சு உற்பத்தி பண்ண வேணா, மீன் குஞ்சுகள் நம்மூர்லேயே கிடைக்கும் போது கொல்கத்தாலேருந்து வாங்குறீங்களா, அது வந்து உங்களுக்கு அங்கேருந்து வர்ற டிரான்ஸ்போர்ட்டு காசு எவ்வளோ ஆகும்?
3: அது என்ன சார் இப்போ பிரச்சனைனா, மீன் குட்டி பொறிச்சு மண் பாண்டிலேயே வந்து வளர்த்தோம்னா மீன் குட்டி 6 மாதத்தில் 2 கிலோ 3 கிலோ வளரும்.
2: சரி.
3: அதே சிமெண்ட் பாண்டில் இருந்தால் அது வந்து தேங்கி போகுது, வளர்ச்சி ஆகலை. 3 வருஷம் ஆனால் தான் அது வரும், 1 கிலோ ஆகுது. அதுதான் டெக்னாலஜியே. நம்ம என்ன பண்ணால், 8 வருது கல்கட்டாலும் பொறிச்சு கொஞ்சம் எடுத்துக்கணும், நம்ம மண் பாண்டில் விடுறோம். கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, சிமெண்ட் பாண்டில் விட்டுறாங்க.
2: இப்போ உங்களுக்கு ரெகுலராக அங்கேருந்து குஞ்சுகள் வந்து?
3: ஆ, வருது சார்.
2: எப்படி சொல்லுவீங்க, எப்படி வந்து சேரும் அது?
3: நம்மள மாதிரி ஃபார்மர் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல?
2: ஆமாம்.
3: எல்லாம் சேர்ந்து ஒரு ஏஜென்டாக சொல்லி அவங்க எப்படி கொடுத்துருவாங்க. மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதிகமாகும். அவங்களுக்கு கம்மிஷன் வேணும்ல, அதனால் நாங்கள் பெருசாகி நாங்கள் நிறைய பேர் ஃபார்மர் கொடுத்துருவோம்.
2: கொல்கத்தாவிலேருந்து அந்த மீன் குஞ்சுகள் வருது இல்லை?
3: சரி சார்.
2: வந்து இன்றைக்கி இறங்குதுன்னு வச்சுங்க, இன்னிலேருந்து எவ்வளோ நாளைக்கு உங்களுடைய

0: குட்டையில் அந்த மீன் குஞ்சுகள் வளரும்.
1: ஒரு மாதம் வச்சுருந்தா போதும்.
0: ஒரு மாதம் தானே?
1: ஆமாம், புண்ணாக்கு தோடு போட்டால் போதும், அது பெருசாகிடும்.
0: ஒரு மாதத்தில் எவ்வளோ இடம் கூடும்?
1: எப்படி பார்த்தாலும் 2 இன்ச்சு வந்துடும்.
0: 2 இன்ச்சு?
1: 2 இன்ச்சு.
0: நீங்கள் அளவு சொல்கிறீங்க.
1: ஆமாம்.
0: இப்போ அந்த 2 இன்ச்சு குஞ்சை வந்து மீனை வந்து என்ன பண்ணுவாங்க?
1: நம்ம ஏரியில் விட வேண்டியது தான், குளத்தில் விட வேண்டியது தான்.
0: நீங்கள் வந்து செகண்டரி நர்சரி மாதிரி அதை வளர்க்குறீங்க?
1: ஆமாம்.
0: வளர்த்து நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க?
1: ஆமாம்.
0: நீங்கள் மீனாக விற்கிறது இல்லை?
1: ஆ, மீன் வந்து நான் ஏரியில் கொத்துக்க எடுக்கிறேன்ல,
0: அதில் வளர்ப்பீங்க.
1: எனக்கு போதுமானது எடுத்துக்கினேன், மீதி கொடுத்துருவேன்.
0: குஞ்சாகவே கொடுத்துருக்கேன், அதை இன்னொருத்தர் எடுத்து வளர்ப்பேன்.
1: ஆமாம்.
0: பொதுவாக இந்த கட்லா, ரோஹு, மிருகாலெலாம் இருக்குல்ல, நீங்கள் விரால் கூட வளர்க்குறீங்களே?
1: ஆமாம்.
0: இப்போ இதெல்லாம் வந்து குஞ்சாக வந்து ஒரு குட்டையில் இறங்குது. இறங்குறது நம்ம நுகர்வோருக்கு இப்போ நான் சாப்பிட்றதுக்கு வாங்கணும்னு நினச்சேன்னா அது எவ்வளவு காலத்தில் பெருசாகும், என்ன வெயிட்டில் வரும்?
1: 6 மாதம் மினிமம். கண்டெல்லாம் 6 மாதம் சார். விரலாம் வந்து மினிமம் 8 மாதம்.
0: 1 மாதம்
1: ஒரு கிலோக்கு மேலே வரும். விரல் வந்து 28 வகை இருக்குது.
0: 28 வகை?
1: ஆ, 28 வகை. நம்ம ஏரியாவில் வந்து ஒரு 5 வகை இருக்குது. மீதி இந்தியா ஃபுல்லாக வந்து மணி விரல் அது இதுன்னு சொல்கிறாங்க. மெடிசனுக்கே விரல் தான் அதிகமாக, ஆட்டுக்கே மருந்துக்கு விரல் தான். அவ்வளோ மகத்துவம் இருக்குது விரலில்.
0: அப்படியா?
1: ஆமாம். 1 கிலோ ஆட்டுக்கறிக்கு 1 விரல் போதும், அவ்வளோ சத்து. சத்து
0: இப்போ உங்கள் பண்ணையிலலாம் என்ன ரேட்டு போகுது?
1: நான் 300 ரூபான்னு கொடுப்பேன் சார் விரால், 1 கிலோ.
0: 1 கிலோ?
1: ஆ, 300? 300 ரூபா சராசரி. 300 ரூபா வியாபாரிக்கும் சரி, ஃபார்மருக்கும் சரி, யார் வந்தாலும் சரி, 300 ரூபா.
0: அதுவே உங்களுக்கு கட்டுப்படியாகுதா?
1: அது போதும் சார், அளவுக்கு அதிகம் வேணாம்.
0: கட்லா, ரோஹு, மிருகாலெலாம்
1: அதெல்லாம் வந்து 100 ரூபான்னு கொடுப்பேன் வியாபாரிக்கு. நான் லோக்கலில் விற்கிற மாதிரி 150 ரூபா, ஏன்னா கடன் போவோம், மேலே 100 கிராம் 200 கிராம் எக்ஸ்ட்ரா போவோம். வியாபாரிக்கு அதுமாதிரி தரமாட்டோம்ல, அதனால் அப்படி போடும்.
0: 150 ரூபாய் குறைச்சல் தான்.
1: ஆமாம்.
0: ஒரு 3 மாதம் 4 மாதம் உங்கள் குளத்தில் வச்சு அந்த மீன் குஞ்சுகள் வளர்க்குறீங்க. கட்லா, ரோஹு, மிருகால் வச்சுக்கிங்க, அல்லது விரால் கூட வச்சுக்கிங்க, எது வேணாலும் வச்சுக்கிங்க. அந்த மீன் குஞ்சுகளுக்கு என்ன விதமான தீவனங்கள்லாம் போடுவீங்க?
1: புண்ணாக்கு, தவிடு, மாட்டு சாணம், யூரியா, காம்ப்ளெக்ஸ் பாசு பிடிக்கிறதுக்காக. அப்படின்னா அதிகமாக யூரியாவும் காம்ப்ளெக்ஸ் போடலன்னா கிளேரி தடை இருக்குல்ல,
0: கிளேரி சைடியா?
1: ஆ, கிளேரி சைடியா. அது போட்டால் போதும், வாரத்துக்கு 1 நாள் ஒரு செம போட்டால் போதும், ஒரு 20 கிலோ இல்லைன்னா 10 கிலோ போட்டால் போதும். அது வளர்ச்சியே தனியாக போயிடும், நூல் நூலாக போயிடும். கை விட்டு பார்த்தா பாசு புட்டி தான் இது. அப்படின்னா பாசு பிடிக்கலாம், நமக்கு கிளை தடை போடலாம்.
0: அந்த குளத்தை எப்போல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணுவீங்க?
1: நான் மீன் பிடிச்சி முடிஞ்சவுடனே சுத்தமாக காய வச்சுட்டு கல்சூர் நம்பர் இருக்குல்ல அது போட்டு விட்டுரும். போட்டு 1 மாதம் பொறுத்து தண்ணி திருநூறு உள்ளே ஏற்றி மீன் குட்டி விட்டுருவோம்.
0: இப்போ மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போதே அதில் தண்ணி ஏற்றுற மாதிரி இருக்கும்ல?
1: ஆ, ஏற்றலாம்.
0: அதுக்கு நீங்கள் தனியாக மோட்டரு கனெக்ஷன்லாம் வச்சுருக்கீங்க?
1: எல்லாம் இருக்குது சார்.
0: அந்த மோட்டருக்கு என்ன கனெக்ஷன்? அது விவசாய கனெக்ஷனா அல்லது தனி கனெக்ஷனா?
1: அது வந்து கவர்மெண்ட்லேயே கொடுத்தாங்க, நம்ம கேவிக்கை மூலியமாக தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எடுத்து வந்து மாதம் வேணால் 300 ரூபா ஆவரேஜ் பில்லு.
0: அதுக்கு பில் உண்டு?
1: ஆமாம். ஏரியில் தண்ணி இருக்க வரைக்கும் தண்ணி மோட்டர் அடிக்க மாட்டேன், ஏன்னா தண்ணி சுரக்கம். மிஞ்சி போனால் ஒரு மாதத்தில் ஒரு 10 நாள் அடிப்பேன், ஆனால் 1 வாரம் அடிப்பேன், அவ்வளோ தான்.
0: இப்போ இந்த 300 ரூபா கரண்ட்டு பில்லு கட்டுறது, மற்ற வேலைகள் செய்கிறது, இதெல்லாம் சேர்த்து கட்டுப்படி ஆகுதா?
1: கட்டுப்படி ஆகுது சார், இதில் வராமல் எதுலேயுமே கிடைக்காது.
0: இந்த மாதிரி பல்வேறு விதமான மீன்களை வளர்க்குறீங்க.
1: ஆமாம் சார்.
0: இதில் எது ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய மீன் வகை?
1: கண்ட மீனும் நல்ல எளிமையாக வளர்க்கலாம். ஏன்னா 2 ரூபா விரல் குட்டி, 6 ரூபா. அது ஒன்றா பண்ணோம், விரல் வந்து அளவுக்கு அதிகம் தண்ணி ஆச்சுன்னா டக்குன்னு டை வச்சிடும். கண்ட மீன் வந்து அப்படியே ஏரியில் நிற்கும்,
0: வெளில போகுது,
1: வெளில போகுது அதிகமாக. ஒரு மினிமம் 6 மாதத்தில் 2 கிலோ வரும்.
0: ஒரு
1: கண்ட மீன்
0: 6 மாதத்தில் 2 கிலோ?
1: 2 கிலோ வரும். நல்ல தரமான குட்டியாக இருந்தால், இதே விரலாக இருந்தால் வராது, 8 மாதம் ஆகும். அதை பார்க்கறதுக்கு இதுதான் ஈஸி. அதோட ஏரா ஸ்கேம்ப் ஏரா போட்டோம்னா இன்னும் குரோத் அதிகம். 6 மாதத்தில் 8 மாதத்துலேயே ஒரு 300 கிராம் வந்துடும். சாணி, புண்ணாக்கு தவிடு போட்டால் போதுமானது.
0: குளத்தை சுத்தம் பண்ணுறேன்னு
1: சொன்னீங்களே? ஆமாம் சார்.
0: அது சுத்தம் பண்ணும்போது அடியில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுக்க வேண்டாமா?
1: அந்த வண்டல் பண்ணலாம், அதெல்லாம் எதுவும் எடுக்கத்தாலும்
0: எடுக்க வேண்டாம்,
1: எடுக்கத்தாலும்
0: அப்படியே கிடைக்கணுமா?
1: அப்படியே கிடைக்கட்டும்.
0: ஒரு உழவு ஓட்டி விடலாமா?
1: ஆமாம், உழவு ஓட்டி விடலாம். அப்படி இல்லைன்னா சுத்தமாக எதுனா கீரை வச்சு விட்றலாம், மீனை பிடிச்சிட்டு கீரை வச்சு விடலாம். அப்படி இல்லைன்னா கெவுர் நட்டுடலாம், ஒரு
0: கேழ்வரகு
1: ஒரு 2 மாதத்துக்கு அதுவும் வந்தாமாரி இருக்கும், அது தீவனமாகாமல் இருக்கும். அப்படி தண்ணி விட்டோம்னா அது மக்கிடும், மீனுக்கு தீவனமாகிடும்.
0: சும்மா வளர்த்து அப்புறமா அதை மடக்கி உழவு ஓட்டி விட்டோம்.
1: ஆமாம், கெவுர் அறுத்துக்கலாம், கீரையை அறுத்துக்கலாம்,
0: கட்டை மட்டும் கிடக்கும்.
1: ஆமாம், கட்டை இருக்கணும், கட்டை தான் சார் சத்.
0: ஓ,
1: அதே மாதிரி உளுந்து வச்சிடலாம், உளுந்து வந்து காயை அறுத்துக்கலாம், அந்த வேரில் குண்டு குண்டாக இருக்குல்ல
0: முடிச்சு,
1: ஆ அதுதான் அதுக்கு உண்டான சத்து. அப்படியே விட்டுலாம்,
0: அதெல்லாம் அப்படியே கிடக்கலாம்.
1: ஆ, அப்படியே கிடக்கலாம். நம்ம பாண்டை மட்டும் மீனை பிடிச்சுன்னு அப்படியே விடக்கூடாது, பல தொழில் பண்ணலாம். அதில் நெல் கூட 60 ரூபா நெல் கூட பயிர் வைக்கலாம், அதில் சூப்பராக வரும். தீவனமாக மருந்தே போடத்தலை,
0: உரமே போட வேண்டாம்,
1: போடவே தலை, அதுலேயே சூப்பராக வரும். நம்மளுக்கு இயற்கையாக சாப்பிட்லாம், நல்லா மனசுக்கு நல்ல இதுவாக கூட்டமாக இருக்கும்.
0: அது மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, பண்ணுறீங்களா?
1: நான் பண்ணுறேன் சார், எல்லாமே பண்ணுறாங்க சார். நம்ம கேக்கல நிறைய பார்மும் பயங்கரமாக பண்ணுறாங்க.
0: மீன் பண்ணை நடத்துகிறீங்களா? 25 வருஷமாக நடத்துகிறீங்க.
1: ஆமாம் சார்.
0: இதில் என்ன சிரமம் ஏற்படும் நீங்கள் சொல்லுங்கள்.
1: சிரமம்னா இந்த பாம்பு தொல்லை தான் சார், சாரப்பாம்பு
0: வருமா?
1: அதான்

0: நோக்கி மீனுக்கு அது வந்து வலை கட்டிட்டோம்னா அது ஒன்றும் பிரச்சனை
1: வராது.
0: ஆமை பாம்பு.
1: ஆமை என்ன பண்ணும்?
0: ஆமை பட்டிக்குனே தூண்டும் சார். மத்தியம்
1: மீனையா?
0: மீன் மீன் குட்டியா?
1: பெரிய மீனாக இருந்தால் திங்க முடியாது,
0: கடிக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய மீன் வந்தால் ஓடிடும். சின்ன குட்டிங்கள அப்படியே படுத்துக்கினே எல்லாத்தையும் சார பாம்பு உள்ள படுத்துக்கினே எல்லாத்தையும் அடிச்சிடும். அதுக்கு தான் வலை கட்டணும். சுற்றி
1: சுற்றியில் வலை கட்டி
0: வலை கட்டணும்.
1: சரி,
0: அந்த கண்ணி வலை கட்டணும். கட்டினா பாம்பு போனால் மாட்டி போயிரு, ஆம்பு போனாலும் அப்படின் போயிரு.
1: இப்போ இந்த குளத்தில் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அதில் உள்ள ஏரேட்டர்னு ஒரு மிஷின் விடுவாங்க.
0: ஆமாம் சார்.
1: அது மாதிரி நீங்கள் விடணுமா?
0: அதெல்லாம் இது வேணும் சார்.
1: தேவைப்படாது.
0: கண்ட மீன்லாம் வேணும்.
1: இதுக்கு தேவையில்லை.
0: இதுலாம் வேணும். இந்த ஸ்டாம்ப் ஏரா கூட வேணாம். வேறு ஏரா இருக்குல்ல, டைகர் அது இதுங்கண்ணா, அதுக்கு தான் போடணும். இப்போ கண்டை கூட ஏரா டைகர் போடலாம், மெரல் போடலாம், எல்லாம் போடலாம். அது வந்து ஏன்னா அது தனித்தனியாக போய் சாப்பிடுவோம். ரெண்டு கண்டே ஆறு வகை இருக்குது. ஆறு வகையும் தனித்தனியாக அது எது தனியாக போயிடும். மேல் மட்டும் கீழ் மட்டும் அப்படி அப்படியே போயின்னு இருக்கும். விரல் மட்டும் சேர்த்துல போட்டுருக்கோம். விரல் லாபம் தான். ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து என்னென்னா என் பாண்டு வச்சுருன்னு வச்சுங்க. பாண்டுலேருந்து டக்குன்னு ஒரு ஆள் தண்ணி இருந்தால் கூட எகிட்டோம். ஜான் தண்ணியில் முழம் விரல்னுவாங்க. நான் பிடிச்சி பார்த்துட்டேன், எகிட்டோம் டக்குன்னு.
1: ஜான் தண்ணியில்
0: முழம் விரல்னு
1: முழம் விரல்.
0: ஆமாம், தண்ணி ட்ரை பண்ணால் தான் விரல் பிடிக்க முடியும். ஆனால் பிடிக்கவே முடியாது.
1: நீங்கள் வளர்க்குறதுலேயே ரொம்ப பிடித்தமான ஒரு வகை மீன் எதை சொல்லுவீங்க?
0: எல்லா மீனும் சார்.
1: எல்லா மீனும் காசு இதெல்லாம் கொடுக்குது. அதெல்லாம் நமக்கு
0: இல்லை சார். நல்ல மீன் தான். ஆறு வெரைட்டியும் கொடுக்கும். இப்போ கவர்மெண்ட்லேயே வந்து அரசாங்கத்தில் வந்து கிஃப்ட் ஜிலேபியா தந்துடுறாங்க.
1: ஜிலேபியா?
0: ஆ, ஜிலேபியா. அதுவும் நல்ல இன்கம். இப்போதைக்கு அரசாங்கத்தில் நல்ல ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்களும் கொடுக்குறாங்க மக்களுக்கு. ஆனால் நல்ல இன்கம்மு, நல்ல வருவாய், நல்ல மார்க்கெட்லேயும் சூப்பராக ஓடுது. கண்ட ஈக்குள் கூடு சார்.
1: திருக்கழுகுன்ற பகுதியில் உங்களை மாதிரி நிறைய மீன் வளர்ப்பாளர்கள் இருக்காங்களா?
0: இருக்காங்க சார்.
1: ஏரி ஏலம் எடுத்தீங்கன்னா?
0: ஆமாம் சார்.
1: ஒரு வருஷத்துக்கு ஏலம் எடுக்கிறீங்க, எத்தனை முறை அதில் மீன் வளர்க்க முடியும்? ஒரு முறையா, ரெண்டு முறையா?
0: ஒரு முறை தான் வளர்க்க முடியும் சார். ஏன்னா மழை சீசன்.
1: ஒரு முறை தான்?
0: ஒரு முறை. ஆறு மாதம்.
1: ஆறு மாதம் விரால் போட்டிங்கன்னா
0: எட்டு மாதம். எட்டு
1: மாதம். இந்த மீன் வளர்க்கும் போது மீன் குஞ்சுகளையோ அல்லது பெருசாக இருக்கிற மீன்களையோ நோய் நொடி தாக்குமா?
0: தாக்கும் சார்.
1: என்ன நோய் தாக்கும்?
0: அது வந்து நம்ம கார்த்திகை மாதம் வந்து பனி நாளில் அதில் வந்து புண்ணு விடும். அதுக்கு என்ன பண்ணுவோன்னா அம்மை போட்டுருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், சுற்றி ஒரு நாலஞ்சு இடத்துல வேப்பங்களையே வெட்டி போட்டுவேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ கல் சுண்ணாம்பு.
1: கல்
0: சுண்ணாம்பு விரல் மஞ்சள் இருக்குல்ல, அதை பவுடர் ஆக்கணும். ரெண்டுத்தையும் கலந்து காற்று எந்த பக்கம் போதும் அந்த பக்கம் போடணும். அப்படியே அலையில் போய் நின்றுன்னா ஒரு மூணே நாளில் அந்த புண்ணெலாம் சரியிடும். வேறு எந்த மெடிசனும் போடத்தலை
1: தேவையில்லை.
0: ஆஹா, ஏரியா இருந்தால் கூட சரி. ஏரிக்கு ஒரு மூட்டை சுண்ணாம்பு, ஒரு பத்து கிலோ கல் விரல் மஞ்சள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எந்த பக்கம் காற்று போதும் தண்ணி முழங்கால் தண்ணி இறங்கி அப்படியே போட்டுக்கினே போயிட்டால் போதும். அப்படியே மொத்தமே பண்ணிடும், வைரஸ் எல்லாம் போயிடும்.
1: மீன் அறுவடைக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க?
0: நம்ம குச்சி நம்மளுக்கு பார்க்குறோம் சார். தீனி போடும்போது வருது இல்லை?
1: குடிச்சு பார்ப்பீங்களா?
0: ஆ, குச்சி பார்க்குறது தீனி போடும்போது வருது இல்லை?
1: அப்பயே பார்த்தா தெரியும்.
0: தெரியும். அரை கிலோ, முக்கால் கிலோ, ஒரு கிலோ மீனை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம்.
1: பார்க்கும்போது சொல்லிடுவீங்க?
0: ஆ, பார்க்கும்போது சொல்லிடுவோம்.
1: அது அரை கிலோ இருக்கும், அது முக்கால் கிலோ இருக்கும்.
0: வேறு ஒன்று தெரியும்.
1: அனுபவம்.
0: அனுபவம் இல்லை, மீன் ஓடுது இல்லை, அதுலேயும் தண்ணி கீசின்னு போய் ஒரு கிலோக்கு மேலே தான் நல்ல தண்ணி கீசின்னு போவோம்.
1: ஓ, தண்ணி கீழ்ச்சிட்டு போச்சுன்னா ஒரு கிலோ இருக்கும்.
0: ஒரு கிலோக்கு மேலே வரும்.
1: வந்து
0: அப்படியே மேலே ஆட்டம் போச்சுன்னா அரை கிலோ முக்கால் கிலோ அப்படி இருக்கும்.
1: இப்போ உங்கள் குளத்துக்கே வந்து யாராச்சும் மீன் கட்டாக கொடுப்பீங்களா?
0: கொடுப்பேன் சார். எவ்வளோ பேர் வந்து வாங்கி வைக்கிறாங்களே. இப்போ கூட ஒரு பத்து கிலோ விரல் கொடுத்தேன் லாஸ்ட்டாக. இப்போ மழை இல்லைல்ல, காஞ்சி போச்சு, அதனால் மொத்தம் பாண்டு போட காலி பண்ணி ஒரு பத்து கிலோ விரல் கொடுத்தேன்.
1: அப்படியே பிடிச்சி கொடுத்துருங்க. அவ்வளோதானே. ரவி ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: 90 94 94 98 98 77 77 68 68. ஆமாம்.
1: இதில் தொடர்பு கொண்டா மீன் வளர்ப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குறீங்களா?
0: கரெக்டாக சார். எங்கே வேணாலும் வருவேன். நான் இப்போவே சொல்லிடுறேன். எவ்வளோ வேலை இருந்தாலும் கொடுப்பேன். ஏன்னா நம்மள மாதிரி அவங்களும் பிழைக்கணும். இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறாங்க.
1: இந்த கேவிகேலையும் பயிற்சி கொடுப்பாங்க, நம்ம வந்து கேட்கலாம்.
0: ஆமாம் சார், தாராளமாக.
2: என்ன முத்தழகு, செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர் ரவி அவங்க மீன் வளர்ப்பு அனுபவங்களை பி சரவணன் அவங்களோட எம்புட்டு அருமையாக பகிர்ந்துக்கிட்டாங்கல்ல?
3: ஆமாங்க்கா, விவரங்க ஒவ்வொன்றும் தெளிவாக எடுத்து சொன்னாரு. உங்களுக்கு மீன் பண்ண ஆரம்பிக்க இது நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும்.
2: ஆமாம் பிள்ளை, எங்கள் அண்ணனே அவரோட பண்ணையிலேருந்து மீன் குஞ்சுகளை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சீக்கிரமே பண்ணை அமைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்க போகிறோம். சரி பிள்ளை, அப்போ நான் வாரேன்.
3: நல்லதுக்கா. அக்கா அக்கா கொஞ்சம் நில்லுங்களேன், நானும் உங்களோட வாரேன். நான் வேளாண்மை அலுவலகத்துக்கு போகணும்.
2: அங்கனே எதுக்கு பிள்ளை?
3: என் மச்சான் என்னை போய் அங்கே ஒரு விஷயம் கேட்டுட்டு வர சொன்னாரு. நான் இம்பிட்டு நேரம் அதை மறந்தே போயிட்டேன். உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் தான்க்கா இருக்குது. அதான் நானும் உங்கள் கூடயே வந்துடுறேன்.
2: சரி சரி பிள்ளை.

0: அவா, ஆமா, யாரை பார்த்து என்ன விவரம் கேட்க போற?
1: அக்கா, நாங்க தென்னை சாகுபடி பண்ணிக்கிட்டு வரோம்ல.
0: ஆமா, அதுக்கு என்ன?
1: தென்னையில பல அடுக்கு விவசாயம் செய்யலான்னு இருக்கோம். அது பத்தி தான் ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்களா. நீங்களும் வரீங்களா? நாம கேட்போம்.
2: நம்மால் வரைய சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே ஒன்றுமே புரியல. கிளைமேட் சேஞ்சாவது நமக்கு வர்றதாவது. நாம் வந்து மாதம் மும்மாறி பெஞ்ச நாட்டில் நம்ம பிறந்திருக்கிறோம். மாதம் மும்மாறி மழை இல்லைனாலும் அட்லீஸ்ட் தேவையான மழை பொழியும். எங்கள் பகுதியில் வந்து சிறப்பான மழை எப்பயுமே இருக்கும். வடகிழக்கு பருவமழையும் இருக்குது, தென்மேற்கு பருவமழை இருக்குது, சர்ப்ளஸ் வாட்டர் இருக்குதுன்னு சிறப்பான ஒரு அகங்காரம் இருந்தது. ஆனால் இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்படி இருக்குது இன்றைக்கி பார்த்தோம்னா, எப்போவாவது மழை பெய்யுது, இல்லை பெஞ்சுதுன்னா அதிகமாக பெய்யுது, இல்லைன்னா வறட்சி. ஆனால் 900 mm நீங்கள் ஏவரேஜ் தமிழ்நாட்டுக்கு உண்டானது வந்து 900 mm பெஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம ஃபீல்டில் அடாப்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருந்தது. நம்ம முன்னோர்கள் பண்ணுறது ஃப்ளட் இரிகேஷன், அதாவது காடகமாக தண்ணி பாய்ப்பாங்க. ஒரு தண்ணி பாய்ப்பாங்க, ஒரு 10-15 நாள் கழித்து இன்னொரு தண்ணி பாய்ப்பாங்க. இந்த சாயில் மாய்ச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு காய்ச்சல் பாய்ச்சல் கொடுத்த மாதிரி இப்போ இருக்கிற சிஸ்டமில், இப்போ இருக்கிற வாட்டர் குவான்டிட்டியில் கொடுக்க முடியுமானா? முடியாது. ஸோ அதுக்கு ஒரு மாற்று தான் வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். இந்த 4 தென்னைக்கு நடுவில் வந்து ஒரு ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் எப்படி உருவாக்கியிருக்கிறோம்னா, எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஒய் டைரக்ஷனில் வந்து ஈக்குவல் ஸ்பேசிங், அதாவது 5 ஈக்குவல் ஸ்பேசிங்கில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனில் நம்ம ஃபார்ம் பண்ணோம். அந்த 5 ஈக்குவல் ஸ்பேசிங் எப்படி கிடைக்குதுன்னா 25 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ 25 பாயிண்ட்ஸில் வந்து 8 லிட்டர்ஸ் பர் அவர் வந்து ஒரு எமிட்டர் வந்து அந்த இடத்துல தண்ணி விழுகிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 4 தென்னைக்கு நடுவில் எல்லா பக்கமே ஒரு ஈரப்பதம் கிடைக்குது. இந்த ஈரப்பதம் கிடைக்கும்போது உள்ள இன்டர்கிராப் பண்ணலாம். ஸோ 2வது I வந்து இரிகேஷன் சிஸ்டம், அதுக்கடுத்தது வந்து இன்டர்கிராப். 4 தென்னைக்கு நடுவில் ஒரு ஜாதிக்காய் வச்சுருக்கோம். ஜாதிக்காய் அப்படிங்கிறது வந்து ஒரு டான்சிங் ஷேடோவில் வர்றது. ஜாதிக்காய்க்கு டயகனலாக ஒரு 4 banana தேவைப்படுதுங்க. அதுபோக இன்பிட்வீன் 2 coconuts கிளமேல் தென்னை லைனில் வந்து ஒரு டிம்பர் வேல்யூ ட்ரீ வந்து நடுவில் வந்து கொடுக்குறோம். இது இல்லாமல் எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்குதோ அந்தந்த விவசாய பூமிக்கு தகுந்தபடி எங்களோட விவசாய பூமியில் பார்க்க வச்சுருக்கிறோம். கருகாப்பிலை, மஞ்சள், சேனக்கிழங்கு, இது எல்லாமே ஃப்ரூட் வேல்யூ ட்ரீஸு, இது எல்லாமே வச்சுருக்கிறோம். இது எல்லாம் தாண்டி வந்து அந்த டிம்பர் வேல்யூ ட்ரீஸில் ஒரு 3 வருஷம் கழித்து பெப்பர் உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். பைனாப்பிள் அந்த மாதிரி எல்லாமே உள்ளே இருக்குதுங்க. திப்பிலி கொண்டு வந்திருக்கிறோம். 2 விஷயம், ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பேசிங், அதில் வர சன்லைட்டு, இருக்கிற ஈரப்பதம், அதுக்கு தகுந்தபடி ஃபார்மிங் வந்து நாம் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணிவிட்டு எல்லா கிராப் உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அடுத்தது நமக்கு இருக்கிற தலையாய பிரச்சனை வந்து என்னென்னா, இன்புட்டுங்க. தண்ணீர் வந்து ஓரளவுக்கு ஒரு 600 லிட்டருக்கு பதிலாக 400 லிட்டர்லேயே இத்தனை கிராப் நான் கொண்டு வந்துட முடியுங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. ஆனால் இவ்வளவுக்கும் நம்ம எப்படி உரம் கொடுக்கறது, எப்படி போய் ஒவ்வொன்றுக்குமே கொத்தி குத்தி கொடுக்குறதா, ஒவ்வொரு மஞ்சளுக்கு கொண்டு போய் நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு தான் நாம் 25 emitters வச்சுருக்கோம். அந்த 25 emitters வந்து நாட்டு மாட்டு பசு வந்து 30 ஏக்கராக்கு தேவையான அளவுக்கு அதோட சாண மூத்திரம் வந்து அதுக்கிட்ட இருக்குது. அந்த சாண மூத்திரத்தை வந்து நல்லா கரைச்சி ஒரு 100-110 micrograms இருக்கிற ஷீட்டில் வந்து வடிகட்டி, வடிகட்டம்னாலே ஒரு கரும்பு பால் மாதிரி வரும். அதையே வந்து இரிகேஷன் சிஸ்டமில், வெஞ்சூரி சிஸ்டமில் வந்து அதைய பம்ப் பண்ணி கொடுத்தோம்னா சத்து எங்கே விழுகுங்க? காடேகமாக விழுகும். எப்பப்பெல்லாம் விழுகும், எப்பப்பெல்லாம் இரிகேஷன் நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் காடேகமாக விழுகும். நாட்டு மாட்டு சாணம் மூத்திர தொடர்ந்து விழுந்தால் என்ன ஆகுங்க? நாட்டு மாட்டு சாணத்தில் பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வளமான மண்ணை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி மைக்ரோப்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரணும். இப்போது மேக்ஸிமம் 8 இயர்ஸ் நம்மளோட விவசாய முறை வந்து தலைகளாக மாறி இருக்குது. எப்படின்னா நம்மளோட அமைப்பு எந்த மாதிரி இருந்ததுன்னா, எப்படி சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் 365 நாளும் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரே இடம் வந்து தென்னிந்திய பகுதிகள் தான். எதனாலன்னா, இங்கே தான் சன்லைட் இருக்குது, இதமான கிளைமேட் இருக்குது, தேவையான மழைப்பொழிவு இருக்குது. ஆனால் அதுலேயும் வந்து சிறப்பான மண் அமைப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எதனால் தமிழ்நாட்டில் இருக்குன்னா, தக்காண பீடபூமியோட வடிநில பகுதி வந்து தமிழ்நாட்டில் தான் முடியுது. அந்த ஃபெர்டைல் சாயில் வந்து நம்ம ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாயில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அப்போ ஒரு ஆர்கானிக் கார்பன் ஒரு டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு அறிவியல் பூர்வமாக தான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக 2-3 இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டோட ஏவரேஜ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 0.5 கீழே இருக்குது. அகில இந்திய லெவலில் 0.2 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்த மண் வளம் எப்படி இப்படி ஆச்சு? ஏதோ ஒரு தவறான விவசாய முறை நம்ம மேலே புகுத்தப்பட்டுச்சு. ஏதோ வெளியிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க, நாம் போட்டோம், அது கொஞ்சம் நல்லா வந்துச்சு, அதை அடாப்ட் பண்ணோம், நல்லா வந்துச்சு, குவான்டிட்டி அதிகமாக வந்துச்சு அப்படிங்கிறத நோக்கம். ஆனால் மண் வளம் கெடுறதுங்கிறது நம்ம யாருமே கவனிக்கலை. இதை பழையபடி கொண்டு வர்றதுக்கு வந்து நாட்டு மாட்டு சாணம் மூத்தருங்கிறது நம்ம தொடர்ந்து இந்த

0: சாயிலில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் வந்து அதிகமாகிட்டே போகுது. அந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் அதிகமாகும்போது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆர் ரீடைன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் உருவாக்கணும் அப்படின்னா ஒரு மைக்ரோ கிளைமேட் வேணும். ஒரு மைக்ரோ கிளைமேட் இருந்தால் தான் மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த மைக்ரோ கிளைமேட் மெயின்டைன் ஆகிறது எப்படின்னா, நம்ம சொன்ன அந்த 14 வகையான பயிர்கள் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். நீங்கள் மேலே வந்து ஏரியல் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களோட தோட்டத்தில் மண் தெரியக்கூடாது, ஏதோ ஒரு செடி தான் தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மேலேருந்து சன்லைட் வந்து எக்காரணத்துக்கு உங்களுக்கு பூமி மேலே படாது. ஸோ அப்படி படலைன்னா வாட்டர் எவாப்பரேஷன் ஸ்டாப் ஆகிடுது, மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகிக்குது. இது எல்லாமே இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. இதை தான் வந்து ஆங்கிலத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைவ் லேயர் மாடல் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஃபைவ் லேயர் மாடல் அப்படிங்கிறது காமனாக எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் எங்களோட தோட்டத்தில் அது 7 லேயர் மாடலாக இருக்குது. ஸோ இந்த ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கிட்டோம்னா அந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகுது, அதே நேரத்தில் சாயலில் ஆர்கானிக் கார்பன் வந்து அதிகமாகி போகுது. எங்களோட தோட்டத்தில் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஐ, அந்த ஃபஸ்ட் ஐயில் வந்து சாயில் டெஸ்ட் பண்ணும்போது ஆர்கானிக் கார்பன் வந்து 0.52 அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த பரிசோதனைகள் தொடர்ந்து எவ்ரி இயர் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது 7வது வருட முடிவில் வந்து அந்த பரிசோதனை 1.56 போச்சு. 0.5 1.56 போனதுக்கப்புறம் ஒரு விவசாயிக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிது, முதல் வருடத்துலேயே எங்களுக்கு வாழையிலேருந்து இன்கம் கிடைச்சிது. அதாவது விவசாயத்துக்கு ஃபெயில் இருக்கும் மோனோகல்ச்சர் தான் மெயின் காரணம். இதை வந்து மல்டி கிராப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கோகனட்லேருந்து வந்த இன்கம், அதுக்கப்புறம் பனானாலேருந்து வந்த இன்கம், படிப்படியாக அதே வருஷத்தில் மஞ்சள் சேனக்கிழங்கு இதெல்லாம் இன்கம் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே ஒரு 4 இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இன்கம்லேருந்து 4 இன்கம் வரும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குங்களா ஃபார்மிங். அதுக்கப்புறம் 5 வருஷத்தில் வந்து ஜாதிக்காயிலேருந்து இன்கம், 6வது வருஷத்துலேருந்து பெப்பர்லேருந்து இன்கம். ஸோ படிப்படியாக எல்லாத்துலேருந்து இன்கம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, என்னோடதில் வந்து ஒரு 30,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு மினிமம் மார்ஜின், அதாவது ஒரு லாபம், ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. மல்டி இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் 7வது வருடத்தில் என்னோடய இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 மடங்கு அதிகமாயிடுச்சு. ஸோ ஒரு விவசாயம்ங்கிறது நஷ்டமான தொழிலாக இருந்து 7வது வருடத்தில் வந்து ஒரு விவசாயிக்கு வந்து லாபகரமான தொழிலாக மாறிடுச்சு. நஷ்டத்துக்கு அங்கே வழியே இல்லை. ஸோ இது எதனால் சாத்தியமாச்சுன்னா, இந்த 18 வருஷத்தில் தொடர்ந்து இந்த ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சர் மூலமாக தொடர்ந்து இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. அந்த டாப் சாயிலில் வந்து இலதலை கழிவுகள் தொடர்ந்து விழுந்துட்டுருக்குது, மாட்டோட சாணம் மூத்திரம் தொடர்ந்து விழுந்துட்டுருக்கு. இது இல்லாமல் வந்து ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சரோட அந்த மரப்பயிர்களோட இலதலை கழிவுகள் விழுகுது. இந்த 3 காம்பினேஷன் சேரும்போது மக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக ஃபார்ம் ஆகுது. எப்படி இருக்குன்னா, எங்களோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து சும்மா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இந்த நல்ல வெயில் காலத்தில் உள்ளே நடந்தீங்கன்னா ஒரு 3-5 மெத்த மேலே நடந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இயல்பாக இயற்கையாக உருவாயிருச்சு. அந்த அமைப்பு உருவாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, வாட்டர் எவாப்பரேஷன் ஸ்டாப் ஆகிருது, அந்த மைக்ரோப்ஸ் மெயின்டைன் ஆகிக்குது, அது கூட இந்த சாண மூத்திரம் தொடர்ந்து விழுகும் போது மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இது வந்து மழை காலத்தில் வந்து மக்காயிருது, மறுபடியும் மண்ணோட மண்ணாக மாறிட்டே இருக்குது. இந்த ப்ராசஸ் வந்து இயல்பாக நடந்துகிட்டே இருக்கிறதுனால ஆர்கானிக் கார்பன் வவந்து இப்போ கடந்த வருடம் டெஸ்ட் பண்ணும்போது 3-6 நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். அவ்வளோ டிசீஸ் எல்லாத்துக்கும் மாற்று வேணும்னா மல்டி கிராப் மல்டி டயர் ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர், இது ரொம்ப ஒன்றுமே கிடையாது. இது வந்து நம்மளோட பாரம்பரிய விவசாயம். இந்த விவசாயம் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட தாத்தா முப்பாட்ட மன்னன்லேருந்து ஒரு வார்த்தை வந்து புது வார்த்தை கிடையாது. என்ன ஒன்றே ஒன்று புதுசுன்னா, தப்பு பண்ணினதுனால அந்த இரிகேஷன் சிஸ்டம் மாற்றிருக்கிறான். மற்றது எல்லாமே இந்த மல்டி கிராப் மல்டி டயர் தான். நான் ஒரு சாதாரண மானாவாரி விவசாயத்தில் இருந்து வந்தவன் தான். மானாவாரி விவசாயத்திலே மஞ்சள் சோளம் போடும்போது உள்ளே வந்து தட்டைப்பயிர், பாசிப்பயிர், நரிப்பயிர், சுத்துக்கால தவிர பக்கத்தில் வந்து 2 லைன் வந்து மொச்சை, எண்ணி பார்த்தா 6 பயிர். ஸோ அது வந்து மல்டி கிராப் மல்டி டயருங்க. ஸோ மோனோகாட் இருந்துருக்குது, டைகாட் இருந்திருக்குது, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் இருந்திருக்குது, எல்லாமே இருந்திருக்குது. எங்கே இருந்திருக்குதுன்னா, நாம் தான் 1000 வருஷமாக 1000 வருஷமாக கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். இது வந்து இயல்பாக வந்துருச்சு. இது எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஜீனில் இருக்குது. இது எல்லாருக்கிட்டேயுமே இருப்போம். எல்லாருமே படிச்சிருக்கலாம், எல்லாம் வெவ்வேறு பதவிகளில் இருக்கலாம், ஃபாரினில் இருக்கலாம், தமிழே தெரியாமல் கொடுக்கலாம். ஆனால் தமிழனாக இருந்தால் அந்த அறிவு வந்து இயல்பாக வந்துட்டு எப்படி வரும்னா, மண்ணில் கை வச்சோம்னா 6 மாதத்தில் வந்துடும். எந்த யூனிவர்சிட்டி வேண்டியதில்லை, எல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது.
1: என்ன பட்டக்கா, தென்னையில் பல அடுக்கு விவசாயம் பற்றி ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
2: கேட்டேன் முத்தழகு. விவரங்க அம்புட்டும் முத்து முத்தால சொன்னாரு.
1: இவர் சொன்ன முறைகளை கடைபிடிச்சா விவசாயத்தை லாபகரமானதா மாத்தலாம்க்கா.
2: சரியா சொன்ன முத்தழகு. இந்த தகவலை என் தம்பிக்கும் சொல்ல போறேன். அவனும் ஊர்ல தென்னந்தோப்பு தானே வச்சிருக்கான். இந்த தகவல் அவனுக்கு பயனுள்ளதா இருக்கும் புள்ள.
1: நல்லதுக்கா, சொல்லுங்க, அவரும் பயன்பெறட்டும்.

0: அப்ப நான் புறப்படுவாக்கா.
1: இம்புட்டு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போனா எப்படி புள்ள? வந்து ஒரு வாய் காபி தண்ணி குடிச்சிட்டு போ புள்ள.
0: அதுக்கு என்னக்கா, வந்துட்டா போச்சு.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: 8:15. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இளம் தென்றல் இன்று சினிமா சினிமாவாக இணைப்பில் இனியும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம்.
1: நாகலாபுரம் கன்னியப்பன்.
0: சரிங்க கன்னியப்பன், சினிமா சினிமா சினிமா தொடர்பான மூன்று வினாக்கள் உங்ககிட்ட கேட்கப்படும். மூன்று வினாக்களுக்கு சரியா பதில் சொன்னீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய பாடல் பரிசு பாடலா கொடுப்பீங்க. சரிங்களா?
1: சரிங்க ஐயா.
0: சரி, முதல் வினா கேட்டலாங்களா?
1: கேளுங்க.
0: இந்த சினிமாவில் கேமியோ என்றால் என்ன? கேமியோ ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படின்னா என்ன தமிழ்ல?
1: கேமரா.
0: கேமரா? கேமரா இல்லைங்க, கேமியோ அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: அன்பு சகோதரன் அல்லமல்லி கார்த்திகேயனுக்கு இரு வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்பவர்.
2: வணக்கம் சொல்ல பண்பலையோடு இணைந்து இருக்கும் கிருஷ்ண மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவா கட்டியூர் என்ன விவசாயி ஏ முருகன் சார்.
0: சரிங்க முருகனையா, முதல் வினா கேட்டுலாங்களா?
2: கேளுங்க சார்.
0: தயாரா இருக்கீங்க?
2: ரெடியாக இருக்கு.
0: சரிங்க, இந்த சினிமா என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது?
2: வடமொழி.
0: சொல் வடமொழி சந்திப்போம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். எந்த ஊருங்க?
3: ஏரியூர் ஒன்றியம் மலையனூர்.
0: சரிங்க, உங்களுக்கு முதல் வினா

0: கேளுங்க. வெள்ளி விழா கண்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா?
1: ஆமாங்க.
0: அது எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை வாரங்கள் ஓடுனா அப்படி சொல்லுவாங்க?
1: 100 நாள் ஓடுனாக்கா சொல்லுவாங்க.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க.
0: சரியா சொல்லணும் நீங்க. வெள்ளி விழா அப்படின்றது எத்தனை வாரங்கள் ஓடிய திரைப்படம்?
1: சார் அது 100 நாள் ஓடுனா தான்
0: அது. தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேரையை சந்திப்போம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
2: ஐயா. நான் மணிகம்பாளையம் ராமகா ஏரியிலிருந்து 1வது வந்து எங்களை சீனி பேசுறேங்க ஐயா.
0: சரிங்க. உங்களுக்கு நான் முதல் வினா, ஜெர்மனியில் ஜெர்மனியில் நடைபெறும் திரைப்பட விழா எது? மிகவும் பிரபலமான திரைப்பட விழா நடக்கும் ஜெர்மனியில, அந்த திரைப்பட விழாவின் பெயர்
2: என்ன?
0: நடிகரோட பெயர் சொல்றீங்க. நன்றி. அடுத்த நேரம் சந்திக்கும்.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.

0: சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 ORG.
3: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 8:20 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வருக, வணக்கம். வணக்கம். தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: முதல் வினா கேட்டலாங்களா? மிகவும் எளிமையாக கேட்டலாங்களா? சரி, நடிகர் அரவிந்த் சாமியின் முதல் திரைப்படம் எது?
2: பம்பாய்.
1: தவறான பதில்ங்க, நல்ல முயற்சி. அடுத்த நேரில் சந்திக்கும் முன்,
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
4: தொடர்புக்கு 8985712345.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி,
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.

0: For admissions, contact Srinivasa Poriyal Kaluri Autonomous, Bommidi, Dharmapuri District. Call 90254-00159. Counseling code 2683.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்கள். மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: எட்டு மணி 23 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக இணைப்பில் இணையும் மடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். சரிங்க புஷ்பலதாமா, முதல் வினா உங்களுக்காக. நடிகை ஜோதிகாவின் முதல் திரைப்படம் எது? வாலி என்பது மிகவும் சரியான பதில். இரண்டாவது வினா கேட்டலாங்களா உங்களுக்காக? சரிங்க. இந்த கற்பனை உலகை அடிப்படையாக கொண்டு படம் எடுக்கிறாங்க இல்லைங்களா? கற்பனை உலகை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும் திரைப்படத்திற்கு என்ன பெயர்? நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். சரிங்க, முதல் வினா கேட்டலாங்களா? நடிகை நயன்தாராவின் முதல் திரைப்படம் எது? நன்றி, அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி. செல் 6369252381.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 or
10: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
11: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.
5: 8:26 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
12: எனது அன்பு சகோதரர் நல்லம்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் ரகுபதி.
5: சரிங்க ரகுபதி, உங்களுக்கு முதல் வினா கேட்டலாங்களா?
12: நயன்தாரா நடிச்ச படம் முதல் ஐயா.
5: சரி, ஐயாவுக்கு ஐயாவா? சரி சரி, உங்களுக்கு முதல் வினா நான் கேட்கக்கூடிய வினாவை நீங்க நல்லா கூர்ந்து கவனிக்கணும், சரியா? தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் யார்?
12: ரஜினி சார். ரஜினி சூப்பர் ஸ்டார்.
5: நீங்க இப்படி சொல்வீங்கன்னு தெரிஞ்சா நான் ஏற்கனவே சொன்ன, நான் கேட்கக்கூடிய கேள்வியை நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும்னு தவறா சொல்லிட்டீங்க. நன்றி. முதல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நான் கேட்டேன். வணக்கம்
12: ஐயா. வணக்கம்.
5: வணக்கம். நடிகர் தனுஷின் இயற்பெயர் என்ன? சரியா சொல்லு. வெங்கட் பிரபா, வெங்கடேஷ் பிரபா. சரி, எல்லாம் ஒண்ணுதான், அப்படியே ஒரு முடிவு பண்ணிட்டீங்க.

0: சரிங்க. வெங்கடேஷ் பிரபு என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு இரண்டாவது வினா கேட்டலாங்களா?
1: கொடுங்க.
0: சரிங்க. விண்வெளி சம்பந்தப்பட்ட திரைப்படத்தை என்னவென்று அழைப்பார்கள்?
1: விண்வெளி சம்பந்தப்பட்ட
0: திரைப்படம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த திரைப்படத்துக்கு ஒரு பெயர் இருக்கு, என்னன்னு சொல்லுவாங்க அந்த திரைப்படத்தை?
1: ஹாலிவுட் படம், தமிழ் படம் இல்லையா?
0: தமிழ் படமே தாங்க.
1: அறிவில் புனிகதை.
0: அதுதான் என்னன்னு சொல்லணும், சரியா சொல்லுங்க.
1: அறிவில் புனிகதை
0: இல்லைங்க, தவறு. நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
2: நான் மதுரை மாவட்டம் மங்கனகரம், சண்முகசுந்தரம்.
0: சரிங்க சண்முகசுந்தரம் ஐயா, முதல் வினா கேட்டலாங்களா? நடிகர் மாதவனின் முதல் திரைப்படம் எது?
2: ரன்
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: நான் தர்மபுரி உழவர் சந்திரகிரி வானொலி பிரிவின் முனிப்பை பேசுறது. எப்படி இருக்கீங்க?
0: அருமையா இருக்குங்க முனியப்பன். சரி, உங்களுக்கு முதல் வினா சொல்லிடலாங்களா?
3: எளிமையா கொடுத்தா முயற்சி பண்ணுவோம்.
0: மிகவும் எளிமையாவே கொடுத்துருவோம். நடிகை திரிசாவின் முதல் திரைப்படம் எது? திரிசாவின் முதல் திரைப்படம்.
3: முதல் படங்களா?
0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
5: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை.
6: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணனும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
7: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல் என்ற சினிமா சினிமாவாக. வணக்கம்.
9: வணக்கம்.
8: சரிங்க, உங்களுக்கு முதல் வினா கேட்டுலாங்களா? சரிங்க, நடிகை சமந்தாவின் முதல் திரைப்படம் எது? சமந்தாங்க. என்னங்க? சரி, கேக்கலீங்கம்மா. நீங்க சொல்றது சமந்தாங்கம்மா. நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
10: அருண்.
8: சரிங்க அருண், முதல் வினா தயாரா இருக்கீங்களா?
10: சொல்லுங்க.
8: மலையாள சினிமா எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? கோலிவுட்டா? தவறான பதில், நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்
11: ஐயா. வணக்கம்யா.
8: வணக்கம்.
11: நான் தர்மபுரி மதிவன் பாளையம் மோகன் பேசுறியா?
8: சரிங்க மோகன், உங்களுக்கு முதல் வினா, நடிகை நயன்தாராவின் இயற்பெயர் என்ன?
11: நடிகை நயன்தாராவின் இயற்பெயருங்களா? ஐயா, அவங்க மலையாளத்தை சேர்ந்தவங்கயா?
8: ஆமாம் ஐயா.
11: அவங்க இயற்பெயர்
8: பார்த்தீங்கய்யா,
11: அரிதாயா மாத்தினாரு, டயானா மரியம் சொல்லிட்டு.
8: சரியான பெயர் சொல்லணும் நீங்க.
11: டயானா மரியம் குரியன்.
8: குரியன் என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு இரண்டாவது வினா கேட்டலாங்களா?
11: எளிமையா குடுத்தீங்கன்னா ஆகும்.
8: சரிங்க, கன்னட

0: சினிமா எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது?
1: டாலிவுட்.
0: தவறான பதிலுங்க, நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
2: ஏகா செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
6: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159, கவுன்சிலிங் கோட் 2683.
0: எட்டு மணி 8:39 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார். ராஜேஷ் கண்ணா ஃப்ரம் சேலம் மாவட்டம், இன் நாட்டமங்கலம் வில்லேஜ்.
0: சரிங்க ராஜேஷ் கண்ணா, உங்களுக்கு ஒன்று முதல் வினா கேட்டலாங்களா? சர்வதேச திரைப்பட விழா நடைபெறும் இந்திய மாநிலம் எது?
1: கோவா.
0: கோவா என்பது மிகவும் சரியான பதில். இரண்டாவது வினா கேட்டலாங்களா?
1: கேட்கலாங்க சார்.
0: சரிங்க, சினிமாவில் கேமியோ என்றால்
1: என்ன? சிறப்பு தோற்றம்.
0: சிறப்பு தோற்றம் என்பது அதுவும் மிகவும் சரியானது. மூன்றாவது கேட்டுறாங்களா? நிறைவு வினாவா கேட்டுறேன். சரிங்க, தெலுங்கு சினிமா எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது?
1: டாலிவுட்.
0: டாலிவுட் என்பது மிகவும் சரியான பதில். மூன்று வினாக்களுக்கு சரியா பதில் சொல்றீங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: சார் எனக்கு பாத்தீங்கன்னா பூமி படத்துல வந்து கலை கண்ணாலே ரசித்தேன்.
0: கலை கண்ணாலே ரசித்தேன்.
1: சரிங்க,
0: உங்களுக்காக இனிய பாடல். நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு,
1: வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:30.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசை மழை.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும் மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும் தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அன்னாள் மதிடும் மதிடும்.

மச்சானுக்கும் மணப்பொண்ணுக்கும்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
3: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

இனியர்களே, இன்னும் சில நொடிகளில் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் இரவு 10 மணி. இமைகள் ஓய்விருக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்ட வருகிறது சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும் 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாக இது சுகமான ராகங்கள்.

0: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
3: பத்து மணி ஐந்து நிமிடம். இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0043-42-24-40-30-94-86-81-10-25 இந்த எண்களில் அறிமுக நேயர்கள், அதாவது இதுவரை எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாத நேயர்கள் மட்டும் இந்த எண்களில் கலந்து கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0043-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இணைப்பில் இனியும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
4: அன்பு சோதரன் நல்லமல்லி காட்சி,
3: சொல்லுங்க, யார் எங்க இருந்து
4: பேசுறீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாகட்டி தென்ன விவசாயி ரிட்டையர் ஏன் முருகன் சார்.
3: சொல்லுங்க முருகனையா, என்ன பாடல் கேட்கலாம்?
4: சிவகுமார் நடிச்ச நல்ல அற்புதமான பாடல் சார் இது. படம் பேரு வந்து பட்டிக்காட்டு ராஜா.
3: சரிங்க.
4: அது வந்து ஏரோட்டும் சிமையிலே கார் ஓட்ட வந்தவளே கேட்டு கடி சின்ன குட்டி பாட்டு படிப்பேன், அந்த பாட்டு காட்டு.
3: சரிங்க, இது வந்து இனிய படல் அனைவருக்காகவும்.

tonight, we're getting back to the wedding.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்களாக. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: என்எம் துரை, நாகசந்தன் பேசுறேன், கிருஷ்ணகிரி மாவட்டம்.
2: சொல்லுங்க துரை, என்ன பாடல் கேட்கலாம்?
3: பல்லாண்டு வாழ்வுகள் ஒன்றே குளம் ஒருவனே தேவன்ற பாட்டு.
2: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: 10:13 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தனியாசலம் சார்.
2: சொல்லுங்க தனிக்காசலம், என்ன பாடல் கேட்கலாம்?
3: படம் வந்து சங்கமம் சார்.
2: சரிங்க,
3: பாடல் வந்து தன்னந்தனியாக நான் இருந்த போதுன்ற பாடல் கொடுங்க சார்.
2: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:18. காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இனிப்பில் இனியும் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: நல்லமல்லி கார்த்திகேயன் அவர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்,
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி வட்டம் கோட்டையூர் ஆறுமுகம்.
0: சொல்லுங்க ஆறுமுகம், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து பாலும் பழமா.
0: சரிங்க.
1: பாடல் வந்து, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், அந்த பாடல் வேணுங்க.
0: இதோ அந்த பாடல் அனைவருக்காகவும்.

0: இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: உரத்த குரலுக்கு சொந்தக்காரரான கார்த்திகேயன் ஐயாவுக்கு இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம் செல்பவர்.
1: ஐயா, சில விஷயங்களை அடிச்சு கேட்டாலும் சொல்லாதீங்க. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தட்டிலிருந்து ஆறுமுகம் பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்க ஆறுமுகம், பாடலாக சொல்லுவீங்களா?
1: பாடல் வந்து சொல்லிடலாங்க ஐயா.
0: சொல்லுங்க.
1: சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். அந்த வகையில வந்து குடியிருந்த கோயிலுங்க ஐயா படம்.
0: சரிங்க.
1: இந்த படத்துல இருந்து ஆடலுடன் பாடலை கேட்டு ரசித்தான் சுகம் அப்படின்ற ஒரு அற்புதமான பாடலை தாங்களுக்கும் சேர்த்து வழங்குங்க ஐயா.
0: நிச்சயமாக அனைவருக்காகவும் இது வந்து இனிய பாடல்.

0: காவிய கானங்களை காற்றாலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்களாக. இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணையும் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சக்கரவர்த்தி.
0: சொல்லுங்க சக்கரவர்த்தி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பட்டிக்காடா பசங்க படத்துல ஒரு பாடல் கொடுங்க.
0: சரிங்க, இதோ ஒரு இனிய பாடல் அனைவருக்காகவும்.
2: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜா.

0: 10:32. இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளட்டிக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் அங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ராமன், என்ன பாடல் வேண்டும்?
1: சொர்க்கம் படத்திலிருந்து.
0: சரி, இதோ வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:36 நிமிடம். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கம்.
0: வணக்கம் செல்பவர்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேண்டும்?
1: ஐயா, இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலைன்ற பாடல் போடுங்கய்யா.
0: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:41. காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றாலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒன்றிய
0: ஆர் கணேசன். சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்? அனைவருக்காகவும்
2: கடலோரம் வாங்கிய காத்து

0: 10:45. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். 12:00
0: சொல்லுங்க ராஜேஸ்வரிமா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நல்லா இருக்கீங்களா?
0: அருமையா இருக்கங்கம்மா, சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து தர்மம் தலை காக்கும்.
0: சரிங்க.
1: பாடல் வந்து பறவைகளே பறவைகளே பாடல்.
0: இதோ வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:49 இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் காமராஜர் எஃப்எம்எல் முருகேசன் ஐயா.
0: சொல்லுங்க முருகேசன், என்ன பாடல் வேண்டும்?
1: மன்னன் வந்த காதல் ராஜ்யம் எழுதி அந்த பாடல் அனுப்பி.
0: இது வந்து நீ பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:52 இணைப்பில் இனியும் அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து மத்தூர் ஒன்றியத்துல மாதையன் சார்.
0: சொல்லுங்க மாதையன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: மீனவ நண்பர்கள் படத்துல கண்ணழக சிங்காரிக்கு வெளியே இருந்து அள்ளி தந்தி.
0: சரிங்க, இது உங்களுக்காக அந்த திரைப்படத்துல ஒரு இனிய பாடல். நன்றிங்க.

0: 10:56 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்கள் இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மதப்பன்.
0: சொல்லுங்க மதப்பன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: எதிரிகளை ஜாக்கிரதை.
0: சரிங்க.
1: எனக்கு ஒரு ஆசை இப்போது.
0: இதாவது இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 11 மணி. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி ராமகிருஷ்ணன் ஐயா.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: சரசா பிஏ.
0: சரசா பிஏ சொல்லுங்க.
1: இரவின் மழையில் உலகம் உறங்கும். இரவு நேரத்தில் பாடுங்க ஐயா.
0: நிச்சயமா இதோ அனைவருக்காகவும்.

0: நீங்கள் கேட்டு ரசித்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்தார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அரசம்பட்டி எஸ் ஐ முருகன், நாகரசம்பட்டி என் எம் துரை, மாதம்பதி தணிகாசலம், கோட்டையூர் ஆறுமுகம், தற்ற அள்ளி ஆறுமுகம், மஞ்சுப்பட்டி சக்கரவர்த்தி, ராயக்கோட்டை ராமன், கெங்காவரம் தேன்மொழி, ஒண்டியூர் ஆர் கணேசன், பன்னந்தூர் கே ராஜேஸ்வரி, மருதேரி முருகேசன், தெப்பம்பட்டி மாதையன், பர்கூர் மாதப்பன், கிருஷ்ணகிரி ராமகிருஷ்ணன் ஆகியோர் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தார்கள். இனிப்பில் வந்த நேயர்களுக்கும் இனிப்பில் வர முயற்சித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் என்றும் உங்கள் இனியவன் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Renuka. The Union Cabinet today approved Gobardhan, the National Circular Bioenergy Scheme, with a total outlay of 23,731 crore rupees to boost clean energy and rural economy. Briefing media in New Delhi this afternoon, Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw said the scheme will be implemented from 2026-27 to 2035-36 and establish compressed biogas as a major pillar of India's future energy mix.
2: भारत की जो नेचुरल गैस का कंजम्पशन है.
3: India currently imports nearly 50% of its natural gas requirements, and the government is taking continuous steps to reduce this dependence. Under the scheme, the production of compressed biogas is targeted to increase tenfold over the next decade. From an environmental perspective, the initiative is expected to reduce carbon dioxide emissions by approximately 40 million tons. Economically, it is projected to contribute around 75,000 crore rupees to the national GDP and generate nearly 1.5 lakh employment opportunities across the country.
2: About 1.5 lakh jobs will be created by this program.
1: Mr. Vaishnaw said the Cabinet Committee on Economic Affairs has also approved the construction of 4-lane highway from Guwahati to Tezpur along the National Highway 15 in Assam. On Cabinet's approval of Gobardhan scheme, Prime Minister Narendra Modi in a social media post said the decision is a vital step towards clean energy, rural prosperity and realizing the country's collective dream of becoming a self-reliant nation. Further, the Prime Minister highlighted the Guwahati-Tezpur corridor project in Assam will reduce travel time, improve road safety and ease congestion through major bypasses at various locations. The Parliament has passed the Appropriation No. 3 Bill 2026 with the Rajya Sabha returning the legislation to the Lok Sabha after a discussion. The Lok Sabha had already passed the bill. When the House assembled at 2:45 p.m. after the second adjournment, Finance Minister Nirmala Sitharaman moved the bill for consideration and return. Replying to the debate, Finance Minister Sitharaman said the government has sought approval for excess expenditure incurred during the financial year 2023. After completing the business, the Rajya Sabha was adjourned for the day. Earlier, both Houses of Parliament witnessed repeated adjournments following ruckus by opposition members over several issues. Amid opposition's uproar, the Lok Sabha passed the Taxation and Other Laws Amendment Bill 2026 without any discussion. The legislation provides tax relief measures to support economy and boost foreign investment. Later, the lower house was also adjourned for the day. Prime Minister Narendra Modi received a telephone call from his Israeli counterpart Benjamin Netanyahu today. During their conversation, the two leaders reviewed sustained progress in India-Israel Special Strategic Partnership and reaffirmed their commitment to further strengthening the bilateral cooperation.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன் ஓர் சிந்தனை. குறிக்கோள் இல்லாத வாழ்வு நங்குரம் இல்லாத கப்பலை போன்றது. குறிக்கோள் இல்லாத வாழ்வு நங்குரம் இல்லாத கப்பலை போன்றது. உறங்கும் முன் ஓர் சிந்தனை கேட்டீர்கள். இனி தொடர்ந்து கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். இளைஞர்களே, நாளை முற்பகல் 11:10 தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு புதுடெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகை கலாச்சார மையத்தில் இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நாளை காலை 6:10 அனைத்தாலும் நல்லவை கேட்க 6:35 தர்மபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி நாளைய மழலையாக நம்மோடு வி நவநீதா ஸ்ரீ, காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் காந்தி அஞ்சலி, தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தர்மபுரி உழவர் சந்தையின் காய் கனி விலை நிலவரம், தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். நாளை காலை 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானி, 7:30 சந்தோஷ சரல், 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுகநேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது, 8:15 தர்மபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் மருத்துவர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். நாளை காலை 8:30 தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமுது, 9:05 வானொலியில் வசந்தம் நாளைய நிகழ்ச்சியில் நெசவாளர்கள் தின சிறப்பு நிரலையாக நிரலையில் பங்கேற்கிறார் LG பிரபாகரன் அவர்கள். நாளை காலை 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 அருள் தரும் ஆலயங்கள், 10:20 நீங்கள் கேட்டவை, முற்பகல் 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் கேட்கலாம், முற்பகல் 11:10 தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு புதுடெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகை கலாச்சார மையத்தில் இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கர் நாடகம் கேட்கலாம், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில்கள், செல்ல பறவைகள் இனங்களும் வளர்ப்பு முறைகளும் குறித்து தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநரக உதவி பேராசிரியர் முனைவர் பி நிஷாந்த் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சிவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்டு கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், அதனைத் தொடர்ந்து 5:05 மாலை தென்றல், 6:00 தர்மபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் மாடு வளர்ப்பு பாகல அள்ளி ஜி மல்லிகா அவர்களோடு நேர்முகம், 8:00 இளம் தென்றல் சொல்லோடு விளையாடு, 8:30 எரப்பட்டை ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 8:45 பாராளுமன்றத்தில்

9:30 இடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். நேயர்கள், இதுவரை நாளை வளமுறும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.